நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் இன்று சக வருடம் 1948 அஸ்வின மாதம் 9ஆம் தேதி 2026ஆம் வருடம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை நிலையத்தில் நேரம் 5:56:35 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது காரைக்கால் வானொலியின் இன்றைய காலை ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் நேர்கள் இணை கேட்கலாம். குரலோசை அதிகாரம் 11 குரல் எண் 107. எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு. செய்மந்தி அறிதல் என்னும் அதிகாரத்தில் அமைந்த இக்குறட்பாவிற்கான பொருள் டாக்டர் மு வரதராசனார் அவர்கள் உரையிலிருந்து. தம்முடைய துன்பத்தை போக்க உதவியவரின் நட்பை பல்வேறு வகையான பிறவியிலும் மறவாமல் போற்றுவர் பெரியோர். எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு. கேட்டது

0: குரலோசை. இனி தொடர்வது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று நமது நிலையம் பண்பலை 100.3 வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ், மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். இன்று காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர் வழங்கவிருக்கிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை இரத்த வங்கி ஆலோசகர் இ வின்சென்ட் அவர்கள். அறிவிக்கப்படும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்கவிருக்கிறார் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம் 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பால் சித்தா பர்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது வழங்கவிருக்கிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸின் பசுந்தளிர் பங்கேற்கும் தளிர் ஆர் சாய் மீனா. 7:25 சைபாலின் தகவல் நேரம். 7:35 காலை காம்போ. 7:45 தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைப்பட காட்சிகள் பகிர்கிறார் திரை ஆர்வலர் நெய்வேலி வாசுதேவன் அவர்கள். 8:00 திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 8:45 வேளாங்கண்ணி ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்காவின் சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைப்பட காட்சிகள் பகிர்கிறார் வலைப்பதிவாளர் மற்றும் திரை ஆர்வலர் முரளி ஸ்ரீனிவாஸ் அவர்கள். 8:30 பைக்கிங் பனியன் சன் பிரிப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய்வாளர் தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். 9:35 மயிலாடுதுறை வம்சா மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:45 தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைப்பட காட்சிகள் பகிர்கிறார் திரைப்புள்ளியாளர் வி ராகவேந்திரன் அவர்கள். 10:05 சிந்தனை அரங்கம் இவர்கள் ஆணி வேர்கள் என்ற தலைப்பில் நேர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 10:45 வேளாங்கண்ணி ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வழங்கும் சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைப்பட காட்சிகள் பகிர்கிறார் திரை ஆய்வாளர் பம்மல் ஆர் சுவாமிநாதன் அவர்கள். 11:10 வணக்கம் தோழி. 11:45 தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைப்பட காட்சிகள் பகிர்கிறார் திரை ஆர்வலர் ஆர் பார்த்த சாரதி அவர்கள். 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 மனதில் நின்றவை. 12:15 நாகப்பட்டினம் டிஎல்ஆர் லட்சுமி நாராயண பத்தர் ஜுவல்லரியின் சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைப்பட காட்சிகள் பகிர்கிறார் வலைப்பதிவு மற்றும் இசை ஆர்வலர் கோபால். 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர். 12:55 பன்னிசை கலை நிறை என தொடங்கும் பாடல் பாடியவர் மழையூர் எஸ் சதாசிவம் அவர்கள். 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன் மழை. 1:30 செவாலியே சிவாஜி கணேசன் அவர்கள் பிறந்த நாள் உரை வழங்கவிருக்கிறார் ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள் படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 1:55 சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைப்பட காட்சிகள் பகிர்கிறார் திரை இசை ஆய்வாளர் உமா ரவிமாறன் அவர்கள். 2:05 லஞ்சு பிரேக்கில் மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலி கிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள் வைத்தீஸ்வரன் கோவில் பல் மருத்துவர் டாக்டர் வி லட்சுமி பிரியா அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 2:30 திருவாரூர் வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள். 3:00 மயிலாடுதுறை வம்சா மகாராஜா சில்க்ஸின் எல்எஸ்சி. 3:15 நாகப்பட்டினம் ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைப்பட காட்சிகள் பகிர்கிறார் தென்காசி கணேசன் அவர்கள். 3:30 திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் எல்எஸ்சி. லைக் ஷேர் கமெண்ட். இதுவரை இன்று நமது நிலையம் பண்பலை 100.3 வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி தொடரவிருக்கிறது காலை மணி 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து, தொடர்ந்து இணைத்தாலும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி சென்னையிலிருந்து.
1: This is Akashvani. The news read by Sarabjit Kaur. Prime Minister Narendra Modi will participate in the centenary celebrations of the Union Public Service Commission UPSC at Bharat Mandapam in New Delhi today. He will also address the gathering on the occasion.

0: பதாகும். முறையான உணவு, உடற்பயிற்சி, மன அமைதி மூலம் மட்டுமே நாம் ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடைய முடியும். சத்தான சமச்சீர் உணவு தேவை. நம் உடலுக்கு தேவையான வைட்டமின்கள், தாதுக்கள், புரதங்கள், நார்ச்சத்து ஆகியவை நிறைந்த உணவுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். பழங்கள், பச்சை காய்கறிகள், முழு தானியங்கள், கீரை ஆகியவற்றை உண்ண வேண்டும். துரித உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்ப்பது நல்லது. தினமும் குறைந்தது 30 நிமிடங்கள் நடைப்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி செய்வதன் மூலம் உடலை சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க முடியும். தினமும் போதுமான அளவு, குறைந்தது 3 லிட்டர் தண்ணீர் அருந்துவது உடலின் நச்சுக்களை வெளியேற்றி ஆற்றலை அதிகரிக்கும். உடலின் சீரான இயக்கத்திற்கும் மன அமைதிக்கும் தினமும் 7 முதல் 8 மணி நேர ஆழ்ந்த உறக்கம் மிகவும் அவசியம். தியானம், பிடித்தமான பொழுதுபோக்குகள், நேர்மறை எண்ணங்கள் மூலம் மன அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கலாம். சரிவிகித உணவை தினமும் சாப்பிடுவது உடலுக்கு நல்லது. ஒரு சில உணவுகள் மனதுக்கும் பயன்தரக்கூடியவை. ஒமேகா 3 என்ற ஆரோக்கியமான கொழுப்புகள் மனச்சோர்வை குறைக்கின்றன. எனவே ஒமேகா 3 அதிகமுள்ள மீன்கள், ஆளிவிதை, சியாவிதை, அக்ரூட் பருப்புகளை உணவில் சேர்க்கலாம். புத்தகம் வாசித்தல், தியானம், தோட்டங்களில் செடிகளை பராமரித்தல், செல்ல பிராணிகளுடன் விளையாடுதல் போன்றவற்றுக்கும் சிறிது நேரத்தை ஒதுக்குங்கள். இவை மன அழுத்தத்தை குறைத்து உங்களை புத்துணர்ச்சியுடன் வைக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை என்பது ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்வதை உள்ளடக்கியுள்ளது. வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு வீட்டிலேயே உணவு சமைத்து உண்பதால் ஆரோக்கியம் மேம்படுகிறது. இதனால் உடல்நல பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு குறைவதுடன் வீண் செலவுகளும் தவிர்க்கப்படுகின்றன. தமிழ் இலக்கியம் வெறும் காவியங்களையும் அழகியலையும் மட்டும் பேசாமல் மனிதன் எவ்வாறு நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்கான வாழ்வியல் நெறிகளையும் ஆரோக்கிய செய்திகளையும் மிக ஆழமாக பதிவு செய்துள்ளது. வள்ளுவர் மருந்து என்ற தனி அதிகாரத்திலே ஆரோக்கியத்திற்கான பொன்னான விதிகளை கூறியுள்ளார். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உணின் என்பது குறள். முன் உண்ட உணவு நன்றாக செரித்ததை அறிந்து அடுத்த வேளை உணவை உண்டால் உடம்பிற்கு மருந்து என்ற ஒன்றே தேவையில்லையாம். அளவுக்கு மீறி உண்டால் வாதம், பித்தம், கபம் ஆகியவை மிகுந்து நோய் உண்டாகும். பசி எடுத்த பிறகு உணவு உட்கொள்ள வேண்டும். இது நல்ல செரிமானம், உடல் நலம், நீண்ட ஆயுள் ஆகிய நன்மைகளை தருகிறது. பசியுடன் சாப்பிடும்போது எந்த உணவும் மிகச் சுவையாக இருக்கும். பசி இல்லாமல் சாப்பிடுவது உடலுக்கு நச்சாக மாறும். காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய் என்பது தமிழ் பாரம்பரிய மருத்துவத்தில் கூறப்படும் பிரபல மூலிகை பாடல் வரிகளாகும். இதனை உண்டு வந்தால் என்றும் இளமையோடு வாழலாம் என்பது சித்தர் வாக்கு. திரிகடுகம், ஏலாதி என்பன 3-6 மூலிகைகளின் கூட்டு போல உடல் நோயை நீக்கி மனதையும் ஆரோக்கியமாக வைக்கும் கருத்துக்களை பேசுகிறது. ஆசாரக்கோவை தினசரி வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய சுகாதார முறைகளை மிக தெளிவாக விளக்குகிறது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்று முதல் உங்கள் உடலையும் மனதையும் நேசிக்க தொடங்குங்கள். வரும் நாட்கள் ஆரோக்கியமான நாட்களாக அமைய வாழ்த்துக்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இனித்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.
2: இது பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி நிலையம். நேரம் 6:15. நேர்கள் இனி கேட்கலாம் ஆன்மீக மலர்களின் பக்தி மாலை. விடியல் புலரும் வேயின் காலையில் வேணுகான பெரியனை வணங்கி பாடியிருக்கிறார் சுதா ரகுநாதன்.

0: மலர்ந்து மனம் வீசியது. பக்தி மாலை. இது பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி நிலையம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10
4: பயன்படுத்தவும்.
5: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
0: அன்பார்ந்த உழவர் நண்பர்களே, இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு புரட்டாசி மாதம் 14 நாள் வியாழக்கிழமை. இனி வருவது காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஓஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால்.
6: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
7: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
8: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
9: அப்போ ஓஎன்ஜிசி நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
6: ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
10: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
11: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால்.

0: Secos, secos, secos.
1: உழவர்களுக்கு
2: ரேவதிகா, ரேவதிகா.
3: சுபா, வா சுபா. என்ன, ஒரு கொடை கூட கையில எடுக்காம தூரல்ல நினைஞ்சிட்டு ஓடி வர்ற?
2: அக்கா, நான் தூரல்ல நினைக்கிறது இருக்கட்டும், உங்க வீட்டு வயல் மழை தண்ணியில மூழ்கி கிடக்க, அதை போய் பாத்தீங்களா எங்கேயாவது?
4: ஏன் சுபாக்கா, நீங்க அதை மட்டும் தான் பாத்தீங்களா? அதுல இருக்கிற பூச்சி புழுவெல்லாம் பாக்கலையா நீங்க?
2: ஓ, அதெல்லாம் வேற வந்துருச்சா?
3: ஆமா சுபா, நானும் பூங்கொடியும் வயல்ல அவ்வளோ நேரம் நின்னுட்டு இப்பதான் வர்றோம்.
2: நின்னு என்னக்கா பிரயோஜனம்? அடுத்ததுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சிங்களா?
4: சுபாக்கா, நம்ம ரேவதி அக்காவே மனசு சரியில்லாம இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது வழி தெரிஞ்சதுன்னா நீங்க சொல்லுங்க.
2: சொல்றதுக்கு என்ன பூங்கொடி? அக்கா, அந்த வயல்ல நீங்க புழுவை பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, அந்த புழு எப்படி இருந்துச்சு, அதனால அந்த நெற்பயிரோட பாதிப்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்களேன்.
3: சுபா, இந்த புழுதான் அப்படின்னு என்னால சரிவர கண்டுபிடிக்க முடியல, ஆனா அறிகுறி என்ன இருந்துச்சுன்னு மட்டும் சொல்ல முடியும்.
2: அததாங்க கேக்குறேன்.
3: நெல்லு பயிரோட இலையோட பச்சையம்லாம் சுரண்டன மாதிரி இருந்துச்சு சுபா.
2: அப்புறம்
3: அங்கங்க வெள்ள பகுதியாவும் நுனியெல்லாம் வெட்டுப்பட்ட மாதிரியும் இருந்துச்சு.
2: சரி,
3: புழு மாதிரி ஏதோ வெள்ள வெளைய தெரிஞ்சிச்சு, தண்ணில கூட மிதந்த மாதிரியும் தெரிஞ்சிச்சு. மழை வேற ரொம்ப பெஞ்சுதா, அதுக்கு மேல அங்க நின்னு பாக்க முடியல. நானும் பூங்கொடியும் வந்துட்டோம் வீட்டுக்கு.
2: பரவாயில்ல, இவ்ளோ பாத்திருக்கீங்களே, அதுவே போதும்.
4: அப்போ சுபாக்காவுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு.
2: ஆமா பூங்குடி, அக்கா சொன்னதெல்லாம் வச்சு பாக்கும்போது இது கூண்டு புழு தாக்குதலோட அறிகுறிதான். இதுக்கு வயலோட ரெண்டு ஓரங்கள்லயும் ரெண்டு பேர் நின்னுகிட்டு ஒரு கயிறை பிடிச்சு பயிரோட பாதி உயரத்துக்கு புடிச்சு இழுத்துக்கிட்டே நடக்கணும். இந்த மாதிரி பண்ணா கூண்டு புழு எல்லாமே தண்ணில விழுந்துரும். பிறகு ஒரு லிட்டர் மணலை கூட 3 கிலோ மணலை சேர்த்து ஒரு ஏக்கர் முழுக்க சீரா தூணும். இதே இந்த கூண்டு புழுவோட தாக்குதல் அதிகமா இருந்துச்சுன்னா ஏக்கருக்கு கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு 200 கிராம், அப்படி இல்லைன்னா குளோரிபைரிபாஸ் 500 மில்லி இந்த மருந்தை 200 லிட்டர் தண்ணியில கலந்து கைத்தெளிப்பான் மூலம் தெளிக்கணும்.
4: ஏங்கா, ராமண்ண வயல்ல கூட சுருட்டு புழு தாக்கம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல?
3: ஆமா ஆமா சுபா, அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? உடனே நீ அதோட அறிகுறி எப்படி இருந்துச்சுக்கானு என்கிட்ட கேப்ப. ராமண்ணனே அது தெளிவா சொல்லுச்சு. நெல் பயிரோட இலைகள்லாம் நீல வாக்குலயும் பக்க வாட்டிலையும் சுருண்டு சுருண்டு இருந்துச்சான். அந்த சுருண்டு இருக்கிறதுல எடுத்து பார்த்தா புழு இருந்துச்சான். இலையோட நுனியெல்லாம் கூட வெளுத்து போய் இருந்துச்சான். அப்ப இது இலை சுருட்டு புழு தானே சுபா?
2: கண்டிப்பா இலை சுருட்டு புழுவே தான்க்கா. இந்த இலை சுருட்டு புழுவை கட்டுப்படுத்தணும்னா ஏக்கருக்கு ப்ரோபனோபாஸ் 400 மில்லி, அப்படி இல்லைன்னா குளோரிபைரிபாஸ் 500 மில்லி இந்த பூச்சிக்கொல்லி மருந்துல ஏதாவது ஒன்ன 200 லிட்டர் தண்ணியில கலந்து தெளிக்கணும்.
4: இப்பதான் நம்ம ரேவதி அக்கா முகத்துல ஒரு ஒளிவட்டம் தெரியுது.
3: வந்ததுக்கு 4 நல்ல விஷயத்த சொல்லிருக்க சுபா.
2: 4 விஷயம் இல்லக்கா, 2த்துக்குதான் சொல்லிருக்கேன். ஒன்னு கூண்டு புழு தாக்குதல், ஒன்னு இலை சுருட்டு புழு தாக்குதலை பத்தி.
4: அக்கா எல்லாத்துலயும் ரொம்ப தெளிவு.
1: கேட்டது உழவர்களுக்கு
5: உலாவந்தது காரைக்கால் ONGC காவேரி அசெட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ONGC காவேரி அசெட் காரைக்கால்.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
7: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
5: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:40. நேர்கள் இனி கேட்கலாம் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய்.
8: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
9: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
8: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
9: விடங்கலூர் எண்ணெய்.
5: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ்.
10: இன்சொல் அமுது வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
11: அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அன்பே தெய்வம் என்பது ஆன்றோர் வாக்கு. இந்த உலகம் அன்பு என்ற நற்பண்பால் இயங்குகிறது. அன்பெனும் கடத்துனுள் அடங்கிடும் மலை இறைவன். அன்புடையவர்கள்

0: தனக்கென வாழாது பிறர்க்கென வாழும் தகமையாளர்கள். அன்பு எல்லா உயிர்களிடத்திலும் கருணையை உண்டாக்கும். அனைவரிடத்திலும் பழகும் ஆர்வத்தை ஏற்படுத்தும். அன்போடு வாழுகின்றவர்கள் இன்பத்தை பெறுகின்றனர். தந்தை தனது மகனை மிகவும் கண்டிப்புடன் வளர்ப்பதற்கும் அன்பே காரணம். தாய் தனது பிள்ளைகள் பிழை செய்யும் போது அவர்களை கண்டிப்பதும் அன்பின் வெளிப்பாடுதான். அறத்திற்கும் மரத்திற்கும் அன்பே காரணம். உள்ளத்திலும் இல்லத்திலும் அன்பு நிறைந்திருந்தால் அமைதியும் இன்பமும் மனநிறைவும் தோன்றும். தன்னால் அன்பு செய்யப்பட்டவர்களின் வளர்ச்சியை கண்டு அன்புடையவர்கள் மனநிறைவு கொள்வர். அந்த மனநிறைவு இன்பமாவதற்கு உதவும். அவர் இந்த உலகத்து உயிர்கள் அனைத்தின் மீதும் அன்பு கொண்டவர். காலை முதல் மாலை வரை தன் கண்ணில் படுகின்றவர்களை எல்லாம் நலமா என்று நலம் விசாரிப்பார். தன்னால் பிறருக்கு உதவ முடிந்ததை எண்ணி இன்பம் கொள்வார். அவரது செயல்கள் அவரின் அன்பை வெளிப்படுத்தும். அன்பின் வழியது உயிர்நிலை என்றார் வள்ளுவர். உயிர்கள் அனைத்தும் தங்களால் முடிந்தவற்றை இந்த உலகத்திற்கு வழங்குகின்றன. இந்த உலகமும் அன்புடையவர்கள் மீது அன்பு கொண்டு அவர்கள் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் வழங்குகிறது. அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை அன்புள்ள பேருக்கு அன்பு செய்வது மட்டுமே அன்பு ஆகாது. அன்பற்றவர்களுக்கும் அன்பு செய்வதே அன்பாகும். அன்பு செய்வது தவம் போன்றது. அதனால்தான் பாரதியார், செய்க தவம் நெஞ்சே, செய்க தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். வையத்தில் அன்பில் சிறந்த தவமில்லை. அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என்பதை இன்சுவை அமுதமாக ஏற்போம். நேயர்களே, நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
2: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கிய இன்சொல் அமுது கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்களூர் எண்ணெய்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ்.
5: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
6: பூமெக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
5: பூமெக்ஸ்.
2: நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்று மாலை 4 மணிக்கு நாளைய உலகம் நாகப்பட்டினம் தனியார் மகளிர் கல்லூரி உயிர் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ராஜலட்சுமி அன்பழகன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை 4:30 நாளைய உலகம் தொடரும். 5:15 அலையோசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை, 5:40 சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள் பகிர்கிறார் திரை ஆர்வலர் முரளி ஸ்ரீனிவாஸ் அவர்கள். 6:00 பன்னிசை அந்தியும் என தொடங்கும் பாடல் பாடியவர் அசோக் நகர் சகோதரிகள். 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோரியின் சொல்லாமது வழங்கவிருக்கிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள். 6:45 இசைத்தோரிகை. நேரில் இன்னும் சில நொடிகளில் தொடரவிருக்கிறது காலை மணி 6:45 மாநில செய்திகள்.
7: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு உறவு குறித்து தொலைபேசி வாயிலாக பேச்சு நடத்தினார். தமிழகத்தில் நியாய விலைக் கடைகளில் இகேஒய்சியை மேற்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்குவது நிறுத்தப்பட மாட்டாது என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. காந்தி ஜெயந்தியை ஒட்டி சென்னையிலிருந்து இன்று சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே இயக்குகிறது. தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில்

0: இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் தொலைபேசி வாயிலாக பேச்சு நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக சமூக வலைதளத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, முக்கிய தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின்போது விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதென இந்த பேச்சுகளின்போது தீர்மானிக்கப்பட்டதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்தும் விரிவாக விவாதித்ததாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் நியாய விலைக் கடைகளில் இகேஒய்சியை மேற்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்குவது நிறுத்தப்பட மாட்டாது என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அனைத்து வட்ட வழங்கல் அலுவலர்கள் மற்றும் உதவி ஆணையர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. எனினும் இகேஒய்சி பணியை மேற்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்கள் நியாய விலைக் கடைகளுக்கு பொருட்களை வாங்கச் செல்லும்போது கைவிரல் ரேகை மற்றும் கண் கருவிழி சரிபார்ப்பின் மூலம் தங்களுடைய தகவல்களை விரைந்து பதிவேற்றம் செய்யுமாறு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. உலக திறன் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த 5 இளைஞர்களுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சீனாவின் ஷாங்காய் நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற முகமது சலாம் என்பவருக்கும் சிறப்பு பதக்கங்களை வென்ற ராகுல், அர்ஜுன், சுரேந்திரன், ஜாய் தாஸ் ஆகியோருக்கும் தமது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் கூறியுள்ளார். மாநில அரசின் திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் பயிற்சி பெற்ற 12 போட்டியாளர்களில் 5 போட்டியாளர்கள் சிறப்பான சாதனைகளை படைத்து பெருமை சேர்த்துள்ளதாகவும் இது திறன் சார்ந்த துறைகளில் சாதிக்க விரும்பும் இளைஞர்களுக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். காந்தி ஜெயந்தியை ஒட்டி பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படவுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி இன்றிரவு மணி 11:55 தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கும் சென்னை சென்ட்ரலிலிருந்து போத்தனூருக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. தாம்பரத்திலிருந்து மானாமதுரைக்கு இன்று மாலை 4:30 சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. மறுமார்க்கத்தில் இந்த ரயில்கள் வரும் 4ஆம் தேதி இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய தன்னார்வ இரத்த தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இரத்த தானம் செய்வதன் முக்கியத்துவத்தை பொதுமக்களிடம் எடுத்துரைத்து அதை ஊக்குவிப்பதை இந்நாளின் நோக்கமாகும். இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் தொகையில் குறைந்தபட்சம் 1% மக்களுக்கு தேவைப்படும் இரத்த அலகுகள் இருப்பை உறுதி செய்வதை இலக்காக கொண்டு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 18 வயது முதல் 65 வயது வரை உள்ள தகுதியுடைய அனைவரும் தன்னார்வமாக இரத்த தானம் செய்து உயிர்காக்கும் உன்னத சேவையில் பங்கேற்குமாறு அந்த அறிக்கையில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: நவராத்திரி பண்டிகையை ஒட்டி கொலு பொம்மைகளின் விற்பனை மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடங்கியுள்ளது. தூத்துக்குடியில் பல்வேறு வடிவங்களில் 1000கணக்கான கொலு பொம்மைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இந்த ஆண்டு நவராத்திரி அக்டோபர் 11 தொடங்கி 9 நாட்கள் நடைபெறுகிறது. இதையொட்டி தூத்துக்குடி சிவன்கோவில் அருகே உள்ள பல்வேறு பகுதிகளில் கொலு பொம்மை விற்பனை நடைபெற்று வருகிறது. ஆன்மீகத்தை விளக்கும் தெய்வங்களின் சிலைகள், கலை கலாச்சாரத்தை விளக்கும் பல்வேறு பொம்மைகள் இந்த கொலு விற்பனையில் இடம்பெற்றுள்ளன. தஞ்சாவூர், கும்பகோணம், மாயவரம், காஞ்சிபுரம், பண்ருட்டி, கடலூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த கைவினை கலைஞர்களிடமிருந்து இந்த பொம்மைகள் மொத்தமாக வாங்கி வரப்பட்டு இங்கு விற்பனை செய்யப்படுகின்றன. 50 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரையிலும், 5 அங்குலம் முதல் 2.5 அடி உயரம் வரையிலும் பல்வேறு வகையான பொம்மைகள் இங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மண், காகித கூழ் உள்ளிட்ட பொருட்களால் உருவாக்கப்படும் இந்த கொலு பொம்மைகள் தமிழர்களின் பாரம்பரியத்தையும் கைவினை

0: கலையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் ஒரு பாலமாக விளங்குகின்றன. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி, நாமக்கல், தேனி, தென்காசி, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு பலத்த மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். அமெரிக்காவில் மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் போலந்து நிதித்துறை அமைச்சர் திரு ஆண்ட்ரஸஸ் டோம்ஸ்கியுடன் இருதரப்பு வர்த்தக உறவுகள் குறித்து விவாதித்தார். துபாயிலிருந்து டெல் அவிவ் சென்று கொண்டிருந்த விமானத்தின் கேப்டனை தாக்கி அதை மோதச் செய்ய முயற்சித்த ஓமன் நாட்டைச் சார்ந்த துணை விமானியை சவுதி அரேபிய அதிகாரிகள் கைது செய்தனர். ஜிம்பாப்வேயில் நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்தில் நான்கு பயணிகளும் இரண்டு விமானிகளும் உயிரிழந்தனர். ரஷ்ய ராணுவத்தில் சேருவதற்காக இந்திய குடிமக்கள் தாமாக முன்வந்து தங்களுடைய குடியுரிமையை இழக்க வேண்டாம் என்று வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. தில்லி பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட மகளிர் கல்லூரி மாணவிகளின் பாதுகாப்பு குறித்து கல்லூரி முதல்வர்களுடன் துணைநிலை ஆளுநர் திரு தரஞ்சித் சிங் சாந்து விவாதித்தார். நாமக்கல்லில் பட்டாசு கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்ததாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை மற்றும் பத்மநாபபுரம் பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு பிரதாப் ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அருகே பெண் ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்தவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கிருத்திகை விரதத்தை ஒட்டி வெள்ளி மயில் வாகனத்தில் உற்சவர் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். காந்தி ஜெயந்தி தினமான நாளை சென்னை மாவட்டத்தில் மதுபானம் விற்கக்கூடாது என்றும், மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. குவஹாத்தியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 405 ரன் எடுத்தது. 406 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா 43.3 ஓவரில் 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. தொடக்க வீரர் கேப்டன் சுப்மன் கில் 133 பந்துகளில் 223 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். ரோஹித் சர்மா 101 ரன் எடுத்தார். இந்த வெற்றியின் மூலம் 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரை இந்தியா 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் கைப்பற்றியது. மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி நாளை மறுநாள் நியூ சண்டிகரில் நடைபெறவுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் செபக்த்ரா பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் வியட்நாமுக்கு எதிரான இரண்டாவது ஆட்டத்தில் இந்தியா 15-12, 15-9 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் இந்தியாவுக்கு ஒரு பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு உறவு குறித்து தொலைபேசி வாயிலாக பேச்சு நடத்தினார். தமிழகத்தில் நியாய விலைக்கடைகளில் இகேஒய்சியை மேற்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்குவது நிறுத்தப்பட மாட்டாது என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. காந்தி ஜெயந்தியை ஒட்டி சென்னையிலிருந்து இன்று சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே இயக்குகிறது. தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:55. காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், மேலணிக்குழி குடிகாடு, ஸ்ரீ அபிநயா டிரேடிங் சென்டர், பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
3: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும்.

0: சொல்லுங்க. கமர்ஷியல் டிரேடர்ஸ் நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் டிரேடர்ஸ்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் மேலணி குழி குடிகாடு.
2: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
3: சூப்பர் ஃபென்சிங் எங்க தம்பி வாங்குன?
2: மேலணிக்குழி அபிநயா டிரேடிங்ஸ்லனே மைக்கான் கம்பி SAT ஃபென்சிங் உற்பத்தி விலைக்கே தர்றாங்க. ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
4: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தல நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
5: வணக்கம் பாப்பா.
6: வணக்கம்.
5: உங்க பேர் என்ன?
6: சாய் மீனா.
5: சாய் மீனாக்கு எந்த ஊரு?
6: காரைக்கால்.
5: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
6: 5th ஸ்டாண்டர்ட்.
5: சரிங்கம்மா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
6: டாக்டர் APJ அப்துல் கலாம் பற்றி சொற்பொழிவு சொல்றதா இருக்கேன்.
5: எங்க சொல்லுங்களே?
6: டாக்டர் APJ அப்துல் கலாம், அவர் 1931 அக்டோபர் 5 ராமேஸ்வரத்தில் பிறந்தார். அவர் ஒரு சிறந்த விஞ்ஞானியும் இந்தியாவில் 11th குடியரசு தலைவரும் ஆவார். அவர் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுகிறார். குழந்தைகளை மிகவும் நேசித்து பெரிய கனவு காண வேண்டும் என்று ஊக்கம் படுத்தினார். கனவு காணுங்கள், அந்த கனவை நனவாக்க உழையுங்கள். அடுத்ததா டங் டுஸ்ட சொல்றதா இருக்கேன். பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற வைத்தியருக்கு பைத்தியம் விடுத்தால் எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற வைத்தியர் வந்து அந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பார். பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற வைத்தியருக்கு பைத்தியம் விடுத்தால் எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற வைத்தியர் வந்து அந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பார். ஐசா கிட்ட நீட்டிங் சிக்கன் இந்த கிச்சன். ஐசா கிட்ட நீட்டிங் சிக்கன் இந்த கிச்சன். அ பாப்பர் கிராப்பர் காபி பாட். அ proper copper copy part. A proper copper copy part.
5: சூப்பரா சொன்னீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா? படிச்சு பெரிய ஆன பிறகு டாக்டர் ஆகணுமா, இன்ஜினியர் ஆகணுமா, டீச்சர் ஆகணுமா, என்ன ஆகணும் ஆசைப்படுறீங்க? எதனால நீங்க ராணுவ அதிகாரி ஆகணும் ஆசைப்படுறீங்க?
6: நான் நாட்டுக்காக சேவை செய்ய போறேன்.
5: சரிங்கம்மா, நீங்க வருங்காலத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த ராணுவ அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
6: தேங்க்யூ.
4: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களில் மழை மொழியில் நினைந்தோம்.
1: துளிர்த்தது. காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மேலணி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
0: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், மளிகைப் பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் மேலணி குழி குடிகாடு.
2: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
3: சூப்பர் ஃபென்சிங் எங்க தம்பி வாங்குன?
2: மேலணிக்குழி அபிநயா டிரேடிங்ஸ்லனே மைக்கான் கம்பி SAT ஃபென்சிங் உற்பத்தி விலைக்கே தர்றாங்க. ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
1: நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் சிறப்பு நிகழ்ச்சியாக சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகளை பகிரவிருக்கிறார்கள். கேட்டு மகிழ காத்திருங்கள் நமது காரைக்கால் பண்பலை 100.3. நாம் காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கும் நேரம் காலை 7 மணி. நேர்கள் இனி கேட்டு மகிழலாம்.
7: ABC கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
8: அட்ரஸ்
9: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
7: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ்.
9: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
7: ABC கோல்டு பேலஸ்.

அதிகாலை பூக்கும் நறுமணம் உள்ள அழகிய மலர்களாய் போல வெளியேற்றும் உங்கள் காலை பொழுது. காலை வணக்கத்தோட வரங்க அரியலூர் மாவட்டம் தேவமங்கலத்தை சேர்ந்த முருகன். முருகன் நெசவு தொழில் பண்றாங்க. மனைவி பிரியா பட்டுத்தறி பண்றாங்க. மூத்த மகள் ஸ்னேகா 12ஆம் வகுப்பும் இளைய மகள் சுகன்யா 10ஆம் வகுப்பும் படிக்கிறாங்க. மகள்கள் ரெண்டு பேரும் சூப்பரா படிப்பாங்களா? ரெண்டு பேருமே பப்ளிக் எழுத போறாங்க. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்னேகாவுக்கும் சுகன்யாவுக்கும் ஸ்கூல் மட்டும் இல்ல, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்க வாழ்த்துக்களோட முருகன் கேட்ட அற்புதமான பாடலை ஒளிபரப்பிடலாமா?

0: பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்,
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி. உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
0: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: அட்ரஸ் அட்ரஸ்
0: பூண்டியின் கைராசியான உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ்.
1: ஏபிசி கோல்டு பேலஸ் இப்பொழுது இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
0: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
3: தூரமாக வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கையை நமக்குள் வைத்தால் நாளும் வெற்றிதான் சொல்றாங்க நாகப்பட்டினம் மாவட்டம் செல்லூரை சேர்ந்த அம்சவல்லி. அம்சவல்லி இல்லத்தரசி கணவன் ராஜ் ரோட்மேனா இருக்காங்க. மூத்த மகள் ரஞ்சிதா, கணவர் சுரேஷ், பேத்தி கனிஷ்கா ஸ்ரீ, இளைய மகள் சிந்துஜா, கணவர் முருகதாஸ், பேத்தி சாய்தியானா, மகன் செல்வகுமன் எலக்ட்ரீஷியனா இருக்காங்க. அம்சவல்லி இல்லத்தரசி மட்டும் இல்ல, சின்னதா வீட்டுல ஒரு இட்லி கடை வச்சிட்டு இருக்காங்க. அம்சவல்லி ஏரியால எல்லாருக்குமே இவங்க கடையில இருந்தா இட்லி சப்ளை ஆகுமா? ஓகே நேர்களை, இன்னைக்கு கால சாப்பாடு அம்சவல்லி வீட்டுலதான். ஓகே அம்சவல்லி, சூடா நாலு இட்லி எடுத்து வைங்க, நீங்க கேட்டு பாடல் ஒளிபரப்பிட்டு உடனே வந்துடுறோம்.

0: வெள்ளப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
0: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி
2: அட்ரஸ்
0: திருத்துறைப்பூண்டியின் கைராசியான உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ்
1: ஏபிசி கோல்டு பேலஸ் இப்பொழுது இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
0: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: நேற்றைய துயரம் எல்லாம் மறைந்து நிம்மதி பிறந்து அது நிரந்தரமாகவும் இனிய காலை வணக்கத்தோட வரங்க ஒரு சுட்டியான குட்டி நேயர் சாய்கரணி. சாய்கரணி தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலத்தை சேர்ந்தவங்க. அப்பா ஜெயக்குமார் வெளியூர்ல வேலை பாக்குறாங்க. அம்மா தில்லையம்மாள் டைலரா இருக்காங்க. சாய்கரணியோட அண்ணன் ஜனார்தனன் 10ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. சாய்கரணி 5ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருக்காங்க. சாய்கரணிக்கு அவங்க ஸ்கூல்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ஸ்கூலுக்கு சமத்து போனா கிளம்பிடுவாங்களாம். அருணியோட ஃப்ரெண்ட்ஸ் யாழினி லட்சுமி சசிகான்னு கியூட்டா சொல்றாங்க. அவங்க ஸ்கூல்ல உள்ள எல்லா மிஸ்ஸையுமே ரொம்ப பிடிக்குமா. அருணி ஒரு துள்ளலான பாடல் தான் நிகழ்ச்சியில கூட கேட்டிருக்காங்க. இதோ ஹரணி, நீங்கள் கேட்ட பாடல் உங்களுக்காகவும் உங்கள் அழகான குடும்பத்துக்காகவும்.

என்ன நேர்களை, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒலிபரப்பான பாடல் எல்லாமே சூப்பரா இருந்துச்சா? இதே மாதிரி உங்களுக்கு விருப்பமான பாடலும் நம்ம நிகழ்ச்சியில இடம்பெறணும்னா அதுக்கு நீங்க நாங்க சொல்ல அலைபேசிக்கு கால் பண்ணி உங்களுக்கு பேரை பதிவு பண்ணுங்க. மறுபடியும் நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி உங்களை பத்தின விவரங்களையும் உங்களுக்கு பிடிச்ச பாடங்களையும் கேட்டு தெரிஞ்சுப்போம். அதுவும் 7:30 to 7:30 வரை கால் பண்ணுங்க. பாடங்களோட பர்சன் காத்துக்கிட்டு இருக்க அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் 94 87 67 35 18.

அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் மீண்டும் 94 87 67 35 18. சரி நேயர்களே, ஞாயிற்றுக்கிழமை விட நேரம் வந்துருச்சு. மீண்டும் இதே நாள் இதே நேரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கஸ்தூரி குணசேகரன். நன்றி, வணக்கம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: அட்ரஸ் அக்க, அட்ரஸ் அக்க.
2: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி. உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
4: தயாரிப்பு எல்ஜி ராசையன் ராசையன். படைப்பு வெங்கடேசா மீடியா விஷ்ணு விஷ்ணு.
5: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்பிருக்கிறது தமிழில் செய்திகள். செவிமடுக்க இசை கேட்டு இணைந்திருங்கள்.
6: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று நடைபெறும் மத்திய குடிமை பணியாளர் தேர்வாணையத்தின் நூற்றாண்டு தின கொண்டாட்டத்தில் பங்கேற்கிறார். ரஷ்ய இராணுவத்தில் சேர்ந்து இந்திய குடிமக்கள் தங்களுடைய குடியுரிமையை இழந்துவிட வேண்டாம் என்று வெளியுறவு அமைச்சகம் எச்சரித்துள்ளது. மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அமெரிக்காவில் போலந்து நிதித்துறை அமைச்சர் திரு ஆண்ட்ரஸ் டொமன்ஸ்கியுடன் இருதரப்பு வர்த்தக உறவுகள் குறித்து விவாதித்தார். துபாயிலிருந்து டெல் அவிவ் சென்று கொண்டிருந்த விமானத்தின் கேப்டனை தாக்கி அதை மோதச் செய்ய முயற்சித்த ஓமன் நாட்டைச் சேர்ந்த துணை விமானியை சவுதி

0: அரேபிய அதிகாரிகள் கைது செய்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் செபக்த்ரா பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையத்தின் நூற்றாண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. புதுதில்லியில் நடைபெறவுள்ள இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு நினைவு நாணயம், அஞ்சல் தலை மற்றும் புத்தகத்தை வெளியிடவுள்ளார். இந்நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் உள்ள மாநில குடிமைப் பணியாளர் தேர்வாணைய தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள், மத்திய அரசு உயரதிகாரிகள், கல்வியாளர்கள், யுபிஎஸ்சி அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ரஷ்ய இராணுவத்தில் சேர்ந்து இந்திய குடிமக்கள் தங்களுடைய குடியுரிமையை இழந்துவிட வேண்டாம் என்று வெளியுறவு அமைச்சகம் எச்சரித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், ரஷ்யாவிற்கு பயணம் மேற்கொள்ளும் இந்தியர்கள் அங்கு வேலைவாய்ப்புகளை தேடும்போது எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரஷ்ய இராணுவத்தில் சேர்வதற்கு தாமாக முன்வந்து முயற்சிப்பது ஆபத்தானது என்றும், அரசு சாரா நிறுவனங்களால் ரஷ்ய இராணுவத்தில் ஆட்கள் சேர்க்கப்படுவதாகவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து வெளியுறவு அமைச்சகத்தில் பதிவு செய்யப்படாதவர்களிடமிருந்து வேலைவாய்ப்புகளை ஏற்பதற்கு முன்பாக இந்திய குடிமக்கள் கவனத்துடன் செயல்படுமாறு வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்திற்கு இடையே மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல், போலந்து நிதித்துறை அமைச்சர் திரு ஆண்ட்ரஸஸ் டோமன்ஸ்கியுடன் இருதரப்பு வர்த்தக உறவுகள் குறித்து விவாதித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு பியூஷ் கோயல், இந்தியா போலந்து இடையேயான வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து தாங்கள் விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் வர்த்தகங்களுக்கு ஏற்படும் புதிய வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். அத்துடன் இந்தியா போலந்து இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் தாங்கள் விவாதித்ததாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். ஜவுளித்துறையில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் குறித்து விவாதிப்பதற்கான மாநாடு புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இம்மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். நாடு முழுவதும் உள்ள ஜவுளித்துறையுடன் தொடர்புடைய 400 சிறு குறு தொழில்துறையினர் இதில் கலந்து கொள்கின்றனர். பல்வேறு நாடுகளுடன் மத்திய அரசு மேற்கொண்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களின் மூலம் ஏற்படும் சந்தை வாய்ப்புகள் குறித்து இதில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜவுளித்துறை தொடர்பான மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வை, திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் குறித்து இம்மாநாட்டில் விளக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தில்லி பல்கலைக்கழகத்துடன் இணைந்த மகளிர் கல்லூரி மாணவிகளின் பாதுகாப்பு குறித்து கல்லூரி முதல்வர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்களுடன் துணைநிலை ஆளுநர் திரு தரஞ்சித் சிங் சாந்து விவாதித்தார். அப்போது மாணவிகளின் பாதுகாப்பிற்காக ஒவ்வொரு கல்லூரிக்கும் பிரத்யேகமாக காவல்துறை அதிகாரிகளை நியமிக்குமாறு துணைநிலை ஆளுநர் அறிவுறுத்தினார். தெருவிளக்குகள், கண்காணிப்பு கேமராக்கள் ஆகியவை உரிய முறையில் செயல்படுவதை உறுதி செய்யுமாறும், காவல்துறையினரின் ரோந்து பணியை வலுப்படுத்துமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். கடைகோடி பகுதிகள் உட்பட நகரின் அனைத்து பகுதிகளுக்கும் பொது போக்குவரத்து சேவையை அளிக்குமாறு போக்குவரத்துத்துறை அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார். ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறு மாநகராட்சி அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். கல்லூரிகளுக்கு இடையேயான பாதுகாப்பு குழுவை உருவாக்குமாறும் துணைநிலை ஆளுநர் பரிந்துரைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பாதுகாப்புத்துறை சொத்துக்களை பாதுகாப்பதிலும், மக்களை மையமாக கொண்ட நிர்வாகத்தை மேம்படுத்துவதிலும் அதிகாரிகள் பொறுப்புணர்வுடன் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் தம்மை சந்தித்த பாதுகாப்புத்துறை சொத்துகள் சேவை பயிற்சி அதிகாரிகளுடன் அவர் உரையாடினார். தொழில்நுட்பம் மூலம் பொறுப்புணர்வை வலுப்படுத்த முடியும் என்று குறிப்பிட்ட அவர், அதற்கு மாற்றாக அமையாது என்று தெரிவித்தார். இளம் அதிகாரிகள் அழுத்தத்திற்கு அடிபணிய வேண்டாம் என்றும்

0: சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த மாணவர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் ட்ரோன் தொழில்நுட்ப பயிற்சி அளிக்கப்படுகிறது. அந்த வகையில் மாநில அளவிலான ட்ரோன் தொழில்நுட்ப பயிற்சியின் 10 நாட்கள் சிறப்பு முகாம் தமிழ்நாட்டின் சேலத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த ட்ரோன் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வது தங்களுக்கு புது அனுபவமாக இருந்ததென்றும் தங்களுடைய எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாக அமையும் என்றும் அப்பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பான்சர்ல எனக்கு ஆர்பிசி சர்டிபிகேட் தந்திருந்தாங்க. ஆர்பிசி சர்டிபிகேட்ங்கிறது ட்ரோன் ஆப்ரேட் பண்றதுக்கான ஒரு லைசன்ஸ். அது எனக்கு இப்போ கிடைச்சிருக்கு. எனக்கு அதனால நெக்ஸ்ட் என்னோட கெரியர் பாத் சூஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ட்ரோன் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஐட்டம். இதை தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி ஃப்ளை பண்றது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இவ்வளோ காஸ்ட்லியான ஐட்டமை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி ஃப்ளை பண்ணி இதை பத்தி தெரிஞ்சுக்கிற விஷயம் வந்து எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. இதை வந்து ஒரு ஆர்மி பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நான் நிறைய யூஸ் பண்ணலாம்னு கத்துக்கிட்டேன்.
2: சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வர எனக்கு வந்து ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாம் கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அதே மாதிரியே ரொம்ப காஸ்ட்லியான இந்த ட்ரோன் எல்லாம் வந்து எப்படி உருவாக்குறது, எப்படி டிஸ்மேண்டல் பண்றது, அப்புறம் அதை எப்படி நாங்கள் ஃப்ளை பண்றது அப்படின்றது கொண்டும் எங்களுக்கு ஈஸியா சொல்லி கொடுத்தாங்க.
0: துபாயிலிருந்து டெல் அவிவ் சென்று கொண்டிருந்த விமானத்தின் கேப்டனை தாக்கி அதை மோதச் செய்ய முயற்சித்த ஓமன் நாட்டைச் சேர்ந்த துணை விமானியை சவுதி அரேபிய அதிகாரிகள் கைது செய்தனர். நேற்று அந்த துணை விமானி கேப்டனை கத்தியால் குத்தியதால் ஏற்பட்ட சம்பவம் காரணமாக விமானம் சுமார் 17,400 அடி கீழே இறங்கியதாகவும் அப்போது பயணிகளும் விமான ஊழியர்களும் விமானியின் அறைக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்திய துணை விமானியை தடுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த விமானம் சவுதி அரேபியாவில் உள்ள தபுக் விமான நிலையத்தில் நுழைந்து பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. காயமடைந்த விமானத்தின் கேப்டன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இஸ்ரேல் நோக்கி சென்ற விமானத்தில் இருந்த 174 பேரின் உயிரை காப்பாற்றிய இந்தியரான கேப்டன் ஸ்மித் மச்சார் ஒரு கதாநாயகன் என்று இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகுவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பும் பாராட்டியுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் செபக்த்ரா பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் வியட்நாமுக்கு எதிரான 2வது ஆட்டத்தில் இந்தியா 15-12, 15-9 என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் இந்தியாவுக்கு ஒரு பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. வாலிபால் பிரிவில் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஸ்குவாஷ் அரையிறுதி ஆட்டத்தில் ஆடவர் பிரிவில் இந்தியா மலேசியாவையும் மகளிர் பிரிவில் ஹாங்காங்கையும் எதிர்கொள்கிறது. கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. குவஹாத்தியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 405 ரன் எடுத்தது. 406 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா 43.3 ஓவரில் 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. தொடக்க வீரர் கேப்டன் சுப்மன் கில் 133 பந்துகளில் 223 ரன் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று நடைபெறும் மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையத்தின் 100வது தின கொண்டாட்டத்தில் பங்கேற்கிறார். ரஷ்ய இராணுவத்தில் சேர்ந்து இந்திய குடிமக்கள் தங்களுடைய குடியுரிமையை இழந்துவிட வேண்டாம் என்று வெளியுறவு அமைச்சகம் எச்சரித்துள்ளது. மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அமெரிக்காவில் போலந்து நிதித்துறை அமைச்சர் திரு ஆண்ட்ரஸ் டோமன்ஸ்கியுடன் இருதரப்பு வர்த்தக உறவுகள் குறித்து விவாதித்தார். துபாயிலிருந்து டெல் அவிவ் சென்று கொண்டிருந்த விமானத்தின் கேப்டனை தாக்கி அதை மோதச் செய்ய முயற்சித்த ஒமன் நாட்டைச் சேர்ந்த துணை விமானியை சவுதி அரேபிய அதிகாரிகள் கைது செய்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் செபக்த்ரா பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
3: வங்கக்கடலோர இசையலையில் நின்று இது சங்க தமிழ் பாடும் காரை பண்பலை 100.3 நாச்சியார் கோயில் வசன மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் நேரம் 7:25
4: திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்
5: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்
4: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோயில்.
6: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை
7: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
6: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலாத்திற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.

0: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
1: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
2: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கே டைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
3: நேர்கள் இனி கேட்கலாம் சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதயில் படையா சைபால், சேத்து புண்ணா சைபால்.
3: சைபால் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
5: உங்கள்
3: கடை கும்பகோணம் தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க. உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்
8: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
9: ஒரு சன்னியாசி, அவர் ஒரு நாள் ஒரு கனவு கண்டாராம். அந்த கனவில் அவர் சொர்க்கத்துக்கு போகிறார். அங்கே ஒரு பெரிய திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் அலங்கார வளைவுகள், வண்ணமயமான விளக்குகள், பாதைகள் பூரா மலர்கள், எல்லா கட்டடங்களும் ஒளிமயம். அவ்வளவு கோலாகலமாக பிரம்மாண்டமாக அந்த திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது. அது என்ன திருவிழாங்கிறது இந்த சன்னியாசிக்கு புரியல. அங்கே எதிரில் வந்துக்கிட்டு இருந்த ஒருத்தரை நிறுத்தி, என்ன விசேஷம் இங்கே அப்படின்னு விசாரித்தாராம். உனக்கு தெரியாத விஷயம், இன்றைக்கி இறைவனுக்கு பிறந்த நாள், அதை தான் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுறோம். இதுக்காக பிரம்மாண்டமான ஊர்வலம் ஒன்று வரப்போகுது, இறைவனே அந்த ஊர்வலத்தில் கலந்துகிறார் அப்படின்னார் அவர். உடனே அந்த சன்னியாசி ஒரு மரத்து நிழலில் ஒதுங்கி நின்றுக்கிட்டார். ஊர்வலம் வந்துக்கிட்டு இருக்குது. முதல்ல ஒரு குதிரை வந்துக்கிட்டு இருக்கு, அது மேலே ஒருத்தர் உட்காந்துருக்கிறார். அவருக்கு பின்னாடி நிறைய பேர் கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு கூட்டம் இவர் பின்னாடி வருதே, யார் இவர் அப்படின்னு கேட்டார். ஒரு மதத்தின் பேரை சொல்லி, இவர் வந்து அந்த மதத்தின் தலைவர், அவரை பின்பற்றுகிற மக்கள் கூட்டம் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு விவரம் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு அடுத்தபடியாக இன்னொரு குதிரையில் ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஏகப்பட்ட கூட்டம். இவர் யாருங்க அப்படின்னு கேட்டிருக்கார் சன்னியாசி. அங்கே இருக்கிறவங்க விவரம் சொல்லியிருக்கிறாங்க, இன்னொரு மதத்தின் பேரை சொல்லி, இவர் அந்த மதத்தினுடைய தலைவர், அவர் வழியை பின்பற்றுகிறவர்கள் அவர் பின்னாடி கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டுருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தராக குதிரை மேலே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள பின்பற்றியும் ஒவ்வொரு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பெரிய ஊர்வலம் அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்குது. கடைசியாக அது முடிஞ்சது ரொம்ப நேரம் கழித்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு வயசான ஆள் குதிரை மேலே வந்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அவருக்கு பின்னாடி யாருமே இல்லை. அவர் பரிதாபமாக தனியாக வந்துக்கிட்டு இருக்கிறார். அவர் அந்த ஊர்வலத்தை சேர்ந்தவரா இல்லையாங்கிறதே தெரியல. இவர் யார், இவர் ஏன் இப்படி தனியாக வந்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்கார் அந்த சன்னியாசி. என்னது இப்படி கேட்குறீங்க, இவர் தான் கடவுள், இவருக்காக தான் இன்றைக்கி இந்த ஊர்வலமே நடக்குது, இவருக்கு தான் இன்றைக்கி பிறந்த நாள், முன்னாடி போகிற ஊர்வலம் பூரா இவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக தான் அப்படின்ட்டுருக்காங்க. இதை கேட்டதும் அந்த சன்னியாசிக்கு திடுக்குன்னு தூக்கி போட்டிருக்கு. இது வரைக்கும் கனவு கண்டுகிட்டு இருந்தவர் முழிச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம்தான் யோசித்து பார்த்துருக்கார். உண்மைதான், மக்கள் எல்லாரும் வந்து பக்தி மார்க்கத்தில் போகிறதா நினச்சிக்கிட்டு பாதை மாறி போயிட்டுருக்குறாங்க. கடவுளை பின்பற்றுவதாக நினைக்கிறாங்க பக்தர்கள், ஆனால் கடவுளுக்கு பின்னாடி யாருமே இல்லை. இன்னமும் இயல்பாக இதை பற்றி யோசித்து பார்த்தா, உண்மைக்கு பின்னாடி தான் நான் போய்கிட்டுருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த உண்மை வந்து அனாதையாக போய்கிட்டுருக்குது. அப்படி ஆகிட்டுது உலகம். இந்த காலத்துலேயும் ஒரு ஊர்வலம், ஒரு பெரிய மனுஷருக்கு பிறந்த நாள் விழா, அவர் குதிரை மேலே ஏறி முன்னாடி போயிட்டுருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு 100 பேர் தொண்டர்கள், அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. எல்லாம் பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணவங்க, எல்லாம் பணம் வாங்கிட்டு பின்னாடி போயிட்டுருக்குறாங்க. கொஞ்சம் தூரம் நடந்ததும் கால் வலிக்க ஆரம்பிச்சுட்டுது. ஒவ்வொருத்தரும் அப்படியே ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் முன்னாடியே பணம் கிடச்சிட்டுதே, இனிமேல் ஒதுங்கினா என்னென்னு ஒதுங்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் குதிரையில் போகிறவர் தற்செயலாக திரும்பி பார்க்குறாரு, பின்னாடி யாருமே இல்லை, எல்லோரும் ஓடி போயிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் ரொம்ப விசுவாசமாக பின்னாடி நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். ஏன்ப்பா நீ மட்டும் வந்துக்கிட்டு இருக்கிறிய, நீ வீட்டுக்கு போகலையான்னு கேட்டிருக்காரு அவர். நீங்கள் அந்த குதிரையையும் அதுக்குள்ளே வாடகை பணத்தையும் கொடுத்துட்டு

0: நானும் போடுவேன் அப்படின்னு நானா இந்த ஆள்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் தகவல் நேரம். வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒளி களஞ்சியத்திலிருந்து ஒளியேறியது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
5: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ்.
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
5: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
6: உங்கள் கடை காரைக்கால்
7: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.

0: தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.

0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கள் இனி கேட்கலாம். மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் உதிரம் தொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மயிலாடுதுறை உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் இரத்த வங்கி ஆலோசகர் இ வின்சென்ட் அவர்கள்.
7: வணக்கம், என்னுடைய பேர் வின்சென்ட். நான் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் இரத்த வங்கியில் ஆலோசகராக பணிபுரிகிறேன். இப்போ முதல்ல இப்போ அக்டோபர் 1 இந்த நாள் வந்து மிக ஒரு சிறந்த ஒரு நாள். அதாவதுன்னா ஒவ்வொருத்தரும் ரத்தம் கொடுக்கறதுனுடைய முக்கியத்துவத்தை பற்றி அவர் தெரிஞ்சுக்கிற நாள். நம்ம எல்லோரும் வாலண்டரியாக பிளட் டொனேட் பண்ணணும். இந்த நாளினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், ஜிஜே ஜாலி அப்படிங்கிற ஒரு நம்ம இந்திய அறிஞர் ஒருத்தர், டாக்டர் அவர். அவர் தான் முதல்ல இந்த அமைப்புகளை உருவாக்கினார். இவர் வந்து ஃபாதர் ஆஃப் பிளட் டிரான்ஸ்மிஷன் மெடிசன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவருடைய பிறந்த நாள் தான் அக்டோபர் 1. இந்த நாள் தான் நம்ம வந்து நேஷனல் வாலண்டரி பிளட் டொனேஷன் டே அண்ட் மந்த் அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ முதல்ல பிளட் டொனேஷன் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம உடம்பு உறுப்புலேருந்து ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு 5.5 லிட்டர் ரத்தத்துலேருந்து ஒரு கொஞ்சமாக 350 ml பிளட் வந்து நம்ம டொனேட் பண்ணுறோம். இது டொனேட் பண்ணுறது மூலமாக நம்ம உடம்புக்கு எந்த கெடுதியும் வராது. அந்த ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்கு சப்ளிமெண்டரி நம்ம அதுக்கு ஃபுட் எல்லாமே அங்கேயே நம்ம பிளட் சென்டர்லேயே நம்ம கொடுக்குறோம். இப்போது இந்த பிளட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் ஏஎன்சி மதன் சொல்லுவாங்க, அவங்க இந்த கர்ப்ப காலத்தில் அனிமிக் ஆகிடுவாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு நம்ம வந்து இந்த பிளட்டை நம்ம பயன்படுத்துவோம். அதன் பிறகு அவங்களுக்கு டெலிவரி டைமில் சில சமயங்களில் ப்ளீடிங் இருக்கும், அந்த டைமில் இந்த ரத்தத்தை நம்ம பயன்படுத்துவோம். அடுத்தது டெலிவரி ஆன பிறகு போஸ்ட் நேட்டல் கேர்னு சொல்லுவாங்க. அப்போது சில சமயங்களில் அவங்களுக்கு சிசரியனால் இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு காரணத்தினால ப்ளீடிங் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரத்தத்தை பயன்படுத்துவோம். மெட்டர்னிட்டியை பொறுத்த வரைக்கும் இது போல் நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்தபடியாக இப்போ ஆக்சிடென்ட் ஆகி வராங்க, ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும், அப்போ என்ன உனாக்கா அவங்களுக்கு மூச்சுத்திணறல் வரும். இப்போ அந்த மூச்சுத்திணறல் வரும்போது அது காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ரத்தத்தை வந்து கண்டிப்பாக நம்ம செலுத்தி ஆகணும். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்களுக்கு இமீடியட்டாக என்ன குரூப்னு பார்த்து நம்ம பிளட் சென்டர்லேருந்து பிளட் அவங்களோட சாம்பிள் எடுத்து கிராஸ் மேட்ச் பண்ணுவாங்க. கிராஸ் மேட்ச் பண்ணி உடனே வந்து பிளட் கொடுப்பாங்க. ஸோ ரத்தம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இவ்வளவு தானங்கள் இருக்குது. இப்போ ஒருத்தவங்களுக்கு பணம் இல்லைன்னா பணம் எடுத்து கொடுக்குறோம், உணவு இல்லைனா உணவு கொடுக்குறோம், ஆடை இல்லைன்னா ஆடை கொடுக்குறோம், ஏதோ வகையில் உதவி செய்கிறோம். அதெல்லாம் நம்ம எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். நம்ம ஒரு உடம்புல ஓடிக்கிட்டு இருக்க நம்ம ரத்தத்தை கொடுக்குறதுங்கிறது மிக மிக உன்ன ஒரு தானம் இது. அதனால் இந்த ரத்தம் கொடுக்கறதுக்கு எல்லாரும் முன் வரணும்னு கேட்டுக்கிறேன்.
6: உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர் வழங்கினார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் இரத்த வங்கி ஆலோசகர் இ வின்சென்ட் அவர்கள்.
0: நேர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மயிலாடுதுறை உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அனு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அனு மருத்துவமனை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அனு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அனு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அனு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: செவியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உணர்வலையாய் நின்று நம்ம இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
4: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
3: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
5: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
6: நேர்களே, இன்று காலை 9:45 தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள்.
7: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
6: சுற்றித் தொடரும் வானொலியில் பற்றி படரும் இசையலையா இனிக்க இணைகிறது காலை காம்போ. நாம் செய்யும் செயலை நாம் விரும்பினால்தான் நம்மால் வெற்றி பெற முடியும் என்ற இந்த நற்காலையின் நச்சிந்தனையோடு இன்றைய காலை நிகழ்ச்சிகளில் உங்களோடு நான் காமேஸ்வரம் எம் கே அன்பழகன். மூச்சுக்குழலை முத்தமிடும் மண் பாசம், இது காலை காம்போவின் இசை நேசம்.

0: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
1: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிஎம் சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
0: இன்றைய பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
4: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்
4: ஃப்ரீ, ஃப்ரீ க்கு ஃப்ரீ.
6: நாம் இணைந்து கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் காலை காம்பு நிகழ்ச்சியில். இனி கேட்கலாம் தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் சிவாஜியின் சாம்ராஜ்யம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
8: ரொம்ப நன்றி டாக்டர்.

0: உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சிவாஜியின் சாம்ராஜ்யம், நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள். பகிர்பவர் திரை ஆர்வலர் நெய்வேலி வாசுதேவன்.
3: எனக்கு பிடித்த காட்சி ஞான ஒளி படத்துல. அது படமே இல்லை, அது காவியம். அது இத்தனை படங்கள் நடிகர் திலகம் முடிச்சிருந்தாலும் எனக்கு நம்பர் ஒன் வந்து ஞான ஒளி. அதில் ஒரு அருமையான சீன் ஒன்று, ரொம்ப ரொம்ப ரொம்ப ரசித்த உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு அருமையான காட்சி. இவர் வந்து கூடீஸ்வர அருணா ஊருக்கு திரும்பி வந்திருப்பார், ஆண்டனியாக போயிட்டு அருணா திரும்பி வந்திருப்பார். அவர் வந்து எப்படியாவது பிடிச்சிடணும், அவருக்கு விளங்க போட்டு மாட்டானு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் லாரன்ஸ் சுந்தரராஜன் அவர் பின்தொடர்ந்துகிட்டே இருப்பார். அதனால் வந்து தன்னுடைய மகளை வந்து அவர் வந்து மகளேன்னு அழைக்கவே முடியாது, எப்பயுமே சுந்தரராஜன் குறுக்க வந்துக்கிட்டே இருப்பார் இன்ஸ்பெக்டர். அப்படிப்பட்ட சமயத்தில் வீட்டில் வந்து மகளை சந்திக்கிற காட்சி, சாரதாவை, அதாவது மாரி டீச்சரை வந்து எந்த குறுக்கிடம் இல்லாமல் மகளை சந்திக்கும்போது அவர் காட்டுற உணர்வுகள் இருக்கே, அப்பப்போ அதெல்லாம் வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. உலகில் எந்த நடிகும் நான் அந்த மாதிரி உணர்ச்சி குவியலை காட்ட முடியாது. சாரதாவை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு மீறி அப்படியும் உன்னை கூப்பிட முடியாமல் சட்டங்கிற முள்வேலி என்னை தடுத்துடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வார்த்தையேன்னு கூப்பிட்டு போய் உட்கார வச்சு அவர்கிட்ட பாசத்தை கொட்ட இடம் இருக்கே, அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஏன்னா வெளியே வந்து உண்மையாக இருந்துட்டு மகளிருந்து தெரிஞ்சு மகளை கூப்பிட முடியாமல் அப்போ தனியாக கிடச்ச உடனே மொட்டு மொத்த பாசத்தையும் அவர்கிட்ட காட்டுற அந்த அற்புதமான காட்சி, பார்க்குறவங்க நெஞ்சே உருகிடும். அப்படிப்பட்ட சீன் அதெல்லாம். மகளுக்கு வந்து ஃப்ரிட்ஜை வந்து திறந்து டோரை திறந்துட்டு அதில் வந்து பழங்கள் எடுப்பார், எடுத்துட்டு பெரிய டோராக இருக்கும், அதை காலால் சாத்துவார். டோரை சாத்த முடியாது, எகைன் ஒரு தடவை காலால் வந்து அதை சாத்தி விடுவார். அது வந்து காட்சியை பார்க்கும்போது தான் தெரியும் அப்படி ஒரு அருமையாக செஞ்சுருப்பார். அது ஸ்டைலிஷாகவும் பண்ணுவார், அதே சமயம் வந்து அந்த வயசான நம்மளால் முடியலையே ரெண்டாவது தடவை மூடணுமே அந்த காலாளுன்ற மாதிரி அந்த வயசையும் காட்டுவார். சாரதா கிட்ட பேசுகிற இடம்லாம் பயங்கரமாக இருக்கும். அதுவும் வந்து உக்கார வச்சு அவளுக்கு பழங்கள்லாம் கட் பண்ணி கொடுத்தோடனே நானும் கஞ்சி கொடுத்தாலும் இந்த பொண்ணு தான் பானது அப்பா கிட்ட சொல்லுவாங்க. அப்போ உண்மைதாம்மான்னு சொல்லிட்டு அந்த பழத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த கஞ்சி கலையத்தை சாரதத்தை கொடுத்துட்டு நடிகர் திலகம் சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசத்தை தலை அசைவில் காமிப்பார் பாருங்க, அப்படியே கண்ணில் நமக்கு அப்படியே கண்ணீர் தான் அப்படியே கசியும் அந்த மாதிரி நேரத்திலலாம் அதை பார்க்கும்போது.
4: மேரி, மேரி, முதல் முதல்ல உன்னை பார்த்தோன்னே மேரின்னு உன்னை கூப்பிட முடியாம சட்டங்கிற முள்வேலி என்ன தடுத்துருச்சுமா, என்ன தடுத்துருச்சு. மாமா பாப்பாயே உட்காருமா. அம்மா மேரி நீ மட்டும் நம்பியா, ராணியை கூட்டிட்டு வரல.
5: இல்லப்பா. அப்பா உங்க இடது கண்ணே.
4: அதுவா, இறந்து போன மகளை மறுபடியும் உயிரோட பாக்குறதுக்காக ஆண்டவனா கொடுத்ததுமா, யாரும் ஒரு புண்ணியவானுடைய கண்.
5: அப்பா
4: இருக்க

0: பாக்குறேன். உங்க அப்ப எத்தனை கோலம் எடுத்தாலும் அவனை பொறுத்த வரைக்கும் இந்த கஞ்சிதம்மா.
1: நானும் கஞ்சி குடிச்சு வளர்ந்தவதானே அப்பா.
0: நோ நோ, யூ ஆர் எ மில்லியனர்ஸ் டாட்டர். நீ ஒரு கோடீஸ்வரனுடைய மகள்.
1: மாதா கோயில்ல மணி அடிச்ச அந்தோணியோட மகங்கிறத நான் இன்னும் மறக்கல அப்பா.
0: உண்மைதாம்மா.
2: ஒரு அப்பா மகள் உறவை வந்து அவ்வளவு அழகா ரெண்டு பேரும் பிரதிபலிச்சிருப்பாங்க.
3: நேர்கள் இதுவரை கேட்டது தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் சிவாஜியின் சாம்ராஜ்யம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
4: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
5: அண்ணே, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
6: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
5: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
6: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
5: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
6: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
5: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
7: நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்று இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் பயிர் எச்ச மேலாண்மை. காரைக்கால் மாத்தூர் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி ஆர் பவித்ரா அவர்கள் பங்குபெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 8:00 மயிலாடுதுறை வம்சா மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் காற்றில் வரும் கானம். 8:15 சிவாஜியின் சாம்ராஜ்யம், நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள் பகிர்கிறார் பம்மல் ஆர் சுவாமிநாதன் அவர்கள். 8:30 காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமது. வழங்கவிருக்கிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். 10:00 இரவு மலரும். 10:15 சிவாஜியின் சாம்ராஜ்யம், நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள் பகிர்கிறார் வலைப்பதிவு மற்றும் இசை ஆர்வலர் கோபால் அவர்கள். தொடர்ந்து இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலமுன். இன்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள். காலை 7:00 திருவிளையாட்டம் வசந்தா முருகு பாலிடெக்னிக் காலேஜின் அட்ராசக்க அட்ராசக்க. 8:00 மயிலாடுதுறை ARC நடத்தி செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். பிற்பகல் 2:00 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம். மாலை 5:00 மயிலாடுதுறை ARC நடத்தி செட்டியார் ஜுவல்லர்ஸின் பாட்டு கென்ன போட்டி. நிகழ்ச்சியினை கேட்டு மகிழ காத்திருங்கள். நமது காரைக்கால் பண்பலை 100.3
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
9: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
7: நேர்களே, இன்று காலை 10:45 வேளாங்கண்ணி ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வழங்கும் சிவாஜியின் சாம்ராஜ்யம், நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள்.
10: குழந்தைகள் மகிழும் விளையாட்டுகளோடு புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
11: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
12: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
13: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
7: இது காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ.

0: நிறைவு பெறுகிறது. காலை காம்போ, நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் மைதியன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி. நேரம் 8 மணி.
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் அங்கநகைகள்
2: அனைத்தையும் வாங்கிட
1: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணாசாலை, திருவாரூர்.
0: தொலைபேசி தொட்டு நீங்கள் விரும்பிய பாட்டு, மனம் விரும்பி கேட்டு இணையும் இது துள்ளி வரும் பாட்டு. அடுத்தடுத்து வரும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க காரைக்கால் பண்பலை ஒளிபரப்பு கூடத்தில் உங்களுக்காக காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் தோழி தீபா சந்திரசேகர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக
3: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின்

சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேசர் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். கடுமையான உழைப்பு தான் வந்து அதிர்ஷ்டத்தை அழைச்சிட்டு வரும். அதிர்ஷ்டத்தை நம்ம தேடி போயிட்டு இருக்க கூடாது, அதிர்ஷ்டம் தான் நம்மளை தேடி வரணும். அது உண்மையானது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து நமக்கு நிச்சயமா வந்து கிடைக்கும். இங்கிலாந்து நாட்டை வந்து ஒரு மன்னர் ஆண்டு வந்தார். அவர் பேர் வந்து 3rd George. ஒரு முறை அவருடைய நாட்டுல மக்கள் அனைவரும் ஒழுங்கா வேலை செய்யறாங்களா இல்ல சோம்பேறியா இருக்காங்களா அப்படிங்கறத அறியணும்னு தோணுச்சு. இந்த எண்ணத்தை என்ன பண்ணாரு, அறிந்து கொள்றதுக்கு திடீர்னு ஒரு விருந்து ஒண்ணுக்கு ஏற்பாடு செஞ்சாரு. எல்லா மக்களையும் விருந்து கேள்விகளை கலந்து கொள்ளணும்னு அறிவிப்பு கொடுத்தாரு. விருந்துக்கு கூட்ட கூட்டமா மக்கள் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா மன்னர் மட்டும் மாறு வேஷம் போட்டுட்டு நகர வளம் வந்துட்டு இருக்காரு. அப்படி வளம் வந்துட்டு இருக்கும்போது ஒரு கிராமத்துக்குள்ள தன்னுடைய குதிரைய செலுத்தி அங்க போகும்போது அந்த கிராமத்துல யாருமே இல்ல, எல்லாரும் மன்னர் விருந்துக்காக அரண்மனைக்கு போயிருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு இடத்துல வந்து ஒரே ஒரு பெண் மட்டும் கடுமையா வேலை செஞ்சு கொண்டு இருந்தா. அதை கண்டு ஆச்சரியப்பட்ட மன்னர் அவள்தான் நெருங்கி சென்று, பெண்ணே இந்த கிராமமே காலியா இருக்கு, இங்கெல்லாம் எங்க போனாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க எதுவுமே சொல்லாம அவங்க வேலையை பார்த்துட்டே இருக்காங்க. திரும்பியும் கேக்குறாரு, அப்ப பார்வையை கூட திருப்பவே இல்ல, உங்களுக்கு தெரியாத விஷயமா, இன்னைக்கு நம்ம அரண்மனையில வந்து மன்னர் திடீர் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு, அதில் மன்னர் பரிசு கொடுப்பாருன்னு அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. ஏன்னா விருந்து சாப்பிட்டு பரிசை வாங்கிட்டு வரதுக்காக எல்லாரும் போயிருக்காங்க. ஏதாவது அதிர்ஷ்டமா பரிசு கிடைக்காதான்னு நப்பாசையில மக்கள் அங்க போய் சென்றிருக்காங்கன்னு சொன்னோன்னு, இவ்வளவு விருத்த தெரிஞ்சு வச்சிருக்கிய, நீயே விருந்துக்கு போகல அப்படின்னு கேட்கும்போது, அதிர்ஷ்டம் இருந்தால் உனக்கு மன்னருடைய பரிசு கிடைக்கும் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. வேலை செஞ்சிட்டு பெண் சொன்னா, ஐயா எனக்கு அதிர்ஷ்டத்து மேல நம்பிக்கை இல்ல, ஆனா நான் செய்யும் இந்த வேலைக்கு தக்க கூலி கிடைக்கும் நம்பிக்கை எனக்கு உண்டு. மேலும் நான் விருந்துக்கு போயிட்டா இன்றைய தினத்துல செய்யும் வேலையை இழந்துடுவேன், அதனால கிடைக்கும் கூலியை இழந்துடுவேன். எனக்கு 5 குழந்தைங்க இருக்காங்க, அவர்களை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கு, ஆகவேதான் நான் வேலைக்கு போகலன்னு சொல்றாரு. இதை கேட்ட மன்னர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. பெண்ணே என்னை நிமிர்ந்து பாருன்னு சொல்றாரு. உன் சக மக்களிடம் நீ வந்து உன் அதிர்ஷ்டத்தை நம்பி மன்னரை பார்க்க போயிருக்காங்கன்னு சொன்னேன், உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லையான்னு கேட்டேன், ஆனா என் வேலையில தான் எனக்கு வந்து கடுமையா இருக்கேன், இதுல கிடைக்கக்கூடிய உழைப்பு தான் எனக்கு அதிர்ஷ்டம்னு சொன்னேன். இங்க வந்து மன்னரே நானே வந்திருக்கேன், உனக்கு நிறைய பரிசுகளை தரேன், பணம் மூட்டைகளை எடுத்து கையில கொடுக்குறாரு அந்த 3rd George. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கடுமையா உழைச்சோம் அப்படின்னா எந்த செயலாகனாலும் இருக்கட்டும், அது வந்து உழைப்பு அப்படிங்கறத வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. நம்ம ஒரு வேலையை எடுத்துக்கிட்டோம்னா அதுல எவ்வளவு நம்மளால பெஸ்டா பண்ண முடியுமோ அவ்வளவு பெஸ்டா பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வர வேண்டியது எல்லாமே வந்துடும். வர வேண்டியது எல்லாமே வந்துட்டாலே அது அதிர்ஷ்டம். அதுல ஏதாவது தங்கி போயிடுச்சு இல்ல அதுல ஏதாவது வந்து கொஞ்சம் பெண்டிங் இருக்கு அப்படின்னா அது வந்து நமக்கு எப்ப வந்து சேருமோ அப்பதான் அந்த அதிர்ஷ்டம் வந்து சேரும். அதனால வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, செய்யக்கூடிய வேலைகள்ல நீங்க வந்து முழுமையா கவனம் செலுத்துங்க. ஏன்னா இன்னைக்கு இது கிடைக்குதா நாளைக்கு அது கிடைக்குதுன்னு அங்க அங்க ஓடாம நமக்கு நிரந்தரமா கிடைக்கிறது வந்து நம்ம செய்யக்கூடிய உழைப்பு, நம்ம செய்யக்கூடிய வேலை, நம்மளுடைய பணி. நம்ம பணியை வந்து சரியா செய்யறோம் அப்படின்னா நமக்கு தேவையானது எல்லாமே யாரோ ஒருத்தவங்க மூலியமா நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அதுதான் அந்த 3rd George சொல்ற விஷயம். அப்ப அதிர்ஷ்டத்தை தேடி நம்ம ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வேலையை சரியா செஞ்சுட்டே இருந்தோம்னா அந்த அதிர்ஷ்டம் உண்மையிலேயே நம்மளை தேடி வந்து நம்ம வீட்டுல வந்து தானா எல்லாமே கிடைக்கும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரதுக்கான நேரம் வந்துடுச்சு. வாழ்த்துக்கள், நன்றி.
3: உன் கையில் நம்பி உயர்ந்திடப்பாரு, உனக்கென எழுது ஒரு வரலாறு.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97151672. 9715167282. சரி நேர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
4: நேர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
5: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.

0: சிந்தனை துளி ஒரு யூனிட் மின்சாரத்தை சேமிப்பது ஒரு யூனிட் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு சமம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேர்கள் இப்பொழுது கேட்கலாம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சி பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
1: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும். இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
2: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
0: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
2: நேர்களே, இன்று காலை 9:45 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள்.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: நேர்களை, தொலைவரும் பாட நிகழ்ச்சியில உங்களுக்காக என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த கிளைமேட்டுக்கு ஒரு கேள்வி கேட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக உங்களுக்காக இந்த கேள்வி கேட்டிருக்கேன். மழை பெய்யும் போது வரும் வாசனைக்கு காரணம் என்ன? இதற்கான சரியான விடை தெரிஞ்சது அப்படின்னா நீங்க ஃபேஸ்புக்ல கமெண்ட்ஸ்ல உங்க பேரு ஒரு அப்புறம் ஆன்சர் கொடுங்க. தொலைவரும் பாட நிகழ்ச்சியில உங்க விருப்பமான பாடலை கேட்க நீங்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0436 என்ற இணைப்பு எண்ணுடன் 2311 2311 2999480 மற்றும் 2995580. கால் பண்ணுங்க, பாடு கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ஓஎன்ஜிசி.
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீலலிதாம்பாள் சிதா பார்மா விடங்கலூர் இணை வழங்கும் இன்சொல் அமது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: இணைகிஷை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீடு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
7: அன்பான விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலை களைகளை கட்டுப்படுத்த
8: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
7: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
9: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
10: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்துருக்க.
11: நீ அப்பவே சொன்ன செல்வண்ண, குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேட்கல, எதையோ வாங்கிட்டேன்.
10: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
12: ஜப்பானிய தொழில்நுட்பம் 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
10: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
13: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
0: தெளிவரும் பாடல் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வந்திருக்கும் மேதினியர், யாரு, எங்கிருந்து அழைக்கிறாங்க கேட்டெல்லாம் வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
14: பேப்பர் மன்னூர் சரவணா கமலேஷ்.
0: சொல்லுங்க சரவணா கமலேஷ், என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
14: ஸ்போர்ட் படத்துல இருந்து என்ன நட பாக்கணும்.
0: சரி, உங்களுக்காக பாடலரும் கேளுங்க. நன்றி
14: நன்றி நன்றி.

0: அபிபேரிஜை நேரம் 8:20. அபிபேரிச்சை ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபேரிச்சை. அனைவருக்கும் ஏற்றது கேட்டு வாங்குங்கள் அபிபேரிச்சை. நேர்களை, உங்கள் காரைக்கால் பண்பலையில் இன்று காலை 10:45 வேளாங்கண்ணி ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வழங்கும் சிவாஜியின் சாம்ராஜ்யம், நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சி,
1: குழந்தைகள் மகிழும் விளையாட்டுகளோடு புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
2: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
3: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
4: மாட்டிக்கிட்டீங்க,
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.

0: நேர்லே உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குழிக்குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் வழங்கும் பசந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்
1: முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி,
2: தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
0: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார் பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர். தெளிவரும் பாடல் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வந்திருக்கும் இந்த நேயர் யாரு கேட்கலாம். வணக்கம், வணக்கம், லைனில் வந்துட்டீங்க பேசலாம். சரி ஓகே, அந்த நேர் லைனில் வந்தாங்க என்னாச்சுன்னு தெரியல, அந்த லைன் கட் ஆகிடுச்சு. நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடை செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. உங்கள் காரைக்கால் பண்பலையில் இன்று காலை 9:45 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்பு திலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள்.
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.

நேர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் இன்று பிற்பகல் 2:05 டாக்டரிடம் கேளுங்கள். வைத்தீஸ்வரன் கோவில் பல் மருத்துவர் டாக்டர் வி. லக்ஷ்மி பிரியா அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் துளிவரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
1: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும். இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. நேரம் 8:30. 916 KDM ஹால்மார்க் தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர்.

0: தீபாவளி ஆரா சிமாட்டியில் ஜோரா. சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
2: நேர்களை இன்னைக்கு தெளிவரும் பாட நிகழ்ச்சியில உங்களுக்காக மழை பெய்யும் போது வரும் வாசனைக்கு என்ன காரணம்?

அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதற்கான விடை வந்து பெட்ரிசோர் எனப்படும் வேதிப்பொருள், அதாவது மணலில் உள்ள பாக்டீரியாக்களில் அது வந்து அதோட செயல்பாட்டால் இது வந்து உருவாகுது. இந்த வாசனை, மண் வாசனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடித்த ஒரு விஷயந்தான் அந்த மண் வாசனை. இதற்கான சரியான விடை யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அப்படியே தெரிஞ்சுக்கலாம். பேரலம் சந்தோஷ்குமார் அனுப்பியிருக்காங்க, கும்பகோணம். செந்தில்நாதன், ஜெயா, விவேகானந்தன். அடுத்து அன்னப்பன்பேட்டையிலேருந்து ஜோதி அனுப்பியிருக்காங்க. அடுத்து யாருன்னா நிம்மேலி நந்தகுமார் அனுப்பியிருக்காங்க. அன்பான வேண்டுகோள் என்னென்னா, அந்த ஆன்சர் மட்டும் எழுதுனீங்கன்னா எனக்கு ஈஸியாக உங்கள் ஆன்சரும் பேரும் படிக்க முடியும். நிறைய பேராகிராஃப் வேண்டாமே. அடுத்து அள்ளிநகரம் மகாதேவன் அனுப்பியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் அவங்களும் சரியான விடை அனுப்பியிருக்காங்க. நன்னீலத்துலேருந்து நாகை குமரன், மேலவாஞ்சூர்லேருந்து சம்சுதி அவங்க சரியான விடை அனுப்பியிருக்காங்க. அடுத்து யார், புனியமன்மேடு வண்ணை கணேசன் அனுப்பியிருக்காங்க. கொள்ளிடம் கருணாநிதி, பூவம் குபேர் அவங்களும் சரியான விடை தான் அனுப்பியிருக்காங்க. அடுத்து திருவாரூர்லேருந்து கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீத்.

ஜெயா விவேகானந்தன். அடுத்து அண்ணப்பன்பேட்டையிலேருந்து ஜோதி அனுப்பியிருக்காங்க. அடுத்து யாருன்னா நிமேலி நந்தகுமார் அனுப்பியிருக்காங்க. அன்பான வேண்டுகோள் என்னென்னா, அந்த ஆன்சர் மட்டும் எழுதுனீங்கன்னா எனக்கு ஈஸியாக உங்கள் ஆன்சரும் பேரும் படிக்க முடியும். நிறைய பேராகிராஃப் வேண்டாமே. அடுத்து அள்ளிநகரம் மகாதேவன் அனுப்பியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் அவங்களும் சரியான விடை அனுப்பியிருக்காங்க. நன்னிலத்துலேருந்து நாகை குமரன், மேலவாஞ்சூர்லேருந்து சம்சுதி அவங்க சரியான விடை அனுப்பியிருக்காங்க. அடுத்து யார், புனியம்மன் மேடு வனை கணேசன் அனுப்பியிருக்காங்க. கொள்ளிடம் கருணாநிதி, பூவம் குபேர் அவங்களும் சரியான விடை தான் அனுப்பியிருக்காங்க. அடுத்து திருவாரூர்லேருந்து கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா. அடுத்து டி மடப்புரம் தொப்பு திருக்காட்டு மன்னார் கோவில் வேல் முருகன், பூவம் தினேஷ் ராஜ் அவங்க. அடுத்து திடிச்சேரி ஃபைசூர் ரஹ்மான். அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, குதாலம்லேருந்து கிருஷ்ணமூர்த்தி அனுப்பியிருக்காரு. ஐயாவடியிலேருந்து அசோக்ராஜ் கனிமொழி, பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், பூவத்திலேருந்து நிலா மல்லியம் ரவி, இளங்கோவன் வைத்திலிங்கம் அவங்க கூவாகத்திலேருந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்து வீரதுரை அரியலூர்லேருந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்து யார், ஜெகபர் சாதிக் முகமது யூசுஃப் நாகூர்லேருந்து, மீனாட்சி குளஞ்சியப்பன் காட்டு மன்னார் கோவிலேருந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்து கலாவதி ராஜமோகன் இரவாஞ்சேரியிலேருந்து, அடுத்து நச்சுப்பிள்ளை அவங்க நிறவியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. சேப்பு விஜயராகவன் மேல ஓடுதுறையிலேருந்து அனுப்பியிருக்காங்க. புவனகிரியிலேருந்து சுமதி பாபு, ஆண்டிமடம் சரவணன். அடுத்து அதம்பாரிலேருந்து கலைச்செல்வி, அமிர்தராயன் கோட்டை பாரி வல்லல் அனுப்பியிருக்காங்க. அடுத்து வேளங்குடியிலேருந்து குணசுந்தரி, செல்வநாதன், சுஷீலா, மாரிமுத்து, இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், திட்டச்சேரியிலேருந்து அஜ்லின் அவங்க அனுப்பியிருக்காங்க. காரைக்கால்லேருந்து நளினி, அடுத்து பாக்கியராஜ் கத்திரிப்பள்ளத்திலேருந்து அனுப்பியிருக்காங்க. காரைக்கால்லேருந்து ஸ்ரீதர், ஆண்டிமடம் கார்த்திகேயன், அடுத்து சோமசுந்தரம் சிவபுரியிலேருந்து, ஆக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர், ஆண்டிமடத்துலேருந்து சதீஷ் சுபிதா, அடுத்து திருமலை ராயன்பட்டினத்திலேருந்து வினோத்குமார் அவங்க அனுப்பியிருக்காங்க. அடுத்து பிரதாமராபுரம் கவீரசன், பிரியா, யோகநாயகி, அனல்யா அனுப்பியிருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்கள் அனுப்பியிருக்கீங்க. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் உங்கள் பெயர்களும் படிக்கப்படும்.

0: விவசாயிகளை நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
1: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
0: கிறிஸ்டலின் சிகோசா
1: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை மாலை 5:15 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கோரு பாட்டு விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடை செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் உலம் கணித நல்வாழ்த்துக்கள்.
7: மங்களின் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
6: நேரமேடமணி 40 நிமிடம் ஆகுது. தெளிவரும் பாடல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்து பாடல் கேட்க வந்திருக்கும் நேயர் யாரு, எங்கிருந்து அழைக்கிறாங்க கேட்டுலாம். வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
6: வணக்கம், யார் பேசுறீங்க?
8: மேலகாசா குடி, வடிவேலன்.
6: சொல்லுங்க வடிவேலன், என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
8: மெர்சல் படத்துல இருந்து ஆளா போறான் தமிழன்.
6: சரி, உங்களுக்காக மெர்சல் படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.
8: நன்றி மேடம்.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் எப்பொழுது கேட்கலாம், வேளாங்கண்ணி ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வழங்கும் சிவாஜியின் சாம்ராஜ்யம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
2: குழந்தைகள் மகிழும் விளையாட்டுகளோடு புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணியில் கற்பனைக்கு எட்டாத அதிசயம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா. நெருப்பு கோழி உள்ளிட்ட 500 மேற்பட்ட பறவைகள், வண்ணமீன்கள், உயிரினங்கள், கண்கள் மயங்கும் காட்சிகள். குழந்தைகள் மகிழும் விளையாட்டுகளோடு புதிய சுற்றுலா இடம்
3: ஃபீனிக்ஸ் பேர்ட்ஸ் பார்க் வேளாங்கண்ணி.
2: ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
4: சிவாஜியின் சாம்ராஜ்யம், நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள். பகிர்பவர் வலைப்பதிவர் மற்றும் திரை ஆர்வலர் முரளி ஸ்ரீனிவாஸ்.
5: வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ காரைக்காலில் நடிகர் திலகத்தினுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவது வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பல படங்களில் அவருடைய காட்சிகள் சிறப்பாக இருந்தாலும் அந்த காட்சியில் அவர் மட்டுமே இல்லாமல் அந்த காட்சிக்கு தேவையான மற்ற நடிகர்கள் அந்த மாதிரி இருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, கட்டபொம்மன் படத்தில் அவர் பேனர் மன்னோட பேசுகிற காட்சியாக இருந்தாலும் சரி, ஜாக்சந்தரோட பேசுகிற காட்சியாக இருந்தாலும்,

0: அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த காட்சியினுடைய அவங்க பங்களிப்பு இருக்கும். கைவீசம்மா கைவீசன்னு பாசமரவில் பார்க்கும்போது நடிகர் திலகம் சாவித்திரியோட பங்களிப்பு இருக்கும். புதிய பறவை உங்களுடைய கிளைமேக்ஸையும் பார்க்கும்போது சரோஜா தேவியாக இருக்கட்டும், சௌகார் ஜானகியாக இருக்கட்டும், எம்ஆர் ராதாவோட பங்களிப்பு இருக்கும். திருவிளையாடலில் வந்து அரசவை காட்சி பார்த்தீங்க அப்படின்னா அருட்செல்வர் ஏ பி நாகராஜன் அந்த நக்கீரதா வந்து அவருடைய பங்களிப்பு இருக்கும். அப்போது அந்த மாதிரியான பங்களிப்போட தான் அந்த காட்சிகள், அது வந்து தவறு கிடையாது. ஒரு சினிமாங்கிறது கூட்டு முயற்சிங்கிறதுனால அது நல்ல இதுதான். ஆனால் நான் எடுத்துக்கிட்ட ஒரு காட்சி என்ன அப்படின்னா நடிகர் திலகம் தனியாக நின்று ஒரு மாபெரும் சாதனையை வந்து செய்கிறார் அந்த காட்சியில் அப்படின்ட்டு அநேகமாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், தெய்வ மகனை பற்றி தான் சொல்கிறேன். தெய்வ மகனில் அந்த அப்பாவை வந்து மூத்த மகனும், அங்கே தற்செயலாக வந்து பணம் கேட்க வர இளைய மகன், அவங்க மூணு பேரும் ஒரே காட்சியில் இருக்காங்க. மூணு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கலை, ரெண்டு பேர் தான் சந்திக்கிறாங்க. மூணாவது ஒரு ஆள் இருக்காருங்கிறது ரெண்டாவது மகனுக்கு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காட்சி. இதில் இந்த காட்சியினோட சிறப்பு என்ன அப்படின்னா, அந்த மூத்த மகன் வந்து முதல் முதலாக அப்பாவை அப்போ தான் பார்க்குறாரு. அத்தனை வருஷமாக அப்பா யாருன்னே தெரியாம இருந்துட்டு அப்பதான் முதல் முதல்ல அவர் யாருன்னு தெரிஞ்சு தேடி வர்றாரு. அப்ப அத்தனை வருடம் வந்து தன் அவன் மனதுக்குள்ள இருந்த கோபம், வருத்தம், ஏமாற்றம், அந்த தன்னை ஒரு நிராகரிச்சிட்டாங்க, தன்னை தூக்கி போட்டாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு தன்மையிலேயே இருந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை, அதோட வந்து அந்த கோபம் மாத்திரம் எல்லாம் வெளிப்படும்படி பேசக்கூடிய ஒரு நேரம். இரண்டாவது மகனும் அந்த வந்து ஒரு தொழில் செஞ்சு தவறான ஆட்கள் மூலம் கூட கூட்டு சேர்ந்து செஞ்சதுனால போன ஒரு நட்டம் வந்து அந்த அந்த அந்த நட்டத்தை நிறை எப்படி பண்ணலாம், அதுக்கு பணம் வேணுமே சொல்லி அப்பாட்ட எப்படி கேட்கறதுன்னு சொல்லி வரக்கூடிய மகன். இது ரெண்டு பேருடையும் தாண்டி அந்த அப்பாவா இருக்கக்கூடிய அவர் ரெண்டு இடத்துலயுமே அவர் வந்து ஒரு கையேறு நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிற்பார். ஏன்னா மூத்த மகனை வந்து இவர் தான் வேண்டாம்னு சொல்லி நிராகரிச்சார், தூக்கி எறிஞ்சார். இன்னைக்கு அந்த மகன் வந்து தன்னை கேள்வி கேட்கும் போது அவருக்கு பதில் சொல்ல முடியல, ஏன்னா அவன் கேட்கற கேள்வி எல்லாம் நியாயமா இருக்கு, நான் குற்றவாளி கூண்டுல இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இரண்டாவது மகனும் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்ததுனால கெட்டு போயிட்டானோ, சரியான நண்பர்கள் கூட்டம் அவனுக்கு அமையலையோ, அதனால பிரச்சனைகள்ல மாட்டிக்குவானோங்கிற அந்த அங்கேயும் ஒரு கையேறு. ஸோ அப்பா ஒரு விதமான உணர்ச்சி கொந்தளிப்புல இருக்காரு, மகன் மூத்த மகன் வேற ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பு, இரண்டாவது மகன் அவன் வந்து அவனுடைய எண்ணங்கள் வேற மாதிரி இருக்கும். இந்த காட்சியை பார்க்கும் போது மூணு பேருமே மூணு வித்தியாசமான மனிதர்கள், இந்த ஒரே நடிகர் தான் இதை செஞ்சிருக்காருங்கிறது யாருமே நம்ப மாட்டாங்க.
1: தேவையில்லைன்னு நினைச்ச தந்தையும் அவரை தேடி அலைஞ்ச மகனும் ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கிற அற்புதமான காட்சி. எப்படி பேசுறதுன்னு உங்களுக்கு தயக்கம், எதை பேசுறதுன்னு எனக்கு ஒரே ஒரு தடவை. கண்ணா அப்பா, கண்ணா

என்ன மன்னிச்சிருங்க, இதை கொடுத்துட்டு போறதுக்காக தான் உங்ககிட்ட வந்தேன். இந்த நீங்க டாக்டர் கிட்ட கொடுத்த பிளாங்க் செக். கண்ணா, இது உனக்காக, உன் எதிர்காலத்துக்காக. எதிர்காலம் கடந்த காலம் எதுவுமே எனக்கு கிடையாது. இந்த பணத்தை வாங்கி எனக்கு என்ன உரிமை இருக்கு? இல்ல கொடுக்கத்தான் உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? கொடுக்கறதுக்கு எனக்கு அருகதை இல்லைன்னாலும் வாங்கிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. நீ என்னுடைய பிள்ளை, நான் உங்க அப்பா. நீங்க என்ன அப்பாவா? நான் உங்க பிள்ளையா? இதுவரைக்கும் அப்படியா நாம உறவு கொண்டாடணும்?

0: நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாங்கண்ணி ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வழங்கிய சிவாஜியின் சாம்ராஜ்யம். நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிச திரைக்காட்சிகள் பகிர்ந்தவர் வலைப்பதிவர் மற்றும் திரை ஆர்வலர் முரளி ஸ்ரீனிவாஸ். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
1: குழந்தைகள் மகிழும் விளையாட்டுகளோடு புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
2: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும்

0: யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
1: அண்ணா, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
2: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
1: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
2: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற.
1: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
2: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
1: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
6: நேர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் இன்று காலை 9:45 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் சிவாஜியின் சாம்ராஜ்யம், நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள்,
7: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
6: நேயர்களுக்கு உலம் கனிந்தனல் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
0: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
6: தொலைவரம்பாடி நிகழ்ச்சியின் நிறைவான நேயர் யார் எங்கிருந்து அழைக்கிறாங்க? வணக்கம்.
8: ஹலோ. வணக்கம் மேடம்.
6: வணக்கம், யார் பேசுறீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க நடராஜன் சார், என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
8: எனக்கு காதலிக்க நேரம் இல்ல பத்தல ஒரு சூப்பரான பாட்டு போடுங்க மேடம். நன்றி.
6: உங்களுக்காக பாடல் வரும் கேளுங்க. நன்றி. நேர்களை, இன்னைக்கு வந்து மழை பெய்யும் போது வரக்கூடிய மண் வாசனைக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருந்தோம். பெட்ரிச்சோர் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நிறைய நேயர்கள் சொல்லியிருந்தாங்க, இன்னும் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலவாஞ்சூர்லேருந்து ஃபாத்திமா சொல்லியிருக்காங்க, செங்கந்தபுரம் நடராஜன் சொல்லியிருக்காங்க, அடுத்து யார் அப்படின்னா தமிழ் தென்றல் குவைத்திலிருந்து திட்டச்சேரி நிஷான் ஹலீம், கம்பர் கபிலன் பாரி தலைங்காறுலேருந்து சொல்லியிருக்காங்க, அடுத்து பழனிசாமி காளியப்பன் பாளையம் ஈரோட்லேருந்து சொல்லியிருக்காங்க, அடுத்து யாருன்னா குத்தாலம்லேருந்து திலை விலாலன், அடுத்து யார் சொல்லியிருக்காங்க, ரவிக்குமரன் அவங்க சொல்லியிருக்காங்க, தானிக்கோட்டகத்துலேருந்து திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, ஞான சாரதி, பவித்ரா, காரைக்கால் தலத்திரு பத்மாவதி, ஸ்ரீதர் அவங்க சரியான விடை சொல்லியிருக்காங்க, பெரியலம்லேருந்து சிவன்யா, சரவண பிரேவியா, அடுத்து தேவனூர்லேருந்து ஜோதிலக்ஷ்மி, சுபவீரா வேட்டைக்காரன் இருப்புலேருந்து, அடுத்து திருமூலஸ்தானத்துலேருந்து வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க, அடுத்து நாலுவேதபதியிலேருந்து மோனிகா யாழினி அவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க, ஜான்ஹாஜா நஜமுதீன் ஆரூர் கொடிக்கால் பாளையம் அங்கிருந்து, அடுத்து மதுரையிலேருந்து சண்முக சுந்தரம், அடுத்து செந்தில்கண்ணன் பேரலத்துலேருந்து வலங்கமானிலேருந்து துரை, அடுத்து நாகூர்லேருந்து முகமது ரசீப் அப்துல் ரஜாக், திட்டச்சேரியிலேருந்து பொறையாறுலேருந்து சுகுணா தேவி சொல்லியிருக்காங்க, சீதாக்கலை பெருமாள் சேத்தூர்லேருந்து சொல்லியிருக்காங்க, இன்பா இலக்கியா பஞ்சநதி குளத்துலேருந்து கோவி இளவரசன்.

0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ். நேரம் 9 மணி.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி, திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை, நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
2: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
1: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
2: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
3: என்னமா அங்க சத்தம்?
2: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
1: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
4: நேர்களினை கேட்கலாம். சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய்வாழ் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
5: நைனோன்சிஸ் கேடிஎம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
6: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
5: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, நைனோன்சிஸ் கேடிஎம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
6: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
5: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
6: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
4: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்கிடு அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.
7: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
8: அடுத்த தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி.

0: நேயர்கள் கேட்க இருப்பது நாளும் நம் நலம் போற்றும் நலமாய் வாழ. தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள்.
1: வணக்கம், நான் டாக்டர் சண்முகநாதன், காது மூக்கு தொண்டை நிபுணர். தலை மற்றும் கழுத்து புற்றுநோய் பற்றி தெரிஞ்சுக்க போறோம். எதுக்கு ஹெட் அண்ட் நெக் கேன்சர் பத்தி பேசணும்? நம்ம உலக அளவில் கேன்சருக்கான முக்கிய காரணம் 4.5-4.7% கேன்சர் ஹெட் அண்ட் நெக் கேன்சர் தான். இது இந்தியாவில் கேன்சருக்கான 30% காரணமாக இருக்குது. இதில் ஆண்களுக்கு மட்டும் 26-30% புற்றுநோய் ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸாக இருக்குது. பெண்களுக்கு 8-16% புற்றுநோய்க்கான காரணம் ஹெட் அண்ட் நெக் கேன்சர். இது பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு ரொம்ப அவசியம். இப்போ ஹெட் அண்ட் நெக் ரீஜன்ஸ், அதாவது தலை மற்றும் கழுத்து பகுதிகளில் புற்றுநோய் அப்படின்னா எதெல்லாம் குறிக்கிறது? இதில் மூளை மற்றும் கண், இதை தவிர்த்து பாக்கி எல்லா பகுதியும் தலை மற்றும் கழுத்து பகுதி, அதாவது ஹெட் அண்ட் நெக்குன்னு நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். குறிப்பாக சொல்லணும்னா வாய் மற்றும் உதட்டு பகுதி, அதாவது ஓரல் கேவிட்டி, இதில் நாக்கு, ஈறு, கன்னத்தின் உள்பகுதி மற்றும் அன்னம், அதாவது பேலட்டுன்னு சொல்லுவோம், அதே மாதிரி உள்நாக்கு. இரண்டாவது தொண்டை பகுதி, அதாவது ஃபேரிங்ஸ் அண்ட் லேரிங்ஸ், நம்ம பேச பயன்படுத்தும் குரல் வேலை, அதை லேரிங்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் உணவு உட்கொள்ளும் தொண்டை பகுதி, அதை தான் ஃபேரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மூன்றாவது மூக்கு மற்றும் சைனஸ் பகுதி. நான்காவது உமிழ்நீர் சுரப்பிகள், அதாவது சலைவரி கிளான்ஸ், எச்சில் சுரக்கும் சுரப்பிகள். இந்த பகுதிகளில் உள்ள புற்றுநோயை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ புற்றுநோய்க்கான எச்சரிக்கைக்கான அறிகுறிகள்: ஆறாத வாய்ப்புண், அதாவது நான் ஹீலிங் அல்சர். பொதுவாகவே வாயிலையோ நாக்குலேயோ ஈரிலேயோ வரப்புண் சாதாரணமாக 2-3 வாரமாக ஆறாமல் அப்படியே இருக்குது, நீங்களே மாத்திரை போட்டும் அது ஆறலை அப்படின்னா உடனே ஒரு ENT டாக்டரை நீங்கள் அணுகணும். அதே மாதிரி வலியற்ற வீக்கம் அல்லது கட்டி கழுத்து பகுதியில் இருப்பது, அதாவது பெயின்லெஸ் லம்ப். கழுத்தில் திடீர்னு ஒரு கட்டியோ அல்லது வீக்கமோ தோன்றினாலோ, அது நாளுக்கு நாள் பெருசானாலோ, 2-3 வாரம் அப்படியே இருந்தாலும் உடனே நீங்கள் ஒரு காது மூக்கு தொண்டை டாக்டரை அணுக வேண்டும். இது பல சமயம் கேன்சர் கட்டியாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, ஆனால் ஏன் இத்தனை நாள் இருக்குன்னு கன்சல்ட் பண்ணுறதுக்காவது நீங்கள் வந்து காது மூக்கு தொண்டை மருத்துவரை அணுகணும். மூன்றாவது குரல் மாற்றம், அதாவது வாய்ஸ் சேஞ்ச். உங்கள் குரல் திடீர்னு கரகரப்பாக மாறுது, பேசவே கஷ்டமாக இருக்குது, அந்த குரல் மாற்றம் 2-3 வாரமாக அப்படியே இருக்குது, சரியாகலைனா உடனே ஒரு ENT டாக்டரை போய் பார்க்கணும். இதில் முக்கியமாக புகையிலை உபயோகிக்கிறவங்க, அவங்களுக்கு குரல் மாற்றம் இருந்தால் உடனே ENT டாக்டரை அணுகவும்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தந்தார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
3: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
4: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
4: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
3: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்,
4: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சுளை மற்றும் இதயநல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர். செவிதேடும் இசையாளர்கள் ஒழிப்பதெல்லாம் தேமையுது கவிபாடும் காரை பண்பலை 100.3.

0: பயணிக்க இணைகிறது. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் இந்நிகழ்ச்சி நிப்பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. வெள்ளி நகைகள் வெள்ளி பாத்திரங்களுக்கு செய்கூலியில் 10% தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகள் மெட்டுகள் அரிஞான் கைகளுக்கு செய்கூலியும் இல்லை, சேதாரமும் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: அன்பார்ந்த விவசாயிகளே, நிரம்ப மற்றும் நீரடி நெல் விதைப்பில் புல் கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
5: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
4: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: சின்ன விடயத்தை பெரிதாக்குவது யார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கோம். அது குடும்பத்தில் இயல்பா இருக்கிறது, அதாவது சின்ன விஷயமா இருக்கும் சொல்லுவாங்க, ரொம்ப ஊதி பெருசாக்கிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஊதி பெருசாக்குறவங்க பெருசாகவும் இருக்கலாம் சிறுசாகவும் இருக்கலாம், அது யாரு அப்படிங்கிறதா ஒரு கேள்வியாக கேட்டிருக்கோம். அந்த கேள்விக்கான விடையை வந்து யாரெல்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியலை. அடுத்தடுத்து நிறைய பின்னூட்டங்களை நீங்கள் இடலாம். நம்முடைய காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்துக்கு வாங்க, அங்கே வந்து உங்களுடைய பின்னூட்டங்களை இடுங்க. ரசித்து படிக்க நாங்கள் காத்திருக்கோம், கேட்டு சுவைக்க நீங்கள் இருக்கீங்கிறது.
8: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
9: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
2: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
10: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்துருக்க?
11: நீ அப்பவே சொன்ன செல்வண்ண, குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேக்கல, எதையோ வாங்கிட்டேன்.
10: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
12: ஜப்பானிய தொழில்நுட்பம், 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
10: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
3: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
0: நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 இல்

0: இன்று காலை 9:45 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள். நம்முடைய பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம், சின்ன விடயத்தை பெரிதாக்குவது யார் அப்படின்னு, அதற்கான பின்னூட்டங்களை இட்டிருக்காங்க. யார் முதல்ல உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க?
1: கடலூர் துறைமுகம் சுரேஷ் அனுப்பியிருக்காங்க. இனிய காலை வணக்கம் சார், இந்த விளையாட்டுக்கு நான் வரல, நான் சின்னதா ஒரு விஷயம் சொல்ல போக, அந்த விஷயத்த நீங்க பெரிதாக்க, இங்க பூகம்பம் வெடிக்க, அப்புறம் பூவா சார் இந்த விஷயத்த சொல்லிட்டு நீங்க இருப்பீங்க, நான் இருப்பனா, என்ன விட்டுருங்க சார் அப்படின்னு இருக்காரு.
0: ரொம்ப ரொம்ப பயந்து போயிருக்கு புள்ள. சரி, அடுத்து கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஞ்சும் சாகுல் கமிதி ராஜா, திருவாரூர் கொடிக்கால் பாளையம் சாகுல் கமிதி ராஜா என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சிறிய விடயத்தை பெரிதாக்குவது வேறு யாரும் அல்ல, நம்முடைய தேவையற்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் தான். நடந்த விஷயம் சிறிதாக இருக்கலாம், ஆனால் அதை பற்றி மீண்டும் சிந்தித்து பல விதமான கற்பனை செய்வதன் மூலம் நாமே அந்த சிறிய விடயத்தை பெரிதாக்குகிறோம். விடயம் சிறிது, அதை பெரிதாக்குவதும் பெரிதாக நினைப்பதும் நாம் தான் அப்படின்னு ஒரு சிந்தனையே கொடுத்துட்டாரு.
1: அடுத்து நினைகளும் நாகை குமரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாட்டில் வேற யாருங்க இருக்க போறா, மாமியாரும் மருமகளும் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: சிறிய விடயத்தை பெரிதாக்குவது நம் மனதுதான், அமைதியாக கையாண்டால் சிறிய விடயம் சிறிதாகவே முடிந்து அமைதியாக யாருக்கும் தெரியாமல் முடிந்து போய்விடும். காரைக்கால் நச்சுப்பிள்ளை நிறைவி,
1: ஒரு குடும்பத்தில் சின்ன விஷயங்களை ஊதி பெரிதாக்குவது யார் எனில், எந்த ஒரு வேலை வெட்டியும் இல்லாமல் வெட்டி பொழுது போக்குபவர்கள் தான். இன்னொருவரின் வேதனைக்கு இம்மாதிரியானவர்களுக்கு எப்போதுமே வந்து வேடிக்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு செமனார் கோவில் குணசேகரன் சொல்லியிருக்காங்க.
0: காரைக்கால் நளினி, எங்க வீட்டில் என் தம்பி பொண்டாடி தான் எந்த ஒரு விடயத்தையும் சாதாரணமாகவே எடுத்துக்க மாட்டாங்க, கத்தி கத்தி அந்த விடயத்தை பெருசாக்கிடுவாங்க, அதில் ஒன்றும் இருக்காது, அதுக்கப்புறம் வர பிரச்சனை மட்டும் பெருசாக இருக்கும், அதுக்கப்புறம் சொல்லி சொல்லி சிரிச்சிட்டு கிடக்கும், சாதாரண விடயத்தை போட்டு பெருசாக்கிட்டியே அப்படின்னு.
1: அடுத்து குத்தாலத்துல இருந்து கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதையெல்லாம் வெளிப்படையா சொல்ல முடியாது, சொன்னா வீட்டுல குழப்பம்தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து அன்னப்பன்பேட்டை ஜோதி, எங்க வீட்டுல சின்ன சின்ன சண்டைகள் வரும், அது கொஞ்சம் பெரிதாகிவிடும், அதற்கு நான் தான் காரணமா இருப்பேன், உண்மையும் ஒத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணுங்க அப்படின்னு இருக்காங்க.
1: ஈர பயனாக்கி பயனை என்னமோ ஆக்குறதா சொல்லுவாங்க, அது போல வீட்டில் எடுத்துக்கொண்டால் என்னுடைய சின்ன பையன்தான் ஒரு சின்ன விஷயம் அப்படின்னாலும் விடமாட்டான், ஆனால் அதில் ஒரு நல்லது இருக்கும், சரியான செயலுக்கு தான் பிடிவாதம்னு நினைக்கிறேன், பிடிவாதமாக இருப்பான். ஆனால் நண்பர் ஒருவர் இருக்கார், ஒன்றுமே இல்லாத விஷயத்தை ஊதி பெரிதாக்கி வெடிக்கவும் செய்து விடுவார். அவருக்கு நாங்கள் வைத்திருக்கும் செல்ல பெயர் கலிகால சகுனி அப்படின்னு சொல்லியிருக்காரு காட்டுமன்னார் கோவில் குளஞ்சியப்பன்.
0: அடுத்து கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன், நான் எதையும் கண்டுகொள்ளாத ரகம், ஆனால் என் மனைவிதான் சின்ன விடயத்தை பெரிதாக்கி விடுவார்கள். ஆமாங்க சார், நான் சொல்றது உண்மைதான் அப்படின்னு
1: இருக்காரு. சத்தியமா நான் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்ரீ கிருஷ்ணா வழுவூர் பண்டாரவடையிலிருந்து.
0: ஊசி முனை அளவிலான விடயத்தை உறக்க பேசி மலையளவு பெரிதாக்குவது மனிதர்களின் அறியாமை மற்றும் உணர்ச்சி வசப்படுதல். குவைத்திலிருந்து திட்டச்சேரி நிஷான் ஹலீம்.
1: நெல்மல் ஷேக்கலாவுதீன் என்ன சொல்லிருக்காருன்னா, குடும்பத்துல சின்ன விஷயத்தை பெரிதாக்குவது யாரும் இல்லை அப்படின்ட்டார். You know, they're in the girl. We like those fancy things.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ ரத்த தான சிறப்பு தொடர்.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை காலை 9 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
2: தங்க நகைகளின் கலைக்கூடம்
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்ட ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோரின் இன் சொல் அமுது
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்
7: ONGC மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ONGC.
0: பண்பலையை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில சின்ன விடயத்தை பெரிதாக்குவது யார் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். சில பேர் வந்து தத்துவமா சொல்றாங்க, சில பேர் வந்து அவங்க வீட்டில் நடந்த சொல்றாங்க, சில பேர் ஏன் வம்புன்னு சொல்லாமலே ஓடி போயிடுறாங்க. இருந்தாலும் அடுத்தடுத்து யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். குடவாசல் சசிகலா, சிறிய விடயத்தை பெரிதாக ஆக்குவது வேற யாரு, எல்லா வீடுகளிலும் மாமியார் தான் அப்படின்னு இருக்காங்க.
8: அடுத்து
0: யாரு வானொலி கேட்டு இருந்தா அதுக்கு நாம பொறுப்பு இல்லை, அதையும் நம்ம சொல்லிடுவோம்.
8: அடுத்து அம்மாப்பேட்டை, அவங்க அவங்களுக்கு தெரியணும் தானே சொல்லியிருக்காங்க. அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் இந்த விளையாட்டுக்கு நான் வரல அப்படின்னு ஒதுங்கி போயிட்டாரு.
0: திருக்கணபுரம் ஆனந்த் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சின்ன விடயத்தை பெரிதாக்குவார் யாரு, நான் சொல்ல மாட்டேனே அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது குவாகம் இளங்கோவன், சின்ன விடயங்களை பெரிதப்படுத்துவது சுயநலம் உள்ளவர்கள் மற்றும் புரிதல் இல்லாதவர்கள் தான் இருக்காங்க.
8: எனக்கு இப்படி கேட்டுப்பிட்டீங்க, சின்ன விஷயத்தை பெரிதாக்குவது வெளியில ஓப்பனா சொல்லக்கூடாது, நீங்க சொல்லிட்டு போயிடுவீங்க, அப்புறம் நான் வீட்டில் ஒரே குழப்பமும் சச்சரவுமா ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பில்லூர்ல இருந்து சதா கௌதமன்.
0: அடுத்து டிஆர் பட்டம் நளினி சங்கர், சிறிய விடயத்தை பெரிதாக்குவது நம் மனது தான், எதையும் அமைதியாக பார்த்தால் எந்த விஷயம் சிறியதாகவே தெரியும், அதை நாம் பெரிதாக பார்க்க கூடாது, மனதை அமைதியாக வைத்துக் கொண்டால் நல்லது அப்படின்னு இருக்காங்க.
8: குத்தாலம் தொகுதரு சிவசுப்பிரமணியன், சின்ன விஷயத்தை பெரிதாக்குவது நாம் தான், தேவையற்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: அது அடுத்து வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமிர்தராயன் கோட்டை பாரி வள்ளல், நேற்று நடந்த ஒரு சின்ன சம்பவம், காரைக்கால் பண்பலையில் காற்று வருங்கான நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டாங்க, நானும் முகநூல் பக்கத்தில் பதில் சொன்னேன், அதை எங்கள் வீட்டுக்காரமாக கேட்டுட்டு எங்கள் வீட்டில் உங்களை எதுவும் சொன்னாங்களா அப்படின்னு வாக்குவாதம் சொல்லி புரிய வைப்பதற்குள் போதும்டா சாமின்னு ஆயிடுச்சு, இதுதான் சின்ன விஷயத்தை ஊறி பெருசாக்குறது அப்படின்னு இருக்காரு.
8: ஆனிப்படம் கார்த்திகேயன் சொல்லியிருக்காரு, சின்ன விஷயத்தை பெரிய விஷயமா யாரு நம் மீது ஏதாவது குறை சொல்ல வேண்டும் என்று சொல்லுவார்கள் சொல்லுபவர்கள் மட்டுமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது குறை சொல்லணும்னு நினைக்கிறவங்க தான் சின்ன விஷயத்தை பெருசாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு.
0: பொன்னியமன் மெடு பண்ணை கணேசன், இந்த விடயம் நேரத்துக்கு தகுந்தது போல் நடக்கும், சின்ன விடயத்தை பெருசாக்குவதும் பெரிய விடயத்தை சிறிதாக்குவதும் நம்ம கையில் தான் இருக்கு, எல்லாமே ஈகோ தான், ஆண் பெண் இருவரும் அனுசரித்து சென்றால் எந்த விடயமும் பெருசாகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு.
8: திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்துவது சுயநலம் உள்ளவர்கள், புரிதல் இல்லாதவர்கள், அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு உண்மை தெரியாமல் பேசுபவர்கள், இவர்கள் தான் பிரதிப்படுத்துவார்கள். இது என்ன உண்மைதான், அதாவது இப்போ ஒருத்தர் வந்து நமக்கு யாருன்னே தெரியாது, அவங்களை இப்பதான் மீட் பண்ண போறோம், அதுக்கு

0: முன்னாடி யாரோ ஒருத்தவங்க வந்து அவங்கள பத்தி சொல்ல ஏதாவது சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், அதை அப்படியே நினைச்சிட்டு அவங்கள அந்த கேரக்டராகவே நம்ம வந்து இது பண்ணிடக்கூடாது. நம்ம கிட்ட எப்படி பழகுறாங்க அப்படிங்கறத பார்த்துதான் வந்து நம்ம பேசணும்.
1: அடுத்து ஆறு கொடிக்கால் பாளையம் ஜான் காஜா நஜிம்டீன், இந்த விளையாட்டுக்கு நான் வரல சார், உங்களுக்கே தெரியும், இதை வேற நான் சொல்லி ஏப்பா வேணவே வேணாம் அப்படின்னு இருக்காரு. மத்தியானத்துக்கு சாப்பிடணும்ல அப்படின்னு இருக்காரு.
0: இதை சொன்னா சண்டை வரும், என்னத்த சொல்ல, இப்படி எல்லாம் கேட்டு எங்களை மாட்டி விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறே குமார் சொல்லியிருக்காரு.

0: காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இன்று காலை 9:45 தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைப்பட காட்சிகள்.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த

0: மற்றும் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: கரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம். இது பாயிண்ட் டு பாயிண்ட். பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில சின்ன விஷயத்தை பெரிதா ஆக்குறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தோம். அடுத்து மல்லியும் ரவி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, இப்படி கேட்டா எப்படி பதில் எல்லோருக்குமே தெரியுமே அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு.
4: ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சின்ன விடயத்தை பெருசாக்குவது யார் என்று சொல்லிடுவேன், அப்புறம் குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும், அப்புறம் சாப்பாடு கேள்விக்குறிதான் அப்படின்னு சொல்லி இந்த கேள்விக்கு ஒரு கைத்தட்டலும் போட்டு அனுப்பியிருக்காரு.
3: சின்ன விஷயத்திற்கு போய் கடையில மீதி ஒரு ரூபாய் சில்லறைக்கு பதிலாக மிட்டாயை தருகிறார்கள், பெரிதாக்குவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூபாய் என்ன தனித்தனியாக போட்டிருக்காரு. ஒரு ரூபாய்க்கு பதிலாக சாக்லேட்டா, இன்னைக்கு நீங்கள் ஒரு ரூபாய் தரமாட்டீங்க, நாளைக்கு இன்னொரு கடைக்காரர் ரெண்டு ரூபாய் தரமாட்டார், இப்படியே போனா ஐயோ இந்த வம்புக்கு நான் வரல, இவரோட மெசேஜை இப்படியே படிச்சேன்னா அப்புறம் என்ன கடைக்காரங்களா திட்டுவாங்க. அதனால அடுத்ததுக்கு போயிடலாம்.
4: அடுத்தது வந்து கொள்ளிடம் கருணாநிதி. அவங்க போக்குக்கு போனா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு முடிச்சிட்டாரு.
3: அடுத்து வேறு யாரும் இல்லை, நான் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. யாருன்னா சோமசுந்தரம் சிவபுரியிலேருந்து.
4: அடுத்து குத்தாலம் மாரியம்மன் கோவில் மோகன். சிறிய விடயங்களை பெரிய விடயங்களாக்குவது வேறு யாரும் பெரிதாக்குவது கிடையாது, அந்த விடயங்களை நமக்கு நாமே பெரிதாக்கி கொள்கிறோம், நாம் விட்டு கொடுத்து போனால் விடயங்கள் பெருசாக வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
5: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
6: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
6: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 9:30.
8: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
9: டெய்லி கோபால் பல்படியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
10: கோபால் பல்படி.
11: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்துருக்க.
12: நீ அப்பவே சொன்ன செல்வண்ண, குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு, நான் தான் கேட்கல, எதையோ வாங்கிட்டேன்.
11: சரி, இப்போவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
13: ஜப்பானிய தொழில்நுட்பம், 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
11: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
3: நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் VPN கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
14: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை,
15: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
14: VPN கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
15: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
14: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
15: VPN கண் மருத்துவமனை, நீலாமேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
3: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
16: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
17: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
16: ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில், தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
4: தேதியும் செய்தியும். இன்று அக்டோபர் முதல் நாள். வரலாற்று ஏடுகளில் புரட்டிய சில நிகழ்வுகளின் தொகுப்பு. 60 வயதினை கடந்த முதியோர்களின் வழிகாட்டுதல் இளம் தலைமுறையினருக்கு இன்றைய சூழலில் அவசியமாகிறது. இதை வலியுறுத்தும் பொருட்டும் நீண்டகாலம் வாழும் முதியோர்களுக்காக சுகாதாரம், இருப்பிடம், சமூக பாதுகாப்பு உள்ளிட்ட வேலை வாய்ப்பு, வீட்டு

0: வசதி ஆகிய உரிமைகள் சரியாக கிடைத்திட வேண்டும் என்பதை விழிப்புணர்வுடன் ஏற்படுத்தும் நோக்கில் இன்று அனைத்துலக முதியோர் நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
1: மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து தெலுங்கு மொழி பேசும் பகுதிகள் பிரிக்கப்பட்டு 1953 அக்டோபர் 1 அன்று தனி ஆந்திர மாநிலம் அதிகாரப்பூர்வமாக உருவாக்கப்பட்டது.
0: சைவ உணவு முறை இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உடல் எடையை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது. தாவர அடிப்படையிலான உணவு முறையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு பெரிதும் உதவுகின்றன என்பதை புரிதலோடு கொண்டு செல்லும் பொருட்டும் விலங்குகள் மீதான கருணையை வளர்க்கவும் விலங்கு வதையை தடுக்கவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இன்று உலக சைவ உணவு நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
1: பிரிட்டிஷ் இந்தியாவின் காலத்தில் நாடளாவிய ரீதியில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக முதல் முறையாக அஞ்சல் தலைகள் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் அக்டோபர் 1 ஆண்டு 1854 அரையணா ஒரு அணா உள்ளிட்ட மதிப்புகளில் விக்டோரியா ராணியின் உருவம் பொறித்த அஞ்சல் தலைகள் விற்பனைக்கு வந்தன.
0: ஒரு காபி சாப்பிடலாமா?

0: பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக முதல் முறையாக அஞ்சல் தலைகள் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் அக்டோபர் 1 ஆண்டு 1854 அரையனா ஒரு அணா உள்ளிட்ட மதிப்புகளில் விக்டோரியா ராணியின் உருவம் பொறித்த அஞ்சல் தலைகள் விற்பனைக்கு வந்தன.
1: ஒரு காபி சாப்பிடலாமா? இப்படி கேட்டாலே மனதுக்குள் ஒரு அளவிட முடியாத மகிழ்ச்சி தோன்றும். காஃபி குறித்த கலாச்சாரம் பொருளாதார முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கவும் உலகெங்கிலும் உள்ள காஃபி ஆர்வலர்கள் உற்பத்தியாளர்கள் காஃபியை பயிரிடும் லட்சக்கணக்கான விவசாயிகள் தொழிலாளர்களை பெருமைப்படுத்தும் பொருட்டு இன்று உலக காஃபி நாள் கொண்டாடப்படுகிறது.
0: உத்தரகாண்டில் உள்ள டேராடூனில் இந்திய ராணுவ அகாடமி 1932 அக்டோபர் 1 அன்று உத்தியோகபூர்வமாக செயல்பாட்டுக்கு வந்தது. இதன் மூலமாக இந்தியாவிலேயே ராணுவ அதிகாரிகளுக்கான பயிற்சி பணிகள் தொடங்கின.
1: 2006 இன்றைய நாளில்தான் பாண்டிச்சேரி மாநிலத்தின் பெயர் புதுச்சேரி என்று மாற்றப்பட்டது.
0: இந்தியாவில் குழந்தை திருமணங்களை தடுக்கும் சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டு பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 14-18 ஆண்களுக்கான வயது 18-21 உயர்த்தப்பட்ட சட்டம் அமலுக்கு வந்ததும் 1978 அக்டோபர் 1 அன்றுதான்.
1: பெண்களின் விடுதலைக்காக போராடியவரும் எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் அறியப்பட்டவரும் இந்திய விடுதலை போராட்ட வீராங்கனை அன்னி பெசன்ட் அம்மையா அவர்களின் பிறந்த நாள் இன்று.
0: இந்தியாவில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தவும் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகளை செய்யவுமான இந்திய சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் 1967 அக்டோபர் 1 அன்று நிறுவப்பட்டது.
1: தமிழ் திரைப்பட வரலாற்றில் இன்று நிலைத்த இடத்தை பிடித்தவரும் சர்வதேச அளவில் சிறந்த நடிகர் விருதை வென்ற முதல் இந்திய நடிகரும் இந்திய அரசின் பத்மஸ்ரீ பத்மபூஷன் தாதா சாஹேப் பால்கே விருதை வென்றவருமான நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் பிறந்த நாள் என்று. கர்நாடக இசையில் பல ராகங்களில் 2500 அதிகமான கிருதிகளை இயற்றிய இசை அறிஞரும் திரைப்பட இசையமைப்பாளர் பாடலாசிரியர் நடிகராக பன்முகம் கொண்டு விளங்கியவரும் இந்திய அரசின் பத்மபூஷன் விருது வென்றவருமான பாபநாசம் சிவன் அவர்களின் நினைவு நாள் என்று.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சி வழங்கியோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
2: விபிஎன் கண் மருத்துவமனை.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோ ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் இன் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சி பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
6: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 புதிய டிசைன்கள், 5 புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
7: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
6: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 புதிய டிசைன்கள், 5 புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு பதாகையை விடுத்து அதில் ஒரு கேள்வியும் நாம விடுத்திருக்கிறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சின்ன விடயத்தை பெரிதாக்குவது யார் அப்படின்னு. அடுத்த பின்னூட்டத்தை நமக்காக கேட்டிருக்கிற நெய்விளக்கு தூய மணி, சின்ன விடயத்தை உறுதி பெரிதாக்கும் மனிதர்கள் அங்காங்கே இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களிடம் பேசும்போது நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும், நான் அப்படித்தான் அவர்களிடம் பேசும்போது கவனமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: சில நேரங்களில் சின்ன பிரச்சனையை தேவையில்லாத கற்பனை செய்து பெரிதாக்குவது நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழில் முத்துசாமி நாழிக்கல் பட்டியிலேருந்து.
1: அடுத்து மின்சார கண்ணன் இஞ்சிக்குடியிலேருந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டைம் பாஸுக்கு, அதாவது வேலை பிஸியாக இருந்தால் பிரச்சனை எல்லாம் பெருசாக இல்லாமல் சுபமாக முடிச்சிடலாம், டைம் பாஸுக்கு டைம் கிடைச்சா சின்ன விடயத்தை பெருசாக்கியும் விட்டுடலாம். எப்போதும் எங்கேயும் நடக்கிற விஷயம் தான் சார், சின்ன விடயம் சிறியதாக பாதிப்பு ஏற்படுத்தினாலும் அதை பெரிதாக்கினால் பெரிய பாதிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், இருவருக்கும் அன்பான கலை வணக்கம். எனக்கு டிசிப்ளின் பஞ்சுவாலிட்டி இதில் நான் கரெக்டாக இருப்பேன். என் பையனும் என் வீட்டுக்காரரும் அப்படி இருக்க மாட்டாங்க.

0: எடுத்த பொருளை எடுத்த இடத்துல எல்லாம் வைக்க மாட்டாங்க. இது ஏதோ போன டாபிக்
1: மாதிரி, போன டாபிக் உள்ளதை இப்ப அனுப்பியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது புது காரைக்கால் செல்வகுமார். அடுத்து என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க?
0: அதான் அதை சொல்லலைன்னா செல்வகுமார்,
1: ஆமாம், பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸு நிறுத்துங்க, நாங்களும் ஏறிக்கிறோம். வேற யாரு, வீட்டு அம்மா தான் காய்கறி வாங்கிட்டு வர சொல்லி பையன் கொடுத்தாங்க. நேற்றுக்கு ஒரு கத்திரிக்காயும் ஒரு வெண்டைக்காயும் சரியில்லை, தப்பாக வாங்கிட்டேன். இன்னைய வரைக்கும் பேசிட்டு தான் இருக்காங்க. என்ன பண்றது,
0: நீங்க அடுத்து காய்கறி வாங்குற வரைக்கும் பேசிட்டு?
1: ஆமாம், இதெல்லாம் உயர்ந்த மனிதர்கள் காதில் வாங்குவாங்க. ஏன் சார், எங்கள் ஸ்டாப் வந்துருச்சு, பஸ் நிறுத்துங்க, நாங்கள் இறங்கிக்கிறோம். சார், உண்மையை சொல்லிட்டேன், சாப்பாடு வாங்க கடைக்கு போயிட்டு இருக்கேன், புரியுதா உங்களுக்கு அப்படின்னு இருக்காரு.
0: நம்மை பிடிக்காதவர்கள் தான் அப்படின்னு நாகூர் ஜெகபர் சாதிக் சொல்லியிருக்காங்க.
1: அடுத்தது யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, நாகூர், அதே நாகூர்லேருந்து முகமது ஜலீல். சிறிய விடயத்தை பெரிதாக்குவது நம் பயம்தான், ஏன்னா நம்ம பயப்படுவதால் அந்த விடயமே பெரிதாக வளர்ந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து யார், பிள்ளை திருவாசல் ஆரோக்கியதா செல்வமரி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உண்மையிலேயே நான் இல்லைங்க, நான் இந்த வம்புக்கு வரலைங்கோ, நான் எதையாவது, ஏன் ரெண்டு நான் போட்டாருன்னு தெரியல, சொல்லி பெரிய வம்பா போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு.
1: அடுத்து திட்டச்சேரி ஷாகுல்க மீது நமது எதிரிகளே அப்படின்னு இருக்காங்க. சின்ன விடயத்தை பெரிதாக்குவது எதிரிகளே அப்படின்னு இருக்காரு.
0: அடுத்து யார் அப்படின்னா, சின்ன விஷயத்தை நான் பெரிதாக்க மாட்டேன், பெரிய விஷயத்தை கூட சின்ன விஷயமா எடுத்துக்கொள்வேன், எங்கள் வீட்டிலும் அப்படிதான், செந்தில்கண்ணன் பேரளத்துலன்னு சொல்லியிருக்காரு.
1: செங்குண்டபுரம் நடராஜன் சொல்லியிருக்காரு, வேற யாரு, நான் தான் அப்படின்னு இருக்காரு.
0: அடுத்து ரவி ராஜவேல், சின்ன விஷயத்தை பெருசாக்குவது யாருன்னா, அந்த நாலு பேர், நாலு தான் பேசுவாங்க, அந்த நாலு பேர் எங்க தெருவுல உள்ள வயதான, ஏங்க பாவம் விட்டுருங்க.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களே, நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மூலம் கணிந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: நேர்களுக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: நேர்களுக்கு வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
3: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
4: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
3: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
5: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
6: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
5: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
2: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
7: நேர்கள் இனி கேட்கலாம் தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் சிவாஜியின் சாம்ராஜ்யம். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: சிவாஜியின் சாம்ராஜ்யம், நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள். பகிர்பவர் திரை புள்ளி இயலாளர் வி ராகவேந்திரன்.
12: என் பெயர் ராகவேந்திரன், நான் சென்னையில் வசிக்கிறேன். இன்று நாம் தேர்ந்தெடுத்திருக்கும் காட்சி இடம்பெற்ற திரைப்படம் 1963 வெளியான சித்தூர் ராணி பத்மினி. சித்தூர் இளவரசர் பீம்சிங்காக நடிகர் திலகம், இளவரசி பத்மினியாக வைஜெயந்திமாலா மற்றும் பலர் நடித்த படம். ஸ்ரீதர் வசனம் எழுத சி ஹெச் நாராயணமூர்த்தி இயக்கிய இப்படத்துக்கு இசை திரு ஜி ராமநாதன் அவர்கள். சித்தூர் இளவரசர் பீம்சிங் உதய்பூர் சமஸ்தானத்திற்கு ஒரு சிப்பாயாக வருகிறார். அவர் ஏன் சிப்பாயாக வருகிறார் என்பது திரைக்கதை. இந்த சிப்பாயின் அழகு, இசையறிவு, மொழி அறிவு என பல்வேறு அம்சங்களில் மயங்கும் சித்தூர் இளவரசி பத்மினி சிப்பாய் மேல் காதல் வயப்படுகிறார். அந்த சிப்பாயைத்தான் இந்த இளவரசி காதலிக்கிறார். இந்நிலையில் அவளை பெண் கேட்டு சித்தூர் மகாராஜா தன் மகனான இளவரசருக்கு பத்மினியை பெண் கேட்டு அவருடைய தந்தையான உதய்பூர் மகாராஜாவிடம் தன் தூதுவனை அனுப்புகிறார். அந்த தூதுவனாக மாறுவேடத்தில் வருவது தான் இளவரசின் காதலன் ஆந்த சிப்பாய். அந்த புறத்தில் இளவரசியை சந்திக்க அனுமதி கேட்டு செல்லும் தூதுவன் தன் இளவரசருக்காக பத்மினியிடம் விண்ணப்பம் செய்கிறான். அவள் திருமணத்தில் விருப்பமில்லை என சொல்ல அவன் காரணம் கேட்கிறான். தான் ஒரு சிப்பாயை காதலிப்பதாக அவள் சொல்ல தூதுவன், கேவலம் உங்கள் அந்தஸ்துக்கும் அழகுக்கும் ஒரு சிப்பாய் தான் கிடைத்தாரா என நையாண்டியாக கேட்டு அவள் மனதை மாற்ற முயல்கிறான். அவ்வளவு மறுக்கிறாள். இந்த கட்டத்தில் இளவரசி தன் மேல் கொண்டிருக்கும் காதலின் ஆழத்தை அறிந்து கொள்ளும் தூதுவனாக வரும் சிப்பாய் அவளிடம் தன் மாறுவேடத்தை கலைத்துவிட்டு தன் நிஜமுகத்தை காட்ட அவள் ஆனந்தமடைகிறாள்.

0: அவனுடைய காதல் ரசம் சுற்றும் பேச்சிடம் மயங்கி அவன் மேல் சாய்ந்து கொள்கிறாள். இதுவே இன்றைய காட்சியின் சாராம்சம்.
1: தங்களை சந்திக்கும் பாக்கியம் பெற்றதால் நான் பிறந்த பயனை அடைந்து விட்டேன் என்று எங்கள் இளவரசருக்கேற்ற எழிலரசின்கள், எங்கள் மன்னருக்கேற்ற சொன்ன பதுமை.
2: நிறுத்துங்கள், நான் பேச வந்தது வேறு விஷயம்.
1: மன்னிக்கும், என்ன விஷயம்?
2: சித்தூர் மன்னனுக்கு மனம் பேச வந்த தூதுவர் நீங்கள் தானே?
1: அந்த பெருமைக்குரியவன் நான் தான் இளவரசர்.
2: நான் அவரை மணந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறேன் என்ற செய்தியை தயவு செய்து அவருக்கு தெரிவித்து விடுங்கள். எனக்காக அவரும் அவருக்காக நானும் பிறக்கவில்லை என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: தங்கள் தந்தை
2: மணக்கப் போவது நான், அவர் அல்ல. சம்மதம் என் தந்தை அளித்தாலும் முடிவு என்னுடையது என்பதை நீங்கள் மட்டுமல்ல உங்கள் இளவரசர் கூட மறக்க வேண்டாம்.
1: இளவரசி, எங்கள் இளவரசரை ஒருமுறை சந்தித்திருந்தால் நீங்கள் இத்தகைய முடிவுக்கு வந்திருக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன்.
2: அவரே நேரில் வந்திருந்தாலும் என் பதிலில் மாற்றம் இருக்காது.
1: இளவரசி, எங்கள் இளவரசர் அழகுள்ளவர், வீரம் நிறைந்தவர். இதே
2: போதும் வர்ணனை, நான் சொல்ல வேண்டியதை சொன்னேன், நான் வருகிறேன்.
1: நில்லுங்கள் இளவரசி, எங்கள் மன்னர் எதையும் எளிதில் விரும்பிவிட மாட்டார், ஆனால் விரும்பியதை அடையாமல் இருக்கவும் மாட்டார் என்பதை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன்.
2: அப்படிப்பட்ட துணிச்சல் அவருக்கு இருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய ஏமாற்றத்தையும் அவமானத்தையும் சகித்துக் கொள்ள தயாராக இருக்க சொல்லுங்கள்.
1: இளவரசி, சித்தூருக்கும் உதயப்பூருக்கும் தீராத பதையை உண்டாக்குகிறீர்கள். விளையப்போகும் ஆபத்துகளையும் பயன்களையும் சற்று சிந்தித்து பாருங்கள்.
2: நில்லுங்கள் ஐயா, ஏற்கனவே தன் மனதை வேறு ஒருவருக்கு பறிகொடுத்து விட்ட ராஜபுத்திர பெண் மற்றொருவரை மனுக்க எப்படி சம்மதிப்பாள்? நீங்களே சொல்லுங்கள்.
1: அப்படி தங்களுடைய காதலுக்கு பாத்திரமான அந்த பாக்கியசாலி யார் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா? என்னை நம்பி என்னிடம் உண்மையை சொன்னால் என்னால் முடிந்த உதவிகளை எல்லாம் உங்களுக்கு செய்ய காத்திருக்கிறேன். சொல்லுங்கள்.
2: நான் காதலித்தது ஒரு சாதாரண சிப்பாய், அதுவும் சித்தூர் நாட்டு
1: சிப்பாய். உங்களுடைய அந்தஸ்திற்கு கேவலம் ஒரு சிப்பாயா நீங்கள் காதலிப்பது?
2: காதலில் அந்தஸ்து குறிக்கிடுவதில்லை.
1: காதல் இளவரசி, காதல் கண்மூடித்தனமானது. கைவிடுங்கள், கண்ணியமாக எங்கள் அரசரை மணந்து கொள்ளுங்கள்.
2: உங்கள் உபதேசம் எனக்கு. நீங்கள் என்னை ஈருக்கு சோதித்தீர்கள். நான் என்ன குற்றம் செய்தேன்?
1: சோதிக்கவில்லை கண்ணி, என் கடமையைத்தான் செய்தேன்.
2: காதலித்த பெண்ணை கைவிடுவதும் மற்றொருவருக்கு தானே வழிய வந்து மனமுடிக்க நினைப்பதுமா கடமை?
1: என்ன செய்வது இளவரசி, அரசருக்கு பணிபுரியும் சாதாரண சிப்பாய் தானேனா?
2: இருப்பினும் நீங்கள் வீரத்தை இழந்து விடவில்லையே, தன்மானத்தை விட்டு விடவில்லையே, மனசாட்சி கொன்று விடவில்லையே.
1: இளவரசி
2: போதும், இனி என் வாழ்க்கையில் மணந்தால் உங்களை மணப்பேன், இல்லை என்றால் மரணத்தை அணைப்பேன். இது சத்தியம்.
1: இளவரசி கவலைப்படாதே, உன்னுடைய உண்மையான காதலை உணர்ந்து கொண்டேன். இனி எது நேரும் சரி, நீ எனக்கே உரித்தானவள், நமது களங்கமற்ற காதலின் மீது ஆணை. ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள், நீ பீம்சிங்கை மணப்பதாக உன் தந்தையிடம் சம்மதித்து விடு. நம்பிக்கை இல்லாத ஒருவன் மீதா நீ காதல் கொண்டாய்?
2: உங்களை நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன்.
1: நம்பிக்கையின் போகாது, நான் இருக்கும் வரை எதற்கும் பயப்படாது. திருமண ஏற்பாடுகள் நடக்கட்டும், மணவரையில் நீ நுழைவதற்கு முன் உன் கரம் பிடிச்சு நான் வந்து விடுவேன். அதுவரை உறுதியோடு
2: கடைசி வினாடி வரை உங்களை எதிர்நோக்கி காத்திருப்பேன்.
1: தவறாது இளவரசி, தவறாது.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் சிவாஜியின் சாம்ராஜ்யம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு

0: கரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் பாயிண்ட் தொடர்கிறது.
1: நேரம் 9:53 நிமிடம் ஆகுது. பாயிண்ட் பாய் நிகழ்ச்சியில் சின்ன விஷயத்த பெரியதா யாரு ஆக்குவாங்க உங்க வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நிறைய நேர்கள் வித்தியாசமான பதில்கள் நிறைய கொடுத்துருந்தீங்க. அடுத்து சீதாக்கலை பெருமாள் சேத்தூர்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கு பிடித்தமானதை நாம செய்து கொடுக்கவில்லை அப்படின்னா, வாங்கி கொடுக்கல அப்படின்னா, அதையே நினைச்சுக்கிட்டு அடம்பிடிச்சு அதை பெருசாக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: என்னங்க

0: கேட்டீங்க, யாரை கேட்டாலும் கரெக்டாக சொல்லுவாங்களே, எங்கள் வீட்டில் என்னுடைய மனைவி தாங்க, நான் ஏதாவது ஒரு தவறு செய்தால் அது பெருசாக தெரியும், அதே சமயம் அவங்க ஒரு தப்பு செஞ்சால் அது ஒரு சின்ன தப்பு தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதாங்க பௌத்திரமணிக்க ரகுபதி சொல்லியிருக்கார்.
1: அடுத்து நனிலம் சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு, என்னை மட்டும் விட்டுருங்க சார், நான் இந்த விளையாட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு.
0: நேர்களை, இன்று காலை 10:45 வேளாங்கண்ணி ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வழங்கும் சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள்,
2: குழந்தைகள் மகிழும் விளையாட்டுகளோடு புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
0: காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் நிகழ்ச்சியில நாம சின்ன விடயத்தை ஊதி பெரிதாக்குவது யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க?
1: அடுத்து காரைக்கால் இருந்து ஸ்ரீதர் அனுப்பியிருக்காரு, அதுக்கு நான் காரணம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு.
0: நான் சின்ன விடயத்தை அவரை ஒரு போக்கில் விட்டுருவேன், நாம் அதனோட செல்லாமல் இருப்பதே நல்லது, சின்ன விடயம் பெரிதாகிடும் அப்படின்னு இருக்காங்க. நம்ம இல்லை நந்தகுமார்,
1: வேற யாருங்க, நம்ம கூட இருக்கிறவங்க தான் வேணும்னே பெரிதாக்கி விடுவாங்க அப்படின்னு திருச்சியிலேருந்து ஃபைசூர் ரஹ்மான் சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, கோவி கார்த்திகேயன் குடவாசல்ல இருந்து, சின்ன விடயத்தை பெரிதாக்குவது முதலில் நம் மனது தான் அப்படின்னு இருக்காரு, எப்படி தப்பிச்சிருக்காரு பாருங்க.
1: ஆக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர் என்னன்னா, என் குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள், யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது சார் மேடம், சின்ன விஷயத்த பெரிதா ஆக்கியதால நான் தான் வாழ்வில் உயரத்துல இருக்கேன், எல்லாவற்றையும் கடந்து போய் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான மெசேஜ் தான். சின்னதை பெரியதா ஆக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனா அதனால நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டாங்க.
3: Do you smell what the rock is cooking? Do you smell what the rock is cooking? Do you smell what the rock is cooking? Yeah, yeah. Do you smell what the rock is cooking?

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் இன் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
1: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
2: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 10 மணி. நேர்களினை கேட்கலாம். சிந்தனை அரங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக
3: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
4: வணக்கம் நேயர்களே, உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில மருத்துவர் மதன்குமார் பெரியசாமி அவர்கள் எலும்பு மற்றும் எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு விளக்கங்களை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காரு. இன்னைக்கும் அவரை சந்திக்க போறோம், நிறைய சந்தேகங்கள் இருக்கு. வணக்கம் சார்.
5: வணக்கம்.
4: அதாவது ஜெனரேஷன் கேப் அப்படின்னு சொல்லுவோம். முன்னாடி எல்லாம் 45 வயசுக்கு மேலதான் மூட்டு வலி, அந்த ஜாயின் பெயின் அதெல்லாம் சொல்லுவாங்க. இப்ப 25 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு அந்த ஜாயின் பெயின் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்களே, இதுக்கு காரணம் என்ன?
5: ஜாஸ்தியாகும். இதெல்லாம் ஆகும்போது நமக்கு தானா தேயதான் போகுது. அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக வெயிட்டை மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வெயிட் வந்து கரெக்டாக அவங்களை மெயின்டைன் ஆச்சுன்னா அவங்களுக்கான முட்டி வலியோட இது வந்து கம்மியாகும். அது முதல் ரீசன். இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க ப்ராப்பரான எக்ஸசைஸ் பண்றது இல்லை. கரெக்டாக அந்த சன்லைட்ல போனாதான், சூரிய ஒளியில் போகும்போது விட்டமின் D3 கிடைக்கும் நமக்கு. அது மாதிரி எலும்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம். அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதனால உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா தசையெல்லாம் வீக் ஆயிரும். ஸோ தசை வீக் ஆகும் போது லோடு ஜாயிண்ட்டுக்கு போறது அதிகமா இருக்கும். அதனாலயும் சில பேருக்கு நிறைய தேய்மானங்கள் வரக்கூடும். இந்த இதுல சில சமயம் பாத்தீங்கன்னா அந்த இன்ஜுரி ஏதாவது நடந்திருக்கும். ஸோ கிரானிக்கா அந்த இன்ஜுரியை நம்ம கரெக்டா பொருட்படுத்தாம அதை வந்து நம்ம ப்ராப்பரா ட்ரீட் பண்ணாம விட்டுகிட்டே இருந்து அப்படியே விட்டோம்னாலும் இந்த மாதிரி நமக்கான பெயினோ சீக்கிரம் தேய்மானமோ இந்த மாதிரி சீக்கிரம் வந்து இதுல வந்துடும். ஸோ இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்ட்ரெஸ். இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லாததுக்கு நமக்கு இந்த ஓவரா ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறோம். ஸோ எல்லா விஷயத்துக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகும். அவங்களுக்கு

0: எது எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ் ஹேண்டிலிங் அந்த காலத்து மாதிரி அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல, ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியல. இதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஓவர் ஈட்டிங் பண்ணுவாங்க, இதனால பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ஸ்லீப் இருக்காது. இதனாலையும் ஸ்ட்ரெஸ்னாலையும் சில பேருக்கு இந்த மாதிரி தேய்மானங்கள், வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறது, இந்த மாதிரி பிரச்சனைகளும் சில பேருக்கு வரக்கூடும். ஸோ என் பேஷண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நான் அட்வைஸ் பண்ணுறது ப்ராப்பரான வெயிட் ரிடக்ஷன், ப்ராப்பரான யோகா பண்ணுறது, ப்ராப்பரான மெடிடேஷன் மாதிரி பண்ணுறது, ஒரு டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு பாசிட்டிவ் இதாக ஏதாவது கேளுங்க. ஏதாவது நிறைய பேர் ஸ்பீச் நிறையா இருக்கும், அவங்களும் என்ன பண்ண சொல்லுவாங்க, பாசிட்டிவ் தாட்ஸாக டெய்லி நாங்கள் காலையில் வாக்கிங் போகிறீங்க இல்லை இந்த மாதிரி போகிறீங்கன்னா பாசிட்டிவ் தாட்ஸாக கேளுங்க, அன்றைக்கி டேவே நமக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ வெயிட் எல்லாமே நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து மூட்டு தேய்மானத்திலிருந்து நம்மளை தற்காத்துக்க முடியும்.
1: மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
2: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
3: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3.

0: சந்திக்க செவிகளில் இணைகிறது. சிந்தனை அரங்கம். கருத்துக்களில் சில மாற்றம் காலம் தரும், பல மாற்றம் நேர்களின் கருத்துக்கள் அரங்கேற்றம். சில சிந்தனைகள் மனதில் உறங்கும், பல சிந்தனைகள் மனதில் எழும்பும், அத்தனையும் அரங்கேறும். இது சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் இவர்கள் ஆணி வேர்கள் என்ற பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம். நல்ல நல்ல கருத்துக்களோடு பேச ஆர்வத்தோடு காத்திருக்கிற அன்பு நேயர்கள் 4638 என்ற காரைக்கால் இணைப்பக எண்ணை தொட்டு 2312231 இந்த எண்ணிலும், 2994 இந்த எண்ணிலும், 2995 இந்த எண்ணிலும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அன்பின் நேயர்களுக்காக இன்னும் ஒரு அலைபேசி எண் 9566427231. இன்றைய சிந்தனை அரங்கத்தில் இவர்கள் ஆணி வேர்கள். உலக முதியோர் தினத்தை ஒட்டிய ஒரு சிறப்பு நிகழ்வாக இன்றைய சிந்தனை அரங்கம் பயணிக்கவிருக்கிறது.
1: அண்ணா, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
2: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
1: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
2: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற.
1: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
2: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP இல் கிடைக்கும்.
1: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
3: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.

0: நேர்களை இந்திய சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் இவர்கள் ஆணி வேர்கள் என்ற பொறுமையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம். இன்றைய சிந்தனை அரங்கத்தில் உலக முதியோர் நாளையொட்டிய சிறப்பு சிந்தனை அரங்கமாக உலாவரவிருக்கிறது. ஒரு மிகச்சிறந்த ஆழமான வாசகமாக இவர்கள் ஆணி வேர்கள் யார் முதியோர்கள் என்று சொல்வதற்கிணங்க, இந்த வாசகமானது ஒவ்வொருவருடைய மனதிலும் இன்றைய சூழலில் பதிக்கப்பட வேண்டியவை, அதாவது பசுமரத்தாணி போல பதிக்கப்பட வேண்டிய வாசகங்கள் இவர்கள் ஆணி வேர்கள். ஒரு பெரிய மரத்தை எப்படி அதன் ஆணி வேர் தாங்கி பிடித்து கொண்டு அதற்கு தேவையான நீரையும் சத்தையும் மண்ணிலிருந்து உறிஞ்சி கொடுத்து அந்த மரத்தை காப்பாற்றுகிறதோ, அதனால் அந்த மரத்திலிருந்து எத்தனை விழுதுகள் இறங்கினாலும் எத்தனை கிளைகள் பரப்பி நின்றாலும் கூட அந்த மரமானது தனித்து தாங்கி நிற்கக்கூடியது எதில் என்றால் அதனுடைய ஆணி வேரில் தான். அந்த ஆணி வேராகத்தான் ஒவ்வொரு குடும்பத்தையும், எத்தனை குழந்தைகள் எத்தனை உறவுகள் பறந்து விரிந்திருந்தாலும் கூட முதியோர் 60 வயதை கடந்த முதியோர்கள் இன்றைக்கு அந்த குடும்பத்தை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். அதே போல தான் நம்முடைய சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் முதியவர்கள் ஆணி வேர்களாக விளங்குகிறார்கள் என்று நாம் வந்து இன்றைய சூழலில் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம். ஏனெனில் நமது பண்பாடு, குடும்ப விழுமியங்கள், பாரம்பரிய பழக்க வழக்கங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிற பாலமாக முதியோர்கள் இருக்கிறார்கள். இந்த முதியோர்கள் இன்றைக்கு சரியான முறையில் பராமரிக்கப்படுகிறார்களா? இந்த முதியோர்கள் தங்களுடைய உரிமைகளையும் கடமைகளையும் உணர்ந்து தங்களுக்கான வாய்ப்புகள், தங்களுக்கான இருப்பிடங்கள், தங்களுக்கான கலாச்சார பழக்க வழக்கங்களை ஒழுக்கத்தோடு இன்றைக்கு வாழ்வதற்கான சூழ்நிலையை இந்த சமூகம் கொடுத்து கொண்டிருக்கிறதா என்பது குறித்தான கேள்விகளோடு இந்த சிந்தனை அரங்கம் பயணிக்கவிருக்கிறது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருகிற நேரை சந்திப்பதற்கு முன் இன்று காலை 10:45 வேளாங்கண்ணி ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வழங்கும் சிவாஜியின் சாம்ராஜ்யம், நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள்,
1: குழந்தைகள் மகிழும் விளையாட்டுகளோடு புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக இணைகிற நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: நான் சிவபுரில இருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
0: பேசுங்க சோமசுந்தரம்.
2: முதியோர்கள் ஆணி வேர்கள், ஆமாங்க, உண்மைதாங்க அது. அதனால மூத்தோர் சொல்லும் முதிர்ந்த நெல்லிக்கனியும் முன்னாளில் கசக்கும் பின்னாளில் இனிக்கும் சொல்லுவாங்க. அவங்க சொல்ற விஷயங்களை வந்து நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆனா அந்த காலகட்டத்துல நம்ம அதை விட்டுறோம். ஆனா அவங்க போன பிறகு நம்ம அதை நினைச்சு பல நேரங்கள்ல அதை நினைச்சு நம்ம வந்து வருத்தப்படுறோம்.
0: வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் இருக்க போகுது இல்லையா?
2: ஆமாமா, அது கிடையாது. இருந்தாலும் வந்து நம்ம வந்து அவங்கள வந்து பேணி பாதுகாக்கணும். இப்ப எங்க தாத்தா எல்லாம் வந்து 90 வயசு வரைக்கும் இருந்தாரு. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்தாரு, நல்ல ஒரு ஆலோசகர். எங்க அப்பா எல்லாம் கூட ரொம்ப ஸ்ட்ரிக்டா அடிச்சிருவாப்ல. நான் அவர் ரொம்ப நல்லா எனக்கு வீட்டு படம் எல்லாம் எழுதி கொடுப்பாரு, நான் போய் ஸ்கூல்ல அடி வாங்குவேன். அவர் எழுத்து நீட்டு நீட்டா இருக்குங்க, ஒரு மாதிரி அந்த காலத்துல பத்திரம்
0: எல்லாம்
2: எழுதுறதுக்கு அதுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிடும்.
0: சரிங்க.
2: அது மாதிரி நிறைய விஷயங்கள். ஆனா இப்ப வந்து பாதுகாக்கிறது கஷ்டம். அதாவது பென்ஷன் வர்றவங்க வரைக்கும் அந்த 1ஆம் தேதி வரைக்கும் அவங்கள கூட்டு போறாங்க. அவங்கள அந்த பராமரிக்கிறாங்க. ஒரு 5 தேதி வரைக்கும் கூட்டு போய் அவங்கள பென்ஷன் வந்ததுன்னா வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட நிலப்பாடு ரொம்ப மோசமா இருக்குங்க. உடம்பு சரியில்லைன்னா கூட கேட்கறது கிடையாது. அவங்க கேட்டாக்கா வந்து வயசானா அப்படிதான் இருக்குதா, இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க.
0: இன்றைய சூழலில் இது மாற்றப்பட வேண்டிய ஒரு விடயம் இல்லையா?
2: ஆமா.
0: சரிங்க, மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார். எரவாஞ்சேரி கண்ணாமதி ராஜமோகன்
0: பேசுங்கம்மா.
3: ஆணிவேருங்கிறது நம்மளது மரபுகள், பெற்றோர்கள், மூதாதையர்கள் குறிக்கும் சார். எங்க பாட்டி அம்மாவோட அம்மா இருந்தாங்க. அவங்க வந்து நாங்க படிக்கிற காலத்துல +1 +2 எல்லாம் படிக்கிறா காரைக்கால் தான் போகணும்.
0: சரி.
3: 9 கிலோமீட்டர் தூரத்துல நான் படிச்சிட்டு இருந்தேன். காலையில நம்ம வீட்டுலதான் வந்து அதிகமா தங்குவாங்க. அம்மாவுக்கு குழந்தைகள் அதிகங்கிறதுனால இங்க வந்து தங்கிப்பாங்க.
0: சரி.
3: வேணுங்கிற அனைத்தையும் எனக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களும் அம்மாவும் நான் ஆசிரியரா போகணும், ஒரு தம்பியை டாக்டரா போகணும்னு சொன்னாங்க சார்.
0: சரிம்மா.
3: அவங்க சொல்படி நாங்க நானும் ஆசிரியர்

0: என் தம்பி டாக்டர் ஆனாங்க. அவங்களுடைய அந்த அன்பு வந்து அந்த நமக்கு வந்து ஆணிவேரா நமக்கு இருந்து நம்ம இந்த அளவுக்கு முன்னுக்கு வர்றோம்.
1: சரி,
0: அதனால சார் புதுமை என்ன காற்றுல நம்ம எவ்வளவு தூரம் பறந்தாலும் நம்மை பிணைத்து வைப்பது நம்மளோட தாய்மொழியும் நம்மளுடைய முன்னோர்கள் தான்.
1: சரிங்கம்மா.
0: நாகரிகம் மாறிக்கொண்டே இருந்தாலும் மாறாமல் நம்மை காப்பது நம்ம பண்பாடு என்ன ஆணிவேர். வாய்ப்பிற்கு நன்றி.
1: நன்றி நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். திருச்சி மாவட்டம் லால்குடியில் இருந்து வெங்கடேசன் பேசுறேன்.
1: பேசுங்க.
2: ஆணிவேரா கேக்குறீங்க. அது பூவா மலர்ந்து அதுக்கப்புறம் ஆணிவேரா மாறக்கூடியது முதிர்வு.
1: சரி,
2: அவங்களை இன்னைக்கு நண்ட காலகட்டத்தில் நாம மதிக்கிறோமாங்கிற ஒரு நிலை எல்லா இடத்துலையுமே ஒரு கேள்விக்குறியான சூழல் தான்.
1: அந்த கேள்விக்கு விடை தேடும் விதமாகத்தான் இன்றைய சிந்தனை அரங்கம் பயணிக்க போகிறது. சரியா?
2: உண்மைதான். பயணித்துக் கொண்டு ஆரம்பித்தோம். போகிறதுல
1: பயணித்துக் கொண்டு இருக்கிறது.
2: அதனால இது என்னன்னா, சமுதாயத்துல வந்து கலாச்சார மாற்றத்தோட நிகழ்வு, பணம் பொருள் தேடக்கூடிய அவசர உலகம், இதனால பல இடத்துல வந்து இந்த ஆணிவேருங்கிற நிலை பாதுகாக்கப்படுவது தவிர பராமரிக்கப்படுவதில்லை. பாதுகாக்கப்படுது. ஏன்னா பணம் பொருள் திட்டத்துக்காக மேலே நாடுகள் போனா அவங்களை கொண்டு போய் ஒரு நல்ல இடத்துல அமர்த்தி அவங்கள வந்து பராமரிக்கதான் பாதுகாத்து போட்டுறாங்க.
1: சரிங்க.
2: ஆனா அவங்க பராமரிக்கலாம்னு பார்த்தா முடியல. காரணம், அவங்க சூழலுக்கு பெற்ற பிள்ளைகள் வேற ஒரு தேசத்திலையும், இவங்க இங்கேயும் பணம் பொருள் திட்டத்துக்கான சூழல் மாறியது. இது காலத்தின் கட்டாயமா இருக்கு.
1: சரி,
2: இவங்க சூழ்நிலை எப்படின்னா, இங்க இருக்கோம் பாருங்க, நாம எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல இவங்களுக்கு போரிய பொருளாதாரம் இல்லாம அந்த இடத்துல அங்கேயும் பராமரிப்பு புறந்தள்ளப்பட்டுருது. இதை தாண்டி வெளியில நம்ம எல்லாரும் உறவுகள் இல்லாம ஒத்தருக்கு ஒத்தர் வயது முதிர்ந்தவங்களை போகும்போது சமுதாய சீர்கேடுனால அவங்களுக்கு உண்டான கூறக்கூடிய எந்த ஒரு மரியாதையும் மகிழ்ச்சியும் அவங்களுக்கு நம்ம கொடுக்க கூடாத நிலையில பயணிக்கிறோம்
1: இப்ப இருக்கிறது. அதெல்லாம் மாற்றப்பட வேண்டியது என்பதுதான் உண்மை. மிக்க மகிழ்ச்சி. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 அன்று காலை 11:45 தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள்.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
4: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
8: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
7: கிறிஸ்டலின் சிகோசா
8: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
1: நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் கூசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
9: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
10: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
1: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன் சொல் அமுது தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் இவர்கள் ஆணி வேர்கள் என்ற பொருண்மையில் இணைகிற அடுத்த நேயர் வணக்கம்.
11: ஐயா, இனிய காலை வணக்கம். ஐயா
1: வணக்கம்.
11: ஐயாவுக்கு வணக்கம். குருவது ராஜேந்திரன் மணக்குடி ஐயா.
1: ஐயா சொல்லுங்க.
11: அதாவது மாதா பிதா குரு, ஒரு சமுதாயம் மேம்பட இந்த மாதா பிதா குரு இவர்கள் தான் முதல் முன்னோடிகள்.
1: சரி,
11: வேர்கள் அவர்கள்
1: தான்.
11: அந்த ஆணி வேர்கள் சரியா இருந்தது. நம்ம கிளைகள் இன்னைக்கு நம்ம கிளைகளா இருக்கும். ஆனா அந்த ஆணிவேர் பண்ணிட்டு போன இயற்கையில் எத்தனை குளங்களை வெட்டினாருங்க.
1: சரிங்க.
11: எவ்வளவு ஆறுகளை வெட்டினாங்க. சுற்றுச்சூழலை எவ்வளவு சுதந்திரமா வச்சிருந்தாங்க அவங்க. எவ்வளவு அருமையா அந்த

0: இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை அன்னைக்கு பண்ணிட்டு இருந்தாங்க.
1: சரி
0: அண்ணா, நீ கல்வேறு வண்ணிக்கு இல்ல, நீ கல்வேறி வளர்ந்துருக்க, நான் அத கல்வேறிக்கு வரல. அந்த அந்த ஆணிவேர் வந்து இயற்கையினுடைய வளர்த்து விட்டு போனத நம் கலைகளாகிய நாம் செய்த முரண்பாடு என்னுடைய என்னுடைய.
1: சரி, இன்றைக்கு உங்க வீட்டுல யாரு 60 வயதை கடந்தவர்கள் யாரு இருக்கிறாங்க?
0: நானே இப்ப எனக்கு 65 வயது.
1: அப்ப உங்களுக்கான நாள் தான் இன்னைக்கு உலக முதியோர் தின நாள் இல்லையா?
0: பொதுநலமா வாழ்ந்துட்டு போனாங்க. நம்ம சுயநலமா இன்னைக்கு வாழ்றோம்.
1: மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு.
0: நன்றியா.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
3: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
2: கிறிஸ்டலின் சிகோசா
3: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.

0: பத்து மணி 24:50 நொடியாகிற இந்த இனிய பொழுதில் நம்ம இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கு. நேர்களை, இன்று காலை 10:45 வேளாங்கண்ணி ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வழங்கும் சிவாஜியின் சாம்ராஜ்யம், நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள்,
1: குழந்தைகள் மகிழும் விளையாட்டுகளோடு புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
0: நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
2: தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
4: சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
0: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கத்தில் இவர்கள் ஆணிவேர்கள். உலக முதியோர் நாளையொட்டிய சிறப்பு நேரலையாக உலா வந்து கொண்டிருக்கிறது. இணைகிற அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் சார். சுமதி
0: சொல்லுங்கம்மா.
5: நம்ம மூத்தவர்களோட அறிவுரை வந்து மிகவும் ரொம்ப அவசியம் சார். அதாவது பெற்றோர்கள் காட்டிய பாதையில் வந்து நடந்த பிள்ளைகள் வந்து வாழ்க்கையில வழி தவறியதே இல்லை. ஆமா, அதாவது போதிக்கும் போது தெரியாது, பாதிக்கும் போதுதான் தெரியும். அதாவது நம்ம ஒருவருடைய மன அறிந்து நல்ல அறிவுரைகள் நல்ல வார்த்தைகள் கூறுவது கூட அதை கேட்டு அவர்கள் செயல்படுதல் வந்து நம்ம வாழ்வை உயர்த்தோம்.
0: சரிங்க.
5: அதாவது உயர்ந்த எண்ணம் உயர்வான செயல்களும் உள்ள நிறைந்த அறிவு அனுபவம் நிறைந்த அறிவுரைகளும் நம்ம எப்போதும் உயர்ந்த இடத்துல தான் இருக்கும். இப்ப ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா பணம் வந்து மிகப்பெரிய பலமே இல்ல. ஒருவருக்கு ஒருவர், அதாவது வீட்டில் உள்ள பெரியவர்கள் துணையா இருந்தாங்கன்னா அதுல எவ்வளவு பெரிய பலம் இருக்கு தெரியுமா?
0: சரி,
5: அது யாருக்கும் போயெல்லாம் தெரியறது கிடையாது. எல்லாரும் வீட்லயும் அப்படி எல்லாம் நடக்கிறது கிடையாது. இப்ப எங்க மாமியார் எல்லாம் வந்து 85-90 வரைக்கும் இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அவங்க வந்து அவங்களுடைய வரவு செலவு தான், அவங்க சொல்ற குழம்பு தான் நாங்க வச்சிருக்கணும் மருமகளா இருந்து. இப்ப அதன்படிதான் இப்ப எங்க குடும்பத்தில எல்லாம் நடக்குதுன்னு வச்சுங்க.
0: சரிங்கம்மா.
5: எப்பயுமே சேர்க்கை சரியா இருந்தால் வாழ்க்கை சரியா இருக்கும்னு சொல்லுவாங்க.
0: சரிங்க. இப்போ உலக முதியோர் நாளையொட்டியே இன்றைக்கு முதியோர் தினத்துல அவர்களுக்கு என்ன போய் சேரணும் இன்றைய சூழல்ல அப்படின்னு
5: நினைக்கிறீங்க?
0: இன்றைய முதியோர் நாள்ல
5: காயப்படுத்தாம வழியில நம்ம வந்து நடக்கணும்.
0: சரிங்கம்மா.
5: அவங்கள்ட்ட கொஞ்சம் காசு பணம் இருந்தா கூட சார், பிள்ளைங்களுக்கு தானே அவங்க சேர்ப்பாங்க, மற்ற யாருக்கும் சேர்க்க மாட்டாங்க.
0: சரிங்க, மிக்க மகிழ்ச்சிமா.
5: பெரிய நன்றி.
0: நன்றிமா, நன்றிமா இணைப்பில் வந்தமைக்கு. காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இன்று பிற்பகல் 12

0: 15 நாகப்பட்டினம் TLR லட்சுமி நாராயண தத்தர் ஜுவல்லரியின் சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள்.
1: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயண ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
0: பண்பலை 100.3 பயணித்துக் கொண்டிருக்கிறது சிந்தனை அரங்கம். காற்றலையில் கைகோர்த்துக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கத்தில் இணைகிற அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், அதம்பார் ராமன்.
0: ராமனையா பேசுங்க.
2: நலமா இருங்களா சார்?
0: நலமா இருக்கும், சொல்லுங்க.
2: முதியோர் அனுபவம் வந்து நம்ம குடும்பத்துக்கு விலை மதிப்பற்ற சொத்து சார். மூத்தோர் சொல் முன்பு கசக்கம், பின்பு இனிக்கும், ஆணைக்கு தும்பிக்கை, மனிதனுக்கு நம்பிக்கை, முதியோர்களுக்கு அனுபவம் என்பார்கள். மரத்திற்கு வேர் எப்படியோ மனிதனுக்கு அவனது குடும்பம். முதியோர் தான் சார் அவர்களுடைய அனுபவங்கள், உண்மையான பாடங்கள் நமக்கு.
0: சரி,
2: பெரிய பொக்கிஷம் அவளுக்கு. ஒண்ணு வேண்டாம், நீங்க நலமா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, சௌரியமா இருக்கீங்களா கேட்டாலே உங்களுக்கு பெரிய சந்தோஷம் சார்.
0: சந்தோஷம், அவ்வளவுதான்.
2: இந்த நம்ம சொல்ற ஆறுதல் தான் அவங்களுக்கு பலமே. அவங்களுடைய அனுபவங்கள் தான் நமக்கு. அவங்க மூன்று தலைமுறையை கடந்தவங்களா இருப்பாங்க, அவங்களுடைய அனுபவம் அப்படிப்பட்ட அனுபவம்.
0: நிச்சயமா
2: அவங்க அனுபவம் தான் நம்ம குடும்பத்தை காவந்து போகணும்.
0: மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க. இணைப்பில்
2: போற்றுவோம், அவர்களை விசாரிப்போம், அவர்களை உற்சாகப்படுத்துவோம்.
0: மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க. இணைப்பில் வந்தமைக்கு
3: மற்றும் திருவாரூர்.
4: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கும் இந்த இனிய நேரம் 10:30. காற்றலையில் கைகோர்த்துக் கொண்டிருக்கும் காரைக்கால் பண்பலையின் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று இவர்கள் ஆணி வேர்கள் உலக முதியோர் நாளையொட்டிய சிறப்பு நிகழ்வாக உலா வந்து கொண்டிருக்கிறது. ஒரு குடும்பத்தினுடைய ஆணி வேர் முதியோர் என்றால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்த வெற்றிகள், தோல்விகள், சவால்கள், இதையெல்லாம் தன்னுடைய அனுபவ பாடமாக இளைய தலைமுறைக்கு எடுத்து செல்கிற பொழுது அது ஒரு சிறந்த வழிகாட்டியாக அமைகிறது. இன்றைக்கு நம்மை வழிகாட்டுகிற அந்த முதியோரை நாம் தொடர்ந்து நம்மோடு வைத்திருக்கிறோமா, அல்லது தொலைத்து விட்டிருக்கிறோமா, அல்லது அவர்களுக்கான உரிமையை, அவர்களுக்கான சரியான இடத்தை நாம் தந்து கொண்டிருக்கிறோமா என்கிற கேள்வி இன்றளவும் சமூகத்தில் ஒரு கேள்வி கணைகளாகவே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏனெனில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு முதியோர் இல்லங்கள் என்று ஒன்று இல்லை. ஆனால் இன்றைய சூழலில் ஆங்காங்கே முதியோர் இல்லங்கள் அதிகரித்து போவதற்கான காரணம் என்ன? குடும்பத்தில் வந்து புரிதல் இல்லாதது ஒரு காரணமாக இருக்கலாம், அல்லது அந்த கூட்டு குடும்ப முறை என்பது இன்றைக்கு இல்லை என்கிற அது ஒரு மிகப்பெரிய காரணமாகவும் இருக்கலாம். இதனாலேயே இன்றைக்கு முதியோர்கள் வந்து தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் தனித்து விடப்பட்டாலும் கூட எங்கிருந்தாலும் தான் வாழ்ந்த அந்த குடும்பம் சரியாக நடத்தப்பட வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தை கொண்டிருப்பதால் தான் அவர்கள் இல்லத்தினுடைய ஒரு ஆணி வேறாக நாம் கருதுகிறோம்.

உண்மையும் என்னையும் பெற்றது காதல், உலக பந்தின் உயிர்தான் காதல், ஊசி முனையின் காதுக்குள்ளே ஒட்டகங்களை நுழைப்பது காதல், காதின் ஓரம் நரைத்தும் கூட இளமை போட்டு இழுப்பது காதல்.

இருபது வயதில் இளமை காதல், அறுபது வயதில் அனுபவ காதல், எங்கும் காதல், எதிலும் காதல், பொங்கும் காதல், புதுமை காதல். காதல் என்பது கனவாய் போனால் கனவே கனவே கனவே காதல்.

பக்கத்திலையும் நம்முடைய பதாகையை விடுத்திருந்தோம். அந்த பதாகையின் கீழே நம்முடைய நேயர்கள் நிறைய பின்னூட்டங்களை இட்டிருக்கிறார்கள். சொடுக்கிய பின்னூட்டங்களில் வந்து சேர்ந்ததில் திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹாமியது ராஜா. ஒரு மரம் ஆரோக்கியமாகவும் உயரமாகவும் வளர வேண்டுமென்றால் முதலில் வலிமையான ஆணிவேர் தேவை. ஆணிவேர் உறுதியாக இருந்தால்தான் எத்தனை காற்று வீசினாலும் எவ்வளவு மழை பெய்தாலும் அந்த மரம் நிலைத்து நிற்கும். அதே போல் ஒரு குடும்பம் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தில் ஒரு உறுதியான மனதுடனும் தன்னம்பிக்கையுடனும் பொறுப்புடனும் இருக்க வேண்டும். அது அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், கணவனாக மனைவியாக இருக்கலாம். எங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை அந்த ஆணிவேர் என் மனைவி தான். இது வெறும் வார்த்தைக்காக சொல்லும் பாராட்டு அல்ல, என் வாழ்க்கை அனுபவத்தில் நான் உணர்ந்த நிதர்சனமான உண்மை. இதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ். இவர்கள் ஆணிவேர்கள், குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஆதாரமாக விளங்குபவர்கள், முதியோர்கள் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. நம் முன்னோர்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவரும் நமக்கான ஆணிவீர்கள் தான். அவர்கள் வழங்கி கொண்டிருக்கும் அறிவுரைகள், அவர்களின் அனுபவங்களை நாம் பாடமாக எடுத்துக்கொண்டு செயல்பட்டால் நமது வாழ்க்கை பிரகாசமாக அமையும். பில்லூர் சதா கௌதமன் சொல்லியிருக்காங்க. ஜோதி அன்னப்பன் பேட்டையிலிருந்து, குடும்பம் மற்றும் வாழ்க்கை நம் தனிப்பட்ட வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு ஆணிவராக இருக்கும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள், இவர்கள் தான் ஆணிவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொள்ளிடம் கருணாநிதி. ஆணிவர்கள் என்றாலே தாத்தா பாட்டி அப்பா அம்மாக்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அன்புராணி, ஹாப்பி எல்டர்ஸ் டே, அதை மட்டும் கொடுத்துருக்காங்க. டிஆர் பட்டினம் ரமேஷ். நாம் வாழ்கின்ற நாம் முதலில் முதுமைக்கு மதிப்பளிக்க வேண்டும். வாழ்கின்ற சமுதாயத்தில் சுதந்திரமாக வாழ்வதற்காக எல்லா பணிகளையும் நல்ல முறையில் அமைத்து வைத்த முன்னோர்கள் தான் நமக்கு ஆணிவேர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திட்டச்சேரி ஃபைஜூர் ரஹ்மான். ஆணிவேர் குடும்பத்தில் உள்ள அப்பா அம்மா தான் அப்படின் இருக்காங்க. மீனாட்சி காட்டுமன்னார் கோயிலிருந்து, மனித வாழ்க்கைக்கு ஆணிவேர் என்பது ஒரு குறிப்பிட்ட நபரை மட்டும் குறிப்பது அல்ல, அது ஒருவரின் வாழ்க்கை முறை மற்றும் தத்துவங்களை பொறுத்து மாறுபடுகிறது. பொதுவாக மனித வாழ்வை தாங்கி பிடிக்கும் ஆணிவர்களாக கருதப்படுபவைன்னு பார்த்தா அம்மா தாய், அதாவது அம்மாவும் தாயின்னு பிரித்து வேற காமிச்சிருக்காரு. ஒரு குடும்பத்தின் குழந்தையின் ஆரம்பகால வாழ்க்கைக்கு பெண்ணே தாயே ஆணிவராக கருதப்படுகிறார். அதே மாதிரி தாத்தாவும் பாட்டியும் கூட்டு குடும்ப அமைப்பில் பாசத்தையும் நல்லொழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கும் ஆணிவராக முதியவர்கள் விளங்குகிறார்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது மல்லியம் ரவி. என் தந்தை சொல்லும் செயலும் நாம் ஏதாவது புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துவதாகவே இருக்கும், அவரை முன்மாதிரியாக கொண்டுதான் வாழ்ந்து வருகிறேன் அப்படின்னு இருக்காங்க. திருவாளபுத்தூர் கடக்க மயங்கரன். என்னுடைய பாட்டனார் அவர்தான் குடும்பத்தினுடைய ஆணிவேர் அப்படின்னு இருக்கார். வயது 99 ஆகுது அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது மின்சார கண்ணன். நெஞ்சிக்குடியிலிருந்து, என்னுடைய தாய் தந்தை தான் ஆணிவேர்கள். உலகத்தை காட்டிய அம்மா, உழைப்புக்கு ஒரு தொழிலை ஆரம்பித்து என் தந்தை அவர்கள் வழியில் என்னுடைய வாழ்க்கை பயணம் உயர்ந்து சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறேன். அதை அவர்களுக்கு பிறகு என் மனைவி குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இருக்காங்க. அடுத்து முன்னோர்கள் நமது ஆணிவேர்கள் போல் அவர்களை பேணி காப்போம், மதித்து நடப்போம்னு அமிர்தராயன் கோட்டை பாரி வள்ளல் அனுப்பியிருக்கிறாங்க. திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி. குடும்பத்தில் உள்ளவர்களே ஆணிவேர்கள். நல்ல சிந்தனைகளும் தூய பண்பும் கொடுக்கும் மனம் உள்ளவர்களின் ஆணிவேர் அப்படின்னு இருக்காங்க. இவர்கள் ஆணிவேர்கள் யார் என்றால் மூத்தோர்கள் தான். அவர்கள் பெற்றோராகட்டும் மாமனார் மாமியாராகட்டும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் அனைவரும் ஆணிவர்கள் தான். ஒற்றுமையே ஆணிவராகும்னு பெருகமணியிலிருந்து வீரை முகமது இப்ராஹிம் அனுப்பியிருக்கிறார். மயிலாடுதுறை அஞ்சு ரவிச்சந்திரன். ஆணிவேர் நம்ம ஈன்ற தாய் தந்தை. அவர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை. இந்த தாய் தகப்பன் பிள்ளையை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். அந்த பிள்ளையை வளர்ந்து நல்ல முறையில் வளர்ந்ததும் பெற்றோர்களை பெரியோர்களை விட்டு விடுவார்கள். அதுபோல் ஒரு குடிஞ்செயலை யாரும் செய்யக்கூடாது. முதியவர்கள் நிறைய பேர் யாசகமாக எனது கடைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவரை பார்க்க பாவமாக இருக்கிறது. ஏன் யாசகம் எடுக்கிறீர்கள் என்று கேட்டால், வீட்டில் பிள்ளைகள் கவனிப்பில்லை, வெறுத்து போய் வெளியில் வந்து விட்டேன் அப்படி என்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும். தாய் தந்தையை அரவணைத்து அவர்களோடு காலம் முழுவதும் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம் குடும்பத்தினுடைய ஆணிவேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்கடையூர் சுபா இளங்கோவன்.

காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நாம் இணைந்திருக்கும் இந்த இனிய நேரம் 10:38. இன்றைய சிந்தனை அரங்கத்தில் நாம் இவர்கள் ஆணி வீரர்கள் உலக முதியோர் நாளையொட்டிய சிறப்பு நிகழ்வாக இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கோம். அந்த வகையில் காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல்

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேஸ் இருக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேஸ் இருக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நம்மை இணைத்திருக்கிறது சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கத்தில் அடுத்து நம்மோடு இணைகிற நேயர் தொலைபேசி வழியை யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார். நான் சீர்காழிதாக்கா பெரம்பூர்ல இருந்து.
0: எந்த ஊருங்க? எந்த ஊருங்க?
2: பெரம்பூர் பாண்டியன்.
0: பெரம்பூர் பாண்டியன் பேசுங்க.
2: அதாவது பாத்தீங்கன்னா, தாயை சிறந்த கோயில் இல்லை, தந்தை மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க.

0: தந்தை அதாவது அவங்க தொழில் புத்திமதி அறுவரை நேரம் எனக்கு
1: சரிங்க.
0: ஆனா சூழ்நிலை அற்புதத்தை பொறுத்து தான் அவங்க தொழில்நுட்பத்துக்கு நினைவுக்கு வருது. அதான் சொன்னாங்க அடுத்த அதாவது சொன்னா கசக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குன்னு ஒரு கதைச்சாரு. அப்போதுதான் அவருக்கு அருமை நம்மளுக்கு தெரியுது. வெயில்ல அலையும் போதுதான் நேருடைய அருமை அப்படிப்பாங்க. அதனால முன்னோர் அவமதிக்காம அவங்க சொல்றத நம்ம கொஞ்ச நேரம் நின்று காது கொடுத்து
1: பறவைகள் பூங்கா வழங்கும் சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள்
2: குழந்தைகள் மகிழும் விளையாட்டுகளோடு புதிய சுற்றுலா இடம் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.

0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கள் எனி கேட்கலாம். வேளாங்கண்ணி ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வழங்கும் சிவாஜியின் சாம்ராஜ்யம், நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வேளாங்கண்ணி ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா.
1: குழந்தைகள் மகிழும் விளையாட்டுகளோடு புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணியில் கற்பனைக்கு எட்டாத அதிசயம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா. நெருப்பு கோழி உள்ளிட்ட 500 மேற்பட்ட பறவைகள், வண்ண மீன்கள், உயிரினங்கள், கண்கள் மயங்கும் காட்சிகள். குழந்தைகள் மகிழும் விளையாட்டுகளோடு புதிய சுற்றுலா இடம்
2: ஃபீனிக்ஸ் பேர்ட்ஸ் பார்க் வேளாங்கண்ணி.
1: ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
3: சிவாஜியின் சாம்ராஜ்யம், நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள். பகிர்பவர் திரை ஆய்வாளர் பம்மல் ஆர் சுவாமிநாதன்.
4: நான் பம்மல் ஆர் சுவாமிநாதன். நடிகர் திலகம், வாழ்வியல் திலகம், வாழ்ந்து காட்டிய 305 திரைப்படங்களில் அவரது 59வது திரைப்படமாக 1960 ஆண்டு பொங்கல் புதுநாள் அன்று வெளிவந்த திரைக்காவியமான ஜெமினி ஸ்டுடியோஸ் தயாரித்த இரும்பு திரை திரைப்படம் என்றென்றுமே எனது மனதுக்கு மிகவும் நெருக்கமான அணுக்கமான திரைப்படம். அந்த திரைப்படத்தில் நடிகர் திலகத்துக்கு இணையாக கதாநாயகியாக இந்திய திரைவானின் நடிகர் நாட்டிய தாரகை திருமதி வைஜயந்தி மாலா அவர்கள் நடித்திருப்பார்கள். அந்த திரைப்படத்தில் ஆரம்பம் தொட்டே இறுதி வரைக்குமே தொடர்ந்து பல அருமையான, அற்புதமான, சிறப்பான காட்சிகள் உண்டு. இருப்பினும் நடிகர் திலகம் தோன்றும் அறிமுகமாகும் அந்த அறிமுக ஆரம்ப காட்சி எனது நெஞ்சை விட்டு அகலாதது. நடிகர் திலகத்தின் கதாபாத்திரத்தின் பெயர் மாணிக்க வாசகம். மாணிக்கம்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க அந்த திரைப்படத்தில். மாணிக்கம்னா ரியலாகவே மாணிக்கம்தான். அந்த காட்சிக்கு நான் வந்துடுறேன். அந்த அறிமுக ஆரம்ப காட்சிக்கு வைஜெயந்தி மாலா அவர்களுடைய தாயாருக்கு வீட்டில் உடம்பு சரியில்லாமல் போகும். அவங்க மருத்துவரை அணுவதற்காக வீட்டிலிருந்து சாலைக்கு வருவார்கள். ஏதாவது வண்டி கிடைக்குமா, வண்டி கிடைச்சா மருத்துவர் வந்து வீட்டுக்கு அழிச்சு வரலாமே அப்படின்ட்டு அழிச்சு வரத்துக்கு பார்ப்பாங்க. அப்போ சாலைக்கு வந்தோம், ரிக்ஷா நின்றுட்டுருக்கோம். ஆனால் அதில் ரிக்ஷா ஓட்டுநர் இருக்க மாட்டார். பக்கத்தில் கேமரா அப்படியே பிளாட்ஃபார்மில் உட்காந்துருக்கிற ரிக்ஷா ஓட்டுநரான நடிகர் திலகத்தை நோக்கி செல்லும். அவர் ரிக்ஷா ஓட்டுநர், தொழிற்கல்வி பயிலும் மாணவர், தன்னுடைய செலவுகளுக்காக ரிக்ஷா ஓட்டி கொண்டிருப்பார். அந்த கேமரா நடிகர் திலகத்தில் போகும்போது அவர் மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை புத்தகத்தை வாசித்து கொண்டிருப்பார், நமது தேசப்பிதாவின் சுயசரிதையை. அதிலிருந்தே அந்த கதாபாத்திரம் என்ன ஒரு தன்மை கொண்டதுன்னு நமக்கு தெரிய வரும்.

0: ரிக்ஷா ஓடுற இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம வாங்க போயிட்டு ரிக்ஷாவுடைய பெல் அடிப்பாங்க, உடனே நடிகர்களை வாசிப்பதை நிறுத்தி விட்டு அப்படியே ஓடி வருவார். ஓடி வந்துட்டு, என்னம்மா எங்கே போகணுமா சொல்லுங்க. இல்லை நான் வந்து ரிக்ஷா ஓட்டுறதை தேடுறேன், நான் தாம்மா அது அப்படின்னு சொல்லுவாங்க. அவசரமாக டாக்டர்கிட்ட போகணும்னு சொன்னோன்னே நடிகர் திலகம் அந்த புக் எடுத்து அந்த கேரேஜில் வச்சுட்டு உடனடியாக தன் கை அந்த ரிக்ஷா சீட்டில் வச்சு ஏற பார்ப்பார். அதே சீட்டில் இங்கே தான் கேமரா நுணுக்கத்தையும் பார்க்கணும். வைஜந்தி மலாம் கை வச்சு பேசஞ்சராக ஏறுவாங்க சீட்டில். அப்போ வைஜந்தி மலா கை வைக்கும்போது அங்கே பக்கத்தில் தானும் கை வச்சு அந்த தன்னுடைய கை நகக்கணு கூட அவங்க மேலே படாத அளவுக்கு கண்ணியமாக ஏறுவார். இதெல்லாம் அந்த காட்சியில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள்.
1: பக்கத்தில் ஏதாவது ஒரு டாக்டர் வீடு இருந்தா அங்க போகணும் சீக்கிரம்.
2: யாரது
1: டாக்டர்? எங்க அம்மா மயக்கமா விழுந்துட்டாங்க, கொஞ்சம் வீட்டுக்கு வரீங்களா?
2: அசிஸ்டன்ட் ஃபீஸ் பண்ண கொண்டாந்துருக்கே, நான் ஒரு விஷயத்துக்கு 10 ரூபாய் சார்ஜ் பண்றேன்.
1: என்ன 10 ரூபாயா?
2: என்ன இது தர்மாஸ்பத்திரியா? யூ மஸ்ட் ரியலைஸ் திஸ் பிஃபோர் டிஸ்டர்பிங் மீ.
3: அண்ட் யூ டூ மஸ்ட் ரியலைஸ் டாக்டர், உங்களுடைய முதல் கடமை பப்ளிக் ஹெல்ப் பண்ண வேண்டியது. இதாக நீங்க கேட்ட 10 ரூபாய் புறப்படுங்க.
1: இதை பாருங்க உங்க பணம். நான் என் நன்றி உங்களுக்கு எப்படி தெரிவிக்க போறேன்?
3: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கு?
1: இப்ப கொஞ்சம் தரவாய்
3: சந்தோஷம்.
4: நேர்கள் இதுவரை கேட்டது வேளாங்கண்ணி ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வழங்கிய சிவாஜியின் சாம்ராஜ்யம், நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் வேளாங்கண்ணி ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா.
5: குழந்தைகள் மகிழும் விளையாட்டுகளோடு புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
4: நேர்களை இன்று பிற்பகல் 12:15 நாகப்பட்டினம் TLR லட்சுமிதாரத்தர் ஜுவல்லரியின் சிவாஜியின் சாம்ராஜ்யம், நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள்.
6: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
4: இன்று காலை 11:45 தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் சிவாஜியின் சாம்ராஜ்யம், நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள்.
6: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
4: நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மூலம் கனிந்த நாள் வாழ்த்து.
7: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
8: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சில்க்.
9: சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
10: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலை களைகளை கட்டுப்படுத்த
11: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
10: கிறிஸ்டலின் சிகோசா
11: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
12: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
13: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

காரைக்கால் பங்களை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களே, இன்றைய சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சிக்கு முகநூல் பக்கத்தில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிற நேர்கள், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, குடும்பத்தின் அஸ்திவாரம், நாம் இன்று இந்த நிலைக்கு உயர்ந்திருப்பதற்கும் நம் குடும்பம் தழைத்தோங்குவதற்கும் அவர்கள் அந்த சிந்திய வியர்வையும் உழைப்புமே ஆணிவராக இருந்து தாங்குகிறது. வாழ்க்கையின் இன்பத் துன்பங்களை எதிர்கொண்ட அவர்களின் பழுத்த அனுபவங்கள் அடுத்த தலைமுறைக்கு நல் வழிகாட்டும் ஆணிவேர்கள் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து ரவி பாப்பா கோயிலிருந்து, அனுபவப்பட்ட முதியோர்கள் தான் ஆணிவேர், அவர்களின் அறிவுரை தான் நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு சொல்லி

இருக்காங்க. ஆயிரம் கிளைகள் விண்ணை முட்டி நின்றாலும் யாரும் அறியா இருட்டில் மண்ணை முட்டி நிற்கிறது ஆணிவர். புயலடித்து மரமே சாய்ந்தாலும் புது உயிர் தந்து மீண்டும் முளைக்க வைக்கும் நம்பிக்கை அது. இவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையின் இருப்பின் அவரே நமது ஆணிவேர் அப்படின்னு புவனகிரி சுமதி பாபு கவிதையாவே தந்திருக்காங்க. நனிலும் சுப்பிரமணியன் குடும்ப தலைவர் என்பவர் குடும்பத்தின் ஆணி வேராக இருப்பார். ஆலமரத்தின் வேர்களைப் போல அவருக்கு ஆதரவாக குடும்பத்தினர் அனைவரும் தாங்கி நின்றால் அந்த குடும்பம் என்றும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து எந்த சூழ்நிலையிலும் நம்ம வீட்டு தொலையாத ஒரு தன்னம்பிக்கை என்னுடைய ஆணிவேர் என்றிருக்காங்க இன்பா இலக்கியா. எங்கள் வீட்டில் முன்னோர்கள் தான் ஆணிவேர், அதன் பிறகு என் தாய் தந்தை அவர்கள் தான் எங்களை வழி நடத்துகிறார்கள். ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சி ராணி காரைக்கால் செல்வகுமார் புதுத்துறையிலிருந்து ஆணிவேர் வீட்டில் உள்ள பெரியோர்கள் தான், அவர்கள் மதித்து அவங்க சொல்கிறத கேட்டு மரியாதை கொடுக்கணும், அவர்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடு அது போதுமே அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்களே. இப்போ என் பாட்டி என்கிட்ட இல்லை சார், ஆனால் அவங்க நினைப்பு எனக்கு இன்னமும் இருக்குது, தினமும் அவர்கள் நினைப்பு தான் எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது அப்படின்னு இருக்காங்க. நமக்கு பண்பாடு கலாச்சாரம் நன்னடத்தை தன்னடக்கம் மொத்தத்தில் மனிதம் தழைக்க ஆணிவீர்களா என்றென்று நம் குடும்பம் தழைக்க வாழ்த்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கும் முதியவர்களை வாழ்த்தி வணங்குகிறேன். இன்றைய அவசர உலகில் காலத்திற்கு அவசியமான தலைப்பை வழங்கிய காரைக்கால் பண்பலைக்கு நன்றிகள் சொல்லியிருக்காங்க. சீர்காழி பாலூரான் படுகையிலிருந்து பாவை ஆசை தம்பி. காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் அன்றைக்கு ஒரு சிறப்பு தலைப்பாக உலக முதியோர் நாளை ஒட்டி இவர்கள் ஆணிவேர்கள் என்ற தலைப்பில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். இன்றைய சிந்தனை அரங்கத்தில் நம்முடைய நேயர்கள் நல்ல நல்ல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். இப்படி பகிர்ந்து கொண்ட கருத்துக்களிலிருந்து நாம் எதை கற்றுக்கொண்டிருக்கிறோம் இன்றைய சிந்தனை அரங்கத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதியோர்கள் அனுபவ அறிவு இன்றைய இளைய தலைமுறைக்கு சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறது அப்படின்ட்டுருக்காங்க. அதாவது அதே போன்று ஒரு குடும்பத்தை, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அன்பாலும் கண்டிப்பாலும் ஒருமுகப்படுத்தி சிதறாமல் காப்பது அவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு குடும்பத்தினுடைய அஸ்திவாரமாக, அதாவது அடிப்படை அடித்தளமாக அவர்கள் இருந்தாலும் நிபந்தனையற்ற அன்பை அள்ளி வழங்குவதில்

0: இது உங்கள் பண்பலை, உங்களுக்கான பண்பலை 100.3. சிந்தனை துளி. தண்ணீர் என்பது திரவ தங்கம். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.

இன்றைய வணக்கம் துறை நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறலாம். உங்களுக்கு பிடித்த பாடல் பண்பலை 100.3 கேட்டு ரசிக்கலாம். 0436 8 அப்படிங்கிற காரைக்கால் முன்னெடுப்பு என்னோட 2311 2311 உங்களுக்கான மற்றும் ஒரு எண் 2999 8 0 உங்களுக்கான மற்றும் ஒரு எண் 2995 8 0 அலைபேசியின் 9566 4272 3 1 என்னடா இது நிகழ்ச்சியில் பங்கேற்கிறதுக்கு என்னும் சொல்லிட்டாங்க, என்ன நிகழ்ச்சின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம வந்து எப்பவும் சொல்லிட்டு இருக்கோம், காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, காரைக்கால் எஃப்எம் 100.3 அப்படின்னு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எக்ஸ் வலைத்தில் பக்கங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க சொல்லியிருக்காங்களே. நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமே, அப்படி என்ன போஸ்ட் போட்டுருக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு ரொம்ப புரியுதுங்க. இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னா, வணக்கம் தொழில. நம்ம எப்போவுமே வீட்டில் செடி வளர்க்கணும், ஒரு மரம் வளர்க்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஆசையாக தான் இருக்கும். அப்படி நினைக்கும்போது நீங்கள் நட்டு வச்ச செடி இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கறதான் கேட்டிருக்கோம். இதற்கான பதிலை நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பாட்டு கேட்கும்போது சொல்லலாம். அதே சமயத்தில் உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் வந்து எங்களுடைய போஸ்ட்லையும் கொடுக்கலாம்.

0: நேர்களை, நமது பண்பலையில் இன்று முற்பகல் 11:45 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலையின் 100.3 வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேயர் யார், இங்கே வந்திருக்காங்க, அவங்களுக்கு பிடித்த பாடல் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் சார்.
0: இனிய காலை வணக்கம். யார் இங்கே பேசுறீங்க?
2: வேதாரண்யம் மாவட்டம் தேட்டாவடி தெற்குல இருந்து பூங்கொடி அறிவழகன் பேசுறேன் சார்.
0: பூங்கொடி அறிவழகன், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நான் நலமா இருக்கிறேன். சமைச்சாச்சா, சாப்பிட்டாச்சா?
2: சாப்பிட்டாச்சு சார்.
0: சார், அடுத்து என்ன ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க?
2: போறது
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: பணக்காரன் படத்திலிருந்து இரண்டு ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது அந்த பாட்டு.
0: சரி, பாடல் கேட்கலாம். நன்றி.

0: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
1: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்துருக்க.
2: நீ அப்பவே சொன்ன செல்வன், குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேட்கல, எதையோ வாங்கிட்டேன்.
1: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
3: ஜப்பானிய தொழில்நுட்பம் 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
1: சிஏ டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
0: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும்

0: பிரீமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ் இ பாண்ட்ஸ் வசதி. ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: நேர்களை, நமது பண்பலையில் இன்று பிற்பகல் 12:15 நாகப்பட்டினம் டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்ம ஜுவல்லரி வழங்கும் சிவாஜியின் சாம்ராஜ்யம், நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
2: குறைந்த சீரான விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
1: இது உங்கள் அபிமான காரைக்கல் பண்பலை 100.3. வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் யார், இங்கே வந்திருக்காங்க பேசலாம். வணக்கம்.
3: காலை வணக்கம் சார்.
1: காலை வணக்கம். யார், இங்கேருந்து பேசுறீங்க?
3: ஜோதி, அண்ணப்பன்பட்டிலிருந்து.
1: சொல்லுங்க ஜோதி, நீங்க நட்டு வைத்த செடி இப்ப எப்படி இருக்கு?
3: சார், எங்க அம்மா வீட்டுல வச்சது எல்லாம் கிளம்பி இருக்கு சார். தென்னை மரம் காயே காய்க்குது.
1: சரி, நீங்க வச்சதா?
3: நான் வச்சுட்டு வந்ததுதான்.
1: அப்ப வீட்டுக்கு சமையலுக்குலாம் நீங்க வச்ச தென்னை மரத்துல இருந்து தேங்காய் தான் பறிச்சுக்கிறதா?
3: கண்டிப்பா சார். ஆமா சார்.
1: சரி, இப்ப உங்க வீட்டுக்கு இங்க வந்துட்டீங்களா? இங்க எதுவும் வைக்கலையா?
3: இங்க நான் செம்பட்டி தான் சார் வச்சிருக்கேன்.
1: அப்படியா, பாத்தீங்களா, அங்க மட்டும் சாப்பிட்ற ஐட்டமா வச்சுட்டு இங்க மட்டும் பூவா வச்சிருக்கீங்களே. அவங்களுடைய இணைப்பு சரியாக கிடைக்கல, அவங்க இணைப்புலையும் இல்லை கூட. ஆனால் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வீட்டில், அதாவது பிறந்த வீட்டில் வந்து சாப்பிட்ற ஐட்டமாக தேங்காய் வச்சுட்டு இங்கே செடி வச்சுருக்காங்க. நிகழ்ச்சியில் அவங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்கலாம்.

0: நேர்களை நமது பண்பலையில் இன்று முற்பகல் 11:45 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: கார்கள் பண்பலை நூறு புள்ளி மூடி நாம் இணைந்திருக்கிறோம். வணக்கம் தோழி, நிகழ்ச்சியோடு நீங்க நட்டு வைத்த செடி இப்ப எப்படி இருக்கு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்லுங்க, யார் இங்க பேசுறீங்க? நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? சரி, என்ன சாப்பிட்டீங்க காலையில? என்ன சொல்றீங்க, சாப்பிடாம இவ்வளவு நேரம் இருக்கலாமா? நானும் இந்நேரம் ரெண்டு வேலை சாப்பிட்டுருப்பேன் வீட்டில் இருந்தானா. சொல்லுங்க, நீங்க நட்டு வைத்த செடி இப்ப எப்படி இருக்கு?
2: நிறைய செடி சார், மரம் மாமரம் காய்க்குது, மரம் காய்க்குது, எடார மரம் இருந்துச்சு இப்ப இல்ல, ஆனா தென்னை மரம் காய்க்குது, வாழை எல்லாம் இருக்கு, தென்னை மரம் காய்க்குது, சப்போட்டா எல்லாம் எதை விதை போட்டோம்னா உடனே முளைச்சிடு சார். ஒரு குட்டி குட்டி பங்கையில எல்லாம் கும்பாபி செடி எல்லாம் போறோம்ல சார்.
0: ஆமா,
2: இந்த கலசத்துல இந்த விதையை போட்டு ஒரு சாத்துக்குடி கண்ணெல்லாம் ரெண்டு கண்ணு பெருசு பெருசு வச்சிருக்கேன்.
0: சூப்பர். இப்போ இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து செடி வளர்க்குறதுல அது மரமாக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு.
2: ஆமாம் சார்,
0: ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா சமைக்கிறதுக்கு பொருள் எதுவும் வெளில வாங்க தேவையில்லை, சாப்பிட்றதுக்குலாம் அப்படியே பக்க பக்கமாக இருக்கும், அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தோணுது.
2: ஆனால்
0: இன்னும் மே மாதம் ரொம்ப இன்னும் சாப்பிடாம இருக்காங்க. சரி, நீங்க சொல்லி கொடுப்பீங்களா இது மாதிரி செடி வளர்க்கறத பத்தியும், எங்கேயாச்சும் செடி வந்து பராமரிப்பு இல்லாம இருந்தா அத எப்படி பராமரிக்கணும் சொல்லி கொடுப்பீங்களா?
2: சொல்லுங்க சார், சில பேருக்கு சொல்லுவேன், சில பேருக்கு சொல்ல மாட்டேன். தண்ணி எல்லாம் ஊத்தணும், சோந்திருந்து அண்ணி வாடி இருந்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார். அந்த வள்ளலாம் இருப்பாரு மாதிரி தான் மனசு ரொம்ப கஷ்டப்படுவேன் நானு.
0: சரி பரவாயில்ல, அதனால செடி வளர்க்குற ஆர்வத்தை, செடி வளர்த்தது எப்படி இருக்கு நான் கேட்டேன். ஆனா நீங்க செடி வந்து மரமாகி காய்க்குதுங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. சரி, என்ன பாட்டு வேணுங்க? சரி, பாடல் கேட்கலாம். விளம்பர இடைவெளிக்கு பிறகு. நன்றி.
3: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
4: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
5: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
4: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசன் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்க இருப்போர்.
6: ஓஎன்ஜிசி, மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
7: புத்தம் புதிய கலெக்ஷன்களில்

0: ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரிகால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கோலூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லாமது இந்நிகழ்ச்சியை வழங்க இருப்போர்
2: கைவலி கால்வலி இடுப்பு வலி எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கோலூர் எண்ணெய்.
1: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்க இருப்போர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் வழங்கும் பசுந்தளிர் இந்நிகழ்ச்சியை வழங்க இருப்போர்
3: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
1: மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்க இருப்போர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்தணி பூண்டி.
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
5: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்தணி பூண்டி.
1: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்க இருப்போர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தாருப்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விரும்பதா நிகழ்ச்சி. நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்குறு பாட்டு விரும்பதா நிகழ்ச்சி. வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் மேமாத்தூர் அமுதா நேயர் கேட்ட பாடல் இதோ.

0: சிவாஜியின் சாம்ராஜ்யம், நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள். இந்நிகழ்ச்சியை வழங்க இருப்போம்
1: குறைந்த சீரான விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
0: வணக்கம் தோழி. நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் யார் இங்கிருந்து வந்திருக்காங்க கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: காரைக்கால் நளினி.
0: சொல்லுங்க நளினி, நீங்க நட்டு வைத்த செடி இப்போ எப்படி இருக்கு?
2: கொடுக்காப்புளி
0: செடி வளர்த்தேன். பொதுவாவே வெளியில இருக்கும், அது விவசாயம் பண்ணுவாங்க ஒரு பக்கம், இருந்தாலும் அது எங்கேயோ வளர்ந்துருக்கும், அப்படித்தானே இருக்கும்.
2: இருந்தது, அதை புடிக்கிட்டு வந்து வச்சேன். அது நல்ல மரமாயி நல்லா காய்க்குது. பறிச்சு செடியில பறிச்சு ஃப்ரெஷ்ஷா சாப்பிடும் போது அவ்வளவு சந்தோஷம் எங்களுக்கு.
0: இன்னைக்கெல்லாம் அதோட விலை எவ்வளவு எகிரி போயிட்டு தெரியுமா? காய் கிலோ 60 ரூபாயா, அந்த அளவுக்கு விலை விக்குது.
2: செடி இந்த மாதிரி நிறைய வச்சிருக்கேன், நிறைய பூத்து இருக்கு. செண்பக பூ, பாரிஜாதம்.
0: அப்படியா? அப்ப பூ கடைக்கு போற வேலையே இல்ல.
2: வேலையே இல்ல.
0: சரி, என்ன
2: நாங்க வெளியில வாங்குவோம்.
0: சரி, என்ன பாட்டு வேணுங்க?
3: மற்றும் திருவாரூர்,
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேஸ் இருக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேஸ் இருக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் ட்ரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: மற்றும் திருவாரூர்
0: நமது பண்பலையில் இன்று முற்பகல் 11:45 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் சிவாஜியின் சாம்ராஜ்யம், நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில் காரைக்கால் நளினி நேயர் கேட்ட பாடல் இதோ.

0: இனி கேட்கலாம் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும். தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்வுக்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை தஞ்சாவூர். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, காப்பீட்டுத் திட்டம், அரசு ஊழியர் காப்பீடு மற்றும் தனியார் இன்சூரன்ஸ் மூலம் செய்யப்படுகிறது.
3: சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள். பகிர்பவர் திரை ஆர்வலர் ஆர். பார்த்தசாரதி.
4: வணக்கம். கோடானுகோடி நடிகர் திலகத்தின் ரசிகர்களில் நானும் ஒருவன். சின்ன வயசுல இருந்தே நான் அவரோட ரசிகன் தான். இப்பவும் எப்பவும் அவர் எத்தனையோ படங்கள்ல அற்புதமான நடிப்பை வழங்கியிருக்காரு. அதை நம்மளால இந்த நிமிஷம் வரைக்கும் அதை சிலாகிச்சுட்டு இருக்கோம் எல்லாம். இனிமேவும் சிலாகிப்போம். நான் எடுத்துக்க போற படம் வந்து 1971 வந்த பாபு. தீபாவளிக்கு வந்த படம், கருப்பு வெள்ளை படம். அது ஓடையில் நின்றுன்னு ஒரு மலையாள கதை. அதை அப்படியே சினிமாவா எடுத்தாங்க. மறைந்த சத்யன் நடித்தார் அந்த படத்தை. அதை தான் ரீமேக் பண்ணாங்க. ஏசி திருலோக்சந்தர் சொந்தமாக தயாரித்த படம் சீனி பாரத்தில். இந்த படம் வந்து அவர் வந்து ஒருவேளை அவர் ரிக்ஷாக்காரனாக நடித்த படம் அது. ஒருவேளை அவருக்கு சோறு போட்ட நன்றிக்காக ஆயுள் பூரா அவர் அந்த குடும்பத்துக்காக உழைச்சி உழைச்சி ஓடா போகிற ஒரு பாத்திரம் அந்த நன்றி அறிதல். இந்த படத்துல நான் எடுத்துக்க போற சீன் வந்து அந்த முக்கியமான அந்த சீன் தான். ஒரு நாள் அவர் வந்து ரிக்ஷா ஓட்டின்னு போயிட்டு இருப்பார். ஒரு ஃபேமிலி வந்து அர்டாச்சின்னு போயிட்டு இருப்பாங்க கார்ல. பாலாஜி, அவர் மனைவி சவுகார் ஜானகி, பொண்ணு ஸ்ரீதேவி, மூணு பேரும் கார் நின்றுரும். என்னன்னு பாக்குறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அவங்க வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியாது. அவர் என்ன பண்ணுவார், மழை வர மாதிரி இருக்கு, நீங்க என்னோட ரிக்ஷால வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாரு. அவங்க சரின்னுவாங்க. பட் பாலாஜி மட்டும் இல்ல, மனுஷனை இழுக்கிறது எனக்கு பிடிக்காதும்பாரு. ஐயோ, என் பழம், நீங்க உங்களோட இதை நீங்க பண்ணுங்க, ஆனா என்னோட வயிற்றுல அடிச்சிடாதீங்க, என் பழப்பு கெடுத்துறாதீங்க அப்படின்னு நகைச்சுவா சொல்லி அவங்கள வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போயிடுவார் வீட்டுக்கு. அது ஒரு பெரிய பங்களா. அந்த பங்களால இறக்கி விட்டு அவருக்கு 5 ரூபாய் கொடுப்பாங்க. இல்ல இல்ல, எனக்கு 1 ரூபாய் தான் எனக்கு கூலி அப்படிம்பாரு. இல்ல இல்ல பரவாயில்ல, நீங்க அதெல்லாம் வச்சுக்கோங்கன்னு அவரு உடனே ரியாக்ட் பண்ணுவார் கண்ணுல. என்னடா அது அப்படின்ட்டு, என்னப்பா என்ன பெரிய இதை பண்ணிட்ட மாதிரி சொல்றீங்க அப்படின்னு பாலாஜி சொல்லுவாரு. ரொம்ப அவருக்கால அவரால் புரியாது, என்ன எல்லாருமே இப்படி சொல்லி வச்ச மாதிரி இருக்காங்களேன்ட்டு. ஒரு சட்டை கிழிஞ்சிஸ் போயிருக்கோம் அந்த மழையில. உடனே அவங்க மனைவி போய் ஒரு நல்ல சட்டையும் பேண்ட்டும் கொண்டு வந்து கொடுப்பாங்க அவரோட சட்டை. ஒரே நேரத்தில் வீட்டில் இருக்க அப்பா அம்மா குழந்தை எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறத பார்த்து அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், டிஸ்பிலீஃபாகவும் இருக்கும். அதோட நிற்காமல் என்ன பண்ணுவாங்க, சரி வாப்பா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போகலான்னு. அதான் ரொம்ப ஜாஸ்திங்க, நான் நீங்கள் என்ன எலெக்ஷனில் நிற்க போகிறீங்களா அப்படின்னு தமாஷா சொல்லுவார். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இல்லை இல்லை, இந்த மாதிரி ஒரு ஏழையை கூப்பிட்டு மாதிரிலாம் பண்ணுறதா இருந்தால் ஒன்றும் எலெக்ஷனில் இருக்கணும், நிற்கணும், இல்லைனா அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கணும்னு சொல்லுவார் தமாஷா. அப்போ உள்ளே உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க. சாப்பாடு அவங்களே பரிமாறுவாங்க அந்த வீட்டு தலைவி, குடும்ப தலைவி. அதை பார்த்து அவரால் ஆச்சரியத்தால் அப்படியே பார்ப்பார் கண்ணில், வெறும் கண்ணு மட்டும்தான் நடிக்கும். உடனே ஸ்ரீதேவி அவர் பொண்ணு, நான் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றேன் ரிக்ஷாக்கார் பக்கத்தில் அப்படின்னு. சரி சரி நீ சாப்பிடணுன்னு அது இன்னும் இதுவார். சாப்பிட்டுட்டே அவங்களே பரிமாறுறதை பார்த்து அப்படியே சிலையாக நிற்பார். டக்குன்னு அந்த பொண்ணு வந்து இவர் இலையிலேருந்து ஒரு கத்திரிக்காய் பொரியல் எடுத்து சாப்பிட்ட உடனே, ஐயோ இந்த பொண்ணை தெரியாதனமா எடுத்துக்கிச்சு, கொச்சிக்காதீங்க, என் இலையிலேருந்து சாப்பிட்டுச்சுன்னு அப்படின்னு அவர் சொல்லுவார். பாலாஜி, சத்யா நாம சொன்னா கூட சாப்பிட மாட்டான் கத்திரிக்காய் பொரியல், இப்ப போய் சாப்பிடறாளே, அவரு கூட நம்ம கூட வைக்க மாட்டா போல் இருக்க, போற போக பார்த்தா அப்படின்ற மாதிரி சொல்ற உடனே, ஆமா ஆமா அப்படின்னு சவுகார் ஜானகி சொன்ன உடனே அவரால் ஒன்னும் புரியாது. ஒரு செகண்ட்ல கட கட கட கடன்னு அத்தனை உணர்ச்சிகளையும் கண்ணில் மட்டுமே தான் காமிப்பார் அவர். டிஸ்பிலீஃப், இப்படி ஒரு குடும்பமா அப்படின்ற ஒரு இது, அந்த நன்றி அறிதல், அத்தனையும் ஒரு செகண்ட்ல அவர் காமிக்கிற அந்த அழகும் அந்த லாகவமும் அந்த ஸ்பான்டேனிட்டி அவருக்கு மட்டுமே வரக்கூடிய சாத்தியமான ஒரு முக்கியமான ஒரு அம்சம்.
5: வெளியில போய் உட்காரு, இலைய போடுறேன். ஆமையா, இலைய எங்கேயா போடு, இங்கேங்களா? ஆமா ஆமா அஜா, வேண்டாங்க உட்காரியா, இல்லைங்க நான் வெளியில போய் சாப்பிடுறேன்.
6: உட்காருங்க கொண்டா, நீ போய் என் வேலையை பாரு, அவருக்கு நான் பரிமாறேன்.
7: அப்பா அப்பா, நானும் இங்கே உட்காந்து சாப்பிடட்டா?
5: சாப்பிடமா, சரி

0: சாப்பிடு மேம்.
1: ஐயா தெரியாம குழந்தைய இலையில எடுத்து வச்சுக்க மதிச்சிருக்க.
0: உனக்கே இல்லாம எடுத்துட்டானா பாத்தியா பார்வதி? சாதாரணமா கத்திரிக்காய சாப்பிடாத உன் பொண்ணு இன்னைக்கு எப்படி சாப்பிடறா பாத்தியா?

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கிய சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரை காட்சிகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோ தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3.
2: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
4: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
3: கிறிஸ்டலின் சிகோசா
4: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
5: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
0: நேர்களை, நமது பண்பலையில் இன்று பிற்பகல் 12:15 நாகப்படும் TLR லட்சுமி நாராயணன் பத்து ஜுவல்லரி வழங்கும் சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரை காட்சிகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
0: பன்மலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். வணக்கம் தோழி. நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம் தோழர்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
7: சங்கரி.
0: சொல்லுங்க சங்கரி, நீங்க நட்டு வைத்த செடி இப்ப எப்படி இருக்கு?
7: நான் நிறைய செடி வச்சிருக்கேன் தோழர், ஒன்னை விட்டு ஒன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க எல்லாம் கோவப்படுவாங்க. நான் தோட்டத்துலேருந்து இருந்துதான் பேசிட்டு இருக்கேன்.
0: அப்படியா, இப்ப அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கீங்களா, எங்க கூட பேசுறீங்களா?
7: ரெண்டு பேரோட
0: பேசுறேன். அப்படியா, சரி. எப்படி இருக்கு, நீங்க முத முத வச்ச செடி ஞாபகம் இருக்கா? அது இப்ப எப்படி இருக்கு?
7: இருக்கு தோழர், வாழைக்குட்டி.
0: அப்படியா, இப்ப நல்லா காய்ச்சிட்டு இருக்காங்களா அவங்க?
7: நிறைய எனக்கு தாரு கொடுத்துருக்காங்க, எனக்கு ஒரு லாபமும் கிடைச்சிட்டு.
0: ஓ, வருமானமும் வருது, நம்ம வீட்டுக்கும் நமக்கு உதவியாகவும் இருக்கு. அதுவும் நீங்க வாழை கன்று சொல்றீங்க, வாழையில இருக்க எல்லாமே பறந்து தரக்கூடியது தான், அப்படி இல்லையா? எல்லாமே A to Z அவங்களோட நமக்கு தராங்க. சரி, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணுங்க உங்களுக்கு?
7: படம் நிமிர் பாடல் எப்போதும் காரைப்பண்பலை 100.3.
0: நன்றி. நேர்களை, நமது பண்பலைக்கு இன்று பிற்பகல் 12:15 நாகப்படும் TLR லட்சுமி நாராயண் பத்து ஜுவல்லரி வழங்கும் சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரை காட்சிகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.

0: நேயர்களுக்கு உலகம் கடிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.

பண்பலை 100.3 நேயர்களுக்கு இதுவரை கேட்டது. வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற, பங்கு பெற முயற்சி செய்த, கேட்டு ரசித்த அனைத்து நேயர் நெஞ்சுகளுக்கும் நன்றி.

நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் 12:10 வாக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதில் நின்றவை, 12:15 சிவாஜியின் சாம்ராஜ்யம், 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தளிர், 1 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை, 1:30 சிவாலியர் சிவாஜி கணேசன் பிறந்த நாள் உரை வழங்குகிறார் ஆலங்குடி வெள்ளைசாமி அவர்கள், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், 2:05 மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக், 2:30 VK ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள், வைத்தீஸ்வரன் கோவில் பால் மருத்துவர் டாக்டர் வி லட்சுமி பிரியா அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. மூன்று மணிக்கு மயிலாடுதுறை வம்சா மகாராஜா சில்க்ஸ், 3:30 திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் லைக் ஷேர் கமெண்ட், 4:00 நாளைய உலகம், நாகப்பட்டினம் தனியார் மகளிர் கல்லூரி உயிர் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ராஜலட்சுமி அன்பழகன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை.

இன்று பிற்பகல் 3:15, 3:45, 5:40, 7:10, 8:15 மற்றும் 8:45 மற்றும் 10:15 சிவாஜியின் சாம்ராஜ்யம்.

மாலை 6:20 நாச்சர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் வழங்கும் இன்சலமது. வழங்குபவர் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள். 6:45 இசைத்துறையை, 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோடூரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் பயிர் எச்ச மேலாண்மை. காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி ஆர் பவித்ரா அவர்கள் பங்குபெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 8:00 மயிலாடுதுறை வம்சா மகாராஜா சில்க் சென்ட் ரெடிமேட்ஸின் காற்றில் வரும் கான. இரவு 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 திருவாரூர் மகாராஜா சத்சின் இசை ஊஞ்சல், 9:55 உங்கள் கடை நாகப்பட்டினம் வழங்கும் மீன் சொல்லமது. வழங்குபவர் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். இரவு 10:00 இரவும் மலரும், 11:00

காற்றலையில் நாளை 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 தொழிலும். இனி இன்று ஒலிபரப்பாக உள்ள விளம்பரதாரர் நிகழ்ச்சிகள். பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம். மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச் செட்டியார் ஜுவல்லர்ஸின் பாட்டு கிண்ண போட்டி.

நேயர்கள் இனி கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீஃப்ஸின் மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
2: அண்ணே, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
3: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
2: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
3: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
2: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
3: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
2: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
4: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: மனதில் நின்றவை நேயர்கள் கடிதங்கள் மூலம் விரும்பி கேட்கும் பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி இது. நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஏஆர் ரஹ்மான் இசையில், வாலியின் வரிகளில் ஸ்ரேயா கோஷல், நரீஷ் ஐயர் பாடிய சில்லன் ஒரு காதல் பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. ஸ்ரீமஷ்ணம், ஸ்ரீபுதூர், ஏசுதா, சஹாயமேரி, செலினா, ஜோஸ்மின், இசிதாராணி, மர்வின், ஆண்டனி, தங்கமயில், திவ்யா, பாப்பாக்குடி, பார்த்திபன், பாரதி, வரதராஜன்பேட்டை, வளர்மதி, ஆரோக்கியதாஸ், மரிய ஃபாஸ்டினா, ஃபெனினா, கலைச்செல்வி, ஆனந்தி, அந்தோணிசாமி, கீழக்குடியிருப்பு செல்வரா, ஸ்ரீமதி, பவித்ரா, பரணிதரன், மேலமாத்தூர், கலைஞர் தாசன் பாரி.

0: நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம். நாகப்பட்டினம் டிஎல்ஆர் லட்சுமி நாராயண பத்தர் ஜுவல்லரியின் சிவாஜியின் சாம்ராஜ்யம். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் டிஎல்ஆர் லட்சுமி நாராயண பத்தர் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
1: குறைந்த சீரான விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
2: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
1: குறைந்த சீரான விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி நாணயக்கார தெரு நாகப்பட்டினம்.
3: சிவாஜியின் சாம்ராஜ்யம், நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள். பகிர்பவர் வலைப்பதிவர் மற்றும் இசை ஆர்வலர் கோபால்.
4: நடிகர் திலகத்தின் நடிப்பை கிட்டத்தட்ட 2 வருடங்கள் உலகப்பள்ளியை வைத்து ஆராய்ந்தவன் என்ற விதத்தில் உறுதியாக சொல்வேன். உலக பள்ளிகளில் பொருட்படுத்தத்தக்க ஸ்டானிஸ்லெவ்ஸ்கி, மெய்ஸ்னர், ஸ்டெல்லா ஆட்லர், செகாவ், ஆஸ்கர் வைல்ட் போன்ற பல விதமான பள்ளிகளில் நடித்த ஒரே உலக நடிகர் நடிகர் திலகம். வெளிநாட்டு நடிகர்கள் கூட இதில் ஏதோ ஒரு வகை பள்ளியில்தான் பயிற்சி பெற்று நடிப்பார்கள். நடிகர் திலகம் எல்லா பள்ளிகள் சார்ந்த நடிப்பையும் நமக்கு வெவ்வேறு காலகட்டங்களில் வழங்கியுள்ளார். அதில் முக்கியமாக புதிய பறவை, இதில் அவர் எடுத்தது செக்காவ் என்ற மனோ தத்துவம் சார்ந்த நடிப்பு முறை. இன்டர்பிரட் பண்ணி, அதாவது அந்த பாத்திரத்தை உணர்ந்து அதை துல்லியமாக அதன் மன உணர்வுக்கு சென்று நடிக்க வேண்டிய ஒரு படம். அதில் அவர் நடித்தது செக்காவ் பாணி என்றே அழைக்கப்படும். இதில் முக்கியமாக இறுதி காட்சி, அந்த பாத்திரம் உன்னத வலியை அனுபவிக்கும் இறுதி கட்டம். ஏனென்றால் அதுவரை செய்த பல முயற்சிகள் பயனற்று போய் இறுதி முயற்சி, டூ ஆர் டை, செய் அல்லது செத்துமடி என்ற ஒரு நிலையில் வந்து நிற்கும். அதில் ஆர்டோ குரூயல்டி மெத்தட் என்ற ஒரு முறையில் நடித்திருப்பார் நடிகர் திலகம். ஒரு உச்சபட்ச தப்பித்தலற்ற விரும்பாத உண்மையோ விதியையோ அல்லது மனதின் கரும்பக்கங்களையோ நாம் சந்திக்க நேரும் பொழுது ஒரு அதிகபட்ச உடல் மொழி, ஒரு மனக்கதறல், ஒரு வலியின் சப்தம், ஆத்மாவை கொலுக்கும் வதையுணர்வு, புலன்களின் அதிகபட்ச போராட்டம், அதுவரை இருந்த மெல்லிய சூழ்நிலையின் அதிகபட்ச கட்டுடைப்பாக அந்த பாத்திரம் வெளியிட வேண்டும். இந்த முறையில் சராசரியாக நாம்

0: வாழ்க்கையில் காட்டும் முகபாவங்கள், வெளியீட்டு முறைகள் நிராகரிக்கப்பட்டு நடிகர்கள் முகத்தை ரப்பர் போல இஷ்டத்துக்கு வளைத்து கண், மூக்கு, வாய் எல்லாவற்றையும் மிக கொடூரமாக உபயோகப்படுத்தி வலி தரும் எண்ணங்களை, மிக மிக வலிமையுள்ள மிகை உணர்ச்சிகளை, நடிப்பை உள்மன போராட்ட நிலைக்கு எடுத்து சென்று பார்ப்பவரின் ஆத்மாவை உலுக்கி எடுக்க வற்புறுத்தும் முறை இந்த ஆர்ட் ஆஃப் குரூயல்டி மெத்தட்.
1: இந்த கண்டு அவளுடைய பேதத்தை பார்த்து அதிர்ச்சியா இருக்கா, ஆச்சரியமா இருக்கா, திருப்பி கொடுக்குதா இல்ல திருப்பிட வைக்கதா? லதா, ரயில்வே கேட்ல உங்ககிட்ட சொன்ன என்னுடைய கடந்த கால கதையை நான் அறகுறையாதான் முடிச்சேன். ஆமா, அறகுறையாதான் முடிச்சேன். ஏன் தெரியுமா? என் குடும்ப விளக்கு ஏற்றி வைக்க போற ஒருத்திக்கு நான் கொலைகாரன்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இதோ அதனுடைய தொடர்ச்சி. எல்லாரும் கேளுங்க, வீட்டை விட்டு போற சித்ராவை நான் வழிமறிச்சு தடுத்து நிறுத்தி கூப்பிட, அவ மறுத்து என்ன கேவலமா பேச, ஆத்திரம் தாங்காம நான் அவளை அடிக்க, அவ கீழே விழுந்தான்னு சொன்னதா இல்லையா? அதுக்கப்புறம் அவளுக்கு யாருக்கு இருந்த தொடர்பா இருந்து விட்டது என்று நான் போய்கொண்டிருந்தேன். அப்போது சித்ராவுக்கு இருதய பலவீனம், ஒரு சிறு அதிர்ச்சி ஏற்பட்டால் கூட அவளுடைய உயிருக்கே ஆபத்தாக முடியும் என்று என் பிறந்த நாள் விழாது டாக்டர் சொன்னாரே, அது என் நினைவுக்கு வந்தது. உடனே காரை திருப்பினேன். என்னதான் இருந்தால் அவள் என் மனைவி அல்லவா, எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தி மீண்டும் வீட்டுக்கே அழைத்து போய்விடலாம் என்ற ஆசையோடு அந்த இடத்திற்கு விரைந்தேன். அதுதான் என் இறுதி முயற்சி என்றும் தீர்மானித்துக் கொண்டேன். ஆனால் அவள் கார் அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தது. சித்ரா இவ்வளவு நேரம் இங்கு என்ன செய்கிறாள் என்று பார்ப்பதற்காக ஓடினேன். அங்கு நான் கண்ட காட்சி, சித்ரா அதே இடத்தில் விழுந்து கிடந்தாள். அவள் கையை பிடித்தேன், அது துவண்டு விழுந்து விட்டது. சந்தேகப்பட்ட நான் அவள் அருகில் உட்கார்ந்து மூச்சை பரிசோதனை செய்தேன். ஐயோ, நான் நினைத்தது சரியாகிவிட்டது. சித்ரா, சித்ரா இறந்து விட்டாள், இறந்து விட்டாள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் TLR லட்சுமி நாராயண பத்தர் ஜுவல்லரியின் சிவாஜியின் சாம்ராஜ்யம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் TLR லட்சுமி நாராயண பத்தர் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
3: குறைந்த சீரான விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை அணு மருத்துவமனை தஞ்சாவூர் வழங்கும் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ ரத்த தான சிறப்பு தொடர்.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை காலை 9 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சிலை மற்றும் இதனில் விடுவதற்கான தார்பாய்கள் சில சாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
2: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி
4: மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
2: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
3: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம், நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
2: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: மனதில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து கேட்கலாம் வாரணமாயிரம் பட பாடல். இவர்களுக்காக அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி வான்மதி மோனிகா பிரீத்தி ஜென்சி வான் முகிலன் அமீர் பாலன் உத்தரங்குடி சரவணன் தமிழரசி கூத்தூர் அப்துல் கரீம் செல்லமுத்து ஆயிஷா சித்திகா சலாமத் சுஹைனா.
3: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளவு அழகா பார்த்திருக்க மாட்டாங்க. நான் எல்லாம் பற்றியும் முந்தின

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் இன்று பிற்பகல் 3:15 நாகப்பட்டினம் ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைப்பட காட்சிகள். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசந்தளிர்.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் வழங்கும்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
5: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. ஸ்வச்தாயே சேவா 2026 தொடர்பாக நாளை காலை 10 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரை காரைக்கால் மின்துறை தலைமை அலுவலகத்தில் மின்துறை தொடர்பான குறை கேட்கும் நாள் நடைபெற உள்ளது என தெரிவிக்கப்படுகிறது. எனவே பொதுமக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மனதில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து கேட்கலாம் வினை தாண்டி வருவாயா படுப்பாடல். இவர்களுக்காக வருகிறது நனிலம், அம்பலவாணன், மல்லிகா, மேகநாதன், திவ்யா, திடச்சேரி, ஷாகுல் ஹமீத், வாழ்மங்கலம், அபி, நாட்டார்

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்கள் சேவையை தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் வல்லமை இளையோரிடம் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 2,03,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. ஃப்ளை துபாய் விமானத்தையும் அதில் பயணம் செய்த பயணிகளையும் துணிச்சலுடன் காப்பாற்றிய இந்திய விமானி ஸ்மித் மச்சாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்கள் சேவையை தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் 100 ஆண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். நாட்டு மக்கள் அரசு அமைப்புகள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை எடுத்துரைக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாக அவர் கூறினார். நாட்டு நலனுக்கே முன்னுரிமை, மக்களின் சேவையே நமது கடமை என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். நாட்டு மக்களை கடவுளாக கருதுவதாகவும் அவர் கூறினார். மக்கள் நலனுக்கான சிறந்த நிர்வாகத்தை அளிக்க வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் தூய்மைப் பணிகளை நாள்தோறும் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் துப்புரவு பணிகளை மேற்கொண்டு அவர் பேசினார். ஒருநாள் கடமையாக மட்டும் இந்த பணிகளை மேற்கொள்ளாமல் நாள்தோறும் இப்பணிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பொது இடங்கள் தூய்மையாக பராமரிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் இதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் வல்லமை இளையோரிடம் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், புதுதில்லியில் பயிலும் தமிழக மாணவர்களுடன் கலந்துரையாடியதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தின் செயல்பாடுகள் குறித்தும் ஜனநாயகத்தின் மாண்புகள் குறித்தும் தாம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக அவர் கூறியுள்ளார். இளையோருக்கான வாய்ப்புகள் குறித்தும் எடுத்துரைத்ததாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 14.7% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன்படி இந்த வரி வருவாய் கடந்த மாதம் 2,03,000 கோடி ரூபாயாக உள்ளது என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃப்ளை துபாய் விமானத்தையும் அதில் பயணம் செய்த பயணிகளையும் துணிச்சலுடன் காப்பாற்றிய இந்தியாவைச் சேர்ந்த விமானி ஸ்மித் மச்சாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. துணை விமானியால் தாம் தாக்குதலுக்கு உள்ளான போதும் விமானத்தை காப்பாற்றி பத்திரமாக தரை இறக்கிய அவரது துணிச்சல் போற்றுதலுக்குரியது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அவரது செயல்பாடுகள் விமானத்தில் பயணித்த 100 கணக்கான உயிர்களை காப்பாற்றியுள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். காயமடைந்த விமானி ஸ்மித் மச்சார் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஸ்மித் செயல்பாடுகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளதோடு அவரது குடும்பத்தினரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். ஸ்மித் மச்சாரின் மனைவி மற்றும் அவரது பெற்றோருடன் பேசிய பிரதமர், அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றார். சவுதி அரேபியாவில் சிகிச்சை பெற்று வரும் ஸ்மித் மச்சாருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் தூதரகம் வழங்கி வருவதாக பிரதமர் கூறினார். 100 கணக்கானோரின் உயிரை காப்பாற்றிய அவரது செயல்பாடுகளை கண்டு நாடே பெருமிதம் கொள்வதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பல்வேறு மாநிலங்களின் ஆளுநர்கள், முதலமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் ஸ்மித்தின் துணிச்சல் மிக்க செயல்பாட்டிற்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர். துபாயிலிருந்து இஸ்ரேலின் டெல் அவீவிற்கு சென்று கொண்டிருந்த ஃப்ளை துபாய் விமானத்தின் விமானி ஸ்மித் மச்சார் துணை விமானியின் கத்தி குத்தையும் எதிர்கொண்டு விமானத்தை விபத்துக்குள்ளாக்க மேற்கொண்ட முயற்சியை துணிச்சலாக முறியடித்ததோடு விமானத்தை பாதுகாப்பாக தரை இறக்கியதை அடுத்து அவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25

நேயர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: ஆண்டு கால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. கட்டமைப்பு வசதிகளும் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது. ஜம்மு காஷ்மீரின் சினாப் மற்றும் அஞ்சிகாட் ரயில் பாலங்கள்.
1: நம் நாட்டின் பொறியியல் திறனின் அடையாளமாக திகழும் இந்த பாலங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி தொடங்கி வைத்தார். ஜம்மு காஷ்மீருக்கான ரயில் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதில் இந்த பாலங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மலைப்பகுதியான உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா வழித்தடத்தில் இந்த பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன. குறிப்பாக சனாப் ஆற்றின் குறுக்கே 359 மீட்டர் உயரத்தில் கட்டப்பட்டுள்ள சனாப் ரயில் பாலம் உலகின் மிகப்பெரிய ரயில் பாலமாக திகழ்கிறது என்றால் மிகையல்ல. இதேபோல் அஞ்சிகாத் பாலம் அனைத்து காலநிலைகளிலும் பாதிக்காத வகையில் தொங்கு பாலமாக கட்டப்பட்டுள்ளது. இந்த ரயில்வே பாலங்கள் ஜம்மு காஷ்மீரின் பொருளாதார வளர்ச்சிக்கும் சுற்றுலா வளர்ச்சிக்கும் உத்வேகம் அளிக்கின்றன. காஷ்மீரிலிருந்து வேளாண் பொருட்களையும் கைவினைப் பொருட்களையும் நாட்டின் இதர பகுதிகளுக்கு கொண்டு செல்வதில் இந்த பாலங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த பாலங்கள் தாங்கள் உற்பத்தி செய்யும் ஆப்பிளை இதர பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை எளிதாக்கியுள்ளதாக கூறுகிறார் குல்ஹாம் பகுதியைச் சேர்ந்த தாஜமுல் அகமது. சிறந்த தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு எடுத்துக்காட்டாக மட்டுமின்றி நாட்டின் இதர பகுதிகளிலிருந்து ஜம்மு காஷ்மீருக்கு போக்குவரத்தையும் இந்த பாலங்கள் எளிதாக்கியுள்ளன.
0: பட்டாசுகளுக்கு முழுமையாக தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சுந்தரேஷ், திரு வராலே அமர்வு, இருப்பினும் தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசுகளை வெடிப்பதற்கான நேரம் நிர்ணயிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய வேளையில் மத ரீதியிலான உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்க வேண்டியது இவ்விஷயத்தில் அவசியமாகிறது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். அசாமில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என்றும் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். ஜார்க்கண்டில் 734 கோடி ரூபாய் அளவிற்கு சரக்கு மற்றும் சேவை வரி முறைகேடு செய்த வழக்கில் இருவரை அமலாக்கத்துறையினர் கைது செய்துள்ளனர். இவ்வழக்கு தொடர்பாக ஜம்ஷெட்பூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்ட பின்னர் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்ஷெட்பூரைச் சேர்ந்த தொழிலதிபர் திரு கியான்சந்த் ஜெய்ஸ்வால் மற்றும் அவரது மகனான ராஜ் ஜெய்ஸ்வால் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் பாய்மர படகு பந்தயத்தில் மனு பிரான்சிஸ் குரிசின்கால் நோபல் இணை வெள்ளிப்பதக்கத்தை வென்றது. வில்வித்தை போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் கணேஷ் மணிரத்னம் திருமுரு வெண்கலப் பதக்கம் வென்றார். ஸ்குவாஷ் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவிற்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்தது. மல்யுத்த போட்டியின் ஆடவர் பிரிவில் நிதேஷ் சிவாஜ், மால்வா சிங், கண்பத் அந்தல்கர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 124 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது. இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 10 தங்கம், 22 வெள்ளி, 31 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் போட்டியின் மகளிர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த ஜோஷ்னா சின்னப்பா மற்றும் ஷமீனா ரியாஸுக்கு தலா 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா ஷைனா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-14 என்ற செட் கணக்கில் நியூசிலாந்தின் ஜனப்பிரியா கிருஷ்ணகுமாரை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் சேவையை தாரக மந்திரமாக கொண்டு தமது

0: அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் வல்லமை இளையோரிடம் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 2,03,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. ஃப்ளை துபை விமானத்தையும் அதில் பயணம் செய்த பயணிகளையும் துணிச்சலுடன் காப்பாற்றிய இந்திய விமானி ஸ்மித் மச்சாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 12:50.
2: சேமிப்பு நாளைய பாதுகாப்பு அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ் இ பாண்ட்ஸ் வசதி ஆன்லைன்ல பிரீமியம் ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ் அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608 2077777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது. எப்படி சொல்ற? பிஎம் சூரிய வீடு திட்டத்துக்கு கீழ 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனலை இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000 புச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்றவங்கள ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் சொல்லணும்.
4: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைக்கு தொடர்பு கொள்ளுங்க www.psuryagar.gov.in.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தளிர். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல் இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தல நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா?
3: வணக்கம் பாப்பா.
4: வணக்கம்.
3: உங்க பேர் என்ன?
4: ஆர் சாய்மீனா.
3: சாய்மீனாவுக்கு எந்த ஊரு?
4: காரைக்கால்.
3: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
4: 5th ஸ்டாண்டர்ட்.
3: சரிங்கம்மா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
4: டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பற்றி சொற்பொழிவு சொல்றதா இருக்கேன்.
3: எங்க சொல்லுங்களேன்.
4: டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், அவர் 1931 அக்டோபர் 5 ராமேஸ்வரத்தில் பிறந்தார். அவர் ஒரு சிறந்த விஞ்ஞானியும் இந்தியாவில் 11th குடியரசு தலைவரும் ஆவார். அவர் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுகிறார். குழந்தைகளை மிகவும் நேசித்து பெரிய கனவு காண வேண்டும் என்று ஊக்கப்படுத்தினார். கனவு காணுங்கள், அந்த கனவை நனவாக்க உழையுங்கள். அடுத்ததா டங் ட்விஸ்டர் சொல்றதா இருக்கேன். பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற வைத்தியருக்கு பைத்தியம் விடுத்தால் எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில வைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற வைத்தியர் வந்து அந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பார்? பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற வைத்தியருக்கு பைத்தியம் விடுத்தால் எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில வைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற வைத்தியர் வந்து அந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பார்? ஐ சா கிட்டன் ஈட்டிங் சிக்கன் இன் த கிச்சன். ஐ சா கிட்டன் ஈட்டிங் சிக்கன் இன் த கிச்சன். அ பாப்பர் கிராப்பர் காபி பாட். அ ப்ராப்பர் காப்பர் காபி பாட். அ பாப்பர் காப்பர் காபி பாட்.
3: சூப்பர் சொன்னீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா? படிச்சு பெரிய ஆன பிறகு டாக்டர் ஆகணுமா, இன்ஜினியர் ஆகணுமா, டீச்சர் ஆகணுமா, என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? எதனால நீங்க ராணுவ அதிகாரி ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
4: நான் நாட்டுக்காக சேவை செய்ய போறேன்.
3: சரிங்கம்மா, நீங்க வருங்காலத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த ராணுவ அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
4: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் நினைந்தோம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நேரம் 12:55. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் மழையூர் சதாசிவம் அவர்கள் பாடிய கலை நிறை என தொடங்கும் பன்னிசை.

ஆகாஷ்வாணி காரைக்கால். நேரம் 1 மணி. சிந்தனை துளி. மின்சாரம் என்பது ஆடம்பரம் அல்ல, அத்தியாவசியம்.

0: இது உங்கள் பண்பலை உங்களுக்கான பண்பலை 100.3. இது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீன் மழை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேர்களை நமது பண்பலையில் இன்று பிற்பகல் 3:15 நாகப்பட்டினம் ருக்குமணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
1: மஞ்சக்கொள்ளை ருக்மணி மருத்துவமனை அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர்.
0: இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 தேன்மழை.

0: காரைக்கால் மின்துறை செயற்பொறியாளர் விடுத்துள்ள அறிவிப்பு. ஸ்வச்சதா ஹே சேவா 2026 தொடர்பாக நாளை காலை 10 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரை காரைக்கால் மின்துறை தலைமை அலுவலகத்தில் மின்துறை தொடர்பான குறை கேட்கும் நாள் நடைபெற உள்ளது என தெரிவிக்கப்படுகிறது. எனவே பொதுமக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கோரப்படுகிறார்கள்.
1: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
0: இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 தேன்மழை.

0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலம் ஆய்வாக தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கல்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல, மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சல் அமது தார்பாய்கள் கிரினேட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம். மங்களன் மங்கள்,
3: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக, தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சிமார்டி சில்க்ஸ்.
4: சிமார்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமார்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: தீபாவளி ஆரா சிமார்ட்டியில் ஜோரா. சிமார்ட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமார்ட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
6: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
7: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம், நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
6: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
8: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
0: நேர்களே, நமது பண்பலையில் இன்று பிற்பகல் 1:30 சிவாஜி கணேசன் பிறந்தநாள் உரை வழங்குகிறார் ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: நேர்களை நமது பண்பலையில் இன்று பிற்பகல் 3:15 நாகப்பட்டினம் ருக்குமணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
1: மஞ்சக்கொள்ளை ருக்மணி மருத்துவமனை அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர்.
2: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
0: நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் புலன்கழிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் புலன்கழிந்த நல்வாழ்த்துக்கள்.
6: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸின் புலன்கழிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: காற்றில் தவிழ்ந்து உங்களின் மனதோடு பேசிக் கொண்டிருக்கும் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் தேன்மழை நிகழ்ச்சியோடு.

நேர்களை நமது பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு நாளைய உலகம். நாகப்பட்டினம் தனியார் மகளிர் கல்லூரி உயிர் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ராஜலட்சுமி அன்பழகன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய தேன்மழை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க இருப்பது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பிறந்த நாள் உரை. வழங்குகிறார் கவிஞர் ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள்.
4: நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நடிப்பு பல்கலைக்கழகம், இந்திய அளவில் இல்ல உலக அளவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நடிகர்களுக்கு ஆதர்சமாக இருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நடிகர். அவருடைய நடிப்பில் இருக்கக்கூடிய அந்த எண்வகை மெய்ப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த எண்வகை மெய்ப்பாடுலையும் இன்னும் 8-8 வகையாக சேர்ந்து நடிப்பில் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தக்கூடியவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அவருடைய தமிழ் வந்து பல பேருக்கு தமிழ் கற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் அந்த தமிழ் ரொம்ப எளிமையாக, அதே நேரத்தில் அந்த உச்சரிப்பு, அந்த ஏற்றம் இறக்கம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவருடைய தமிழுக்கு பல சான்றுகள் சொல்ல முடியும். ஆரம்ப காலகட்டத்தில் வீரசிவாஜி நாடகத்தில் நடிக்கிறார். முதல் முதலாக அதில் தான் அவருக்கு சிவாஜி அப்படிங்கிற பட்டத்தை பெரியார் கொடுக்குறார். அதில் ஏறத்தாழ 120 பக்க வசனத்தை ஒரே நாளில் மனப்பாடம் பண்ணி மொத்தமாக அவர் ஒப்புச்சிடுறார். இன்னும் சொல்லப்போனால் சரஸ்வதி சபதம், கல்வியா, செல்வமா, வீரமா, இந்த 3க்குமான போட்டி தான் இந்த சரஸ்வதி சபதம் திரைப்படம். இதில் வாய் பேச முடியாத ஒரு நபராக இருக்கிற சிவாஜி பின்னாலில் சரஸ்வதியால் வாய் பேச வச்சு பெரிய அளவர்றாரு. அவரை ஒரு சூழலில் யானையை விட்டு இடற வைக்கணும், இப்படியான ஒரு காட்சி. இந்த படம் ஏ.பி. நாகராஜனுடைய இயக்கத்தில் வந்தது. இப்போ இந்த காட்சிக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அரண்மனை ஷெட்டு போட்டாங்க. அரண்மனையில் ஒரு யானையை சிவாஜியை மிதிக்க விடணும், இந்த காட்சி எடுக்கணும். ஏ.பி. நாகராஜன் நடிகர்களும் சிவாஜி கணேசன்கிட்ட டூப்பு போட்டுக்கலாம், யானை கொஞ்சம் மிரண்டாலும் மிரளறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நடிகர்களும் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நானே நடிக்கிறேன் அப்படிங்கிறார். இல்லை வேணாம் அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் ஏ.பி. நாகராஜன் சரி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், படுக்கை மாதிரி அதில் கட்டி போட்டிருப்பாங்க, யானை வருது, காட்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய நீண்ட வசனத்தை பேசுவார் நடிகர் சிவாஜி கணேசன். அந்த முடிக்கிற இடத்துல என்ன சொல்லுவார் அப்படின்னா, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் நான்கும் கலந்து உனக்கு கொடுத்த அவ்வைக்கு நீ முத்தமிழ் கொடுத்தது உண்மையானால் அப்படிம்பார். அப்படிங்கிற அந்த யானை காலை தூக்கும். அப்போ யானை காலை தூக்கும் போது ஒரு பிளிர்ற ஒரு சத்தம் கேட்கும். அப்போ நில் அப்படிம்பார். அந்த நில் அப்படிங்கிறத கர்ஜனை இருக்குல்ல, அந்த கர்ஜனை அவருடைய தமிழ் ரெண்டுமே சேர்த்து யானையை பின்னோக்கி போக வச்சிருக்கு. அப்போ அந்த யானைக்கு அந்த சமிக்கைகள் புரிஞ்சு அந்த யானை திரும்ப போயிருக்கு அப்படின்னு.

அவருடைய நடிப்பு எவ்வளவு அபாரமான நடிப்பு, அவருடைய உச்சரிப்பு எவ்வளவு அழகானது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ராஜா ராணி திரைப்படம், அது ஒரு நீண்ட வசனம் வரும். காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களமமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் குடிதான் பறப்பதென்று இன்றுபோல் போர் தொடுத்து கொண்டிருந்த காலம் அது அந்நாளில் ஒரு தளத்தில் அப்படின்னு இந்த காட்சி போய்கிட்டே இருக்கும். போகிறப்ப கோபமாக சொல்லணும், அதே மாதிரி மனைவி கூட இன்னும் நெகிழ்ந்து பேசணும். ஒரு இடங்கூட தொய்வில்லாமல் ஒரே ஷாட்டில் படமாக்கப்பட்ட அந்த காட்சி. நீங்கள் குழந்தைகளுக்கு ஒருவேளை தமிழ் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் இந்த காட்சியை போட்டு காட்டணும் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப எளிமையாக தமிழ் கற்றுக்குவாங்க. உடல் மொழியை மட்டுமே வச்சு மக்களுக்கு உணர்வுகளை கடத்தக்கூடிய அபாரமான ஒரு ஆற்றலும் அவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது மிக இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு மூணு நாலு உதாரணங்கள் சொல்லலாம். நவராத்திரி அப்படிங்கிற ஒரு திரைப்படம், இதில் 9 வகையான கதாபாத்திரத்தை அவர் ஏற்றிருப்பார். கடைசி காட்சி காதலி இவரை விட்டு வெளியில் போயிடுவாங்க. அந்த 8

அபாரமான ஒரு ஆற்றலும் அவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது மிக இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு மூணு நாலு உதாரணங்கள் சொல்லலாம். நவராத்திரி அப்படிங்கிற ஒரு திரைப்படம், இதில் ஒன்பது வகையான கதாபாத்திரத்தை அவர் ஏற்றிருப்பார். கடைசி காட்சி, காதலி இவரை விட்டு வெளியில் போயிடுவாங்க. அந்த எட்டு நாள் எங்கே போகிறாங்கன்னு தெரியாது. இன்றைக்கு மாதிரி அன்றைக்கு அலைபேசி எதுவுமே கிடையாது. காதலி இனிமேல் வர வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலில் இவர் விஷத்தை குடிச்சிட்டு இறந்துடலாம் அப்படின்னு மாடியில் இருப்பார். இப்போ எதிர்பாராத விதமாக காதலி சாவித்திரி உள்ளே வருவாங்க. உள்ளே வந்த உடனே இவர் ஒரே நேரத்தில் அந்த எதிர்பாராத இன்பத்தையும் காட்டணும், அதே நேரத்தில் அந்த விஷம் சாப்பிட போனோமே அப்படிங்கிற அந்த பரிதவிப்பையும் காட்டணும். கண்ணில் மனுஷன் அப்படி காட்டுவார். பின்னணி இசையும் இருக்காது, எதுவுமே இல்லாமல் இவர் முழுக்க முழுக்க அந்த கண்ணு கலங்கி அந்த கண்ணுக்கு உள்ளுக்குள்ளே கண்ணீர் நிற்கும், அந்த கண்ணீர் சொட்டாது. அதே வேலையை சாவித்திரியும் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பரிதாபம் சுய பச்சாதாபம் எல்லாமே மாறி மாறி கொஞ்சம் கொஞ்சமாக புன்னகைப்பார். அப்புறம் அந்த ஒரு விரலை உதட்டில் வைப்பார். அதுக்கு பிறகு தான் அவர் சத்தம் போட்டு சிரிக்க, சாவித்திரி சத்தம் போட்டு சிரிக்க, கூப்பிடுறது கூட கையால் சைகை செஞ்சு கூப்பிடுவார். தவிர அந்த இடத்துல ரெண்டு பேர் கிட்ட வந்து பேசிக்கிற வரைக்கும் இந்த சொல்லும் இல்லாமல் நம்மளை கண்கலங்க வைக்க முடியும் அப்படின்னு நடிகர் சிவாஜி கணேஷ் கொடுத்துருப்பார். அதே மாதிரி தெய்வ மகன் அப்படிங்கிற திரைப்படம், மூணு வகையான கதாபாத்திரத்தில் ஏற்று நடிச்சிருப்பார். ஒன்று அப்பா, ரெண்டு மகன்கள். அப்பாவுக்கு என்ன அப்படின்னா ஒரு பக்கத்தில் கன்னத்தில் பெரிய தழும்பாக இருக்கும் பிறவியிலேயே. அதே மாதிரி மூத்த மகன் சிவாஜி, அவருக்கும் அதே மாதிரி ஒரு பக்கத்தில் தழும்பாக இருக்கும். இளைய மகன் ரொம்ப அழகாக இருப்பான். மூணு கதாபாத்திரத்தை இவரை ஏற்று நடிச்சிருப்பார். இப்போ மூணு பேர் சந்திக்கக்கூடிய ஒரு காட்சி. இந்த காட்சியில் தகப்பன் கதாபாத்திரமும் மருத்துவற்ற கொல்ல சொன்ன மூத்த மகன் உயிரோடு வந்து நிற்பார். இப்போ ரெண்டு பேருக்குமான விவாதம் நடக்கும். பிளாங்க் செக் கொடுத்துருப்பாரு. இப்போ இதை கொண்டு வந்து வச்சுட்டு மகன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விவாதம் பண்ணுற நேரத்தில் அந்த இளைய மகன் உள்ளுக்குள்ளே வருவார். டேடி அப்படின்னு அவர் வரும்போதே ஒரு இடத்துக்குள்ள மூணு வகையான கதாபாத்திரத்தையும் ஒரு மனுஷன் கட்டியிருப்பார். நமக்கே சந்தேகமாக இருக்குது, இது உண்மையிலேயே மூணு பேருமே சிவாஜி தானா அப்படின்னு. சரி, கை நடிக்கும் சொல்லுவாங்க, கால் நடிக்குமா அப்படின்னா ராஜபாட் ரங்கத்துறையில் ஒரு காட்சியை வச்சுருப்பாங்க. ராஜபாட் ரங்கத்துறையாக இருக்கக்கூடிய நடிகர்களும் சிவாஜி கணேசனுடைய தம்பி படிச்சுட்டு ஒரு வசதியான வீட்டு பொண்ணை திருமணம் பண்ணிக்குவார். தம்பி வந்துட்டு சிவாஜிக்கிட்ட, நான் ஒரு கப்பல் முதலாளியோட தம்பின்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணியிருக்கேன், எனக்கு கப்பல் முதலாளியாக நீங்கள் வந்து நடிங்க அப்படின்னு சொல்லுவார். வந்து நடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மீசை வித்தியாசமாக வச்சு, அந்த பைஜாமா குருதா அந்த ஸ்டிக்கெல்லாம் வச்சு அவர் நடந்து வர்றப்ப பயங்கர கம்பீரமாக உள்ளக்குள்ளே வருவார். எஸ்வி சகசரநாமன் தான் மாமனாராக இருப்பார். அந்த நடையை பார்த்தீங்கன்னா ராஜ நடை அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அந்த ராஜ நடையை நம்ம அவருக்குள்ளே பார்க்கலாம். அவ்வளவு அழகாக வந்து கால் மேலே கால் தூக்கி அந்த டேபிளில் போட்டுக்கிட்டு வசனம் பேசுவார். மறுபடியும் என்ன செய்வார் அப்படின்னா அந்த இடத்துல ஆமாயா நான் நடிகன் தாயா அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ஒட்டி இருக்க மீசை எடுத்துட்டு, என் தம்பி நல்லமையா நல்லா வாழணுங்கிற கணக்கில் இந்த மாதிரி செஞ்சிட்டாயா, அவனை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர் நடக்கிற நடை இருக்குல்ல, ஒரு ஜமீனாக வந்த ஒரு நடைக்கும், இல்லை நான் ஒரு நடிகன்க அப்படின்னு கையறு நிலையில் நடந்து போகிற நடைக்கும் அவ்வளோ பெரிய வேறுபாடை நடிகர்களும் சிவாஜி கணேசன் காமிச்சிருப்பார். பாகப்பிரிவினை அப்படிங்கிற திரைப்படம், இது ஜி என் வேலுமணியுடைய தயாரிப்பில் வெளிவந்த திரைப்படம். சோலைமலை இந்த படத்துக்கான கதாசிரியர், பீம்சிங் படத்தை இயக்கியிருப்பார். நடிகர்களும் சிவாஜி கணேசனுடைய வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் இந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு முழு கதையும் சொல்கிறாங்க. சொல்லி முடித்தவொடனே சரி ஒரு காஃபி சாப்பிடுங்க அப்படின்ட்டு அவருடைய அறை உள்ளுக்குள்ள சிவாஜியா போனவர் திரும்பி வரும்போது சின்னையாவா வர்றார். யார் அந்த சின்னையா அப்படின்னா பாகப்பிரிவினையில ஒரு கை செயல்படாத கதாபாத்திரம். இந்த கதையை அந்த மனுஷன் இவ்வளவு உள்வாங்கிட்டு அந்த கேரக்டர் மொத்த உருவமா வந்து நிற்கிறார். இப்படி ஒரு மனுஷனால முடியுமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஒரு காட்சி வர்றப்ப அந்த காட்சிக்குள்ள தன்னை வந்து கற்பனையா வடிச்சுக்கிட்டு அந்த பாத்திரமாவே முன்னாடியே மாறி அந்த இயக்குனருக்கோ தயாரிப்பாளருக்கோ வேலையை குறைக்கக்கூடிய அந்த வேலையை நடிகர்களும் சிவாஜி கணேசன் ரொம்ப அழகா பண்ணியிருப்பார். எவ்வளவு பெரிய உச்சத்துக்கு போனா கூட நாடகங்களை நடிக்கிறத அவர் விடவே இல்லை. ஏன் அப்படின்னா நாடகத்துக்கு மேலே அவருக்கு ஆகப்பெரிய ஈடுபாடு. இன்னும் சொல்ல போனால் வீரபாண்டிய கட்டப்பொம்மு நாடகத்தை 100 இடத்துக்கு மேலே இவ்வளவு பிஸி ஷெட்யூலுக்கு மத்தியில் நடிச்சிருக்காரு அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 கால் ஷீட் கொடுத்து அந்த கால் ஷீட் தாண்டி ஒருத்தர் நடிக்கிறது அப்படின்னா அதுக்கு பிறகு எப்போ அவங்களுக்கான பயண நேரம் இருக்குது, எப்போ தூங்குறாரு, எப்போ முழிக்கிறாரு, இதெல்லாம் தெரியாமல் வீரபாண்டிய கட்டப்பொம்மு நாடகத்தை ஏறத்தாழ 100 முறை நடிச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா நடிப்பு மேலே இருந்து அவருக்கான பிரியம். என்ன சொல்ல போனால் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பட தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே சிவாஜி நாடக மன்றத்தை தொடங்குறார். அந்த நாடக மன்றத்தால் அவருக்கு எந்த வித லாபமும் கிடையாது. அந்த நாடக மன்றத்தை தொடங்கி எந்தெந்த இடத்துல யாருக்கெல்லாம் உதவி பண்ண முடியுமோ அதிலையும் குறிப்பாக அந்த நலிந்த நாடக கலைஞர்களுக்கு உதவி பண்ணுறாரு.
எந்த ஊருக்கு நாடகத்துக்கு போனால் கூட என்ன செய்வார் அப்படின்னா, இந்த நாடக கலைஞர்கள் மொத்தமாக எந்த கம்பார்ட்மெண்ட்டில் போகிறாங்களோ அதே கம்பார்ட்மெண்ட்டில்

0: அவங்க கூட பயணப்பட்டு அவங்க கூடவே கலந்து பேசி சிரித்து அந்த அனுபவங்களோட போய் நாடகம் பண்ணுறது தான் நடிகர்களுக்கும் சிவாஜி கணேசனுடைய பெரும்பான்மையான வழக்கமாக இருந்திருக்கு. இலங்கையில் ஒரு நாடகம் நடிக்கிறாரு, அப்போ இங்கே மருத்துவமனைக்கான சரியான கட்டடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே மொத்த தொகையும் அங்கே அந்த மருத்துவமனைக்காக கொடுத்துட்டு சொந்த பணத்தில் விமானம் டிக்கெட் போட்டு வர்றார். அப்படி அவர் நிறையா நாடகத்திலிருந்து செஞ்ச செயல்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தனி மனிதனாக மக்கள்கிட்ட எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம சினிமா மட்டுமில்லை நாடகமும் என்னுடைய வாழ்வியல் அப்படின்னு வாழ்ந்த ஒரு ஆகச்சிறந்த கலைஞன். அப்படி அந்த கலைஞன் இருந்ததுனால தான் இன்றைக்கும் அவரை நம்ம ரசிக்கிறோம், அவரை கொண்டாடுறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பிறந்த நாள் உரை. வழங்கியவர் கவிஞர் ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். சமச்சீரான இயற்கை மேல்

0: ஆண்மைக்கு காடுகளையும் வன உயிரினங்களையும் பாதுகாப்பதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். முப்படைகளின் ஒருங்கிணைப்பிற்கான பணிகளுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை வழங்கி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தன்னார்வ ரத்த தானத்தின் முக்கியத்துவத்தை மக்களிடையே எடுத்துச் சென்று ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முதலமைச்சர் திரு விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட தேர்வு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ஆசிய விளையாட்டு ஆடவர் கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சமச்சீரான இயற்கை மேலாண்மைக்கு காடுகளையும் வன உயிரினங்களையும் பாதுகாப்பதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வன உயிரின வாரம் 2026 ஒட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில், பொதுமக்கள் உயிரினங்களையும் அவற்றின் வாழ்விடங்களையும் பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வன உயிரின வாழ்விடமும் அதன் வழித்தடங்களும் விலங்கின நடமாட்டத்திற்கு அவசியமாக உள்ளது என்றும், சுற்றுச்சூழல் சமன்பாட்டிற்கு அது மிகவும் தேவை என்றும் குறிப்பிட்டார். மத்திய அரசு மாநில அரசுகளுடன் இணைந்து உயிரின வழித்தடங்களை கண்டறிந்து அவற்றை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக கூறினார். மத்திய பணியாளர் தேர்வாணைய அமைப்பின் மீதான நம்பகத்தன்மை என்றென்றும் நிலைத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். UPSC நூற்றாண்டு கொண்டாட்டங்களை ஒட்டி புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர், பொது சேவைக்குள் இளையோரை கொண்டு வருவது அவசியம் என்று குறிப்பிட்டார். 21வது நூற்றாண்டில் புதிய பணி சூழலை நோக்கி நாடு முன்னேறி செல்லும் இத்தருணத்தில் மக்கள் நலனுக்கு உகந்த, மக்களுக்காக செயலாற்றும் சிறந்த ஆட்சி முறையே அரசு கொள்கையாக உள்ளது என்றார். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய பணியாளர் தேர்வாணையம் பல்வேறு புதிய பரிமாணங்களை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டார். UPSC மூலமான பணி நியமனங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும், தேர்வு முறை வெளிப்படைத் தன்மையுடன் தரம் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் 12 ஆண்டுகால ஆட்சியில் 65,000 புதிய நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். 1926 உருவான தேர்தல் ஆணையத்தின் நூற்றாண்டு விழாவையொட்டி நினைவு அஞ்சல் தலையையும் நாணயத்தையும் பிரதமர் வெளியிட்டார். மேலும் UPSC-யின் கொள்கை வடிவமைப்பு தொடர்பான புத்தகத்தையும் பிரதமர் வெளியிட்டார். முப்படைகளின் ஒருங்கிணைப்பிற்கான பணிகளுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை வழங்கி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் பாதுகாப்பு கணக்கு தின நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், முப்படைகளின் நிதிமுறைகள் ஒருங்கிணைக்கப்பட்டால் ஒட்டுமொத்த ராணுவ மேலாண்மையும் மேலும் வலுப்பெறும் என்று குறிப்பிட்டார். பாதுகாப்பு கணக்குகள் துறை பாதுகாப்பு அமைச்சகத்தின் முதுகெலும்பாக உள்ளது என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். தேசிய மற்றும் சர்வதேச நிலைகளில் உள்ள தணிக்கை முறைகளின் சிறந்த அம்சங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். தூய்மை பணிகளும் நீர் பாதுகாப்பும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை என்று மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு CR பாட்டீல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தூய்மையே சேவை இயக்கத்தின் ஒரு பகுதியாக இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நதிகளை தூய்மையாக பராமரிப்பது மிகவும் அவசியம் என்று கூறினார். குப்பைகளை நதிகளில் கொட்டுவதால் நீர் மாசு ஏற்பட்டு மக்களின் வாழ்க்கையை அது பெரிதும் பாதிப்பதாக குறிப்பிட்டார். புதுதில்லியில் சப்தர்ஜங் பகுதியில் நடைபெற்ற தூய்மை இயக்கத்தில் உரையாற்றிய மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால், தூய்மை என்பது ஒருநாள் இயக்கமாக இல்லாமல் தினசரி பொறுப்பாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். 2014ஆம் ஆண்டிலிருந்து நாட்டின் தூய்மை அதிகரித்துள்ளதாக எடுத்துரைத்தார். மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு பேசுகையில், தூய்மையான இந்தியா ஆரோக்கியமான தேசத்திற்கு வழிகோலும் என்றார். டெல்லியில் நடைபெற்ற தூய்மை இயக்க நிகழ்ச்சியில் உரையாற்றிய மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி, வாழ்க்கையின் அங்கமாக தூய்மை முன்னெடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஒன்றிணைந்து என்னும் இலக்குடன் கடந்த 17ஆம் தேதியிலிருந்து தூய்மை பணிகள் நாடு முழுவதிலும் முழுவீச்சில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில், வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக பாலம் கட்டமைப்பு குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. 2018ஆம் ஆண்டு அசாமில் இலகுவான போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் போகிபீல் பாலத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். பிரம்மபுத்திரா நதியின் வடக்கு கரையையும் தெற்கு கரையும் இணைக்கும் வகையில் 4.94 கிலோமீட்டர் நீள தூரத்தில் கட்டமைக்கப்பட்ட இப்பாலம் அப்பகுதியின் சமூக பொருளாதாரம், தொழில் வளர்ச்சி, பொது சுகாதாரம், கல்வி கற்றல் போன்றவற்றை உறுதி செய்துள்ளது. நாட்டின் நீண்ட இரட்டை அடுக்கு ரயில் சாலை பாலமான போகிபீல் பாலம் அப்பகுதி மக்களின் உயிர் நாடியாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தேசிய தன்னார்வ ரத்த தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெளியிட்ட செய்தியில், தன்னார்வ ரத்த தானத்தின் முக்கியத்துவத்தை மக்களிடையே எடுத்துச் சென்று ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க உறுதியேற்க அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வின் முடிவுகளை வெளியிட ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று அனுமதி அளித்துள்ளது. இதற்கான இடைக்கால தடையை நீக்க கோரி தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட கூடுதல் மனு மீது விசாரணை மேற்கொண்ட நீதிமன்றம் இந்த ஆணையை பிறப்பித்தது. காந்தி ஜெயந்தியை ஒட்டி தமிழகத்தின் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் செங்கல்பட்டு திருப்பூர் மாவட்டங்கள் நீங்கலாக கிராம சபை கூட்டம் நாளை நடைபெறுகிறது. வலிமையான கிராமங்கள் வளமான தமிழ்நாடு என்ற குறிக்கோளுடன் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் மக்கள் பெருந்திரளாக பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். தஞ்சை மாநகராட்சி பகுதிகளில் மழைக்காலத்தை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை பணிகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநகராட்சி ஆணையர் திருமதி தீபனா விஸ்வேஸ்வரி கூறியுள்ளார். பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான தூர்வாரப்பட்ட கால்வாய்களின் நீளம் குறித்த விவரங்கள் அலுவலகங்கள் மூலம் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
1: சூப்பர் எல்னினோல கிளவுட் பர்ஸ்ட் மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி நடந்துச்சுன்னா அதிக அளவுல மழை பொழிவு இருக்கும். இப்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கிறதுனால மழையும் வடகிழக்கு பருவமழையில கூட இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்றோம். சோ அது மழை பெய்யறப்ப நம்ம போய் எல்லாத்தையும் ரெடியா பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா. மாநகராட்சியில மரம் விழுந்துருச்சுன்னா எடுக்கிறதுக்கு, ஜேசிபிஸ் தூர்வாரி ஏதாவது பிளாக்கேஜ் வந்துருச்சுன்னா கிளியர் பண்றதுக்கு, ஹிட்டாச்சி புஷ் கட்டர்ஸ் கரெக்டா இருக்கா, எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, அந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து ஒர்க்கிங்ல இருக்கா, ஒர்க்கிங்ல இல்லாததுக்கு வந்து நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல வந்து தனியாவே எழுதி கொடுத்து நம்ம வாங்க.
0: தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் சேலம் ரயில்வே கோட்டத்தில் ஒரே நாளில் 1000 இடங்களில் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. சேலம், ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 70-க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்கள் இதில் அடங்கும். நாமக்கல் மாவட்டம் கந்தம்பாளையம் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவன வளாகத்தில் தூய்மையே சேவை தூய்மைப் பணிகளுடன் மரக்கன்றுகளும் நடப்பட்டன. சேலம் மாநகராட்சி அம்மாப்பேட்டை மண்டலத்திற்குட்பட்ட பகுதிகளில் வளர்ச்சிப் பணிகளை ஆணையர் திரு லலித் ஆதித்ய நீலம் இன்று ஆய்வு செய்ததோடு தெருக்களில் கழிவுநீர் கால்வாய் தூர்வாரும் பணிகளை பருவமழைக்கு முன்பாக முடிக்க அறிவுறுத்தினார். நாகையில் வெளிநாடுகளுக்கு கடத்த இருந்த 10 கோடி ரூபாய் மதிப்பிலான கடல் அட்டைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்ததோடு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருச்செந்தூர் கடற்கரையில் கடல் சீற்றம் காரணமாக இன்று கடலில் குளித்துக் கொண்டிருந்த 5 பக்தர்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டதை அடுத்து பக்தர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் கடலில் நீராட அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதுகுறித்து எமது தூத்துக்குடி செய்தியாளர்.
2: திருச்செந்தூர் கடற்கரையில் நேற்று நள்ளிரவு முதல் கடல் அலைகள் வழக்கத்தை விட அதிக அளவு சீற்றத்துடன் காணப்பட்டது. இன்று அதிகாலை முதலே பக்தர்கள் அதிக அளவில் கடலில் புனித நீராடி வந்த நிலையில் அடுத்தடுத்து 5 பேர் கடல் அலையில் சிக்கி காயமடைந்தனர். இந்த 5 பேருக்கும் கால் பகுதியில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. காலாண்டு விடுமுறை தினம் என்பதால் திருச்செந்தூர் கோவிலுக்கு அதிக அளவில் பக்தர்கள் வந்துள்ளனர். கடற்கரையிலும் ஏராளமான பக்தர்கள் திரண்டுள்ள நிலையில் கடல் அலைகளின் சீற்றம் அதிகமாக இருப்பதால் பாதுகாப்பு பணியாளர்கள் கடற்கரையில் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு பக்தர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன்.
0: வளிமண்டல சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், தேனி, மதுரை, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில் இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை இன்று பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி, நாமக்கல், சேலம், விருதுநகர், தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டு ஆடவர் கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. அரையிறுதியில் இன்று இந்தியா இலங்கையை 124 ரன் வித்தியாசத்தில் வென்றது. நாளை மறுநாள் நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானுடன் மோதவுள்ளது. ஆடவர் ஹாக்கி அரையிறுதியில் இந்தியா தற்போது பாகிஸ்தானை எதிர்கொண்டுள்ளது. இந்நிலையில் பாய்மர படகு போட்டியில் இந்தியாவின் பிரின்ஸ் மனு வெள்ளிப்பதக்கங்களை கைப்பற்றியுள்ளனர். வில்வித்தை மற்றும் ஸ்குவாஷ் பெண்கள் குழு பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கத்தை வென்றது. ஸ்குவாஷ் போட்டியில் பதக்கத்தை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள தமிழகத்தின் ஜோஷ்னா சின்னப்பாவிற்கும் ஷமினா ரியாஸிற்கும் தலா 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். இந்தியா தற்போது 10 தங்கம், 21 வெள்ளி, 31 வெண்கலம் என மொத்தம் 62 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமச்சீரான இயற்கை மேலாண்மைக்கு காடுகளையும் வன உயிரினங்களையும் பாதுகாப்பதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். முப்படைகளின் ஒருங்கிணைப்பிற்கான பணிகளுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை வழங்கி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தன்னார்வ ரத்த தானத்தின் முக்கியத்துவத்தை மக்களிடையே எடுத்துச் சென்று ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முதலமைச்சர் திரு விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட தேர்வு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ஆசிய விளையாட்டு ஆடவர் கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: நேரம் 1:55, இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் சிவாஜியின் சாம்ராஜ்யம்.
1: சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள். பகிர்பவர் திரை இசை ஆய்வாளர் உமா ரவிமாறன்.
2: வணக்கம். நடிகர் திலகம் கோடானு கோடி ரசிகர்களில் நானும் ஒரு ரசிகை என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை கொள்கிறேன். அவருடைய நடிப்பில் பல படங்கள் நம்ம பார்த்துருக்கோம், பல பரிமாணங்களில் அவரை நம்ம ரசிச்சிருக்கோம். பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், டயலாக் டெலிவரி ஆகட்டும், நகைச்சுவை ஆகட்டும், இப்படி பல பரிமாணங்களில் நாம் அவரை ரசிச்சிருந்தாலும் சில சீன்ஸ், சில படங்கள்லேருந்து சில சீன்ஸ் வந்து நம்ம மனதுக்குள் விதைக்கப்பட்டிருக்கும். என்னைக்கு கேட்டாலும் இந்த படத்துலேருந்து இந்த சீன் அப்படின்னும் போது நம்மளால் அதை ரீகால் பண்ணி சொல்ல முடியும். அப்படி பசுமையாக விதைக்கப்பட்ட ஒரு சீன் நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்தில் நடிகர் திலகம் வீகோபாலகிருஷ்ணன் ரெண்டு நண்பர்கள் பேசிக்கொள்கிற அந்த சீன் வந்து ஒரு காவியம்னே சொல்லலாம். அதாவது மற்றொரு நண்பன் அந்த முத்துராமன் வந்து தான் காதலிக்கும் ராஜியே காதலிக்கிறான்னு தெரிஞ்சு அவனை அடிச்சிடுவார். அடிச்சுட்டு அந்த உழைப்பாளர் சிலை பக்கம் வந்து அடித்த தன்னோட கையை கூனி குறுகி நானாக இந்த செயல் பண்ணேங்கிற மாதிரி ஒரு அவர் சொல்ல அவருடைய அந்த பார்வையே காமிக்கும். தன்னுடைய கையை அப்படி கூனி குறுகி ஒரு பார்வை பார்ப்பார். இதை தொடர்ந்து முத்துராமன் வெளியேறுவார், பெட்டியை தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு வெளியேறுவார். வெளியேறும்போது இவர் அதை தடுத்து நிறுத்தி அந்த பெட்டியை தானே உள்ளே கொண்டு போய் வைப்பார். இந்த இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன செய்கை, ஆனால் அதில் அவரோட அந்த பெருந்தன்மை வந்து அதில் வெளிப்பட்டிருக்கும். இதெல்லாம் யாருமே ஒரு ஒரு சீன் பை சீன் ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்செல்லாம் நடிப்பு சொல்லி கொடுக்க வேண்டாம். தானே அவர் நடிக்கிறது வந்து அது அவருடைய அந்த பெருந்தன்மை அந்த இடத்துல. பெட்டியை தானே கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு இரவு அந்த மூணு நண்பர்களும் உறங்க சென்று அதுக்கப்புறம் வீகோபாலகிருஷ்ணன் முத்துராமன் அந்த இடத்துல இல்லாததை கண்டு எழுப்புவார். ரகு நண்பனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பும்போது ரெண்டு பேரும் தேடிட்டு வருவாங்க தோட்டத்தில். முத்துராமனும் கேர் விஜயம் நெருக்கமாக பேசிகிட்டு இருப்பாங்க. இதை பார்த்ததும் திரும்பி வருவாங்க. பார்த்துட்டு ரெண்டு பேரும் ரூம்குள்ளே திரும்பி வந்து நேராக பானைக்கிட்ட போய் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிப்பார். அந்த ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கும்போதே அந்த சீனில் பார்த்த அதிர்ச்சியும் தன்னுடைய ஒரு இதழை காதலையும் அவர் அந்த தனியோட சேர்த்து உள்ள முழுங்கிட்டார் அப்படிங்கறத நமக்கு சொல்ற மாதிரி இருக்கும்.
3: ராஜிக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ராஜி இல்லைன்னு இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே இல்லைன்னு அடிக்கடி சொல்லுவீடா? அது ஒரு சுவாரஸ்யமான பழைய கதை. ராஜி உனக்கு இப்படி துரோகம் செய்வான்னு நான் நினைக்கவே இல்லை. பீட்டர், உண்மை தெரியாம யாரையும் குறை சொல்லக்கூடாது. ராஜி நான் காதலிச்சேன், மனப்பூர்வமா காதலிச்சேன். அவன் மேல எனக்கு இருந்த காதலை பத்தி சொல்லணும்னா ஒரு பெரிய புஸ்தகமே எழுதலாம். அது ஒன் சைடு ஒருதலை காதல். நான் தான் அவளை காதலிச்சனே தவிர அவ என்ன காதலிக்கலைங்கிறத பின்னால தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு வேகமான் பராரி. காதலிக்கிறதுக்கு எனக்கு என்னடா அருகதை இருக்கு, என்ன யோகிதை இருக்கு? ஆனா ஒண்ணு பீட்டர், அவளை நான் இழந்ததை நினைச்சா என் இதயத்துல எங்கோ ஒரு மூலையில விண்ணு விண்ணு வலி இருந்துகிட்டு தான் இருக்கு. அது அது டெம்பரரி பெயின், சரியா போயிடும்.
4: என்ன வைர நெஞ்சண்டா உனக்கு, இவ்வளவு ஏமாற்றத்தையும் வேதனையும் தாங்கிட்டு கொஞ்சம் கூட கண்கலங்காம ஒரு துளி கண்ணீர் கூட சிந்தாங்க உன்னால எப்படிதான் இருக்க முடியுது?
3: பீட்டர், வேதனையும் துன்பத்தையும் சுமந்துகிட்டு என்ன மாதிரி கோடிக்கணக்கான பேர் இந்த உலகத்துல இருக்காங்கடா. அத்தனை பேரும் கண்ணீர் சிந்த ஆரம்பிச்சா இந்த உலகமே இந்த கண்ணீருக்குள்ள மூழ்கிடும். ஜஸ்ட் சேவ் தி வேர்ல்ட், இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக நான் கண்ணீரே சிந்துறதில்லை.
0: நேரம் 2:00, இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.

0: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் சார்பாக இந்த நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள் நிறைய பதில்களை நேயர்களுக்கு புற்றுநோய் சம்பந்தமாக சொல்லிக்கிட்டே இருக்காரு. வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: இப்ப நிறைய பேருக்கு இந்த புற்றுநோயினாலே ஒரு விதமான தயக்கம் இருக்கிறது. நம்ம எந்த ஸ்டேஜில் போய் பார்க்கணும், நம்ம கவனிக்காம விட்டுட்டா ஸ்டேஜ் மாறிடுமா அப்படிங்கிற சில விஷயங்கள் தெரியாமலே இருக்காங்க. எந்தெந்த புற்றுநோய்க்கு முன் பரிசோதனைகள் எவ்வளவு முக்கியம் அதை சொல்லுங்களேன்.
2: முன் பரிசோதனைனா எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வியாதியே இல்லாத போது நம்ம வந்துட்டு போய் செக்அப் பண்ணிக்கிறது பேர் தான் முன் பரிசோதனை. இது வந்துட்டு நம்ம ஏன் பண்ணுறோம், ஏன்னா நிறைய வியாதிகள் வந்துட்டு நமக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும், அது சிம்டம்ஸ் கொடுக்கும்போது ஆல்ரெடி அது ஸ்டேஜ் தாண்டி போயிடும். கேன்சர் அந்த அது போல ஒரு வியாதி. எந்த கேன்சரை எடுத்துக்கோங்க, அந்த இனிஷியல் சிம்டம்ஸில் கண்டுபிடிக்கலனா ட்ரீட்மெண்ட்டில் வந்துட்டு ஜெயிச்சு வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இதனால தான் முன் பரிசோதனையை வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ், யூகேவாக இருக்கட்டும், யூஎஸ்ஆ இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், மற்ற ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், எல்லாருமே ஏதாவது ஒரு முன் பரிசோதனை ஸ்கீமில் அவங்க என்ரோல் ஆகிருப்பாங்க. ரெகுலர் ஹெல்த் செக்அப் பண்ணி அவங்க செக்அப் பண்ணிக்குவாங்க. ஒரு ஒரு கேன்சருக்கும் விதவிதமான டெஸ்ட்டு பண்ணணும். இப்போ நம் ஜஸ்ட் நம்ம ஹார்ட்டுக்கும் நம்ம சுகருக்கும் கிட்னிக்கும் நம்ம சில பிளட் டெஸ்ட்டும் சில ஸ்கேன்ஸும் பண்ணுவோம். பட் அது வந்துட்டு இந்த மாதிரி செக்கப்புக்கு செட் ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர் வந்துட்டு இந்த மாதிரி பிளட் டெஸ்ட்லேயோ இல்லை ஒரு ஒரு சிம்பிள் ஸ்கேன்லேயோ அது கண்ணில் நமக்கு தெரியாது. யூஸ்வலாக சில பெரிய ஸ்கேன்ஸ்லாம் இருக்கும், சிடி ஸ்கேனோ இல்லாத எம்ஆர்ஐ அந்த மாதிரி ஏதாவது ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்ன பார்ப்போம்னா, ஃபஸ்ட்டு பேஷண்ட்டை பார்த்துருவோம். ஸோ ஜஸ்ட் லைக் தட் நம்ம ரெகுலராக மாஸ்டர் ஹெல்த் செக்அப் இந்த மாதிரி செக்அப் ப்ரோக்ராம்ஸ்க்கு போகும்போது என்ன பண்ணுவோம், நேராக உள்ளே போவோம், ரெஜிஸ்டர் பண்ணுவோம் ஹாஸ்பிட்டலில், அப்புறம் அவங்க கார்டு கொடுப்பாங்க, அப்புறம் ஒரு ஒரு டெஸ்ட்டாக பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியாக டாக்டரை பார்ப்போம். பட் இந்த மாதிரி கேன்சர் செக்அப்ஸ் முன் பரிசோதனையெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு டாக்டரை பார்ப்போம். ஏன்னா டாக்டர் வந்து என்ன பண்ணுவார், உங்களுடைய ரிஸ்க் என்னன்னு கண்டுபிடிப்பார். சப்போஸ் நீங்கள் ஸ்மோக்கிங் பண்ணுறீங்கன்னா அதுக்கு சில டெஸ்ட் இருக்கும். சப்போஸ் நீங்கள் மது அருந்தவராக இருந்தால் அதுக்கு சில டெஸ்ட்டுகள் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கீங்க ஆனால் நல்ல அதாவது வெயிட் அதிகமாக இருக்கீங்கன்னா அதுக்கு சில டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு ஒரு கேன்சருக்கும் ஒரு ஒரு மாதிரியான டெஸ்டிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, நீங்கள் வந்துட்டு உங்கள் குடும்பத்தில் வேறு ஏதாவது யாருக்காவது கேன்சர் இருக்கா, அண்ணன் தங்கச்சியில் அப்பா அம்மா பசங்களில் யாருக்காவது கேன்சர் இருந்துச்சுன்னா மரபு ரீதியாக ஏதாவது கேன்சர் இருக்கான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற வேலையில் என்ன பண்ணுறோம், எந்த ஊரில் வசிக்கிறோம், இதை வச்சு நம்ம நிர்ணயிக்கலாம். உதாரணத்துக்கு தமிழகத்திலே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கார்னர் ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு குறிப்பிட்ட கேன்சர் வந்துட்டு காமனாக இருக்கும். அங்கே இருக்கிற சுற்றுச்சூழலாக இருக்கும், அங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பொல்யூஷனால் இருக்கலாம், இல்லை கெமிக்கல்னால் கூட இருக்கலாம். ஸோ இந்த விஷயங்களை கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டெஸ்ட்டை வந்து நாங்கள் சொல்லுவோம். சிம்பிளாக போனீங்கன்னா தைராய்டு கேன்சருக்கு சப்போஸ் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம்னா டோட்டலாக வேறு டெஸ்ட் இருக்கும். அதே கர்ப்பப்பை கேன்சருக்கும் இருக்கிற டெஸ்ட்டுகள் மொத்தமாகவே வேறு. நாங்கள் பேஷண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் டெஸ்ட்டு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். பட் யூஸ்வலாக இது வந்துட்டு அரை நாள்லேயே முடிஞ்சிடும். எல்லா செக்கப்பும் பார்த்துட்டு நம்ம ஒரு முழு பரிசோதனை பண்ணும்போது கேன்சர் ரிலேட்டட் முழு பரிசோதனை பண்ணுறதும் வித்தியாசங்கள் இருக்குது.
3: நேயர்களே, 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
0: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன்.

0: ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.
1: நேரம் 2 மணி 5 நிமிடம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.

0: லஞ்ச் பிரேக். டாக்டரிடம் கேளுங்கள். நேயர்கள், இப்பொழுது கேட்கலாம் மயிலாடுதுறை ஜே கே ஆர் பாலி கிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பகுதியை வழங்குவோர் ஜே கே ஆர் பாலி கிளினிக் மயிலாடுதுறை. ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் ஜே கே ஆர் பாலி கிளினிக் மயிலாடுதுறை.
1: மயிலாடுதுறை ஜே கே ஆர் பாலி கிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
2: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
1: மேலும் ஜே கே ஆர் ரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
2: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
1: ஜே கே ஆர் பாலி கிளினிக் கண்ணையா பிரேமாட்டவர், பூக்கடை திரு பஸ் ஸ்டாப், மயிலாடுதுறை.
2: 9443 9530.
1: ஜே கே ஆர் பாலி கிளினிக்.
3: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இன்றைய டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் வைத்தீஸ்வரன் கோவில் பல் மருத்துவர் டாக்டர் வி லக்ஷ்மி பிரியா அவர்கள் நேயர்களின் சந்தேகங்களுக்கு ஆலோசனை வழங்க உள்ளார். நிகழ்ச்சி நெறிப்படுத்தி நடத்தும் நான் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். வணக்கம் டாக்டர்.
6: வணக்கம் மேடம்.
0: இன்னைக்கு நம்ம பல் மருத்துவம் பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். தொடக்கமா வந்து பல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தோட எந்த அளவுக்கு தொடர்புடையது அப்படிங்கறத சொல்லுங்க டாக்டர்.
6: வணக்கம். நான் பல் டாக்டர் டாக்டர் வி லக்ஷ்மி பிரியா வைத்தீஸ்வரன் கோவில்ல இருந்து. இப்படி ஒரு அழகான ஒரு வானொலி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நம்ம நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. ஏன் நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கும் நம்ம வாய் பல்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது எதனால, எதற்காக நாங்க இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் பல்லுக்கு அப்படின்னா, ஏன் நம்மளோட உடலோட நுழைவு வாயில் தான் நம்மளோட பற்கள் வாய் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா நம்ம சாப்பிடுற உணவாகட்டும், சுவாசிக்கிற காத்தாகட்டும், எல்லாமே இந்த வாய் வழியா தான் நமக்கு உடம்புக்குள்ளேயே போகுது. சோ அதனால நம்மளோட இந்த வாய் ஆரோக்கியமா இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியமாவும் இருக்க முடியும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். இன்னொன்று, நம்மளோட உடல்ல இருக்கிற நோய்களுக்கான அறிகுறிகளை நம்மளோட வாயிலேயே நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம்னா, வாய் என்பது வந்து உடல் ஆரோக்கியத்தோட கண்ணாடி அப்படின்னு நம்ம சொல்றோம். எதனால அப்படின்னா, அனீமியா ஆகட்டும், இல்ல விட்டமின் குறைபாடு ஆகட்டும், இந்த சர்க்கரை நோய், டயபெட்டிஸ் போன்ற பிரச்சனைகளோட சின்ன சின்ன அறிகுறிகள் நம்ம வாயிலேயே நம்ம பார்க்க முடியும். நம்மளோட இந்த சுகர், டயபெட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதனால என்ன ஆகும்னா, இந்த பல் ஈரல இருந்து ரத்தம் கசியறது, இந்த மாதிரி அடிக்கடி வாய் புண்ணு வர்றது, இது எல்லாமே நம்மளோட உடல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம வாயிலே ஒரு அறிகுறியா நம்ம பாக்கலாம். இன்னொன்னு, கிருமி பரவுறது, நம்ம வாயில இருந்து

0: திரும்பி நேரடியா நம்ம உடல் வரைக்கும் நம்ம போய் பரவும் அப்படிங்கறதுதான் நாங்க சொல்றோம். இது இந்த மாதிரியான முக்கிய காரணங்களுக்காக தான் நீங்க சொல்ற மாதிரி வாயோட ஆரோக்கியம் தான் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம பார்த்துக்கோம்.
1: ஓகே டாக்டர், ஒரு நேயர் இருக்காங்க உங்க கூட நம்ம பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அன்னை சேவியர்மா. நலமா இருக்கீங்களாம்மா?
1: நலமா இருக்கேன். சொல்லுங்க, என்ன கேள்வி கேட்க போறீங்க?
2: வாயில கடாப்பல் இருக்குல்லம்மா, கடாப்பல்லம்மா பல்லு சொத்தையா இருக்குமா, அது வந்து கும்பகோணம் போய் பார்த்து அடைக்க முடியாது சொல்லிட்டாங்கம்மா. அது என்ன என்ன காரணத்துக்காகமா அது மாதிரி பூச்சி அடிச்சது எனக்கு முன்னாடியே தெரியல. ஆனா தெரியல என்ன, அதனால வந்து சரி அதை அடைச்சிட்டா நல்லா இருக்குமேன்ட்டு நான் போனேன். அவங்க என்னன்னு சொல்றாங்க, இப்போ அடைக்க முடியாது, பூச்சி பல்ல அடைக்க முடியாது, ஏன்னா ரொம்ப இதாயிருக்கு, அதனால அது அப்படியே விட்டுருங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு வேற வழி இல்லையம்மா, நீங்க என்னன்னு அம்மாட்ட கேட்டு சொல்லுங்கம்மா.
1: ஓகே,
0: நீங்க கேட்ட கேள்வி, பல் வலின்னு நான் போனேன் ஆனா அடைக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படிங்கறது, உங்களை பொறுத்த வரைக்கும் மக்களை பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் என்ன ஒரு காரணம் இருக்குன்னா, நேத்து பல் வலி வந்துச்சு, நான் இன்னைக்கு டாக்டர் கிட்ட போயிட்டேன், நான் சீக்கிரமா தானே போனேன் அப்படின்னு மக்கள் சொல்றது. ஆனா டாக்டரா எங்களுக்கு அது லாஸ்ட் ஸ்டேஜ். அந்த பல் சொத்தங்கிறது இதுல இருந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கும். ஒரு சின்ன கருப்பா தெரியும், அப்பவே வந்திருந்தா சாதாரணமா அடைச்சிருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா பல் கூச்சம் ஏதாவது வந்திருக்கும், அப்ப வந்திருந்தா நார்மலா அடைச்சிருக்கலாம். அதையும் தாண்டி ஏதாவது போய் மாட்டிக்கும், நம்ம சாப்பிடுற உடல் உணவு துகள்கள் எல்லாம் அதுல போய் மாட்டிருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜ் எல்லாம் அது சிம்டமா முன்னாடியே காட்டியிருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதெல்லாமே சாதாரணமா இருந்து அப்படின்னு சொல்லி தள்ளி தள்ளி போடுறதுனால அது கடைசியா பல்ல பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பார்ட் இருக்கும், மேல எனாமல், அடுத்து டென்டின், அடுத்துதான் நரம்புங்கிற பல் புண்ண சொல்லக்கூடியது. அப்போ அந்த எனாமல் டென்டின்ங்கிற ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி நரம்பு தொடும் போதுதான் வலியே வர்றது.
1: சரி,
0: அப்போ நம்மளால அடைக்கிற கண்டிஷன் தாண்டி போயிருக்கும். சோ அதனாலதான் நாங்க சொல்றது அடைக்க முடியாது, இதை நீங்க முன்னாடியே வந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான். இதுக்காகதான் அந்த விழிப்புணர்வுங்கிறது நம்ம ரொம்ப கம்மியா இருக்கு. பல்ல பொறுத்த வரைக்குமான விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப நான் அவங்க கேட்ட கேள்விக்கு, அவங்க ஒரு முன்னாடியே வந்திருந்தாங்கன்னா சாதாரணமா ஒரு சிமெண்ட் வச்சோ பேஸ்ட் வச்சோ அடைச்சிருக்கலாம். இப்ப ஒண்ணு வேர் வைத்தியம் பண்ணி காப்பாத்துற மாதிரி இருக்கும், அதையும் தள்ளி போட என்ன ஆகும்னா பல்லு எடுக்கிறது தவிர வேற ஆப்ஷனே எங்களுக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு இதுக்குதான் போய் நிற்கும்.
1: அதே மாதிரி இந்த விஷ்டம் டீத்னு சொல்றாங்கல்ல டாக்டர், அது வந்து எடுத்துடலாம் அப்படிங்கறதா ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அது எடுக்கிறதுனால என்ன?
0: அது வந்து ஞானப்பல் அப்படிங்கறது எதனால சொல்லணும்னா, ஒரு 17 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் தான் அந்த பல் முளைக்கும். அது வந்து தாட வளர்ச்சி கம்மியா இருக்கும். சப்போஸ் நம்மளோட பல்லோட சைஸ் பெருசா இருக்கு, நம்மளோட தாட வந்து சைஸ் சின்னதா இருக்கு அப்படின்னா, 2 கடவாப்பல் இருக்க வேண்டிய இடத்துல அந்த 3வதா வர்ற அந்த கடவாப்பல், கடைசி சொல்லக்கூடிய ஞானப்பல் வந்து வளர்றதுக்கு இடம் இல்லாததுனால ஒரு கிராஸா முளைக்கும், இல்லைன்னா சைடா இருந்த மாதிரி முளைக்கும். சோ அந்த டைம்ல என்ன ஆகும், எதனால எல்லாருக்குமே நாங்க அதை எடுத்துருவேன்னு சொல்ல மாட்டோம். பேருக்கு அது எலும்போட எலும்பா அப்படியே இருக்கும், அவங்கள நாங்க எந்த தொந்தரவும் கொடுத்துருந்தா நீங்க எடுக்க வேண்டாம் தான் சொல்லுவோம். எப்ப அதை எடுங்க அப்படின்னு நாங்க சொல்லுவோம்னா, பக்கத்து பல்லோட போய் இடிச்சிட்டு இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா, பக்கத்து பல்லோட போய் மோதி மோதி வலி கொடுத்துட்டே இருக்கும் அவங்களுக்கு. சோ அந்த டைம்ல அதை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா அந்த பல்லு வந்து பாதி வளர்ந்து பாதி வளராம இருக்கிறதுனால சரியா அந்த இடத்துல சுத்தம் பண்ண முடியாது. அப்போ வந்து சாப்பாடுறது எல்லாம் போய் மாட்டி தொடர்ந்து இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால பக்கத்துல உள்ள பல்லும் சொத்தையாகிறதுக்கான வாய்ப்பு அங்க நிறைய இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த ஞான பல்ல எடுத்துருங்கன்னு சொல்லுவோம். அது எடுக்கிறதுனால எந்த ஒரு தொந்தரவுமே கிடையாதுன்னு சொல்லப்போனா அது நல்லதுதான். பக்கத்து பல்ல வந்து எந்த அந்த பாதிப்பு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அதை காப்பாத்திடுறோம்ங்கிறதுனால அந்த ஞான பல்ல எடுக்கிறதுங்கிறது நல்லதுதான்.
1: ஓகே டாக்டர். அதே மாதிரி ஒரு நண்பர் ஒருத்தவங்க சொன்னாங்க, என்னன்னா அந்த ஞானப்பல் வந்து எலும்புல போய் வளர்ந்துருக்கு, அதை எடுக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாங்க, ஆனா பெயின் வந்து ரொம்ப நாள் வரைக்கும் இருந்துட்டே இருக்கு அப்படிங்கறாங்க. அது பெயின் சரியாகுமா?
0: ஆமா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வளர்றதுக்கான இடம் இல்லாததுனால எலும்புல பாதி மாட்டிட்டு பாதி வெளியில வந்துதான் நிக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம இப்ப சாதாரண ஒரு பல் எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம மரத்து போற ஊசி போடுவோம், முழு பல்லா இருக்கும். அப்ப நம்ம அந்த இத வச்சு நம்ம எடுத்துருவோம். பட் வந்து அந்த ஞான பல்லுங்கிறது பாதி எலும்புல, நான் சொன்ன மாதிரி பாதி எலும்புல இருக்கும், இன்னொன்னு அது நரம்பு பகுதிக்கு பக்கத்திலேயே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்னா, நம்ம எலும்ப கட் பண்ணிட்டு ஒரு மைனர் சர்ஜரி, நம்ம டென்டல் சேர்லயே இருக்கிற மாதிரி மைனர் சர்ஜரி தான் அது. அந்த ஞானப்பல்ல எலும்ப கட் பண்ணி எடுத்துட்டு தையல் போட்டு அந்த தையல் ஆறுறதுக்கு 1 வாரம்

0: கேப் விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை சரி பண்ண முடியும். சாதாரண பல் எடுக்கிறதுக்கும் ஞானப்பல் எடுக்கிறதுக்கும் இது ஒண்ணுதான் வித்தியாசம். சாதாரண பல்லு வெளியில வந்திருக்கும், இது எலும்புல மாட்டிட்டு
1: இருக்கும்.
0: தொந்தரவு கொடுக்கும் பட்சத்துலதான் நம்ம அதை எடுக்க சொல்ல போறோம், இல்லன்னா அது
1: தேவையில்லை. அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கூட நம்ம பேசிடலாம். வணக்கம், டாக்டரிடம் கேளுங்க. வணக்கம், சொல்லுங்க.
2: நான் சிறியாட்ல இருந்து மாணிக்கம் டெய்லர் பேசுறேன்.
1: சொல்லுங்க.
2: என்னோட பல்லு வந்து கடவு பல்லு இருக்குமா? அது எல்லாம் மாவு பல்லு மாதிரி இருக்குமா? எல்லாம் அப்படி எதாவது சாப்பிட்டோம்னா அது வழியா அப்படியே கொட்டுதுமா? அந்த பல்லு
1: பல்லு உடஞ்சி வருதுங்கிறீங்களா?
2: ஆமாமா, கரெக்டுமா, அது உடஞ்சி வருது. அதை வச்சு எதாவது கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அம்மாவை கேட்கணும், டாக்டர் அம்மாவை கேட்கணும்.
0: வரக்கூடிய ஒரு ஃபேக்டரா நம்ம பாக்குறோம். இன்னொன்னு, ரொம்ப சில பேர் ரொம்ப கடிப்படுற இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ஃபோர்ஸா பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தால என்ன ஆகும்னா, அந்த மேல் அந்த எனாமல் சுத்தமா தேஞ்சிடும். அப்ப அந்த தேஞ்சு போல இருக்கிறதுனால நம்ம கடிமானம் ப்ராப்பரா இருக்காது. எது சாப்பிட்டாலும் ஒட்டிக்கும், போய் ஒட்டிட்டு இருக்கும். இன்னொன்னு, இங்க பல் கூச்சம் இந்த மாதிரியான ப்ராப்ளம், அந்த மேல இருக்கிற அந்த எனாமல் வந்து ஃபுல்லாவே தேஞ்சிடும். அப்போ என்ன ஆகும்னா, பல் கூச்சம் வரும், நம்மளால அரைப்பட்டு கரெக்டா சாப்பிட முடியாது. இது வந்து வலி இன்னும் கொஞ்ச நாள் விட்டா வலி குடுக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் போகும். இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து வேர் சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய அந்த வேர் வைத்தியம் பண்ணி கொப்பி போட்டு அந்த பல் முழுமா, உங்களுக்கு இந்த தேய்மானத்துக்கு முன்னாடி ஒரு பல் இருந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம அதை ப்ராப்பரா சரி பண்றதுதான் ஒரு தீர்வா இருக்கும்.
1: ஓகே டாக்டர், ஒரு விளம்பர இடைவேளை தொடர்ந்து நாம பேசலாம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள்.
1: மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
2: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
1: மேலும் JKR இரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
2: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
1: JKR பாலி கிளினிக், கண்ணையா பிரேமாட்டவர், பூக்கடை திரு பஸ் ஸ்டாப், மயிலாடுதுறை.
2: செல் 9443935130.
1: JKR பாலி கிளினிக்.
0: நேர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பால் சிதா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குழிக்குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசந்தளிர். மளிகை பொருட்களை மலிவிலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
7: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
8: ABC கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
0: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நாளை மாலை 5:15 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சீட்டுக்கு ஒரு பாட்டு. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடை செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள். டாக்டர், இப்போ வந்து பல் துளக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம காலையில் எழுந்த உடனே முதல் வேலையை வந்து அதுதான் செய்கிறோம். அந்த மாதிரி நம்ம பல் துள

0: தவிர்க்க வேண்டியது வந்து ஒரு நாளைக்கு எத்தனை முறை பல் துலக்கணும், அது சரியான முறைப்படி எப்படி துலக்கிறது, அதை பத்தி சொல்லுங்க டாக்டர்.
1: இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு ரூல் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது டெய்லி காலை தினமும் காலைல எழுந்ததும் பல் விளக்கணும், அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் கண்டிப்பா பல் விளக்கணும். இப்ப உலக சுகாதார மையம் சொல்றது ஒரு நாளைக்கு மூணு வேளையும் பல் விளக்கணும் அப்படிங்கிறது. ஆனா இப்ப நம்ம எல்லாருக்கும் நாங்க சொல்றது காலையிலயும் நைட்டும் பல்லு விளக்குங்க, நிச்சயமா பல்லு விளக்குங்க அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்காவது நம்ம வந்து பிரஷ் பண்ணணும். சில என்ன பண்ணுவாங்க, எடுத்து போற அவசரத்துல டக்குன்னு பிரஷ் பண்ணிட்டு போவாங்க, அது சுத்தமா பண்ணுவாங்களான்னு தெரியல. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிரஷ் வாயில வச்சுக்கிட்டு நியூஸ் பேப்பர் படிக்கிறது, அப்படியே வீட்டை சுத்தி பாக்குறது, இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு எல்லாம் வச்சிருக்காங்க. ரெண்டுமே தவறு, குறைஞ்சபட்சம் ரெண்டு நிமிஷம் பல் விளக்குனா போதும். இன்னொன்னு, வருஷத்துக்கு ஒரு ரெண்டு தடவை கண்டிப்பா பல் டாக்டரை பார்த்தே ஆகணும். அது வந்து ஏன்னா நம்ம பல்ல பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல் சொத்தையோட அந்த லாஸ்ட் ஸ்டேஜ்லதான் வராங்க, அவங்களுக்கு அது தெரியாது. நீங்க வந்து வருஷத்துக்கு ஒரு ரெண்டு தடவை பல் டாக்டர், ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு ஜெனரல் செக்அப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அப்போ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஈர இறங்கி இருக்கு, ஈர தேய்மானம் இருக்கு, பல் சொத்த ஆரம்பிக்குது அப்படிங்கறத நாங்க கரெக்டா சொல்லுவோம். அதே மாதிரி பிரஷ் பண்றத பத்தி கேட்டீங்க, பிரஷ் பண்றதுங்கறத பொறுத்த வரைக்கும் ஒரு கரெக்டான டெக் நமக்கு இப்ப வரைக்குமே நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. பேசி பிரஷ் வச்சு நம்மளாவே நமக்கு தெரிஞ்சதே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கான ப்ராப்பர் டெக்னிக் கத்துக்கிட்டு பண்ணணும். ரொம்ப ஃபோர்ஸா மேல கீழே அப்படின்னு பொறுமையா தேய்க்கணும். ரொம்ப ஃபோர்ஸா வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா இந்த கழுத்து பகுதி, பல்லோட கழுத்து பகுதி, ஈரக்கிட்ட சொல்லக்கூடிய அந்த எனாமல் ரொம்ப மெலிட்டா இருக்கும், அது தேஞ்சிரும். சில பேர் நான் பல் நல்லா பல் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அதை தேய்ச்சிட்டு வருவாங்க, அது இன்னும் உங்களுக்கு பிரச்சனை தான் கொடுக்கும். அதனால கரெக்டான ஒரு டெக்னிக் பாஸ் மெத்தட்னு நாங்க சொல்லுவோம், BASS. இத வந்து யூடியூப்ல இப்ப எல்லாருக்குமே நாங்க எங்க கிளினிக் வர்ற எல்லாருக்குமே அட்வைஸ் பண்றது இந்த மெத்தட் பாருங்க அப்படின்னு. இல்லையா, நாங்க கிளினிக் வர்றவங்களுக்கு நாங்களே இது ஒரு டெமோ மாதிரி காட்டுவோம். இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் டெக்னிக்கை கத்து பண்றதுதான் அவங்க பல் வளர்க்கறதுங்கறத வந்து ரொம்ப கரெக்டா பண்ணணும். நம்ம சாதாரணமா பண்ணுனா டெய்லிக்கும் தான் பண்றேன் ஆனாலும் எனக்கு சொத்த வருதும்பாங்க, ஆனா அவங்களோட வாய பாத்தீங்க அப்படின்னா அவங்க ப்ராப்பரா பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி.
0: ஓகே டாக்டர், இப்போ ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம், தொடர்ந்து நம்ம பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: இருவருக்கும் மதிய வணக்கத்துடன். வேதாரண்ய மட்டம் தேத்தாவுடி வடக்கு செல்வ பாரதி.
0: சொல்லுங்க.
2: அதாவது இப்ப பற்கள்ல வந்து இந்த சில பேருக்கு காயா இருக்கு, சில பேருக்கு கருப்பு கலர்ல இருக்கு, இந்த கரை ஏன் பற்கள்ல உழுவுது, அது விழுந்தா அது எப்படி நீக்கலாம், இதுக்கான ஒரு விளக்கம் கொடுங்க டாக்டர்.
1: பல் என்ன கலரா, கருப்பா இருக்கு, இன்னொன்னு
0: காவி காவி கலர் ஒரு பிரவுனிஷ்.
1: இது எல்லாத்துக்குமே காரணம் நாங்க சரியா பல் விளக்கலங்கறதான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, நம்ம இப்ப பிரஷ் பண்ணிட்டு முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா நல்லா கிளீனா இருக்கும். அது கூட நம்ம சாப்பிடுறோம், காலையில இருந்து நைட்டு வரைக்கும் சாப்பிடுறோம், சாப்பாடு சாப்பிடுறோம், ஸ்நாக்ஸ் சாப்பிடுறோம், சூடா குடிக்கிறோம், ஹாட்டா அது கூலிங் கூல்ட்ரிங்க்ஸா ஏதாவது குடிக்கிறோம், இது எல்லாமே நம்மளோட பல்லுல போய் ஒட்டிக்கும். ஃபர்ஸ்ட் ஒட்டி ஒரு மாவு மாதிரி படிய ஆரம்பிச்சிடும். அந்த மாவு மாதிரி இருக்கும் போதே நீங்க பிரஷ் பண்ணிட்டீங்க, அன்னைக்கு நைட்டே பிரஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நார்மல் பிரஷிங்ல போயிடும். அது நாள் ஆக ஆக நம்ம அப்படியே அதை விட விட என்ன ஆகும்னா, அந்த மாவு மாதிரி இருக்கிறது நம்மளோட எஸ்பினாலையும் நம்மளோட வாயில இருக்கிற கிருமினாலையும் ரொம்ப ஹார்டா கெட்டியா கார மாதிரி படிய ஆரம்பிக்கும்.
0: சரி,
1: அது நாளடைவுல என்ன ஆகும்னா, நம்ம நார்மல் பிரஷ்ல அது போகாது, அதுதான் அந்த மஞ்சள் கலராவோ இல்ல கருப்பு கலராவோ இல்ல பல்ல சுத்தி பச்சை கலராவோ இருக்கிறதுக்கான காரணம். அந்த காவி மாதிரி கரை படியறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, பல் ஈர் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி பல் ஈர்ல இருந்து ரத்த கசிவு, வாயில துர்நாற்றம் வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் கொண்டு போய் விடும். இதுக்காக தான் ஆரம்பத்திலே நாங்க பிரஷ் பண்ணுங்க, ப்ராப்பர் பிரஷிங் பண்ணுங்க. இப்ப காலில இருந்து சாப்பிடுறத நைட்டு பிரஷ் பண்ணி தூங்குங்க, அதே மாதிரி நைட்ல இருந்து தூங்கிட்டு இருக்கிறது அந்த வாயில இருக்கிற பகல்ல மார்னிங் எழுந்த உடனே பிரஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. இந்த கார பிரயத்துக்கான காரணம் இதுதான்.
0: ஓகே டாக்டர், இப்ப வந்து குழந்தைங்களுக்கு வந்து பால் பற்கள் வந்து எப்படி பராமரிக்கப்படணும், அது வந்து விழுந்துரும் அப்படிங்கறதுனால அதை கவனிக்காம அப்படியே விட்டுறலாம் அப்படிங்கிறாங்களே, அது உண்மையா?
1: கண்டிப்பா நிச்சயமா கிடையாது. பால் பல்லுதான் ரொம்ப முக்கியம், பால் பல்லோட அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, அந்த பால் பல்லுதான் பசங்க வந்து சாப்பிடுற மென்னு நல்லா அறப்பட்டு உணவை மென்னு சாப்பிடுறதுக்காக முக்கியமானது அந்த பால் பற்கள் தான்.
0: சரி,
1: அதே மாதிரி அந்த பால் பல் இருக்கிறதுனாலதான் சரியான பேச்சு வர்றது, கரெக்டான அந்த உச்சரிப்பு எழுத்து உச்சரிப்பு எல்லாம் வர்றது.

0: வர்றதுக்கான காரணம் அந்த பால் பற்கள் தான். அதே மாதிரி அந்த பால் பற்கள் இருக்கிற இடத்துலதான் இந்த பெர்மனன்ட் பல்லுங்கிற சொல்லக்கூடிய நம்ம அந்த முக்கியமான பற்கள் எல்லாம் வளரும். இப்ப அந்த பால் பல்லு சொத்தையாகி பால் பல்லு தானே நம்ம கவனிக்க வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பால் பல்லு இப்போ ஒரு 12 வருஷத்துல விழ வேண்டிய பால் பல்ல நான் ஒரு 6 வருஷத்துல எடுத்துட்டேன்னா அந்த இடத்துல ஈர் எல்லாம் ஃபுல்லா டைட்டா மூடிக்கும். அதுக்கப்புறம் வளர்ற பல்லு என்ன ஆகும், முன்னும் பின்னுமா வளர ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு காரணம் இல்லாம பாத்துக்கிறதுக்கு அந்த பால் பல்ல நல்லா பராமரிக்கணும் அப்படிங்கறத நாங்க சொல்றது.
1: இன்னொன்னு
0: அந்த முக்கியமான நமக்கு இருக்கிற முக்கியமான அந்த கடவாப்பல்ல, முதல் கடவாப்பல்ல 6 வயசுலயே வந்துடும். 6 வயசுல இருந்து நம்மளோட 60 வயசு 70 வயசு வரைக்கும் நம்ம கடவாப்பல்ல 6 வயசுலயே இருக்கும். அப்ப அந்த 6 வயசுல இருந்தே நாங்க பிரஷ் பண்ண ஆரம்பிக்கணும். சில பேர் எங்ககிட்ட வருவாங்க 30 வயசுதான் ஆயிருக்கும், இப்போ வந்து நான் 6 மாசமும் நான் டெய்லி 3 வேளை பிரஷ் பண்றேன் அப்படிம்பாங்க. ஆனா அப்ப அந்த 30 வயசுக்கு முன்னாடி எல்லாம் விட்டுருப்பாங்க, 6 வயசுலயே இந்த பல்லு உங்களுக்கு வந்திருக்கும், நீங்க அப்பையில இருந்து ப்ராப்பரா பிரஷ் பண்ணணும், ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும்னு நாங்க சொல்லுவோம். அப்போ அந்த பால் பல்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: ஓகே, இப்ப பால் பற்கள்ல சொத்தை பல் வந்துச்சுன்னா அதை அடைக்கலாமா?
0: தாராளமா அடைக்கலாம். பால் பல்ல சின்னதா நீங்க இப்ப சில பேர் வந்து குழந்தைக்கு பால் குடுத்துட்டு அப்படியே தூங்க விடுவாங்க. அப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் பல் எல்லாமே மாவு மாதிரி கொட்ட ஆரம்பிக்கும். அதுக்கான காரணம் வந்து மில்க் டூத் சிண்ட்ரோம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இது வந்து என்ன ஆகும்னா அந்த பால் குடிச்சிட்டு அப்படியே தூங்கிடுறது. சோ அப்ப என்ன ஆகும், அந்த பால்ல இருக்கிற அந்த கிருமி பாக்டீரியா எல்லாமே போயிட்டு அந்த மாவு மாதிரி படிஞ்சு சொத்தப்பல் உருவாகும். சோ அதனாலதான் வந்து நாங்க இப்ப பால் குடுத்தீங்க அப்படின்னா பிரஷ் ஒரு பஞ்சு நார்மல் பஞ்சை எடுத்து தண்ணியில தொட்டு ஃபுல்லா தொடச்சி விட்டுருந்தோம் குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி பிரஷ் பண்ணி சின்ன சொத்தையா இருக்கு, நீங்க நம்ம பேரண்ட்ஸ் பாக்குறோம் ஒரு கருப்பா இருக்கு சொல்றாங்க அப்படின்னா அதை கூட்டிட்டு வந்தீங்கன்னா சாதாரண சொத்து சின்னதா இருக்கும் போதே அடைச்சிக்கலாம். இன்னொன்னு நவீனமா நம்ம பெரியவங்களுக்கு பண்ற மாதிரியான வேர் சிகிச்சைகள் கூட குழந்தைங்களுக்கு தாராளமா பண்ணலாம். அந்த பால் பொருட்கள் 12 வயசு வரைக்கும் நமக்கு முக்கியம். 12 வயசுல பெர்மனன்ட் டூத் வளர்ற வரைக்கும் அந்த பால் பொருட்கள் நம்ம ரொம்ப கவனமா பாத்துக்கணும்.
1: ஓகே டாக்டர், இப்ப இந்த குழந்தைகள் பேசுறதுக்கும் இந்த பால் பற்கள் அந்த இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சில குழந்தைகளுக்கு சரியா பேச்சு வரல அப்படின்னா இது காரணமா இருக்கும் அப்படிங்கிறாங்க.
0: கை சப்பறது, குழந்தைங்களை கை சப்பற பழக்கம், இந்த பாட்டில் ஒரு சர்டன் ஏஜுக்கு மேல அந்த பால் பாட்டில் தப்பிக்கிட்டே இருப்பாங்க. இதனால என்ன ஆகும்னா அந்த முன்னாடி இருக்கிற பல்கள் எல்லாம் வந்து ரொம்ப எஸ்டேட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான அந்த ஸ்பீச் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அந்த இஸ் சவுண்ட் எல்லாம் கரெக்டா ப்ராப்பரா வராது. அதே மாதிரி இல்ல ஒரு பல் இல்லைன்னாலும் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரலாம். அந்த பேச்சுக்கும் அந்த பல்லுக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கு.
1: ஓகே டாக்டர், ஒரு விளம்பர இடைவேளை தொடர்ந்து நாம பேசலாம்.
0: ஓகே.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலாடுதுறை ஜே கே ஆர் பாலி கிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பகுதியை வழங்கியோர் ஜே கே ஆர் பாலி கிளினிக் மயிலாடுதுறை. ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் ஜே கே ஆர் பாலி கிளினிக் மயிலாடுதுறை.
1: மயிலாடுதுறை ஜே கே ஆர் பாலி கிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
2: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
1: மேலும் ஜே கே ஆர் ரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
2: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
1: ஜே கே ஆர் பாலி கிளினிக் கண்ணையா பிரேமாட்டவர் பூக்கடை திரு பஸ் ஸ்டாப் மயிலாடுதுறை.
2: செல் 9443935130.
1: ஜே கே ஆர் பாலி கிளினிக்.
0: நேரம் 2:30. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் திருவாரூர் வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பகுதியை வழங்குவோர் வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவாரூர், வி கே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
3: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
2: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
3: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
2: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயூரநாதர் வடக்கு வீதி மயிலாடுதுறை, பெருமாள் கோவில் தெரு, காரைக்கால்.
4: கல்யாணத்துல கவனிச்சியா?
5: பொண்ணும் மாப்பிள்ளையும்

0: ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நேர்களே, இன்றைய டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் வைத்தீஸ்வரன் கோவில் பல் மருத்துவர் டாக்டர் வி லக்ஷ்மி பிரியா அவர்கள் நேர்களின் சந்தேகங்களுக்கு ஆலோசனை வாங்கிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் நம்முடன் இணையவரும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம் மேடம், அரம்பா ராமன்.
5: சொல்லுங்க ராமன், என்ன சந்தேகம்?
6: வணக்கம் டாக்டர்.
7: வணக்கம், சொல்லுங்கம்மா.
6: நல்ல தகவல் சொல்லிட்டு இருக்கீங்க மேடம், நன்றி. அது கணவாய் பல்லு பூச்சி வந்து ஒரு வருடத்துக்கு முன்னாடி எடுத்துட்டேன் மேடம். அதன் பிறகு நான் பல்லு பொறுத்துல எந்த தொந்தரவு இல்ல, அப்படியே
7: விட்டுட்டேன்.
6: இது அவசியம் வச்சுதான் அவனுங்களா, தொந்தரவு இல்லாதனால அப்படியே விட்டுட்டேன். இல்ல அது வைக்காததுனால அடுத்தடுத்து ஏதாவது தொந்தரவு வருமாங்கறதான் கேள்வி.
7: எல்லா கடவா பல்லும் எடுத்துட்டீங்களா, ஒன்னு மட்டும் எடுத்துருக்கீங்களா?
6: ஒன்னே ஒன்னுதான் மேடம் விட்டுருக்கேன், இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு ரெண்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எந்த தொந்தரவும் இல்ல. மீண்டும் வைக்கணும்னா ஏதாவது பக்க விளைவு வருமா என்னமோன்னு பயந்துட்டு அதை அப்படியே விட்டுட்டேன். அதான் கேக்குறேன்.
7: நிச்சயமா நிச்சயமா வைங்க. பல்லு மறுபடியும் பொருத்திக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படி நாங்க சொல்றோம்னா, இப்ப ஒரு புக் செல்ஃப் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, புக் எல்லாம் அடுக்கி இருக்கு ஓகேவா. அப்ப அந்த ஒரு புக்கை நான் எடுத்துட்டேன்னா பக்கத்துல உள்ள புக் எல்லாமே சரியும், கரெக்டா? பக்கத்துல உள்ள புக் எல்லாமே முன்ன பின்ன மாறும். அதே போலதான் நம்மளோட பற்களும் வரிசையா கரெக்டா இருக்கு. அதுல நான் ஒரு பல்ல எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, பக்கத்துல உள்ள பற்கள் எல்லாம் சாய்ஞ்சிரும், சாஞ்சிட்டு மேல உள்ள பற்கள் எல்லாமே கீழே இறங்க ஆரம்பிக்கும். அந்த கேப்ப க்ளோஸ் பண்றதுக்காக முன்ன பின்ன அந்த வரிசைகள் கொஞ்சம் கொஞ்சமா, இது உடனே நடக்காது, பல வருஷங்களா நடக்கும். சோ அதனால இன்னொன்னு, நம்ம மெல்ல சாப்பிடுறதுக்கான அந்த இதுவும் குறைய ஆரம்பிக்கும். இதனால பல்லு கட்டிக்கிறது ரொம்பவே நல்லது. பல்லு கட்டுறது பொறுத்த வரைக்கும் ஒரு சொல்லுங்க.
6: ஒரு வருடத்துக்கு மேல ஆயிட்டு மேடம், இப்ப வைக்கலாங்களா?
7: தாராளமா கட்டலாம்.
5: வயிற்றுக்குள்ளது
7: பல் வேறு சிகிச்சை முடிச்சுட்டு அந்த பல்ல சின்னதா இழைச்சிட்டு அதுக்கு மேல அந்த கொப்பி போடுவோம். அந்த கொப்பி போடுறதுல ஒரு ப்ராப்பர் டெக்னிக் இருக்கு, கரெக்டா வைக்கணும். அந்த பல் ரெண்டு பக்கத்துல உள்ள இடைவெளியை கரெக்டா க்ளோஸ் பண்ணணும். அத வந்து நம்ம லேப்ல கொடுத்து ப்ராப்பரான ஒரு லேப்ல செய்யணும். அப்படி செஞ்சோம் அப்படின்னா அந்த கேப் உங்களுக்கு இல்லாது. இன்னொன்னு, அந்த மாதிரி ஏதாவது சின்னதா மாட்டுச்சு அப்படின்னா உடனே போய் மருத்துவர் அணுகி ஆலோசனை பெற்றுக்கணும். ஏன் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா மாட்டுறது நாலு அடையில என்ன பண்ணுவாங்க பேஷண்ட்ஸ்னா, ஒரு குச்சி வச்சு குத்துறதோ இல்ல வந்து பின்ன வச்சு குத்துறதோ இந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கேப் இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கும். சோ அந்த இடத்துல நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் போய் மாட்டும் போது பக்கத்துல உள்ள பல்லுல சொத்த வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. சோ அதனால அந்த கேப் போட்டுட்டு அதோட நம்ம பல்ல வேர்த்திச்சை பண்ணிட்டோம், கேப் போட்டுட்டோம், நம்ம இதுக்கப்புறம் என்ன வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கு இல்லாம இன்னும் நல்லா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். நீங்க வந்து பிரஷிங் டெக்னிக், நான் சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி பிரஷிங் ப்ராப்பரா பண்ணணும். வெறும் பிரஷோட நிறுத்தாம அடுத்தடுத்து இடுக்குக்கு மட்டும் சுத்தம் பண்ற பிரஷ் எல்லாம் நிறைய இருக்கு. நீங்க அந்த கேப் போடுறோம்ல, அந்த கேப் போடுறதுக்கான இடுக்க மட்டுமே சுத்தம் பண்ற இன்டர்ஜென்டல் பிரஷ்ன்னு சொல்லக்கூடியது மார்க்கெட்ல நிறைய இருக்கு. அதை எடுத்து அந்த குச்சி எல்லாம் வச்சு குத்துறதுக்கு பதிலா அந்த பிரஷ வச்சு அழகா கிளீன் பண்ணி எடுத்தோம்னா சாப்பாடுறது போய் தங்காது, சாப்பிடுறது போய் தங்காது, பக்கத்துல உள்ள பல்ல சொத்தையாக்காது. இந்த மாதிரியான விஷயங்களை நான் வந்து
5: வயிற்றுக்குள்ள போயிட்டு இன்ஃபெக்ஷன் ஆகுது. ஓகே டாக்டர், இப்ப அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கூட நம்ம பேசிடலாம். வணக்கம்.

0: இனிய மதிய வணக்கம் சகோதரி.
1: சொல்லுங்க
0: ராஜேந்திரன். மணக்குடி. வணக்கம் டாக்டர் அம்மா.
2: வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
0: டாக்டர் அம்மா, எனக்கு வந்து வயது 65மா.
2: ஓகே சார்.
0: அப்ப 65 பண்ண பல் ஈரல் தேய்வு ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால பல் கூசுது. இதுக்கு என்ன காரணமா? பல் கூசுதே, ஒரு 4-5 பல்லு ஆட ஆரம்பிச்சுட்டு வயது 65. இது ஒரு கேள்விமா. ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்த மேல உள்ள பல்களுக்கும் கண்ணில் உள்ள நரம்புக்கும் தொடர்பு உண்டாமா? இந்த ரெண்டுக்கும் விளக்கம் கொடுங்கம்மா கொஞ்சம்.
2: கண்டிப்பா நிச்சயமா தொடர்பு இருக்குங்கிறது வந்து, நரம்பு நம்மளோட கண்ணுக்கு போற நரம்பு, பல்லுக்கு போற நரம்பு, முகத்துக்கு போற நரம்பு எல்லாமே பக்கத்து பக்கத்துலதான் இருக்கே தவிர, இது நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம், மேல் பல்லு எடுத்தா கண்ணு பாதிக்கும் அப்படின்னு. கண்டிப்பா நிச்சயமா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு சாருக்கு வயசு 65. சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஜ்னால பல் தேய்மானம் இருக்கும். இன்னொன்னு பற் காரைகள். இத்தனை வருஷமா அவங்க எப்படி கிளீன் பண்ணிருக்காங்கிறது நமக்கு தெரியாது. என்னதான் கிளீன் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி அந்த காரைகள்

0: ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்த மேல உள்ள பல்களுக்கும் கண்ணில் உள்ள நரம்புக்கும் தொடர்பு உண்டாமா? இந்த ரெண்டுக்கும் விளக்கம் கொடுங்கம்மா கொஞ்சம்.
1: கண்டிப்பா நிச்சயமா தொடர்பு இருக்குங்கிறது வந்து நரம்பு, நம்மளோட கண்ணுக்கு போற நரம்பு, பல்லுக்கு போற நரம்பு, முகத்துக்கு போற நரம்பு எல்லாமே பக்கத்து பக்கத்துலதான் இருக்கே தவிர, இது நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம், மேல் பல்லு எடுத்தா கண்ணு பாதிக்கும் அப்படின்னு. கண்டிப்பா நிச்சயமா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு சாருக்கு வயசு 65. சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஜ்னால பல் தேய்மானம் இருக்கும். இன்னொன்னு பற் காரைகள், இத்தனை வருஷமா அவங்க எப்படி கிளீன் பண்ணிருக்காங்கிறது நமக்கு தெரியாது. என்னதான் கிளீன் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி அந்த காரைகள், நாளடைவுல மாவு மாதிரி இருந்த காரைகள் ரொம்ப அதிகமா தேங்கி போய் காரையா கெட்டியா புடிச்சிட்டு இருக்கும். அந்த காரை சேர சேர என்ன ஆகும்னா, பல்லுக்கும் ஈருக்குமான இடைவெளி அதிகமாகும். அந்த இடத்துல மறுபடியும் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் போய் மாட்டும், சாப்பிடுற சாப்பாடு போய் மாட்டி திரும்பி அந்த இடத்துல நிறைய அதிகமாகி அந்த பல் ஈரு கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிக்கும். அந்த ஈரு இறங்க இறங்க என்ன ஆகும்னா, ஈருக்கு அடியில இருக்கிற அந்த பல்லு சொருக்கி இருக்கிற அந்த எலும்பு இருக்கு இல்லையா, அந்த எலும்பு தேய ஆரம்பிக்கும். அப்படி தேய ஆரம்பிக்கிறதுனாலதான் அந்த ஈரு இறங்கி பல் கூச்சம் ஆகுறது, பல் ஆடுறது. எல்லாத்துக்குமே அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல் காரை, அந்த பல் காரை என்ன பண்ணலாம் அப்படின்னா, பல்ல ரெண்டு தடவை பிரஷ் பண்ணலாம்.
2: இதுதான். ஓகே டாக்டர். அப்புறம் இந்த அலைனர்ஸ் அப்படிங்கிற நவீன பற்கள் சீரமைப்பு பத்தி சொல்லுங்க டாக்டர்.
1: நவீன, இது வந்து ஒரு முன்னாடி எல்லாம் பல் சீரமைக்கிறதுக்காக பல் சில பேருக்கு முன்ன பின்ன இருக்கும், ரொம்ப எட்டிட்டு இருக்கும். இதெல்லாமே வந்து முன்னாடி என்ன பண்ணுவோம்னா, மெட்டல் பிரேசஸ் அப்படின்னு சொல்றது, ஒவ்வொரு பல்லுல சின்ன சின்ன மெட்டல் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு மேல ஒரு கம்பி போட்டு அதை ப்ராப்பரா பண்றது வந்து பழைய இப்பயும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பட் அதாவது ட்ரெடிஷ்னலான ஒரு மெத்தடா இருக்கு மெட்டல் பிரேசஸ், அதோட ஒரு நவீன ஒரு விஷயமா தான் பாக்குறது வந்து நம்ம இன்விசிபிள் அலைனர்ஸ்னு சொல்றது. இந்த இன்விசிபிள் அலைனர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட நம்மளோட பற்களை வந்து 3D முறையில ஸ்கேன் பண்ணி பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ஆப்டர் ட்ரீட்மெண்ட், உங்க பல்லு இப்ப இப்படி இருக்கு, 3D முறையில எல்லாத்தையுமே அலைன் பண்ணி கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத நாங்க முன்னாடியே டிடெக்ட் பண்ணி பேஷண்ட்டுக்கும் காட்டிடுவோம். உங்க பல்லு வருஷத்துக்கு வந்தா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு 3D தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி அதை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு துல்லியமா தயாரிக்க ஒரு ட்ரே மாதிரி தயாரிச்சு கொடுப்போம். ஒரு செட் ஆஃப் ட்ரேஸ் கொடுத்துருவோம். அந்த ட்ரேஸ்ல இதுக்கும் அந்த பழைய மெத்தட் மெட்டல் பிரேசஸ்க்கு பழைய மெத்தடுக்கும் என்ன வித்தியாசம்னா, இது எப்ப வேணுமோ நம்ம கலட்டி மாட்டிக்கலாம், அதை நம்ம அப்படி கழட்ட முடியாது. நாங்க தான் ஃபிக்ஸ் பண்ண, டாக்டர்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும், டாக்டர் தான் ரிமூவ் பண்ண முடியும். ஆனா இது அப்படி கிடையாது, ஒரு ட்ரே மாதிரி இருக்கும், கண்ணுக்கே தெரியாது. இது இதோட மெயின் அட்வான்டேஜ் நம்ம போட்டிருக்கவே தெரியாது. நிறைய பேர் வந்து அந்த கிளிப்பு போடுறதுக்கு அசிங்கப்பட்டுக்கிட்டோ இல்ல கூச்சப்பட்டுக்கிட்டோ நம்ம அதை பண்ணவே மாட்டாங்க. ஆனா இது அப்படி கிடையாது, ஒரு கண்ணுக்கே தெரியாததுங்கிறதுனால அவங்க எப்ப வேணும் போட்டிருக்கிறது, வெளியில யாருக்கும் தெரியாது, நம்ம சாப்பிடும் போது கலட்டி வச்சுக்கலாம். இன்னொன்னு அதுல எதுவுமே இருக்காது. அந்த கம்பிங்கிறது வந்து எங்கேயாவது குத்தும், சாப்பிடும் போது உதட மாட்டோம், கண்ணத்து பக்கத்துல குத்தும், பட் இந்த இதுல வந்து அப்படி எதுவுமே இருக்காது. அதுதான் வந்து இந்த இன்விசிபிள் அலைனர்ஸ் அப்படிங்கறது ஒரு ஒரு அட்வான்டேஜ் தான் நாங்க பாக்கோம்.
2: ஓகே, அப்ப அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம், டாக்டரிடம் கேளுங்க.
3: இருவருக்கும் வணக்கம்மா.
2: வணக்கம், சொல்லுங்க.
3: முடிகண்டல் இந்த வாசிமுத்துவரன் பேசுறேன். நான் காமனா ஒரு ரெண்டு கேள்வி கேக்குறேம்மா.
2: சொல்லுங்க.
3: இப்ப குழந்தைங்களுக்கு பல்லு விழுந்துருது இல்ல, அதுங்களுக்கு வளர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகிடுது, அது என்ன காரணமா இருக்கும் ஒண்ணு? அது என்ன செஞ்சாங்க, சில இடத்துல கிராமப்புறங்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னாக்கா, மாமாக்காரங்க இந்த நெல்லுமணியை வச்சு அந்த எகரை கிழிச்சு விட்டாக்கா முளைக்குங்கிற மாதிரிலாம் செய்யறாங்க, அது செய்யலாமா அது அதுன்னு சொல்லுங்க. அடுத்தபடி அது என்னத்தினாலுமா லேட் ஆகுது, ஒரு வருஷ கணக்குல கூட ஆகுது சில குழந்தைங்களுக்கு பல்லு முளைக்க, அது சொல்லுங்க. அடுத்தபடியா அந்த கன்சீவா இருக்கிற டைம்ல அந்த பல்லு வலி வந்துருது இல்ல, அப்ப அர்ஜென்ட்டுக்கு இந்த மெடிக்கல் எல்லாம் மாத்திரை வாங்கி போடலாமா அப்படிங்கறத சொல்லுங்கம்மா.
1: குழந்தைங்களுக்கு பல் விழுந்து பல் முளைக்க லேட்
2: ஆகுது,
1: அதுக்கான காரணம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பல்கள் வந்து சொத்தையாகி குடுங்கன்னா, 12 வயசுல முளைக்க வேண்டிய பல்ல நான் 6 வயசுல எடுத்துட்டேன்னா அந்த 6 வருஷம் பல்லு முளைக்காது. அந்த பல்ல நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஆடி விழவும் அடுத்த ஒரு மாசத்துல கொஞ்ச நாள்லயோ பல்ல தானாவே முளைக்கும். இப்ப நம்ம சொத்தையாகி நம்ம வந்து அதை எடுத்துடுறோம் அப்படின்னாதான் அந்த இடத்துல பல்லு, நான் ஏற்கனவே சொன்ன பல் ஈர் ரொம்ப டைட்டா போய் மூடிக்கும், அப்ப அடுத்த வளர வேண்டிய பல்லு வந்து அந்த இடத்துல வளராம முன்ன பின்னமா வளர்றது, இந்த மாதிரி லேட்டா வளர்றது, அந்த மாதிரி எல்லாம். இந்த நெல் மணி அப்ப பண்ணிட்டு இருந்தாங்க, இப்பயும் கிராமப்புறங்கள்ல பண்ணிட்டு இருக்காங்க. பட் லேட் ஆச்சு அப்படின்னா, நாங்க எங்க கிட்ட வந்தாங்க அப்படின்னா, இப்ப ஃப்ரெண்ட் பல்லு விழுந்துருச்சு ஆனா

0: ஒண்ணு முளைக்கல அப்படின்னா ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாப்போம், அந்த பெர்மனன்ட் பல்லு வந்துருச்சா, எந்த அளவுக்கு அது வந்திருக்கு அப்படிங்கிறது. சில பேருக்கு இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈர் ரொம்ப டைட்டா மூடி இருக்கும், அப்படி இருக்கும் பட்சத்துல என்ன பண்ணுவோம், நாங்க லைட்டா அந்த கீறி விட்டோம் அப்படின்னா கரெக்டா அந்த பொசிஷன்ல ப்ராப்பரா வந்துடும். இது லேட் ஆகிறதுக்கான முக்கிய காரணமே அந்த சொத்தியாகி சீக்கிரமா நம்ம எடுக்கிறது தான். இப்ப நம்ம நல்லா ஆடிட்டு இருக்கிற பல்லு விழுந்துருச்சு, ஒரு கரெக்டா ஒரு 12 வயசுல விழ வேண்டிய பல்லு விழுந்துருச்சுன்னா அடுத்த பல்லு தானா ஆட்டோமேட்டிக்கா சீக்கிரமாவே வந்துடும்.
1: கீரி விடுறது அப்படிங்கறது வந்து இப்ப டாக்டர் கிட்ட போய் தான் அதை செய்யணும் இல்லைங்களா, அவங்க நெல்ல வச்சு பண்ணலாம் அப்படிங்கறது.
0: அது எந்த அளவுக்கு இருக்கு, நீ சொன்ன மாதிரி எக்ஸ்ரே எடுத்து பாக்கணும், அது எந்த அளவுக்கு இருக்கு, அந்த முன்னாடி பேர் எல்லாம் வந்துருச்சா, அந்த பல்லு எந்த அளவுக்கு வந்திருக்குங்கிறத பாத்துட்டு செய்யறது நல்லது.
1: ஓகே, இன்னொன்னு அவங்களே பண்ணா இன்ஃபெக்ஷன் வரதுக்கும் வாய்ப்பு
0: இருக்கு. ஆமா, இன்ஃபெக்ஷன் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு, நிறையவே இருக்கு. அவங்க சுத்தமா பண்ணுவாங்களா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது இல்ல, அதனால.
1: அடுத்த கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தாங்க, கர்ப்பிணி பெண்கள் டேப்லெட் வாங்கி சாப்பிடலாமா பல்வலி?
0: அந்த கன்சீவா இருக்கிற டைம்லதான் பல்வலி நிறைய ஜாஸ்தியா வரும். அதுக்கான காரணம் நம்மளோட அந்த சத்து இது எல்லாமே வந்து கவனத்துல இது பண்ணிக்கணும். அந்த பல்லு அப்போ வந்து பராமரிக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமா இன்ஃபெக்ஷன் நிறைய அவங்களுக்கு வரும், அவங்க ப்ராப்பரா அதை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, ப்ராப்பரா பிரஷ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த பல் வலி அதிகமா இருக்கும். இன்னொன்னு, அந்த கன்சீவா இருக்கிற அந்த டைம்ல நம்மளால ப்ராப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அந்த 10 மாசத்தை நாங்க ஒரு 3 ட்ரைமஸ்டர்னு சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு 3 பிரிச்சுப்போம். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் 3 மாசத்துலயும் எங்களால எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாது, ஏன்னா அப்பதான் கரு உண்டாகி நல்லா வளர்ச்சி நடந்துட்டு இருக்கும். அதே மாதிரி கடைசி 3 மாசமும் எங்களால சேர்ல உட்கார வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. அந்த நடுவுல உள்ள அந்த 3 மாசத்துல பண்ணலாம், அப்பயும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர்ஸ் தான் நாங்க பண்ண மாட்டோம். அந்த மாதிரிலாம் பண்ணவும் முடியாது, மயக்க மருந்து கொடுக்கறது, அந்த ஹெல்த் எல்லாம் நாங்க கண்டிப்பா அந்த இதுல கவனத்துல நிக்குதான் நாங்க பண்ணி ஆகணும். சோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்க வெளியில போய் மாத்திரை மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி சாப்பிடுறது எல்லாமே வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா அந்த கர்ப்பமா இருக்கிற அந்த டைம்ல வந்து சில மாத்திரைகள் கொடுக்கணும், சில மாத்திரைகள் கொடுக்க கூடாது. கிளர்ச்சி ரொம்ப ஓவர் பவரா எங்களால கொடுக்க முடியாது. ஆன்டிபயோட்டிக்கும் ப்ராப்பரா நாங்க அதை பாத்துட்டு தான் கொடுக்க முடியும். இப்ப எங்ககிட்ட வந்தாங்கன்னா நாங்க ஒரு கைனகாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணி இவங்களுக்கு இந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூ இருக்கு, நீங்க இந்த டேப்லெட் கொடுக்கலாம் அப்படிங்கறத நாங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட், ப்ராப்பரான ஒரு மாத்திரை கொடுக்கறது எல்லாமே நாங்க செய்ய முடியும். சோ அதனால என்ன ஆகும்னா, இப்ப நீங்க கன்சீவ் ஆகுறீங்க அப்படின்னாலே ஒரு அதுக்கு முன்னாடியே ஒரு செக்அப், அந்த ஒரு எப்போ நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்களோ அதுக்கு முன்னாடியே ஒரு செக்அப் வந்துட்டீங்கன்னா நாங்க அந்த உங்களுக்கான அந்த ஒரு கைட்லைன்ஸ் நாங்க கொடுப்போம். ப்ராப்பரா பிரஷ் பண்ணுங்க, இந்த இடத்துல பல் சொத்தம் இருக்கு, இத அந்த நடுவுல இருக்கிற அந்த 3 மாசத்துல வந்து அடைச்சிக்கோங்க அப்படிங்கறது எல்லாமே நாங்க ஏற்கனவே ஆல்ரெடி நான் ரொம்ப திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, வருஷத்துக்கு 2 ஒரு செக்அப், அதே மாதிரி கன்சீவ் ஆகிறதுக்கு கன்ஃபார்ம் ஆன உடனே ஒரு செக்அப், இந்த மாதிரி வந்துட்டாங்கனாலே அவங்களுக்கான எல்லா கைட்லைன்ஸும் நாங்க கொடுத்துருவோம்.
1: ஓகே டாக்டர், ஒரு விளம்பர இடைவேளை, தொடர்ந்து நாம பேசலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் விகே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள்.
2: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
3: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
2: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
3: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயூரநாதர் வடக்கு வீதி மயிலாடுதுறை, பெருமாள் கோவில் தெரு, காரைக்கால்.
1: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை அணு மருத்துவமனை தஞ்சாவூர் வழங்கும் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர்.
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
1: நாளை காலை 9 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சிலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சலசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
5: கேடிஎம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
6: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
1: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கடம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தலை.
7: முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் வழங்கும் இன் சொல்லமது
8: உபயோகப் பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.

0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: டாக்டர், இப்போ வந்து பல் வலி அப்படின்னு வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டிலே ஏதாவது வைத்தியம் பண்ணி அதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஏதாவது மூலிகைகள் அரைச்சி வைக்கிறது, இல்லை தைலத்தை தேய்க்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. இது மாதிரி செய்யறது வந்து ஒரு சரியான விஷயம் தானா?
2: நிச்சயமா கிடையாது. பல் வலி அப்படிங்கிறது வந்து சொன்ன மாதிரி கடைசி ஸ்டேஜ் தான். அதையுமே தள்ளி போடுறதுக்காக தான் நிறைய பேர் பாக்குறாங்க. பல்வலி தானே, பாத்துக்கலாம், மாத்திரை வாங்கி போடலாம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. இன்னொன்னு கிராம்பு வச்சு கடிக்கிறது, தைலத்தை தடவுறது, இது எல்லாமே வந்து பிரச்சனைய இன்னும் தீவிரமாக்குமே தவிர ஒருபோதும் சரி பண்ணாது, நிச்சயமா சரி பண்ணாது. அத உடனே பல் டாக்டர் அணுங்க, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை பார்த்து, நீங்க தள்ளி போடுறதுனால ஏதாவது நல்லது நடக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அப்போ அது அதுக்கு என்ன பண்ணலாம்ங்கறத சரியா ஒரு ஆலோசனை எடுத்துட்டு பண்றதுதான் நல்லது.
0: ஓகே டாக்டர், இப்போ அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கூட நம்ம பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். மேம்
0: சொல்லுங்க.
3: அம்மா, எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு. வயது ஆகும்போது நம்ம பல்லினுடைய நிறம் அது மாறுமா, அல்லது வெள்ளை கலர்ல சில இருக்கு, இல்லாம மஞ்சள் நிறத்துல அந்த வயது ஆகும் பொழுது பல்லினுடைய நிறம் மாறுவது எனாமல்ல இருக்கக்கூடிய சேஞ்சஸ்ங்கிறாங்க, இது எந்த அளவுக்கு உண்மை, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அது ஒண்ணுமா. ரெண்டாவது, பல்லு முன்னையும் பின்னையும் கோணலா இருந்தது அப்படின்னா என்ன மாதிரியான நவீன சிகிச்சை முறைகள் இருக்கு? சிலருக்கு அந்த பற்கள்ல வந்து கிளிப் மாதிரி போடுறதுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க, அந்த கிளிப் இல்லாம வேற ஏதாவது நவீன சிகிச்சை முறை பல் திருத்தத்துக்கு இருக்கா, அதை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணுமா?
2: ஓகேமா, நீங்க கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி, பல் வயதாக ஆக கலர் மாறுமான்னு. நான் ஏற்கனவே பல் அந்த பல் தேய்மானம்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த மேல இருக்கிற அந்த எனாமல் தான் உங்களுக்கு அந்த அந்த ஒயிட் கலர். நம்ம நம்மளோட இந்தியர்களுக்கான கலர் ரொம்ப ஒயிட் கிடையாது, ஒரு ஒரு வெளிர் மஞ்சளும் வெள்ளையும் கலந்த மாதிரி தான். அதனால சில பேர் வந்து எனக்கு வெள்ளையா வேணும் அப்படின்னா அதுக்கு நிச்சயமா நம்மளோட இந்தியர்களுக்கான இது கிடையாது.
0: சோ
2: அந்த வயது ஆக ஆக அந்த மேல இருக்கிற அந்த எனாமல் அப்படிங்கறது வந்து தேய தேய மஞ்சளா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் அந்த பல் தேயறதுனாலதானே தவிர, நார்மலா நான் கிளீனாலாம் வச்சிருக்கேன் அப்படின்னா அது நிச்சயமா அந்த அளவுக்கு தேயறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அவங்க கிட்ட அந்த ரெண்டாவது கேள்விக்கு நான் ஏற்கனவே பதில் சொன்னேன்னு நினைக்கிறேன். அந்த இன்விசிபிள் அலைனர்ஸ் சொன்னேன் இல்லையா, அதேதான். அந்த மெட்டல் டிரேசஸ் போடுறது வந்து ட்ரெடிஷ்னலா ஒரு ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு மெத்தட், கிளிப்பு போடுறது. அந்த ஒவ்வொரு மாசமும் ட்ரீட்மெண்ட்க்கு வந்து ஒரு 1.5 வருஷம் ட்ரீட்மெண்ட் அது. பல்லு பல் சீரமைப்பு அப்படிங்கறது வந்து குறைஞ்சது 1 வருஷத்துல இருந்து 1.5 வருஷத்துக்கான அந்த ட்ரீட்மெண்ட் அது. அந்த 1.5 வருஷமும் மந்த்லி செக்அப்க்கு எங்க கிட்ட வரணும். நாங்க அந்த கிளிப்ப கொஞ்சம் கொஞ்சமா டைட் பண்ணி விடுவோம். இது வந்து நம்ம மெட்டல் பிரேசஸ், இதுதான் நான் நிறைய பேருக்கு சொன்ன மாதிரி குத்தப்பட்டுக்கிட்டோ இல்ல அதை போடணுமே அப்படி வலுக்குமே அப்படின்னு பயந்துகிட்டோ அதை நிறைய பேர் பண்ணாம இருக்காங்க. அதுக்கான இந்த நவீன டெக்னாலஜி தான் வந்து இன்விசிபிள் அலைனர் பிரேசஸ் எல்லாமே வருது. இதுல வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம போட்டுருக்கிறதே தெரியாது, இன்னொன்னு வலியும் இருக்காது, மூணாவது நம்ம எப்ப வேணுமோ கழட்டி வச்சு நம்ம போட்டுக்கலாம். இது கொஞ்சம் மக்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஈஸியான மெத்தடா இருக்கு.
0: ஓகே டாக்டர், இப்ப வந்து டென்டல் வீனியர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, அப்படின்னா என்ன டாக்டர்?
2: டென்டல் அப்படிங்கிறது நீங்க அப்ப இவங்க கேட்டாங்க இல்லையா, பல் மஞ்சள் ஆகுது, வயசு ஆக ஆக அப்படின்னா, இது வந்து ஜென்ரல் யங் பீப்புள் ரொம்ப சின்ன வயசுல அந்த மாதிரி ஆயிடுச்சு, இதை சரி பண்ண. இப்ப வந்து நம்மளோட சினிமா ஆக்டர் ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்க பல்லெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வரிசையா இருக்கும், பார்க்க பளிச்சுன்னு இருக்கும். இது எது இது பண்றதுக்கான அந்த இதுதான் வெனீர்னு சொல்லுவோம். இது எப்படி நம்ம பண்ணுவோம்னா, அந்த மேல உள்ள எனாமல்ல லைட்டா தேய்க்கணும், ரொம்ப ஒரு பேப்பரோட பேப்பர் ஷீட் அளவுக்கு தான், அந்த காகிதம் எவ்வளவு மெலிசா இருக்கும் அந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு, அதுக்கு மேல வந்து காம்போசிட் அப்படிங்கிற மெட்டீரியல், அப்படி இல்லைன்னா அந்த செராமிக் அப்படிங்கிற மெட்டீரியல் யூஸ் பண்ணி கல் கொப்பி, நம்ம வேர் சிகிச்சை பண்ணி கொப்பி போடுறோம் இல்லையா, அதுலயே ஒரு வகையான கொப்பி மாதிரி செஞ்சு அதை பிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பாக்குறதுக்கு பல் வரிசை ரொம்ப அழகா இருக்கும், பல்லோட கலரும் ரொம்ப நம்மள ஒரு ஒரு எனக்கு கொஞ்சம் ஒயிட்டா இருக்கு, ஒயிட்டா வேணும் அப்படின்னா என்னோட ஒரிஜினல் கலரை விட ஒரு ஒரு ஷேட் அதிகமா அந்த மாதிரி கொடுத்தோம்னா பல் பாக்குறதுக்கு வெள்ளையா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் இருந்தது. இது வந்து இப்போ முன்னாடி எல்லாம் வெறும் சினிமால ஆக்ட் பண்றவங்க இந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் இப்போ வந்து இந்த காலத்துக்கு எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது வந்து இதுவா போயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே அந்த பாக்கிறதுக்கு அழகா இருக்கணும்.

0: பல் வரிசையா இருக்கணும் அப்படிங்கறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வெனீர் அப்படிங்கறத வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க.
1: ஓகே டாக்டர், இப்போது ஒரு அழகான புன்னகைக்கு மட்டும் அப்படின்னு சொல்லாமல் வாழ்நாள் முழுவதுமே வந்து பற்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொதுமக்களுக்காக நீங்கள் வந்து ஒரு சொல்லக்கூடிய சில டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள் டாக்டர்.
0: இப்போ ரொம்ப ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், தினமும் காலையில் நைட்டு ப்ரஷ் பண்ணணும். தினமும் ஒரு நாள் கூட விடாமல் எப்படி நம்ம சாப்பிட்ட உடனே கை கழுவணும் அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட பழக்கமாக மாறிட்டோம். அதே மாதிரி எது சாப்பிட்டாலும் வாயை கொப்பளிச்சிடணும். இது வந்து நம்ம ரெகுலர் ஹேபிட்டாவே வச்சிருக்கணும். எது சாப்பிட்டாலும் வாயை கொப்பளிச்சு தினமும் காலையில் நைட்டு ப்ரஷ் பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராப்பர் டெக்னிக்கை கற்றுக்கிட்டு 2 நிமிஷத்தை குறையாம பிரஷ் பண்ணணும். வருஷத்துக்கு 2 தடவை, 6 மாசத்துக்கு 1 தடவை பல் பிரச்சனை இருந்தாலும் இல்லைன்னாலும் எனக்கு வந்து எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சா கூட பரவாயில்ல, ஒரு ஜெனரல் செக்அப்க்கு போறதுல தப்பே கிடையாது. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் மூணுதான், ப்ராப்பரா பிரஷ் பண்றது, 2 நிமிஷம் பிரஷ் பண்றது, வருஷத்துக்கு 2 தடவை மருத்துவரை போய் பாத்துக்கிறது. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும், உங்க புன்னகை ரொம்ப அழகாவும் ஆரோக்கியமாவும் இருக்கும், உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு இது ஒரு வழிகாட்டி. ஏன்னா நாங்க பார்த்த உடனே நாங்க சொல்லுவோம் சுகர் இருக்கிற மாதிரி இருக்கு, இதெல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு சொன்னா உடனே போய் சுகர் செக் பண்ணிட்டு பாத்துக்கலாம். அந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்க ஒரு அந்த வருஷத்துக்கு 2 தடவை வர செக்அப் மூலமாவே நாங்க ஒரு உங்களுக்கு ஒரு கைட்லைன் மாதிரி கொடுப்போம்.
1: ஓகே, இப்போ அடிக்கடி பல் சுத்தம் செய்யறதுனால வந்து பல் பலவீனமாகும் அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா டாக்டர்?
0: அடிக்கடி சுத்தம் பண்ண வேண்டாம், பட் வந்து ப்ராப்பரா அதான் பிரஷ் பண்ணிட்டீங்கன்னா நாங்களே வேண்டாம்னு தான் சொல்லுவோம். காரம் அந்த அளவுக்கு இல்ல, நீங்க அப்புறமா பிரஷ் பண்ணி அப்புறமா கிளீன் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது மாதிரி சொல்லுவோம். அடிக்கடி சுத்தம் பண்றதுனால எதுவுமே ஆகாது. அந்த ஒரு ஸ்டெரிலிங் மெத்தட் வந்து வெறும் அந்த காரையை மட்டுமே தான் எடுக்குமே தவிர அந்த பல்லையோ அந்த எரியலையோ எதுவுமே டேமேஜ் பண்ணாது.
1: ஓகே ஓகே டாக்டர், இதுவரை வந்து பல் பராமரிப்பு பற்றி ரொம்ப அழகாக தெளிவாக நேயர்களோட சந்தேகங்களுக்கு ஆலோசனை வழங்கினீங்க. நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் வைத்தீஸ்வரன் கோவில் பல் மருத்துவர் டாக்டர் வி லட்சுமி பிரியா அவர்கள் நேயர்களின் சந்தேகங்களுக்கு ஆலோசனை வழங்கினார். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்திய நான் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவாரூர், வி கே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
2: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
3: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
2: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
3: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயூரநாதர் வடக்கு வீதி மயிலாடுதுறை, பெருமாள் கோவில் தெரு, காரைக்கால்.
1: நேர்களே, சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை.

மணி, நேரம் 2:55. வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: கிருஷ்ணகிரி மாவட்டம் தமனப்பள்ளி 8 சென்டிமீட்டர், திருவண்ணாமலை மாவட்டம் ஏரையூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம், சேரப்பட்டு ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், தன்றாம்பேட்டை, ஈரோடு மாவட்டம் ஒடக்குறிச்சி, கரூர் மாவட்டம் கடவூர் வட்டாட்சியர் அலுவலகம், ஜமனாமரத்தூர், வேப்பந்தட்டை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், கடவனூர், கீழ்பென்னாத்தூர், மடம்பூண்டி, நெடுங்கல்,

0: நந்தியார் தலை, அன்னவாசல் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், பரமத்திவேலூர், பெரம்பலூர், கொடநாடு, வேப்பந்தட்டை, ஆனந்தாபுரம், திருப்பாலப்பந்தர், ஹோசூர், சூலாங்குறிச்சி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கீழ்கோத்தகிரி, தழுதலை, பெனுகொண்டாபுரம், லக்கூர், கீழ்ப்பாடி, அரியலூர், புதுக்கோட்டை, பூதலூர், கலையநல்லூர், வீரகவூர், ஆண்டிப்பட்டி, கெளவரப்பள்ளி அணை, நாமக்கல் ஆட்சியர் அலுவலகம், தென்பரநாடு, செம்மேடு, தென்கனிக்கோட்டை, தியாகதுர்கம், கள்ளக்குடி, காரைக்கால், கொல்லிமலை, திருமனூர், செஞ்சி, வேடசந்தூர், வடப்புதுப்பட்டு ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், மூங்கில் துறைப்பட்டு, கலசப்பாக்கம், பாடாலூர், கீழாநிலை, பரூர், பணப்பாக்கம், எறையூர், கிளன்மார்கன், அவலூர்பேட்டை, ஊத்துக்குழி, பாலபிடித்தி, ஐயம்பேட்டை, சங்கராபுரம், மணிமுத்தாறு அணை, மணலூர்பேட்டை, ஹோசூர், பாம்பார் அணை, செங்கம், திருச்செங்கோடு, லப்பைக்குடிக்காடு, ஊத்தங்கரை, கொடுமுடி, கீரனூர், கமுதி, அருந்தாங்கி, வால்பாறை, பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, காமாட்சிபுரம், மூரார்பாளையம், காங்கேயம், குண்டேரிப்பள்ளம், திருக்காட்டுப்பள்ளி, பொன்மலை, வேப்பூர், கரூர் பரமத்தி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் பெரும்பாலான இடங்களில் அதிக வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 21 டிகிரி செல்சியஸ் கரூர் பரமத்தியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12.5 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. சென்னை, ஈரோடு, கரூர், மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, கன்னியாகுமரி, காரைக்கால், திண்டுக்கல், சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வடகடலோர தமிழ்நாடு மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் கடல் மட்டத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியிருந்தது. நேற்று தெற்கு கர்நாடகத்தின் உட்பகுதி மன்னார் வளைகுடாவை ஒட்டி, வடக்கு கர்நாடகத்தின் உட்பகுதியை ஒட்டி கர்நாடகத்தின் தெற்கு உட்புறமாக 0.9 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்றும் உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர், மதுரை, திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, திருப்பூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை, இடிமின்னலுடன் இன்று பெய்யக்கூடும். விருதுநகர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், சேலம், தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கும் வாய்ப்பு உண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், தென் தமிழகத்தின் ஓரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. 3ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கு முதல் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசான மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக வெப்பநிலை 33.1 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 26.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த
1: நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி காரைக்கால். சிந்தனை துளி. உறுப்பு தானம் செய்வோம், உயிர்களை காப்போம். அக்குறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: இது உங்கள் பண்பலை, உங்களுக்கான பண்பலை 100.3. நேர்களை, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ், வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இப்போ நாங்கள் வாட்ஸ்அப் சேனலிலும் இருக்கோம். இது மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும். இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: மணி 3 ஆயிட்டு, இன்னும் எல்எஸ்சில இன்னும் போஸ்ட் பார்க்கவே இல்லையே, என்ன க்வெஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா?

இந்த மியூசிக் வந்தோடனே தெரிஞ்சிருக்கு எந்த பாட்டோட அந்த மியூசிக் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கோம். அது தாங்க இன்றைக்கி நாங்கள் எல்லாசிலையும் கேட்க போகிறோம். என்ன அப்படின்னா, அதிசயம் இருக்கு இல்லையா, உலகத்தில் 7 அதிசயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களின் பார்வையில் 8வது அதிசயம் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எல்எஸ்சியோட கொஸ்டின். இதுக்கு நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுக்கலாம் ஃபேஸ்புக் பக்கத்தில்.

0: நேர்களை நமது பண்பலையில் இன்று பிற்பகல் 3:15 நாகப்பட்டினம் ருக்குமணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
1: மஞ்சக்கொள்ளை ருக்மணி மருத்துவமனை அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர்.
2: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
3: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி.

0: கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
2: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
1: கிறிஸ்டலின் சிகோசா
2: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
3: எல்எஸ்சி நிகழ்ச்சியில் நாங்கள் ஒன்று கேட்டிருந்தோம் இல்லையா, உங்களின் பார்வையில் 8வது அதிசயம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுரேஷ் ராஜேந்திரன் கண்ணாரப்பாளையத்திலேருந்து, எனது பார்வையில் 8வது அதிசயம் தமிழக மன்னர்கள் கட்டிய கோவில்கள் மற்றும் சிற்பக்கலைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ், இனிய பிற்பகல் வணக்கம். எனது பார்வையில் 8வது அதிசயம் மனித மூளைதான். உலகில் உள்ள 7 அதிசயங்களை கற்பனை செய்வது உருவாக்கியது கலை மற்றும் கலை, கவிதை, அறிவியல், தொழில்நுட்பம் மூல அனைத்திற்கும் மூலப்பொருள் இதுவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமலர்கள் டீ மடப்புறம் தோப்புத்தரு வேல்முருகன், மாலை வணக்கம் சார். எனது பார்வையில் 8வது அதிசயம் திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சல சிவன் கோயில் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எஸ் ஜோதி அன்னப்பன் பேட்டையிலிருந்து இவங்க சொல்லியிருக்கிறாங்க, என் பார்வையில் எல்லா அதிசயமுமே என் கணவர் தான், அவ்வளவு பாசமும் அன்புக்குரியவும் அன்புக்குரிய சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு கிடைத்த பொக்கிஷம் என் கணவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். நாகப்பட்டினம் ருக்குமணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் ருக்குமணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
1: மஞ்சக்கொள்ளை ருக்குமணி மருத்துவமனை, அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர்.
2: நாகையில் நாடி துடிப்பா 24 மணி நேரமும் செயல்படும் டிஎல்ஆர் ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை 24/7.
3: பொது மருத்துவம் மற்றும் அனைத்து வகை சிகிச்சைகளுக்கும், விபத்து மற்றும் அவசர உதவிக்கும் டிஎல்ஆர் ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை
2: 24/7. மஞ்சக்கொள்ளை நாகப்பட்டினம்.
4: சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள். சொற்பொழிவாளர் தென்காசி கணேசன் அவர்கள்.
5: நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நடிகர் திலகத்தின் திரைப்படங்களில் எனக்கு பிடித்த ஒரு காட்சி, தரம்பின் எந்த பகுதி அதிக இனிப்பு, மதுரை கோவிலில் எந்த சிற்பம் மிக அழகு? விடை கூற முடியாத இந்த கேள்விதான் நடிகர் திலகத்தின் படங்களுக்கும் பொருந்தும். இருந்தாலும் அலசி வடிகட்டி ஒரு படத்தின் காட்சியை பகிர்கின்றேன். அந்த திரைப்படம் நடிகர் திலகம் நடித்த தங்க பதக்கம். பட தொடக்கம் முதல் இறுதி வரை அத்தனை காட்சிகளையுமே சிக்சர்கள் தான் என்றாலும், இந்த காட்சியில் நடிகர் திலகத்தின் உடல் மொழி, முகபாவம், சொல்ல முடியாத ஆனால் சொல்ல வேண்டிய கட்டாயம், விழிகள் காட்டும் நவரசம், காட்சியின் இறுதியில் மனைவியாக நடித்த கேஆர்ஜியாவின் நடிப்பையும் தூக்கி சாப்பிடும் சாப்பாடு காட்சி தான் என்னை கவர்ந்தது. மஃப்ரியில் கூட காவல்துறை உயர் அதிகாரி தான் அவர் என்பதை உணர்த்தும் அவரின் உடை, நடை, சிகை, பார்வை என்பது அவருக்கே உரித்தான ஒன்று. மகனை கைது செய்துவிட்டு அப்பாவான எஸ்பி சௌத்ரி அவர்கள் வீட்டில் நுழைந்தவுடன் அங்கே இருக்கும் மனைவி கேஆர்ஜியாவிடம் சென்று, லக்ஷ்மி சாப்பிடலையா என்று கேட்க, ஒரு நாள் சாப்பிடாவிட்டால் உசுரா போய்விடும் என்று அழுகையுடன் அவர் பதில் கூறுவார். அப்படியே மருமகளையும் சாப்பிட அழைக்க அவரும் ஒரு நாள் சாப்பிடாவிட்டால் உசுரா போய்விடும் என்றே பதிலாக கூறுவார். ஆல்ரைட் இந்த வார்த்தையை அவர்தான் உச்சரிக்க வேண்டும். ஆல்ரைட் என்று கூறிவிட்டு அவரே டைனிங் டேபிள் நாற்காலியில் அமர்ந்து இருவரையும் உரத்த குரலில் அழைக்க இருவரும் வந்து விடுவார்கள். அப்புறமும் சாப்பிடாமல் இருக்கும் இருவரை பார்த்த அவரும் சாப்பிடாமல் எழுந்து நின்று பேசும் வசனங்கள், காட்டும் முகபாவங்கள் எத்தனை முறை பார்த்தாலும் கண்களில் நீரை கொட்டும்.
6: லட்சுமி சாப்பிடல?
7: ஒரு நாளைக்கு சாப்பிடலன்னா உயிரா போயிடும்.

0: சாப்பிடலாமா?
1: ஒரு நாளைக்கு சாப்பிடலன்னா உயிரா போயிடும்.
0: ஆல் ரைட், டைம் ஆச்சு, சாப்பிடுவோம். வரப்போறீங்களா இல்லையா?

0: சாப்பிடு சாப்பிடு. மலர், நான் என்னமா தப்பு பண்ணேன்? அப்படி ஏதாவது செஞ்சிருந்தா சொல்லு, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் கடமைத்தானே செய்தேன். லட்சுமி, மாணவன் தவறு செய்த ஆசிரியர் தண்டிக்கிறது இல்லையா? பிள்ளை தவறு செய்தா பெற்றவங்க தண்டிக்கிறது இல்லையா? குற்றவாளி யாரா இருந்தாலும் சரி, அவனை பிடிக்க வேண்டியதான் போலீசாருடைய கடமை. நாளைக்கு நானே ஏதாவது தவறு பண்ணேன்னு வச்சுக்க, எஸ்பிங்கிறதுனால என்ன விட்டு வைக்கவா போறாங்க? என் கையிலேயே விளங்க மாட்டி நடுத்தருவில் எடுத்துக்கிட்டு தான் போவான். இதுவரைக்கும் நான் எத்தனையோ குற்றவாளியை பிடிச்சிருக்கேன், அதுக்கெல்லாம் நீ சந்தோஷப்பட்டிருக்கேன். காரணம், அவங்க யாரும் உனக்கு சொந்தம் இல்லை. இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு குற்றவாளியை பிடிச்சதுக்காக எல்லாரும் என்னை எதிரியா நினைச்சு பாக்குறீங்க. ஏன்? குற்றவாளி உனக்கு மகன், அவளுக்கு கணவன். ஆனா உன்னை மட்டும் எல்லாரும் மறந்துட்டீங்க, அவன் எனக்கும் மகன். ஏதோ சொல்லிட்டேன், சொல்ல முடியாத விஷயங்கள் எவ்வளவோ. நீங்க பெண்கள் அழுது தீத்துறீங்க, ஆனா
1: உட்கார்ந்து சாப்பிடுங்க.
0: ஒரு நாளைக்கு சாப்பிடலன்னா உயிரா போயிடும்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய சிவாஜியின் சாம்ராஜ்யம், நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
3: ருக்மணி மருத்துவமனை, அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர்.
2: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3.
4: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு, மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
5: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
6: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
5: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
7: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இந்த காரைக்கால் பண்பலை 100.3 எல்எஸ்சி. இன்றைய எல்எஸ்சியில் என்ன கேட்டோம் அப்படின்னா, உங்களின் பார்வையில் 8வது அதிசயம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். பேரலம் செந்தில் கண்ணன் என் பேரெலாம் போட்டிருந்தாரு. பார்த்தோன்னா என்னை தான் 8வது அதிசயம் சொல்கிறாரோ அப்படின்னு நினச்சா, என்னையே சொல்லலை, காரைக்கால் பண்பலை தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் 8வது அதிசயம். அது ஒரு பெரிய அதிசயம் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜேந்திர மணக்குடி, என் பார்வையில் 8வது அதிசயம் தஞ்சை பெரிய கோயில். 1000 ஆண்டுகள் முன்பு கட்டப்பட்ட இந்த கோயிலின் கட்டிடக்கலை பிரமிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால்பாளையம் ராகுல் ஹமீது ராஜா, 7 அதிசயங்களை பற்றி உலகம் வியந்து பேசுகிறது, ஆனால் மனித மனம் நினைத்ததை சாதிக்க துணிவையும் விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் வலிமையும் மற்றவர்களுக்காக அன்பு காட்டும் திறனையும் கொண்டிருக்கிறது. உலகின் மிகப்பெரிய அதிசயம் மனித மனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நான் என்ன சொல்கிறது, அதாங்க இங்கே காரைக்காலில் இருக்கிற காரைக்கால் எஃப்எம் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க 8வது அதிசயம். குத்தாலம் கேவிஎஸ் கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனது பார்வையில் 8வது அதிசயம் செல்ஃபோன் தாங்க. உலகத்தை விரல் நுனியில் அடக்கி விந்தை செய்யும் செல்ஃபோன் தொழில்நுட்பம் அதிசயம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் இன் எல்எஸ்சி நிகழ்ச்சி இப்போதை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க, அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம்

0: பட்டு சேலைகள் அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா, மயிலாடுதுறை.
1: பண்படை 100.3 நேயர்கள் தொடர்ந்து இனி கேட்கலாம் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் சில்க்ஸ் வழங்கும் எல்எஸ்சி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
0: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
2: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்துருக்க.
3: நீ அப்பவே சொன்ன செல்வன், குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேட்கல, எதையோ வாங்கிட்டேன்.
2: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
4: ஜப்பானிய தொழில்நுட்பம், 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
2: சிஏ டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
1: உங்களின் பார்வையில் 8வது அதிசயம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் தான் இன்னைக்கு எல்லா சில கேட்டிருந்தோம். தஞ்சாவூர் பாக்கியராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்க ஊர் பெரிய கோயில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய பார்வையில் 8வது அதிசயம் வேலூரில் உள்ள பொற்கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டிபடம் கார்த்திகேயன் சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரி 5G ரகுமான், நான் முகநூலில் பதிவு செய்வதை காரை வானொலியில் தாங்கள் படித்து காட்டுவதுதான் அதிசயம் சொல்லியிருக்காங்க. நாம் படிக்கிறது அதிசயமாக இருக்கு. அவரிக்காடு வித்யா வீரமணி, என்னுடைய பார்வையில் எட்டாவது அதிசயம் தாய்மை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் குழந்தை கொரநாட்டு கருப்பு ஜி பிரபாகரன், இவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, மனிதன் ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் கூட அதிசயம் பார்க்கும் அதிசய மனிதர்கள் தான். எனக்கே ஒன்றும் புரியல, அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு. நாகூர் முகமது ரஃபீக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் பார்வையில் 8வது அதிசயம் தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தாஜ்மஹால் 7 அதிசயங்கள் இருக்குதானே, அதனால் நம்ம வந்து எனக்குன்னா உங்களுடைய பார்வை 8வது அதிசயம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். மயிலாடுதுறை ரேவதி நகர் ரஞ்சி ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 8வது அதிசயம் ஏஐ தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டிபடம் சுதீஷ் சுபிதா, எங்கள் பார்வையில் 8வது அதிசயம் மகாபலிபுரம் சிற்பக்கலைகள், அதன் வடிவமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வானவில் பறவைகள் கூடு கட்டும், கட்டடம் இல்லை அவ்வளோ அழகாக இருக்கும், உணவு கொடுக்கிறது இதெல்லாம் அதிசயமாக தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயில் தோகை விரித்து ஆடுவது, ஐந்தறிவு ஜீவன் நன்றியோடு இருக்கிறது, அது அதிசயமாக தான் நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இனிய மதிய வணக்கத்தோட குத்தாலம் தோப்புத்தருக்கே சிவசுப்பிரமணியன், என் பார்வையில் 8வது அதிசயம் செயற்கை மழை பொழிய வைப்பது, கண்டமிட்டு கண்டம் பாய்ந்து துல்லியமாக தாக்கும் ஏவுகணைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் பார்வையில் 8வது அதிசயம் தஞ்சாவூர் பெரிய கோயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு அமுதாயன் கோட்டை பாரிவள்ளல் சொல்லியிருக்காங்க. என்னுடைய பார்வையில் 8வது அதிசயம் தஞ்சாவூர் பெரிய கோவில் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோணம் குமரன் சொல்லியிருக்காங்க. எனது பார்வையில் தஞ்சாவூர் பெரிய கோயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடியக்கமங்கலம் தையர் கலைஞர் ரேணுகா சிங்காரவில் சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர் பெரிய கோவில், கோவிலின் நிழல் கீழே தெரியாமல் இருப்பதும் பெரிய நந்தியும் பார்க்க வியப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா மணக்குடிலும் சொல்லியிருக்காங்க. புதுத்துறை சித்ராதேவி, அன்பு தோழனுக்கு மாலை வணக்கம். சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோவிலில் அவர் நடனம் ஆடிய இடத்தில் தான் உலகத்தின் மையப்புள்ளி அங்கே தானே இருக்குது சார், அதனால் அதுதான் அதிசயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மை சுற்றியுள்ள இயற்கை வளங்கள் முக்கியமாக நம்முடைய காரை பண்பலை உடனுக்குடன் எல்லாமே தெரிந்து கொள்கிறோம், வீட்டில் இருந்தபடியே இதுவும் அதிசயம் தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகில் நடை அன்றாட நிகழ்வுகளை கண்ணிமிக்க நேரத்தில் தொலைக்காட்சி வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் நாம் பார்க்க முடிவதை நான் 8வது அதிசயமாக பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குவாகம் இளங்கோன் சொல்லியிருக்காங்க. எனது பார்வையில் 8வது அதிசயம் அனைத்து நாட்டவரையும் அனைத்து இனத்திலும் சுண்டி இழுக்கும் ஆன்மீக கலை பொக்கிஷம் தஞ்சாவூர் பெரிய கோவில் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அக்கறையோட முஷா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனது பார்வையில் 8வது அதிசயம் தஞ்சை பெரிய கோவில் தாங்க. ஒருவேளை நீ கொஸ்டின் வந்து 8வது அதிசயம் தஞ்சை பெரிய கோயிலா அப்படின்னு கேட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய நேயர்கள் வந்து தஞ்சை பெரிய கோயில் சொல்லிகிட்டே இருக்கிறதுனால நான் ஒரு லிஸ்ட் வச்சிருந்த பாட்டு என்னென்ன கொடுக்கலாம்னு சொல்லிட்டு, ஆனால் தஞ்சாவூர் கோபுரம் அழகுதானே.

0: தீபாவளி ஆரா சிமாட்டியில் ஜோரா. சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல் கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
4: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
3: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
5: நமது பண்பலை நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாயி பாஷ தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
5: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டு புரம் வழங்கும் புஷவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கல்யான் சூப்பர் கோல்டு இயற்கை புரம், அதிக மகசூல் அல்ல மங்கல்யான் சூப்பர் கோல்டு புரம்.
7: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
5: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல்லும்போது தார்பாய்கள் கிரினேட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம். மங்களன் மங்கள்
8: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
5: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸ்.
0: சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
9: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: தீபாவளி ஆரா சிமாட்டியில் ஜோரா. சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: அன்பார்ந்த விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல் கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
4: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
3: கிறிஸ்டலின் சிகோசா
4: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த கலை.

0: கொல்லியாகும்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இன்றைய எல்எஸ் நிகழ்ச்சியில் உங்களின் பார்வையில் எட்டாவது அதிசயம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். வேட்டைக்காரன் திரு ஹனிஃபா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எட்டாவது அதிசயம் நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இல்லை, வேட்டைக்காரன் திரு ஹனிஃபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக அதிசயங்கள் ஏழு மிகவும் பெரியமாக இருக்கிறது. காரைக்கால் பண்பலை 100.3 தான் எட்டாவது அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயராகவன் மேலே ஓடுதலைன்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம், என் பார்வையில் எட்டாவது அதிசயம் என்னவென்றால், இப்பொழுது படு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கும் ஏஐ தொழில்நுட்பம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்தவரை எட்டாவது அதிசயம் பார்ப்பது மனித பிறவிதான். எல்லா அதிசயத்தையும் பார்த்து ரசிக்க அனுபவிக்க மனித பிறவி அவசியம் தானே சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் ரஹமத்துல்லா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எட்டாவது அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஆய்மலை மணிக்கண்டன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீலகிரி மலை தாய் ட்ரெயின் நான் பார்த்த எட்டாவது அதிசயம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கலைச்செல்வி செல்வம், எனது பார்வையில் எட்டாவது அதிசயம் நமது காரைக்கால் பண்பலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே குடியிருப்பு சிங்காரவேலு, எட்டாவது அதிசயம் என் மனைவி தான், என் மனைவி நதியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணங்காட்டங்குடி அனுஷியா சங்கர், எனது பார்வையில் எட்டாவது அதிசயம் மனிதன், அதனால தான் அனைத்து அதிசயங்களும் உண்டானுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர் பெரிய கோயில் சிற்பங்கள் மற்றும் சிவன் நந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரவி பாப்பா கோயில் சொல்லியிருக்காங்க. மகாராஷ்டிராவில் உள்ள எல்லோரா குகை கோயில் உலக பொறியியல் வரலாற்றின் உச்சக்கட்ட அதிசயங்கள் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை யார் சொல்லியிருக்காங்க, புவனகிரி சுமதி பாபு சொல்லியிருக்காங்க. எனது பார்வையில் எட்டாவது அதிசயம் தஞ்சை பெருவுடையார் கோயில் தான், 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கோயிலின் கட்டிடக்கலை இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு வினோத்குமார் காரைக்கால் என்று சொல்லியிருக்காங்க. தென் அமெரிக்காவில் சிலி நாட்டில் உள்ள ஜென்ரல் கரோரா ஏரியில் அமைந்துள்ள மார்ஃபில் குகைகள் இயற்கையின் அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு இன்பா இலக்கிய அவங்களுடைய ஐடியில் சொல்லியிருக்காங்க. இனிய மதிய வணக்கம் சார், என்னை பொறுத்தவரைக்கும் செல்ஃபோன் தான் சார் எட்டாவது அதிசயம் அப்படின்னு பவித்ர மாணிக்கம் ரகுபதி சொல்லியிருக்காங்க. டிஆர்படியும் ரமேஷ், படைப்பாடல் திறன் கொண்ட மனிதனின் அறிவு தான் முதல் அதிசயமும் எட்டாவது அதிசயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 கோடிக்கால்படும் ஜான் ஹாஜா நஜ்முதீன், என்ன பார்வையில் எட்டாவது உலக அதிசயம் என் பாச மகள் ஃபாலிகா அன்பு மகன் அஜ்மல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஐ தொழில்நுட்பம் தான் எட்டாவது அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு நாழிக்கால்பட்டி எழில் முத்துசாமி சொல்லியிருக்காங்க. விவசாயிகளின் பயிர் நடும் இயந்திரத்தை அறுவடை செய்யும் இயந்திரத்தை மிகப்பெரிய கருங்கற்களை அழகாக சிலையாக மிகப்பெரிய கருங்கற்களை அழகாக சிலையை வடிக்கிறார்களே, அத்தனையும் நான் எட்டாவது அதிசயமாக பார்க்கிறேன் சொல்லிட்டு செங்கந்தபுரம் சாந்தி இளங்கோவன் சொல்லியிருக்காங்க. வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு யார், தேவன ஜோதிலட்சுமி, எனது பார்வையில் எட்டாவது அதிசயம் நான் பார்ப்பது வானத்தில் மிதக்கும் விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் ஊர் நடராஜர் கோயில் கொடிமரத்திற்கு அருகில் தூணில் வந்து கருங்காலில் செயின் செய்து தொங்க விட்டிருப்பார்கள், அது அதிசயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோமசுந்தரம் சிவபுரன் சொல்லியிருக்காங்க. வணக்கம் அதம்பா ராமன், உலகில் பல ஆச்சரியமான அதிசயமான விஷயங்களை கொட்டி கிடைக்கின்ற இயற்கையும் இந்த பிரபஞ்சம் தான் நான் பார்க்கும் எட்டாவது அதிசயம் சொல்லியிருக்காங்க. இனிய மாலை வணக்கத்தோட நாகூர் தர்காவில் உள்ள 5 மனோகரா மற்றும் பழங்கால கோயில்கள் தான் எட்டாவது அதிசயம் அப்படின்னு அவங்களுடைய பார்வையில் சொல்லியிருக்காங்க. கடலங்குடி பூங்கோதை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. எனது பார்வையில் எட்டாவது அதிசயம் நானே தான் அப்படின்னு அவங்களே அவங்க சொல்லியிருக்காங்க. திருமலஸ்தான் வீரசுந்தரி, உலகின் எட்டாவது அதிசயம் என்னை பொறுத்தவரை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க, தஞ்சை பெரிய கோயில் அப்படின்னு ஜெயங்கொண்டம் மெர்சி ராணி சொல்லியிருக்காங்க. மதிய வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு பெருஞ்சேரி ஜார்ஜ், எனது பார்வையில் எட்டாவது அதிசயம் எங்கள் ஊரில் அமைந்துள்ள 56 அடி உயரத்தில் உள்ள சிவன் கோவில் தான் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேமாத்தூர் அமுதா சேகர், எனக்கு எட்டாவது அதிசயமாக தெரிவது மழலையின் மொழி கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதிகள் அப்படின்னு. தனுஷ்கோடி முதல் இலங்கை வரை இருந்த ரயில் இணைப்பு பாலம் அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்குமரன் தானிக்கோட்டகம் தெற்குலேருந்து சொல்லியிருக்காங்க.

காரைக்கால் பண்பலை 100.3 நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியோட நம்ம இணைந்திருக்கிறோம். இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் நம்ம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, உங்களின் பார்வையில் 8வது அதிசயம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். நிறைய பேர் அதுக்கான கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, அவங்களுடைய கமெண்ட்ஸை நம்மளும் படிச்சுட்டே இருக்கிறோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு குத்தாலம் திருளி தில்லை விழான்னு சொல்லியிருக்காங்க. இனிய மாலை வணக்கம், எனது பார்வையில் 8வது அதிசயம், 1000 ஆண்டுகளை கடந்தும் கம்பீரமாக நிற்கும் நமது தஞ்சை பெரிய கோயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு நெம்மேலி ஆர் நந்தகுமார் சொல்லியிருக்கிறாங்க. இனிய மாலை வணக்கம், கத்திப்படும் பாக்கியராஜ், 8வது அதிசயம் உள்ளம் கையில் அடக்கக்கூடிய செல்போன் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் பூங்குன்றன் காவலாக்குடி, 8வது அதிசயம் சோழர்கள் கட்டிய கோயில்கள் முக்கியமாக காவேரி ஆற்றில் உள்ள கல்லணை தான் சொல்லியிருக்காங்க. சென்னை குரோம்பேட்டையிலிருந்து பாலசுப்ரமணி, நம் உடலில் உயிர் இருப்பது 8வது அதிசயம் தானே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து கொள்ளிடம் கருணாநிதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கங்கை கொண்ட சோழபுரம் தான் அழகோ அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிய மாலை வணக்கம், எங்கள் ஊர் சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்கு பாருங்க, உலகத்தின் பூமியின் மைய புள்ளி இதுதான் அதிசயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு

வாழ்த்துக்களோட புதுப்பட்டி பொன்னரபதியிலேருந்து ஹைதா மகி சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சந்தேகம், காரைக்கால் பண்பலை தான் சாரே அப்படின்னு சொல்லிட்டு பொன்னரபதி ஸ்ரீகிருஷ்ணா வழுவூர்லேருந்து சொல்லியிருக்காங்க. இனிய மாலை வணக்கம், மினாரக்கள் மற்றும் பழங்கால கோயில்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாகூர் யூசுப் மாலிம் சொல்லியிருக்கிறாங்க. இது காரைக்கால் பண்பலை 100.3 LSE. உங்களுடைய கமெண்ட்ஸும் கொடுங்க, நாங்கள் படிக்க கரெக்டாக தயாராக இருக்கோம்.

0: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
1: ஹலோ மக்களே, அனைத்து எஃப்எம் நேயர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்கள் டாக்டர் தனசேகரன் பேசுகிறேன். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? அக்டோபர் 1 சர்வதேச முதியோர் தினம். அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி அப்பா அம்மா இவங்க எல்லாரையும் மனசார கொண்டாடுற ஒரு அழகான நாள். ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம கையை பிடிச்சி நடக்க வச்சவங்க, நம்ம விரலை பிடிச்சி கூட்டிகிட்டு போனவங்க இன்னைக்கு கொஞ்சம் தளர்ந்து போயிருக்கலாம். ஆனால் அவங்க வெறும் வயசானவங்க மட்டும் கிடையாதுங்க. இன்னைக்கு நம்ம இந்த நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஆணி வீரா இருக்கிறதே அவங்க தான். இன்றைய இந்த சிறப்பான நாளில் ஒரு டாக்டராக ஒரு சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கேன். பொதுவாக அந்த ஓல்ட் ஏஜில் பார்த்தீங்கன்னா ருட்டீனாக ஒரு சில ஜென்ரல் செக்கப்பாக அவங்களுக்கு அவசியம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் பிபி எப்படி இருக்குது, சுகர் எவ்வளோ இருக்குது, கொலஸ்ட்ரால், கிட்னி ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் பிஎம்டின்னு சொல்கிற போன் மினரல் டென்சிட்டி, அதாவது எலும்பு தாது அடர்த்தி பரிசோதனை. அதாவது பொதுவாக ஓல்ட் ஏஜில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இந்த எலும்புலாம் வீக்காக இருக்கும் இல்லையா, ஸோ அது எந்த அளவுக்கு அது ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு பார்க்குறது. அதுக்கப்புறம் அப்பப்போ ஒரு டாக்டர் செக்கப்பு, மந்த்லி ஒன்ஸோ இல்லை ஒன்ஸ் இன் 2 மந்த்ஸோ அவங்களை ரெகுலராக கூட்டு போயிட்டு வருது. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்ற மெடிசின்ஸ் அவங்க கரெக்டாக எடுத்துக்கிறாங்களா, கரெக்டான டைமுக்கு எடுத்துக்கிறாங்களா, இதெல்லாம் நம்ம சூப்பர்வைஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பொதுவாகவே ஓல்ட் ஏஜில் வந்து அப்பப்போ வந்து தடுக்கி விழுந்துருவாங்கங்கிறது தான் ஒரு காமனான பிரச்சனை. ஸோ அதனால் என்ன பண்ணணும், அவங்க கீழே விழாமல் எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ணுற ரெஸ்ட் ரூம் எப்போதுமே க்ளீனாக வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாக்கிங் ஸ்டிக் வாங்கி கொடுத்து அவங்களை ப்ராப்பராக நடக்க ட்ரெயின் பண்ணுறது, கூட கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறது, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் டயட், அவங்க சரியான ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கிறாங்களா, அவங்க ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறாங்களா. ஏன்னா ஓல்ட் ஏஜில் வந்து கொஞ்சம் செரிமான தன்மை கம்மியாக இருக்கும். அப்போ அந்த அதிகமாக மசாலா உள்ள உணவுப் பொருட்கள், அதுக்கப்புறம் உப்பு காரம் இதெல்லாமே கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும். அதெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிறாங்களான்னு நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் சர்க்கரை நோய் வேலையாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள உணவுகளை அவங்க எடுத்துக்கிறாங்களா. அப்புறம் ஈவினிங் ஆனால் ஒரு சின்ன ஒரு 20 நிமிஷமோ இல்லை அரை மணி நேரமோ ஒரு சின்னதாக ஒரு வாக் பண்ண சொல்கிறது, இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை ஓல்ட் ஏஜில் வருதுன்னா அது தனிமை. ஆமாங்க, உங்கள் வீட்டில் இருக்க முதியவர்கள் உங்ககிட்ட வந்து கோடி கோடியாக காசோ பணமோ பொருளோ நகையோ இது எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் உண்மையே ஒன்று தான், நீங்கள் அவங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயமான ஆளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போனோடனே ஒரு 10 நிமிஷம் உங்கள் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவங்க பக்கத்தில் உட்காந்து, என்ன தாத்தா இன்றைக்கி என்ன பண்ணீங்க, என்னம்மா இன்றைக்கி என்ன சமைச்சிங்க, இன்றைக்கி என்ன சீரியல் பார்த்தீங்க, அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு 2 வார்த்தை நீங்கள் ஆறுதலாக பேசுனீங்கன்னா அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அந்த சந்தோஷத்தை எந்த மாத்திரை மருந்தாலையும் கொடுக்க முடியாது. முதியோர்களை மதிப்போம், அன்பால் அரவணைப்போம். எஃப்எம் நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை சர்வதேச முதியோர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
2: பண்படி 100.3 எல்எஸ்சியில் நாங்கள் கொஸ்டின் கேட்டிருந்தோம் இல்லையா, உங்களின் பார்வையில் எட்டாவது அதிசயம் என்ன அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 66 கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 66 கமெண்ட்ஸ் படிச்சுட்டோம். அடுத்த கமெண்ட்ஸ் படிக்க நாங்கள் தயாராக இருக்கோம். உங்களுடைய கமெண்ட்ஸை அனுப்பிவிடுங்க.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் வழங்கிய எல்எஸ். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
0: நேரம் 4 மணி. நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. சிந்தனை துளி. நம் உறுப்புகள் பல உயிர்களின் எதிர்காலம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: இது உங்கள் பண்பலை, உங்களுக்கான பண்பலை 100.3.
1: அண்ணா இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
2: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
1: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
2: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற.
1: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
2: சரிப்பா வா, குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
1: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
3: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
5: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
6: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
5: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
0: பண்பலை 100.3 நேயர்கள் இனி கேட்கலாம். நாளைய உலகம். இன்றைய நிரலின் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் தனியார் மகளிர் கல்லூரி உயிர்வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ராஜலட்சுமி அன்பழகன் அவர்கள். வணக்கம் மேம்.
7: வணக்கம் சார்.
0: உயிர் வேதியியல் துறை உதவி பேராசிரியர், உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா உயிர் வேதியியல் துறையில் தான் நம்ம ஆராய்ச்சிகள் அதிகமாக பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா? இப்போ நீங்கள் எந்த விஷயத்தில் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க பொதுவாக? எந்த
7: என்னோட ஆராய்ச்சி ஃபுல்லாகவே வெக்டர் பயாலஜி அண்ட் வெக்டர் கண்ட்ரோல் சார். நாங்கள் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறது டெங்கு வெக்டர் கண்ட்ரோலில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்குறோம்.
0: ஓ சரிங்க.
7: டெங்கு டிசீஸ் வரகிறத ஏடிஸ் எஜிப்டி மஸ்கிட்டோ, ஏடிஸ் ஆல்பபிக்டஸ் மஸ்கிட்டோ. ஸோ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, என்ன மாறுபாடு மஸ்கிட்டோஸ்குள்ளார நடக்குது, அதைத்தான் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்குறோம் சார்.
0: இப்போ உயிர் வேதியியல் துறை, முதல்ல உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தோடு ஆரம்பிக்கலாம் மேடம். ஏன்னா உயிர் வேதியியல் துறை அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா ரிசர்ச்சும்பாங்க, இப்போ புரியாத விஷயங்கள்லாம் இருக்கும். நம்ம வந்து இமேஜின் பண்ணுறத தான் நீங்கள் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுங்க, சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துருங்க.
7: ஆக்சுவலி பேசிக்காகவே நான் ஃபர்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட்லேருந்தே சயின்ஸ் பேக்ரவுண்ட் தான் சார். ஸோ சயின்ஸ் பேக்ரவுண்டில் எடுத்துகிட்டு இருந்தேன் நான், அண்ட் தென் பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி ஃப்ரம் கும்பகோணம் சாஸ்திரா யூனிவர்சிட்டி சார். நான் பேசிக்காக கும்பகோணம் அண்ட் தென் சாஸ்திரா யூனிவர்சிட்டி அண்ட் தென் யூஜி பிஜி எல்லாமே சென்ட்ரல் பயோடெக்னாலஜியில் பண்ணேன் சார். அதுக்கப்புறம் என்னோடய பிஹெச்டி லைஃப் சயின்ஸில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடில் பண்ணினேன் சார்.
0: திருவாரூர்
7: சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு. அங்கே தான் வெக்டர் பயாலஜி இன்ட்ரொடக்ஷன் பண்ணாங்க எனக்கு ப்ரொஃபஸர் ஏபி தாஸ். ஹீ இஸ் அ பத்மபூஷன்ஸ் ஃப்ரம் வெக்டர் பயாலஜி. ஸோ ஹீ இன்ட்ரடியூஸ்ட் அந்த லேப், எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நிறைய டெக்னிக்கல் ட்ரைனிங்ஸ் எல்லாமே நாங்கள் அட்டன் பண்ணோம். என்னோட மென்டர் பேர் டாக்டர் ஜெயலக்ஷ்மி கிருஷ்ணன். ஷீ சப்போர்ட்டட் மீ வெரி வெல் சார். அவங்க சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் நாங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்க முடியாது சார்.
0: ஓகே மேம். இப்போ உங்களுடைய அந்த தேடுதல் அப்படிங்கிறது நீங்கள் ஆரம்ப காலங்கள் கட்டத்திலே இருக்கு. இப்போ நீங்கள் வந்து இப்போ டெங்கு ஃபீவர் பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க மேம். அந்த ஆராய்ச்சி இப்போ எப்படி, எந்த லெவலில் இருக்கு மேம், எப்படி பிகினிங் ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ணீங்களா?
7: நாங்கள் பிகினிங் ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு ப்ரொஃபஸர் சார் தான் எங்களுக்கு வந்து நிறைய ட்ரைனிங்ஸ் டெல்லி என்ஐஎம்ஆர் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் மலேரியல் ரிசர்ச்க்குலாம் நாங்கள் ட்ரைனிங் போயிருந்தோம் சார். அங்கே ட்ரைனிங் போய் பேசிக் சர்வில்லன்ஸ் ப்ரோக்ராம்லாம் எப்படி பண்ணுறதுன்னு அங்கே நாங்கள் ட்ரைனிங் எடுத்தோம். ப்ரொஃபஸர் பிரதீப் சீவத்சவா சார்னு டெல்லியில் இருக்கிறாங்க, அவங்க என்னோட சப்போர்ட்டிவ் கேரக்டராக இருந்தாங்க சார். ஸோ இவங்கெல்லாம் எனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தப்போ அந்த இம்ப்ளிமெண்டேஷனை நம்ம யூனிவர்சிட்டி நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நம்ம ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு அந்த ஒர்க்கெலாம் நாங்கள் இங்கே ப்ரப்போசல் ரெடி பண்ணி நாங்கள் இங்கே பண்ணணும் சார். அப்போ பேசிக் ரிசர்ச்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளை சுற்றி என்ன மொஸ்கிட்டோஸ் இருக்குது, அப்போ அந்த ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ணோம். திருவாரூர், நாகப்பட்டினம், கும்பகோணம், இந்த சரௌண்டிங்ஸில் என்னென்ன மொஸ்கிட்டோஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குது ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோன்னு.
0: நிறைய வகைகள் இருக்கா மேம்?
7: நிறைய வகைகள் இருக்குது சார். அப்போ என்ன மொஸ்கிட்டோஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு நாங்கள் ஒரு சின்ன ஒரு

0: பப்ளிகேஷன்ஸ் பண்ணோம் சார். பப்ளிகேஷன்ஸ் பண்ணி எங்களோட ஆராய்ச்சியை விரிவுபடுத்தணும்னு ஆசைப்பட்டோம். அந்த விரிவுபடுத்தும் போலத நாங்கள் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் இந்திய அரசியல் ஆராய்ச்சி கழகத்துக்கு அனுப்பி விட்டுருந்தோம் சார். அந்த அப்ரூவல் வந்து அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க அந்த ப்ராஜெக்டை. நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க உங்க ப்ராஜெக்டை, நாங்கள் உங்களுக்கு சாங்ஷன் பண்ணுறோம்னு அவங்க சாங்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி எங்களோட ஆராய்ச்சியை நாங்கள் விரிவுபடுத்தணும் சார்.
1: இப்போ உயிர் வேதியியல் துறையில் நீங்கள் இருக்கீங்க மேடம். இப்போ நீங்கள் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் டெங்கு காய்ச்சல் ரிலேட்டடாக நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிற காரணம் எப்படி மேடம் வந்துச்சு?
0: டெங்கு காய்ச்சல் ரிலேட்டடாக அதுதான் சார். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன மாஸ்கிட்டோஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு மேஜராக கவுண்ட் ஆனது ஏடிஸ் மாஸ்கிட்டோஸ். ஏடிஸ் மாஸ்கிட்டோஸ் வந்து ஒன்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேஜர் டிசீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டெங்கு. சிக்கன் குன்யா இருக்குது, பட் ஈவன் தோ டெங்கு வந்து கேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே
1: இருக்கு.
0: ஸோ இப்போ அப்போ இந்தியன் கவுன்சில் எங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் சாங்ஷன் பண்ணனதும் சென்னை டிபிஹெச்ல எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க சார். நீங்கள் இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு எத்திக்கல் கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நம்ம கேஸ் டீடைல்ஸ் எடுத்தோம், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கேஸ் டீடைல்ஸ் எடுத்தோம். அப்படி பார்க்கும்போது சிக்கன் குன்யாவோட டெங்கு கேஸ் வந்து அதிகமாக
1: இருக்கு.
0: அப்போ நம்ம டெங்குல ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களோட ஒர்க்கை ஒன்லி ரெஸ்ட்ரிக்டட் வித் டெங்கு மொஸ்கிட்டோன்னு வச்சுக்கிட்டோம்.
1: அந்த அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அந்த சைடே போயிடலாம்.
0: அந்த சைடில் நம்ம போய் ஃபோக்கஸ் பண்ணி அந்த டெங்கு டிசீஸை கண்ட்ரோல் பண்ணணும், ப்ரிவென்ட் பண்ணணும், டிசீஸே நம்ம டிரான்ஸ்மிஷன் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் சார்.
1: இப்போ டெங்கு ஃபீவர்னா மேடம் இப்போ என்னென்னா இது வந்து இந்த டைம்ல தான் வரும் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு
0: கண்டிப்பா இருக்கு சார். ஏன்னா ப்ரீ மான்சூன், மான்சூன், போஸ்ட் மான்சூன் சொல்லுவாங்க. அதாவது மழைக்காலத்திற்கு முன் மழைக்காலம், மழைக்காலத்திற்கு பின். இந்த ஏடிஸ் மஸ்கிட்டோஸோட எக் எதுல லே பண்ணதுன்னா சார், வெட் கண்டிஷன், அதாவது தண்ணியில லே பண்ணாது, வெட் கண்டிஷன்ல லே பண்ணும். அதாவது ஈரப்பதம் மிகுந்த டிஸ்கார்டட் கண்டெய்னர், டயர், அதே மாதிரி யுட்டென்சில், பாத்திரங்கள், அப்புறம் கட்டிடங்களில் இருக்கிற ட்ரம்ஸ், அதில் வெட் கண்டிஷனில் லே பண்ணும் சார். அந்த ஏடிஸ் மஸ்கிட்டோட எக்கு வந்து ஒரு வருஷம், 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் சஸ்டைனபிளாக இருக்கும் சார். அது எக்கோலாஜிக்கல் ஃபேக்டரையும் பொறுத்து இருக்குது, என்விரான்மெண்டல் கண்டிஷனை பொறுத்து இருக்குது. அப்படி இருக்கும்போது ப்ரிமான்சூனில் இப்போ நமக்கு கேஸ் டீட்டெயில்ஸ், இப்போ கேஸ் எமர்ஜ் ஆகுது. அதுக்கு மெயின் ரீசன் என்னவாக இருக்கும்னா, திருப்பி இப்போ மழை வந்து லைட்டாக பெஞ்சு விட்டுடுச்சு. திஸ் இஸ் ப்ரிமான்சூன் சீசன் சார். அப்போ இந்த சீசனில் என்ன ஆகுதுன்னா, அப்போ லே பண்ண எக்கெல்லாம் இப்போ என்ன ஆயிருக்கும், அந்த மழை தண்ணி படவும் எமர்ஜ் ஆயிடுச்சு. எமர்ஜ் ஆகி டிசீஸ் என்ன ஆகுதுன்னா டிரான்ஸ்மிட் பண்ணிடுச்சு சார். ஸோ இந்த மழைக்காலங்களில் ரொம்ப பாதுகாப்பாக நம்ம இருக்கணும் சார்.
1: இப்போ நீங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க மேம். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அந்த மழைக்காலங்களில் அது எமர்ஜ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இந்த ரிமைனிங் ஒரு 3 மந்த்ஸ் இருக்கும் இல்லையா, ஒரு கோடைக்காலம் சம்மர் டைமில், அந்த டைமில் நீங்கள் ரிசர்ச் பண்ணுறதுல உங்களுக்கு எப்படி பாதிப்பு ஏற்படுமா?
0: பாதிப்பு ஏற்படாது சார். நாங்கள் என்ன செய்வோம்னா, லேபில் வந்து ஃபீல்டுலேருந்து கொண்டுட்டு வர சாம்பிள்ஸை வந்து லேபில் வந்து மெயின்டைன் பண்ணுவோம் சார். ரியரிங் மெயின்டெனன்ஸ்னு தனியாக நாங்கள் லேப் வச்சுருக்கோம், வெக்டர் பயாலஜி ரிசர்ச் லெபார்ட்டரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில். அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு ஃபுட்டு கொடுப்போம், மஸ்கிட்டோக்கு ரெகுலராக ஃபுட்டு கொடுத்து மஸ்கிட்டோவை ரியர் பண்ணி அதுக்கப்புறம் பிளட் ஃபீட் கொடுக்குறோம். மெம்பரைன் ஃபீடர் யூஸ் பண்ணி பிளட் ஃபீட் கொடுக்குறோம். சிக்கன் பிளட் அவை கமர்ஷியலாக வாங்கிட்டு வந்து ஹெப்பாரின் டியூப்பில் வாங்கிட்டு வந்து நாங்கள் வந்து ஃபீட் கொடுக்குறோம் சார். ஃபீடு கொடுத்து அதை 3 டேஸில் எக்கு லே பண்ண வைப்போம் சார். எக்கு லே பண்ண வைக்கிறதுக்கு நாங்கள் ஓவி ட்ராப்னு ஒரு பவுலில் வாட்டர் வச்சு அதில் கண்ட்ரிமேன் பேப்பர்னு ஒரு பேப்பர் வைப்போம் சார். அந்த வெட் கண்டிஷன்ஸில் அவங்க வந்து எக்கு லே பண்ணிடுவாங்க. அந்த எக்கு லே பண்ண பேப்பரை ஜஸ்ட் ஏர் ட்ரை பண்ணிவிட்டு அதில் வந்து டேட்டு, எக்கு லே பண்ண டேட்டு, என்ன ஸ்பீஷியஸ், ஏடிஸ் எஜிப்டியா இல்லை ஏடிஸ் ஆல்பபிக்டஸான்னு நோட் பண்ணி அதை நாங்கள் ஒரு பாக்ஸில் வச்சுருவோம் சார். நாங்கள் எப்போல்லாம் ரிசர்ச் பண்ணணும்னு தேவைப்படுதோ அப்போல்லாம் அந்த எக்கை எடுத்து ஒரு நார்மல் ட்ரேல போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டோன்னா அந்த லார்வாங்கிற ஒரு ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் இன்ஸ்டர் லார்வா, பேபி மாஸ்கிட்டோஸ் வந்து எமர்ஜ் ஆகிடும். அப்போ எங்களோட ஒர்க்குக்கு நாங்கள் அதை யூஸ் பண்ணிப்போம்.
1: யூஸ் பண்ணிப்பீங்க. சரிங்க மேம். இப்போ உங்கள் ரிசர்ச்சோடு சேர்த்து இப்போ அடுத்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒரு டெங்கு வைரஸ் வந்து ஒரு ஹியூமன் பாடிக்குள்ளே இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான அவங்களுக்கு வந்து பயாலஜிக்கல் அந்த சேஞ்சஸ் கொடுக்கும் மேடம்?
0: ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஃபீவர் தான் சார், காய்ச்சல் இருக்கும். அந்த காய்ச்சல் 2 to 3 டேஸில் செட் ஆகலைன்னா வி ஹாவ் டு கோ டு த டாக்டர் சார். டாக்டர்கிட்ட போய் நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பிளட் டெஸ்ட்லேயே தெரிஞ்சிடும் சார். ஆக்சுவலி என்னென்னா, சில இரத்த தட்டுக்களோட எண்ணிக்கைலாம் கம்மியாக இருக்கும் சார், நமக்கு
1: அது கவுண்ட்
0: கம்மியாகும். அது மட்டும் வச்சு நம்ம டெங்குன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஃபர்தர் டயக்னோஸ்டிக்ஸ்லாம் இருக்குது நமக்கு. ஸோ ரெகுலர் மானிட்டர் பண்ணணும். ஹெல்த்தி டயட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சார். இன்க்ரீஸ் பிளட் இன்க்ரீஸ்

0: பண்ணுறதுக்கு, ஹீமோக்ளோபின் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஹெல்தி டயட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். பழங்கள், முட்டை, அதை மாதிரி நிறைய நம்ம ஃபுட் எடுத்துக்கணும் சார்.
1: இப்போ இதுதான் வந்து ஒரு ஹியூமன் பாடிக்குள்ளே ஒரு டெங்கு ஃபீவர், டெங்கு காய்ச்சல் இருக்குன்னா ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறது
0: ஆரம்பம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் 4 serotypes இருக்குது சார் டெங்குவில். serotypes 1, 2, 3, 4 இருக்குது சார். இப்போ டெங்கு serotypes 1 வந்தவங்களுக்கு டெங்கு serotypes 2 வராதுன்னு கிடையவே கிடையாது. பிகாஸ் ஆன்டிபாடி அங்கே ரியாக்ட் பண்ணி serotypes 1 அவங்க சப்ரஸ் பண்ணியிருந்தாலும், டெங்கு serotypes திருப்பி 2 என்ன எப்போயாவது திருப்பி நம்ம அவங்க வரும்போது அந்த ஆன்டிபாடி இதுக்கு ரியாக்ட் பண்ணுங்கிறது கிடையாது சார். சம்டைம்ஸ் அது ரியாக்ட் ஆகாமல் சிவியர் கண்டிஷன்ஸில் நமக்கு கொடுத்துருது. அப்போ என்ன ஆகும்னா, பிளேட்டல்ஸ் லெவல் குறையும் போது நமக்கு பிளட் லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிடுது. அது மூக்கு வழியா, வாய் வழியா, இல்லை ஆனஸ் வழியா நமக்கு லீக்கேஜ் ஆகும். அந்த கேசஸ் தான் சிவியர் மார்டாலிட்டிக்கு நமக்கு போயிடுது சார். ஸோ அப்போ வந்து கரெக்டாக நம்ம கிளினிக்கல் டயக்னோஸ்டிக்ஸ் கரெக்டான பீரியடில், அந்த இன்குபேஷன் பீரியடுக்கு முன்னாடி, கரெக்டான கிரிட்டிக்கல் பீரியடுக்கு முன்னாடியே நம்ம போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா எவ்ரி திங் வில் பி சார்ட் அவுட் சார்.
1: சரிங்க மேம், இப்போ வந்து ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் ஒருத்தவங்க டெங்கு ஃபீவர் இருக்குது அப்படிங்கிறனா, அதை பற்றியான உங்களுக்கு ரிசர்ச் எப்படி மேம் இருக்குது? அதை எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம், இல்லை அதை வந்து கொஞ்சம் ப்ரிவெண்ட்டாக தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச்?
0: ஆக்சுவலி எங்களோட ஃபோக்கஸ் ஒன்லி ப்ரிவென்ஷன் சார்.
1: ப்ரிவென்ஷன்,
0: ஆமாம். ஏன்னா நாங்கள் கிளினிக்கல் சாம்பிள்ஸ்க்கு நாங்கள் போகலை. நாங்கள் ஒன்லி வந்து வெக்டர் கண்ட்ரோல், அந்த அதை வந்து பயாலஜிக்கல் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், கெமிக்கல் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அதுதான் சார் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்கள்.
1: அப்படிங்கும் போது அப்போ ஒருத்தர் வந்து இப்போ பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாரு, டெங்கு ஃபீவர் அஃபெக்ட் ஆகி அப்படின்னா, அப்போ அதுக்கான ரிசர்ச்னா எப்படி மேடம் இருக்கும் உங்களுக்கு?
0: அதுக்கான ரிசர்ச் வந்து நம்ம கிளினிக்கல் சாம்பிள்ஸில் ரிசர்ச் பண்ணுறாங்கல்ல சார் அவங்களோட. ஆனால் கிளினிக்கல் சாம்பிள்ஸில் ரிசர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்றோம். ஆக்சுவலி என்ன மஸ்கிட்டோஸ் இங்கே ப்ரிவலன்ஸாக இருக்குது அப்படின்னா, மிகுதியாக எந்த மஸ்கிட்டோ இருக்குது, ஏடிஸ் எஜிப்டி இருக்கா, ஏடிஸ் ஆல்பபிக்டஸ் இருக்கா? அப்போ ஏடிஸ் எஜிப்டி ஆல்பபிக்டஸ் இருந்ததுன்னா எது ப்ரைமரியாக அங்கே ஒர்க் ஆகுது, என்ன serotypes ப்ரெசென்ட் ஆயிருக்குங்கிறதெல்லாம் நம்ம சீக்வன்ஸ் பண்ணி கொடுத்துட்றோம் சார். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க ட்ரீட்மெண்ட் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் சார்.
1: பிகினிங் நீங்கள் தான். ஆமா, அடையாளப்படுத்தி கொடுக்குறீங்க.
0: அடையாளப்படுத்துற ஃபீல்ட் வர்க் நாங்க
1: தான். நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க.
2: ஸ்மார்ட் ஈவி கார், பைக், வாட்ச் இன்னு சும்மா அப்கிரேட் ஆட்டு போயிட்டே இருக்கீங்க ப்ரோ, எப்படி இதெல்லாம்?
3: பிஎம் சூரியகர் திட்டத்தின் கீழ் உங்க வீட்டு ரூஃப் டாப்ல 3 kW சோலார் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணா மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியம் உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கம் நீங்களும் ஜெனரேட் பண்ணலாம். 6% வட்டியில் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ப்ரோ. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க www.pmsuryagar.gov.in.
4: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
5: அண்ணா, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
6: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
5: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
6: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
5: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன். நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
6: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
5: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.

0: இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 நாளைய உலகம். இன்றைய நிகழ்ச்சியில் நாகப்பட்டினம் தனியார் மகளிர் கல்லூரி உயிர் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ராஜலட்சுமி அன்பழகன் அவங்க தான் நிரலில் இணைந்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஆராய்ச்சிகளை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். அவங்க நிறைய இந்த டெங்கு ஃபீவரை பற்றியும் அதற்கான ஆராய்ச்சிகள் எப்படி போயிட்டுருக்கு பற்றி சொல்லிட்டுருக்காங்க. மேம், இப்போது நீங்கள் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்ருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த டெங்கு ஃபீவர் அதிகமாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ உங்கள் ஆராய்ச்சி எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கு மேடம்?
1: எங்களோட ஆராய்ச்சி மெயினாக வந்து வெக்டர் கண்ட்ரோல் ஃபோக்கஸ் பண்ணுறது சார். நாங்கள் இப்போ எங்களோட ஆரம்ப கட்டத்தில் நான் சொன்ன மாதிரி என்னென்ன வெக்டர் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு நாங்கள் கண்டு என்னென்ன மொஸ்கிட்டோஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அதில் எது வெக்டர் மொஸ்கிட்டோன்னு நாங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும் ஐசிஎம்ஆருக்கு. எங்களோட அடுத்த கட்ட ஆராய்ச்சியில் நாங்கள் வந்து சீனியர் ரிசர்ச் ஃபெலோவாக ஒர்க் பண்ணேன், ஐசிஎம்ஆர் அங்கீகரிக்கப்பட்ட ப்ராஜெக்டில் வேலை செஞ்சேன். அப்போ வந்து வெக்டர் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டோம். இப்போ இவ்வளோது நம்ம வந்து ஃபாகிங் பண்ணுறோம், ஸ்ப்ரேலாம் பண்ணுறோம், ஆனாலும் பாப்புலேஷன் டென்சிட்டி ஏன் ஹையாக இருக்குது அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக இன்செக்டிசைட் ரெசிஸ்டன்ட் பார்ப்போம் மாஸ்கிட்டோவில் அப்படின்னு 3 types ஃபேமிலியை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஆர்கனோபாஸ்பேட், ஆர்கனோக்ளோரைட், பைரித்ரைட்ஸ், 3 types ஆஃப் இன்செக்டிசைட் எடுத்துக்கிட்டோம். இந்த இன்செக்டிசைட் கொடுத்து அது வந்து சஸ்டைனபிளாக இருக்கா இல்லை, ரெசிஸ்டண்ட்டாக இருக்கா, சசப்டபிளாக இருக்கா, ரெசிஸ்டண்ட்டாக இருக்கான்னு பார்த்தோம். அப்போ சசப்டபிளாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, பட் ரெசிஸ்டன்ட் மொஸ்கிட்டோஸ் நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் சார். அதாவது நாங்கள் கொடுத்த மருந்துக்கு அது உயிரோடு இருந்துச்சு, அதை நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதை வந்து 2 to 3 times நாங்கள் திருப்பி ரீடெஸ்ட் பண்ணி தான் நாங்கள் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை வந்து நாங்கள் திருப்பியும் அங்கே கவுன்சிலில் சப்மிட் பண்ணோம் சார். அவங்க உடனே அடுத்த கட்ட ஆராய்ச்சியை எக்ஸ்டெண்ட் பண்ண சொன்னாங்க. அதாவது உள்ளார ஜெனிட்டிக் மியூட்டேஷன் எதுவும் இருக்குதா அப்படின்னு. ஸோ அதை வந்து எங்களோட அடுத்த கட்ட ஆராய்ச்சியாக நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் சார். இது எல்லாத்துக்குமே எங்களோட மேடம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க சார். அடுத்த கட்ட ஆராய்ச்சி நாங்கள் எடுத்துகிட்டு போகும்போது ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ் நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் சார். அந்த ரிப்போர்ட்டையும் நாங்கள் என்ன பண்ணணும்னா அறிவியல் ஆராய்ச்சி கழகத்துக்கு அனுப்பணும் சார். இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து PhD கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு க்வெஷ்சன்ஸ் வந்தது சார். இப்போ இன்செக்டிசைட் பார்த்துட்டோம், இது எல்லாமே பார்த்துட்டோம், ஈவன் தோ கண்ட்ரோல் மெஷர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு சார், என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ரிசர்ச் அசோசியேட்டாக ஜாயின் பண்ணி அப்புறம் ஒரு அறிக்கையை நாங்கள் ஒரு ப்ரப்போசல் வந்து உருவாக்கணும். அந்த ப்ரப்போசலையும் திருப்பி கவுன்சிலில் கொடுத்தோம், இந்தியன் கவுன்சில். அதையும் அவங்க அப்ரூவ் பண்ணுனாங்க, நீங்கள் பண்ணுங்க. ஏன்னா டெல்டா டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து இப்போ இந்த லோக்கல் பாப்புலேஷனில் யாரும் இப்போ அவ்வளோதான் ஸ்டெப் எடுக்கலை அப்படின்னு நீங்கள் பண்ணுங்கன்னு கொடுத்தாங்க. அதுதான் என்னென்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் வைரஸ் என்ன இருக்குன்றத பார்க்கறதுக்காக பண்ணணும் சார். அப்போ என்ன என்ன டைப்ஸ் ஆஃப் வைரஸ் வந்து இதில் ப்ரெசன்ட் ஆகிருக்குன்னு பார்க்குறத ரிசர்ச் அசோசியேட்டாக நான் ஒர்க் பண்ணோம் சார். அப்போ அதில் நாங்கள் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் டெங்கி வைரஸ் இருக்குங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சோம். அதுவும் நம்ம லோக்கல் ஏரியாவில் என்னென்ன ப்ரெசன்ட் ஆகிருக்கு, நாகப்பட்டினம், திருவாரூர் அந்த மாதிரி சர்க்கிளில் என்ன இருக்குன்றத நாங்கள் கண்டுபிடிச்சோம் சார். இருக்குது சார், இல்லாமல் இருக்காது சார், இருக்கும். அதையும் நாங்கள் இப்போ வந்து ரிப்போர்ட் இப்போ நாங்கள் பேப்பர் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் சார். ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 13 papers பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் சார். 3 book chapter நாங்கள் போட்டிருக்கிறோம். இன்னும் ஃபர்தராக நாங்கள் பண்ணி

0: தான் சார் இருக்கிறோம். இதில் பயாலஜிக்கல் கண்ட்ரோல் மெஷர்மெண்ட்டுன்னு இன்னொன்று ஒன்று இருக்குது சார், அதாவது வில்பாக்கியான்னு இருக்குது. வில்பாக்கியாங்கிறது ஒரு பாக்டீரியா, அது எதில் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா பூச்சிகளுக்கு உள்ளறையே ப்ரெசென்ட் ஆயிருக்க பாக்டீரியா. அந்த ரிசர்ச்சை நாங்கள் இப்போ ப்ரப்போசல் ரெடி பண்ணியிருக்கிறோம் சார், அதை நாங்கள் இப்போ கண்டினியூ பண்ண போகிறோம். அதுக்கு டாக்டர் சோஃபியா பொற்செல்வி மேம் அவங்க தான் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து என்னென்னா அந்த பாக்டீரியா வந்து மஸ்கிட்டோ உள்ள இருக்கிற டெங்கு வைரஸே கில் பண்ணிடும் சார். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஜெனட்டிக் சொசைட்டி டாக்டர் மான்சி மாலிக் இருக்கிறாங்க, அவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்களோட நாங்கள் கொலாபரேட்டிவ் ஒர்க் பண்ணுறோம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு வில்பாக்கியாவை ஆர்டிஃபிஷியலாக இன்சர்ட் பண்ணுறாங்க சார், ஃபீமேல் மஸ்கிட்டோவில் அந்த எக்கில் வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. அது வந்து வெளியில் வந்து ஃப்ளைஓவர் பண்ணும்போது மேல் மஸ்கிட்டோவோட மேட் பண்ணும்போது இனப்பெருக்கம் மூலமாக இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அதிகமாக எல்லா மஸ்கிட்டோக்கும் போய் இது வந்து பயாலஜிக்கல் கண்ட்ரோலாக மஸ்கிட்டோக்குள்ளே இருக்கிற வைரஸை வந்து கில் பண்ணுறதுக்காக இன்னொரு மெத்தட்ஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம் சார்.
1: ஓ சூப்பர். இப்போ நீங்கள் வந்து இப்போ அதிகமாக அந்த டெங்கு ஃபீவர் பற்றியே அதிகமாக சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜில் சொன்னீங்க நாங்கள் வந்து ப்ரிவென்ட் பண்ணதான் நாங்கள்
0: ப்ரிவென்ட் பண்ணதான்
1: அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுடைய இப்போ ஆராய்ச்சியில் அந்த ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் எப்படி மேம்?
0: நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்குறோம் சார். நாங்கள் ப்ரிவென்ஷனுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். அப்புறம் கம்யூனிட்டி பேஸ்டு மெத்தடும் நாங்கள் பண்ணியிருக்கோம் சார். எங்கெல்லாம் நாங்கள் ஃபீல்டுக்கு போகிறோமோ பீப்புள்கிட்ட நாங்கள் பேசுவோம் சார், பேசி கம்யூனிட்டி கிட்ட நாங்கள் சொல்லுவோம். பிகாஸ் நாங்கள் எங்கே நாங்கள் போனாலும் இப்போ இந்த ஒன்றும் இல்லை சார், ஒரு கொசு ஆராய்ச்சின்னு எடுத்துட்டாலே நம்மளை நிறைய பேர் சிரிப்பாங்க, ஏளனமாக பேசுவோம். ஆனால் இதில் எவ்வளோ லேக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்குங்கிறது மக்களுக்கு தெரியலை சார். அதை நாங்கள் தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்திட்டு இந்த மாதிரி இதை ஓப்பன் கண்டெய்னர் இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது, இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுங்க. பிகாஸ் வாட்டர் ஸ்டோரேஜ் ப்ராக்டிஸ் இருக்குது நம்ம ஏரியாவிலலாம் தண்ணி தட்டுப்பாடு இருக்கிறதுனால. ஸோ அதெல்லாம் வந்து கவர் பண்ணி மஸ்கிட்டோ அந்த கவரேஜ் போட்டு வைங்க, ட்ரம்க்கு வந்து கவர் போடுங்க, அந்த ஓப்பன் யூட்டன்சில்ஸ்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஈவன் அந்த கால் மேட் போடுவோம்ல சார் வீட்டு வாசலில், பிளாக் கலரில் ஹோல் போல ஒரு மேட் இருக்கும், அந்த ஹோல்லேருந்து நாங்கள் லார்வல் கலெக்ட் பண்ணியிருக்கிறோம்.
1: எங்கள் வீட்டில் அதாங்க இருக்குது,
0: அப்போ உடனே ரிமூவ் பண்ணிடுங்க சார். ஆக்சுவலி அந்த ஹோல்லேருந்து நாங்கள் சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த பீப்புள் கிட்ட நாங்கள் சொன்னோம். ஆனால் நாங்கள் ஒரு சொன்ன ஒரு வார்த்தை எகைன் நாங்கள் சாம்பிள் கலெக்ஷனுக்கு போகும்போது எங்களுக்கு சாம்பிள் கிடைக்கல. பிகாஸ் இந்த பீப்புள் எங்ககிட்ட அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக சொன்னாங்க, நீங்கள் சொன்னதுனால நாங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சுருக்கோம், எல்லாமே நாங்கள் குப்புற போட்டுருக்கிறதுனால எங்களுக்கு இப்போ மஸ்கிட்டோ பைட்டிங்கே இல்லை மேம் அப்படின்னு. அப்போ அந்த ஒரு வார்த்தை எவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்குன்னு பாருங்க.
1: சூப்பர். அப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த கொசுவை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது கொஞ்சம் அப்படின்னு, ஒரு திரைப்படத்தோட சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சின்னோட ஆங்கர் தான் அவ்வளோ பெரிய கப்பலே நிறுத்துது. அது மாதிரி சின்ன கண்ணுக்கு தெரியாத அந்த கொசு தான் நிறைய டிசீஸை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கான ஆராய்ச்சிகள் நீங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. இப்போ இந்த ஆராய்ச்சியில் இந்த டெங்கு காய்ச்சல் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா இப்போதைக்கு இங்கே ரீசெண்ட் டைமில் உங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் எப்படி மேம் இருக்குது?
0: இப்போ எங்களுக்கு ரீசன்ட் டயத்தில் என்னென்னா எங்களுக்கு என்னென்ன டிசீஸ் வந்து ஓவரால் ஸ்ப்ரெட் ஆகிருக்குங்கிறது நாங்கள் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம் சார். எங்களோட நெக்ஸ்ட்டு கட்டம் என்னென்னா அந்த வைரஸோட சீக்வன்ஸ் எப்படி இருக்குது, ஜெனட்டிக் சீக்வன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நாங்கள் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் சார் நாங்கள். ஸோ அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் மூவ் ஆகிறதுக்காக இருக்கிறோம் சார்.
1: அதாவது நான் இப்படி நம்ம இப்போ இதுவரைக்கும் ஆராய்ச்சி பண்ணுறது உங்களுக்கு கிடைச்ச முக்கியமான இது வந்து நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்று, ஆனால் இந்த ரிசர்ச் மூலமா இது எங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு ஏதாச்சும் சொல்ல முடியுமா?
0: அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சார். ஆக்சுவலி இவ்வளோது நம்ம இன்செக்டிசைட் யூஸ் பண்ணி எல்லாமே பண்ணியும் அந்த ப்ரீடிங் ஹேபிட்டேட்ஸுங்கிறது இன்னமும் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதில் ஏடிஸ் எஜிப்டிங்கிறது இன்னும் அதிகமாகவே இருக்க தான் இருக்கு. அது பிரைமரி வெக்டர் ஆஃப் டெங்கு, பிரைமரியாக காஸ் பண்ணக்கூடிய வெக்டர். ஆனால் அது சிவியராகவே இருக்குது, அது அதோட லெவல் வந்து கம்மி ஆக மாட்டேங்குது. அப்போ நாங்கள் வந்து நிறைய வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறோம் இதை வந்து கம்மி பண்ணுறதுக்கு. வேற பாசிபிள் இன்செக்டிசைட்ஸ்லாம் என்னென்ன யூஸ் பண்ணலாங்கிற இன்ஃபர்மேஷனும் நாங்கள் கொடுத்துருக்கோம் சார்.
1: சரி மேம். இப்போ நீங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய உங்களுடைய அந்த லேபுக்கு வந்தால் நிறையா இருக்கும், நமக்கு என்னன்னே புரியாது ஆனால் உங்களுக்கு புரியும். அப்படி நீங்கள்லாம் பண்ணுறீங்களே மேம், அந்த ஒரு கண்டுபிடிப்புங்கிறது வந்து ஒரு பொதுமக்களுக்கு கொண்டு போகும்போது அது எப்படி உங்களுக்கு, அது ஒரு டிஃபிகல்ட்டிஸாக இருக்குங்களா இல்லை எப்படி மேம்?
0: டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது சார் இதில். இப்போ நாங்கள் பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறோம், புக் சாப்டர் பண்ணுறோம், அதை வந்து பெரிய பெரிய பீப்புள் படிப்பாங்களே, அந்த மக்களுக்கு எக்கனாமிக் லெவலில் போய் சேராது. அதுக்காக தான் நாங்கள் கம்யூனிட்டி அரேஞ்ச் பண்ணுறோம். எங்க நாங்க ஃபீல்ட் வர்க் போனாலும் எல்லா மக்கள்கிட்டயும் நாங்க பேசுவோம். ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து தான் நாங்க ஃபீல்ட் வர்க் போவோம் நாங்க. அப்ப எல்லா மக்கள்கிட்டயுமே பேசுவோம், டெங்கு டிசீஸ்னா என்ன, எந்த நேரத்துல இது பரவுது, அப்ப நீங்க என்னெல்லாம் ப்ரிகாஷன் எடுத்துக்கலாம், எப்படி ட்ரெஸ் போடணும், பகல் டயத்துல எப்படி ட்ரெஸ் போடணும், நீங்க நைட் டயத்துல எப்படி ட்ரெஸ் போட்டுக்கணும், அந்த ஃபுல் ஸ்லீவ்

0: அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து டே பைட்டர் சார், ஏடிஸ் ஏஜிப்டி ஏடிஸ் அல்பபுட்டக்ஸ்ங்கிறது பகல் நேரத்தில் கடிக்கிற கொசு. அதுக்காக பகல்லே நம்ம வந்து இந்த கொசுவத்தி அந்த வேப்பரைசர் அதெல்லாம் நம்ம வீட்டில் போடணும்னா, ஏன்னா இது இன்டோர், இன்டோர்னா வீட்டுக்குள்ளற நிழலில் உள்ள ஷெல்டர், நிழல் அந்த ஷர்ட்டுக்கு பின்னாடி அந்த நிழலான இடத்துல அவங்க
1: வரமாட்டாங்க
0: சார். ஸோ அவங்க அந்த பைட்டிங் ஹவர்ஸ் வந்து நம்ம வேப்பரைசர்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு. அப்புறம் சோர்ஸ் ரிடக்ஷன், சோர்ஸ் ரிடக்ஷன்னா அந்த வாட்டர் ஸ்டோரேஜ் எப்படி பண்ணணும், அப்புறம் கட்டிடங்களில் உருவாகிற அந்த மஸ்கிட்டோ பாப்புலேஷன்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், மக்கள்கிட்ட நிறைய நாங்கள் பேசி இதை கொண்டுட்டு போவோம் சார். நாங்கள்
1: சரி, இப்போ டெங்கு பரவலை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஒரு பப்ளிக் வந்து எந்தெந்த விஷயங்களில் அதிகமாக கவனம் செலுத்தணும்? இப்போ நிறையா சொல்லிங்க, அவேர்னஸ் கொடுக்குறீங்க. இப்போ வீட்டில் இருக்க தண்ணியை மூடி வைங்க, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் மேட்டு நான் உடனே மாற்றிடணும் கூட, அந்த மேட்டு சொல்லிடுங்க. இப்போ எந்தெந்த விஷயத்தில் அவங்க இன்னும் கொஞ்சம் ப்ரிவெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு தோணுது மேடம்?
0: ப்ரிவெண்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம வீட்டையும் நம்மளை சுற்றி உள்ள இடத்தையும் க்ளீனாக வச்சுக்கிட்டாலே போதும் சார். 5 கிலோமீட்டருக்கு உள்ளார சரௌண்டிங்ஸ் நமக்கு க்ளீனாக இருந்தால் வி ஆர் இன் த சேஃப்.
1: ஓ,
0: அந்த மாதிரி ஒவ்வொரு வீடும் நினைக்கணும். பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூடங்கள், காலேஜுகள், அப்புறம் பால் அந்த பால்வாடிகள், அந்த மாதிரி குழந்தைங்க இருக்கிற ஏரியா, அந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டாலே, அந்த புஷஸ் அந்த செடி அதிகமாக இருக்கிற இடத்தெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டாலே நமக்கு மஸ்கிட்டோ பாப்புலேஷனை ப்ரிவென்ட் பண்ணிடலாம்.
1: அப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் இப்போ தோணுது மேடம். ஏன்னா நம்ம வீட்டை நம்ம சுத்தப்படுத்திக்கிறோம். இப்போ நம்ம ஒரு வீடை சுத்தப்படுத்துகிறோம் அப்படின்னா அடுத்த வீடு சுத்தமாக அந்த ஏரியாவே சுத்தமாகும். ஆனால் பொது இடங்கள் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு க்வெஸ்சன் மார்க் வருது.
0: அதுதான் சார், அர்பனைசேஷன் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ரூரல் ஏரியா மேனேஜ்மெண்ட் ரொம்ப சிம்பிள் சார், ஆனால் வந்து நம்ம சிட்டி சைட்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து அதுக்கு தான் இந்த ஃபாகிங்லாம் கொடுக்குறாங்க. ஃபாகிங்லாம் வந்து கரெக்டாக ப்ரீ மான்சூன், மான்சூன், போஸ்ட் மான்சூன் அந்த மாதிரி சீஸ்னல் வைஸாக அவங்க கொடுக்குறாங்க சார். அதை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணனாதான் சார் நம்ம அர்பன் பாப்புலேஷனில் உள்ள மஸ்கிட்டோஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்.
2: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாளைய உலகம். நேரம் 4:30. பண்பலை 100.3 நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் நாளைய உலகம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் ட்ரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
3: நாளை உலகம் நிகழ்ச்சிக்காக நம்மளோட நாகப்பட்டினம் தனியார் மகளிர் கல்லூரி உயிர் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ராஜலட்சுமி அன்பழகன் நம்மளோட இருக்காங்க. அவங்களுடைய ஆராய்ச்சி எந்த விதத்தில் போயிட்டு இருக்கு, முக்கியமாக அந்த டெங்கு காய்ச்சல் அதில் வந்து அவங்களுடைய ஆராய்ச்சி எப்படி இருக்குங்க பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். மேம், இப்போ நீங்கள் வந்து டெங்கு ஃபீவர் அப்படிங்கும்போது ஒரு பப்ளிக் வந்து அவர் அவேர்னஸ் கொடுக்குறீங்க, அவங்களும் கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா சொன்னீங்க இல்லையா, ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுடைய ஆராய்ச்சிங்கிறது வந்து நாகப்பட்டினம், திருவாரூர், கும்பகோணம் இந்த பகுதி, இதை தாண்டி இப்போ மயிலாடுதுறை, இப்போ காரைக்கால் இந்த மாதிரியான இடங்கள்லேருந்து உங்களுக்கான அதுக்கு சாம்பிள்லாம் எடுப்பீங்களா? அதுக்கு எப்படி பண்ணுறீங்க மேம் அது?

0: ஆக்சுவலி நாங்கள் இப்போ எங்களோட ரிசர்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம்னு சொல்கிறோம்ல சார், அந்த எக்ஸ்டெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எக்ஸ்டென்ஸ் பண்ணியிருக்கிறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோன்னா இது நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே பண்ண முடியாது சார். ஆக்சுவலி நம்ம எத்திக்கல் கிளியரன்ஸ் வாங்கும்போது எங்கெங்கெல்லாம் டெங்கு கேஸ் அதிகமாக இருக்கோ அந்த இடத்த தான் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ எதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிங்கன்ற குவரிஸ் நிறைய வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அப்போது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட் கொடுத்தோம்னா அவங்க எதுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல டெங்கு கேஸ் அதிகமாக இருக்குது, அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஆகும் சார்.
1: சரி மேம், இப்போ நீங்கள் சொல்ல இந்த 3 இடமே வச்சுப்போம், நாகப்பட்டினம், திருவாரூர், கும்பகோணம். இப்போ 3 டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் சாம்பிள் எடுக்கும்போது ஒவ்வொரு விதமாக இருக்குமா இல்லை வந்து ஒரே மாதிரி தான் இருக்குமா?
0: எங்களோட பேசிக் ரிசர்ச் சொன்னேன்னு சார், அப்போவே நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா சாம்பிள் எடுத்து பார்கோட் பண்ணணும். பார்கோட்னா ஜீன் சீக்வன்சிங் பண்ணணும். இப்போ மூணுமே ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், ஃப்ரம் திருவாரூர் டு நாகப்பட்டினம், நாகப்பட்டினம் டு கும்பகோணம், அது நாங்கள் இருந்தோம். அப்போ எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா ஃபைலோஜெனடிக் அனலைசிஸ் பண்ணிடுவோம். அதாவது மூணு பேரும் ஒரே ஜீன் மாதிரி தான் இருக்காங்களா இல்லை வெவ்வேறு இருக்கிறாங்களான்னா அதை நாங்கள் ஐடென்டிஃபிகேஷன் கரெக்டாக கண்டுபிடிச்சோம். ஸ்லைட் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கு. அதை நாங்கள் இனிஷியலாகவே அந்த ஸ்டடிஸ் பண்ணி நாங்கள் வந்து கவுன்சிலுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டோம். ஈவன்தோ 40-45 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் மூணுமே ஜெனடிக்ல வந்து வேரியேஷன்ஸ் இருக்கு.
1: அப்போ அவங்களுடைய பாதிப்புங்கிறது சேஞ்சஸ் இருக்குமா இல்லை ஒரு சாம்பிள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னா அதோடய எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும் இல்லை இது கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி தெரிஞ்சுதா?
0: இது எதுக்கு நாங்கள் பண்ணோம்னா அடுத்த கட்டம் இன்செக்டிசைட் பார்த்தோம்ல சார், இந்த மருந்து கொடுத்தா இவங்க உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது மூணு பேருமே வேறு வேறு டிஃப்ரென்ஸான கொடுத்தாங்க. அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் அவங்க எந்த ஃபாகிங் கொடுக்கலாம், எந்த இன்செக்டிசைட் கொடுக்கலாம் வெக்டர் கண்ட்ரோலுக்குன்றது புரியும். அதனால இதை நாங்கள் இனிஷியலாகவே பண்ணி அந்த பேப்பரை நாங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டோம் சார்.
1: சூப்பர் மேம், இப்போ மூணு பேர் பற்றி பேசிட்டு இருக்கோம், ஒரு விளம்பரத்துக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம்.
0: ஓகே சார்.
2: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்காந்துருக்க.
3: நீ அப்பவே சொன்ன செல்வண்ண, குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு, நான் தான் கேட்கல, எதையோ வாங்கிட்டேன்.
2: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
4: ஜப்பானிய தொழில்நுட்பம், 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
2: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
6: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா, மயிலாடுதுறை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம், நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைக்கொல்லி.

0: பண்பலை நூறுபள்ளி மடையில் நிகழ்ச்சி நாளை உலகம். இன்றைய நேர நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மோட நாகப்பட்டினம் தனியார் மகளிர் கல்லூரி உயிர் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ராஜலட்சுமி அன்பழகன் நம்மோட இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆராய்ச்சிகளை பற்றியும் நம்மகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த டைமில் டெங்கு ஃபீவர் அதிகமாக வைரல் ஆகிட்டு இருக்கிறதுனால அதை பற்றியான ஆராய்ச்சிகள் எப்படி போயிட்டு இருக்கு பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. மேம், இப்போ நம்ம டெங்கு ஃபீவர் பற்றி நம்ம நிறையா பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் கூட சொல்லியிருக்கீங்க, மூணு டிஸ்ட்ரிக்டில் மூணு விதமாக இருக்கிறாங்க, அவங்கள பற்றியும் ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கீங்க. இந்த டெங்கு காய்ச்சல் கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுட்டு வேறு எந்த மாதிரியான ஆராய்ச்சிகளும் நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கீங்க மேம்? நீங்கள்
1: ஆக்சுவலி நம் எங்கள் வெக்டர் பயாலஜி லேபில் வந்து ஜூனியர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஸ்க்ரப் டைஃபஸ், உண்ணி காய்ச்சல்னு சொல்கிறாங்க.
0: உண்ணி காய்ச்சல்
1: அதுவும் இப்போ வந்து எப்பிடமிக்காக தான் இருக்குது. எங்கேயும் பரவிக்கிட்டு தான் சார் இருக்கு. அது எதுலேருந்து பறகுதுன்னா மைட்ஸ்லேருந்து பறகுது. மைட்ஸ் எங்கே இருக்கும்னா எலி காது இருக்குல்ல சார், அதில் காது மடலில் இருக்கிற மைட்ஸ்லேருந்து நமக்கு வந்து உண்ணி காய்ச்சல் பரவுது சார். ஸோ அதனால் அந்த ஒர்க்கும் கேரி பண்ணிகிட்ருக்குறோம். அது மிஸ் சச்சஜீவிதா பண்ணிகிட்ருக்குறாங்க ஃப்ரம் வெக்டர் பயாலஜி ரிசர்ச் லேப். அதுக்கப்புறம் கிளினிக்கல் சாம்பிள்ஸில் என்ன ஸ்ட்ரெயின் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, உண்ணி காய்ச்சலில் என்ன ஸ்ட்ரெயின்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு லோக்கல் பாப்புலேஷனில் அப்படின்னு கிளினிக்கல் சாம்பிள் பிளட் சாம்பிளில் வந்து எஸ்கே ஃபர்ஹாத் அவங்க வந்து அதை ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க சார்.
0: ஓ, இப்போ நீங்கள் சொல்லும் போது சின்ன விஷயங்கள் தான் அது இருக்குது. ஒரு ஒரு ஒரு கொசுங்கிறது சாதாரண சின்ன விஷயமாக தான் தெரியுது. எலி அந்த காது மடல், இப்போ இந்த மாதிரி விஷயங்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க மேம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அது எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அதை?
1: WHO-ல வந்து டிசீஸ்லாம் நாங்கள் பார்ப்போம் சார். அடிக்கடி டிசீஸ் ரேஞ்சஸ்லாம் எது எது ஹைக்காக இருக்கோ அந்த டிசீஸ்லாம் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி அதை பேக்ரவுண்டில் என்ன நம்ம பண்ணலாம், ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ப்ரப்போசல் எடுப்போம் சார். நாங்கள்
0: சூப்பர் மேம். இப்போ எதிர்காலத்தில் டெங்கு காய்ச்சலை பற்றி ஆராய்ச்சியில் எந்த திசையில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க உங்கள் ரிசர்ச்சில்?
1: பயாலஜிக்கல் கண்ட்ரோலுங்கிறது ரொம்ப முக்கியம் சார். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி உல்பாக்கியா சொன்னேன்னா சார், எண்டோசிம்பயோன்டிக் பாக்டீரியா, அது வந்து நேச்சுரலாகவே மஸ்கிட்டோக்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்க பாக்டீரியா. அந்த பாக்டீரியா வந்து கேப்பபிள் ஆஃப் கில்லிங் டெங்கு வைரஸ்.
0: டெங்கு வைரஸ்
1: மஸ்கிட்டோக்குள்ளார இருக்கிற வைரஸ் பாக்டீரியாவை கில் பண்ணுறதுக்கு இந்த பாக்டீரியாவை யூஸ் பண்ணலாம். ஸோ இது பயாலஜிக்கல், இப்போ வந்து அது வந்து டெஸ்ட்டில் போயிட்டுருக்குது. கண்டிப்பாக இது வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கும். அதுக்கப்புறம் இந்த நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குல்ல சார், அதாவது பிளான்ட்லேருந்து சோர்ஸ் எடுத்து மஸ்கிட்டோவை நாங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம், மஸ்கிட்டோ பாப்புலேஷன். அதே மாதிரி பயோகெமிஸ்ட்ரி அண்ட் வெக்டர் பயாலஜி சேர்ந்து

0: நாங்கள் ஒரு ஒர்க் பண்ணோம் சார். ட்ரெஹலோஸ் அப்படின்னா இது வந்து சுகர் சார், நம்ம உடம்புல இருக்கிற சுகர் மாதிரி இன்செக்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்க ட்ரெஹலோஸுங்கிற சுகரை வந்து நாங்கள் வந்து பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் கொடுத்து லார்வல் டெஸ்ட் பண்ணோம். லார்வல்னா அந்த ஸ்டேஜ் இருக்கும், புழு ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் இன்ஸ்டர், செகண்ட் இன்ஸ்டர், தேர்ட் இன்ஸ்டர், ஃபோர்த் இன்ஸ்டர்னு நாலு ஸ்டேஜ் இருக்குது சார். அதில் தேர்ட் இன்ஸ்டர் எடுப்போம் இல்லைனா ஃபோர்த் இன்ஸ்டர் எடுப்போம். அந்த ஸ்டேஜுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி நாங்கள் கொடுப்போம் சார். கொடுத்து அதோட சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுவோம். அப்போ மெட்டபாலிசம் என்ன ஆகும்னா அவங்களால பண்ண முடியாது. நார்மல் சுகர் லெவலில் தான் அவங்களுக்கு கரெக்டாக மெட்டபாலிசம் ஃப்ளைலாம் பண்ண முடியும்.
1: அவர் உங்களுக்கு சர்க்கரை நோயாலே ஆக்குறீங்க.
0: ஆமாம், அந்த மாதிரி சுகர் இன்க்ரீஸ் பண்ணி அவங்க மெட்டபாலிசத்தை நாங்கள் வந்து உடைச்சி அந்த மாதிரியும் நாங்கள் பண்ணிட்டுருக்குறோம் சார்.
1: அது சக்ஸஸ் ஆகுது.
0: அது சக்ஸஸ் ஆகுது சார். ஸோ 33% வந்து சுகர் இன்க்ரீஸ் ஆகுறத நாங்கள் பார்த்தோம் சார்.
1: மனிதர்களுக்கு வந்து சுகர் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி அவங்களை கண்ட்ரோல்
0: அதையும் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். பிளான் மெத்தட். அப்புறம் இன்னொன்று என்னென்னா பாக்டீரியல் கல்ச்சர், அதை யூஸ் பண்ணி லார்வலுக்கு கொடுத்து நம்ம எக்கோ ஃப்ரெண்ட்லி பாக்டீரியா இதை கொடுத்தா ஈக்குவலை இதை கொடுத்து அதை கில் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் நாங்கள் பயாலஜிக்கல், ஏன்னா கெமிக்கல்ஸ் மெத்தட்ஸை நாங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி மெத்தட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நாங்கள் பார்த்துட்ருக்கோம் சார். ஏற்கனவே பயாலஜிக்கல் கண்ட்ரோலாக கப்பி ஃபிஷ் யூஸ் பண்ணுறாங்க, அது தெரியும். ஆர்னமெண்டல் பிளான்ஸ்லாம் நாங்கள் அந்த ஃபிஷ் டேங்க்லலாம் வளர்க்குறாங்க. அந்த கப்பி ஃபிஷ்ஷு, கம்பூஷியா ஃபிஷ்லாம் என்ன பண்ணோம்னா மஸ்கிட்டோ லே பண்ணுற எக்ஸை வந்து சாப்பிட்ருவோம். ஸோ வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து பயாலஜிக்கல் கண்ட்ரோலாக ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் பேசிலஸ் துரிஞ்சனிசியஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, அது வந்து பாக்டீரியாலேருந்து எடுக்கிற ஒரு பூச்சிக்கொல்லி சார். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கெமிக்கல்ஸ் மெத்தடை கண்ட்ரோல் பண்ணிட்டு எல்லாருமே நாங்கள் பிளான்ட்லேருந்து பாக்டீரியாலேருந்து அப்புறம் ஃபிஷ் மூலமாக நாங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுவோம்.
1: பட் அந்த ஃபிஷ் சொன்னீங்களே மேம், அது வந்து ஒரு டைப் ஆஃப் இடத்துல தானே இருக்கும், அது எல்லா சூழ்நிலையிலும்
0: அதை வந்து கமர்ஷியலாகவே நாங்கள் கண்ட்ரோலுக்காகவே யூஸ் பண்ணுறோம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், ஒரு பெரிய பெரிய ஒர்க்லலாம் நாங்கள் வந்து அதை வந்து பயாலஜிக்கல் கண்ட்ரோலாகவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கப்பி ஃபிஷ் அது வந்து ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷு சார், நம்ம வளர்க்குற ஃபிஷ் அது.
1: புரியுது. இப்போ ஒரு பெரிய ஒரு பில்டிங் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னா
2: மற்றும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.

0: காரைக்கால் பண்பலி 100.3 நாளை உலகம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். இன்றைய நேர நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க நாகப்பட்டினம் தனியார் மகளிர் கல்லூரி உயிர் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ராஜலட்சுமி அன்பழகன் அவர்கள். மேம், இப்போ நம்ம நிறையா டெங்கு ஃபீவரை பற்றியும் பேசிகிட்டு இருக்கோம் மேம். நீங்கள் வந்து ஆரம்ப கட்டத்திலே சொல்லிட்டீங்க, நம்ம வந்து ப்ரிவெண்ட்டாக இருக்கணும், ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சிகள் தான் சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ டெங்கு காய்ச்சலுக்கு வந்து தடுப்பூசி அப்படின்னு இருக்கா மேம்?
1: வேக்சின் இருக்கு சார். இப்போ வந்து கியூ டெங்கா டாக் 003 அப்படின்னு அதிக டெங்கு பரவல் சூழலில் 6 to 16 வயது குழந்தைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறாங்க, அது சில நாடுகளில். ஸோ அந்த தடுப்பூசி மட்டும் போதுமானது அல்ல சார். கொசு கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அது வந்து ப்ரிவென்ஷனுக்கு மட்டும்தான் சார். டிசீஸ் வந்தால் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாங்க. இப்போ ஃபீவர் இருந்தால் ஃபீவருக்கு, பெயின் பாடி பெயின் இருந்தால் பாடி பெயினுக்கு, அந்த மாதிரி சிம்டமாட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் தான் சார் நம்ம கொடுத்துட்ருக்க முடியும்.
0: ஓ சரி. இப்போ வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு டெங்கு ஃபீவர் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா என்னால் இன்னொருத்தவங்களுக்கு பரவுறதுக்கான வாய்ப்புகள் எப்படி மேம்?
1: ஹியூமன் டு ஹியூமன் டைரக்டாக அது ஸ்ப்ரெட் ஆகவே ஆகாது சார். ஒரு ஹியூமனை பைட் பண்ணிட்டு, அதாவது இன்ஃபெக்டட் ஹியூமனை, இன்ஃபெக்டட் ஃபீமேல், அதாவது ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் வந்து பிளட்டு ஃபீடு எடுக்கும்போது அந்த மஸ்கிட்டோ மவுத் பார்ட் ப்ரொபோசிஸ்னு சொல்லுவோம், அது மூலமாக அதுக்கு வந்து வைரஸ் வந்து உள்ளார அவங்க பாடிக்குள்ளார என்டர் ஆகுது. ஸோ உள்ளார போய் ஃபஸ்ட்டு அந்த வைரஸ் என்ன பண்ணுதுன்னா மஸ்கிட்டோட ஹோஸ்ட்டாக எடுத்துக்குது மஸ்கிட்டோவை. அதை எடுத்துக்கிட்டு அது உள்ளார அதோட வறுமையாக கண்டிஷனை ஃபுல்லாக அதோட லைஃப் சைக்கிளை முடிச்சுக்குது சார். அதாவது நல்லா வளர்ந்துக்குது, டபுளிங் ப்ராசஸ் ஆகிக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பர்சனை கடிக்கும் போது திருப்பியும் பிளட் ஃபீடு எடுக்கும்போது அந்த வைரஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது சார். ஆனால் மேன் டு மேன் வந்து அது டிரான்ஸ்மிட் ஆகிறது சார்.
0: ஓ சூப்பர் மேம். இப்போ 2 வாரத்துலேருந்து 6 வரைக்கும் தான் அந்த பெயின் கொசுக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேம். இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது வந்து எப்படி வந்து அந்த எக் அதிகமாக உற்பத்தி ஆகிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த டெங்கு ஃபீவர் அதிகமாக வருதா மேம்?
1: ஃபீமேல் மாஸ்கிட்டோஸ் வந்து பிளட் ஃபீடு எடுத்துக்கிறதுனால 2 to 4 வரைக்கும் உயிரோடு இருக்கும் சார். அப்போ அந்த வைரஸோட லைஃப் சைக்கிள் ஹோஸ்ட்டுனா நம்ம மஸ்கிட்டோட பாடி உள்ளார வந்து சீக்கிரமே முடிச்சிடும். முடிச்சுட்டு 15 டேஸ்க்குள்ளார அடுத்து மேனுக்கு பிளட் ஃபீல் செகண்ட் பிளட் மீல் எடுக்கும்போது இதை டிரான்ஸ்மிட் பண்ணிடுது.
0: ஓ அதுதான். இப்போ நம்ம இப்போ டிரான்ஸ்மிட் பண்ணும்போதுனால தான் ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்க டிசீஸ் வரும்.
1: இன்னொருக்கு டைரக்டா ஹியூமன் டு ஹியூமன் பரவாது சார்.
0: இப்போ டெங்கு ஃபீவர் பத்தி பொதுமக்கள்கிட்ட என்ன மாதிரியான விழிப்புணர்வு இருக்கு மேம்? நீங்க எந்த மாதிரியான விழிப்புணர்வு கொடுத்துருக்கீங்க
1: டெங்கு ஃபீவர் பத்தி? அவங்களுக்கு வந்து டெங்கு ஃபீவர்னா என்ன, எப்படி வருது, எதனால வருது, அதுல இருந்து நம்ம எப்படி நம்ம ப்ரிவென்ஷனா இருக்கலாங்கிறத ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா மழை காலங்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை வந்து அவங்க வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் பரிசோதிச்சுக்கணும் சார். தண்ணீர் சேமிக்கும் பாத்திரங்களை மூடி வைக்கணும். டயர், தேங்காயோடு பாட்டில் போன்றவற்றை தண்ணீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். பகல் நேரத்தில் கொசுக்கடியிலிருந்து பாதுகாத்து கொள்ளறதுக்கு வேப்பரைசர் அந்த மாதிரி ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காய்ச்சல் இருந்தால் உடனே டாக்டரை வந்து நம்ம போய் டெஸ்ட் பண்ணிக்கணும். டாக்டர்கிட்ட போய் டெங்கு வருவதற்கு 2 to 3 கடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது சார். ஒரு மஸ்கிட்டோ அதோட விரும்பிய கண்டிஷன்ஸ் அது உடம்புல எப்படி இருக்குங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான. இன்கேஸ் விரும்பிய கண்டிஷன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு தடவை பைட் பண்ணாலே நமக்கு டிசீஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது.
0: இப்போ அதிகமாக நீங்கள் சொல்கிற மாதிரி பகல் நேரத்தில் கொசு கடிக்கிறத நம்ம
1: அவாய்ட் பண்ணிக்கணும்.
0: ஓஹோ,
1: அவாய்ட் பண்ணிக்கணும். ஈவினிங் மீன்ஸ் அது வந்து பீக் அவர் அவங்களுக்கெல்லாம். ஸோ அப்போ வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ நைட் டைம்ஸில் அவங்க அவ்வளோதான் பைட் பண்ண மாட்டாங்க.
0: இப்போ பகல் டைமில் வந்து அவங்க பைட் பண்ணுறாங்கன்னா அப்போ வீரியம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா இப்போ நைட் டைமில் அவங்க பைட் பண்ணவே மாட்டாங்க. பைட் பண்ண சான்சஸ் இருக்குமா?
1: பைட் பண்ண சான்சஸ் கம்மி தான் சார். இப்போ கியூலஸ் மஸ்கிட்டோ பார்த்தீங்கன்னா நாக்டர்னல் மாங்க அப்படின்னா அவங்க நைட் டைத்தில் தான் அவங்க பீட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க
2: முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 lakh புதிய டிசைன்கள், 5 lakh புது பட்டு சேலைகள், October 1 to வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 lakh புதிய டிசைன்கள், 5 lakh புதிய

0: நாளை உலகம் நிகழ்ச்சியில் நம்மோட பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் தனியார் கல்லூரி உதவி உயிரியல் துறை உதவி பேராசிரியர் ராஜலட்சுமி அன்பர்கள் நம்மளோட இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆராய்ச்சிகள் பற்றி நம்மள்ட்ட நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் உங்களோட ஆராய்ச்சி எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி எப்படி உங்களோட ஆராய்ச்சி வந்து கொஞ்சம் அப்படியே இம்ப்ரூவ் ஆகிட்டே போயிருக்கேன். நீங்கள் எந்த ப்ரொப்போசல் கொடுத்தாலும் ஐசிஎம்ஆர் உடனே அப்ரூவல் கொடுத்துட்றாங்க. அப்படின்னா அந்தோட ஆராய்ச்சியான அந்த ரிசல்ட் நல்லா இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த ப்ரொப்போசல்
1: நல்லா இருக்குன்னு அர்த்தம் சார். ஆக்சுவலி நாங்கள் வந்து ப்ரொப்போசலை வந்து கிரிட்டிக்கல் பண்ணாமல் டைரெக்டாக கொடுக்குறோம். டைரெக்டாக எப்படின்னா, இதுதான் எங்களோட ஆராய்ச்சியோட பிளானு, இதுதான் நாங்கள் பண்ண போகிறோம், இதோட அவுட்கம் இப்படி தான் இருக்கும். நாங்கள் டைரெக்டாக ப்ரப்போசல் கொடுக்கறதுனால அதில் எந்த கிரிட்டிக்கலும் இருக்குல்ல, அது வந்து நீடடான இன்ஃபர்மேஷன், அதனால அவங்க வந்து உடனே சாங்ஷன் பண்ணிடுறோம்.
0: இப்போ நீங்க ஒரு எத்தனை வருடங்களா மேம் இந்த டெங்கு ஃபீவருக்காக மட்டுமே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க
1: மேம்? இப்போ நான் 7-8 வருடங்களா அதல நான் பண்ணிட்டு இருக்கறேன் சார்.
0: அந்த டெங்கு ஃபீவருக்குமாகவே
1: டெங்குல இருந்து 2018ல இருந்து இந்தியன் கவுன்சிலுக்கும் எனக்கும் அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு.
0: அப்ப டெங்கு ஃபீவர் பத்தியே போயிட்டு இருக்கு. உங்களுடைய ப்ரொபோசல் வந்து டெங்கு ஃபீவர் ரிலேட்டடா போகும், அவங்க அப்ரூவல் கொடுப்பாங்க. அடுத்து அதோட ப்ரொபோசலுக்கு அப்புறம் அதோட உங்க ப்ராஜெக்ட்ங்க கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும், அப்படியே கொஞ்சம் போயிட்டு இருக்கு.
1: போத் டெங்கு சிக்கன்குனியா எல்லாத்துக்குமே தான் நான் கொடுப்பேன். ஆனா கேசஸ் வந்து டெங்கு தான் இருக்கிறதுனால நாங்க அதுலயே ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கு.
0: சரிங்க மேம், இப்போ நம்ம சைடு இப்போ நீங்க சொன்ன இந்த நாகப்பட்டினம் திருவாரூர் கும்பகோணம் இந்த சைடுல டெங்கு ஃபீவர் கம்பேர் பண்ணும்போது இப்போ அதர் டிசீஸ் அதாவது கொசு மூலமா பரவக்கூடியதோட அவுட்கம் எப்படி மேம் இருக்குது?
1: அதர் டிசீஸ்லாம் ரொம்ப அதிகமாலாம் இல்ல சார். லிம்பாடிக் பிளியராசிஸ்லாம் இப்போ ஆல்மோஸ்ட் எலிமினேட் பண்ணிட்டாங்க. யானைக்கால் வியாதி அதெல்லாம் ஆல்மோஸ்ட் எலிமினேட் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப ரேர் கேஸ் தான் நமக்கு இருக்கு. இப்போ டெங்கு தான் நமக்கு வந்து அதிகமா இருக்குது.
0: இப்போ அந்த மலேரியா சொல்றாங்க, சிக்கன்குனியா சொல்றாங்க, நிறைய எல்லாம் சொல்றாங்க.
1: மலேரியா வந்து இந்த சைடுல அதிகமா இருக்காது சார். அதுக்கு வந்து நம்ம ட்ரைபல் அந்த மாதிரி ஏரியால அதிகமா காணப்படுகிறது. இங்கெல்லாம் அதிகமா இருக்காது. உண்ணி காய்ச்சல் வந்து இப்ப வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கான ரிசர்ச்சும் தான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம்.
0: அதுல நீங்க பண்ணிட்டீங்களா மேம் உண்ணி காய்ச்சல்?
1: அதுவும் பண்ணிட்டு இருக்காங்க.
0: அந்த உண்ணி காய்ச்சல் ரிலேட்டடா நீங்க ஆராய்ச்சி பண்ணணுங்கிறதுக்கு ஐடியா எப்படி வந்துச்சு உங்களுக்கு?
1: உண்ணி காய்ச்சல் வந்து அதுதான் சார், நாங்க இனிஷியலா கேசஸ் வந்து என்னென்ன கேசஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு அதுல என்ன ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு நாங்க பண்ணுவோம் சார்.
0: சரிங்க மேம், இப்போ வந்து இப்போ ஒரு பொதுமக்களுக்கு நீங்க ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னா, ஒரு டெங்கு காய்ச்சல் இருக்கு, ஒரு பிகினிங் ஸ்டேஜை நீங்க எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம்? நீங்கள் நிறைய தடவை நம்ம சொல்லிட்டோம், ஏன்னா வந்து அவங்க நிழலாக இருக்கிற இடத்துல தான் சேஃபாக இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் நல்லா சேஃபாக இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க பைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து எல்லாரும் சுத்தமாக வச்சுங்க அப்படின்னு ஒரு ஒரு பப்ளிக் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கருத்து சொல்லணும். ஏன்னா நீங்கள் நிறையா பேரை நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ நாங்களாம் வந்து ஒரு செய்திகளை படிக்கிறோம், ஒரு புத்தகத்தில் படிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஃபீல்டு ஒரு பார்க்குறீங்க, அந்த இடம் எப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ணவே இதாக இருக்குது. அங்கே போயிட்டு தான் நீங்கள் அந்த சாம்பிள் எடுக்கிறீங்க. ஃபஸ்ட்டு அந்த அனுபவம் எப்படி இருக்குது? பொதுமக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: பொதுமக்கள் நாங்க போகும்போது பயந்துருவாங்க சார், ஃபைன் போட தான் வராங்க அப்படின்னு பயப்படுவாங்க. இல்ல நாங்க இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்றதுக்காக வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாமே நாங்க சொல்லி கொடுப்போம். அதை கண்டிப்பா அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஆனா இதை கேட்டு இன்னும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணணும்னு நான் ஒரு வேண்டுதல்
0: கண்டிப்பா ஃபாலோ பண்ணுறேன். இல்லைங்க மேம், இப்போ நீங்க ஒரு விழிப்புணர்வு சொல்றீங்க அப்படின்னா, இப்ப நான் போய் ஒரு விழிப்புணர்வு சொல்லலாம், ஆனா அது சம்பந்தமா ஆராய்ச்சி பண்றவங்க சொல்றாங்க அப்படிங்கும் போது அவங்களுடைய அந்த ஸ்பீச்சுங்கிறது கொஞ்சம் ரொம்ப வேல்யூ மேம். இப்போ நான் சொல்லும்போது நீங்கள் கவனமாக இருங்க, இது மாதிரி டெங்கு காய்ச்சல் வருதுன்னு சொல்கிறோம், நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதனால வந்து எந்த மாதிரியான ரிசல்ட் இருக்குது, இந்த பகுதியில் எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லையா, சொல்லுங்கள் மேம்.
1: அது வந்து மக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நமக்கு நம்மளோட மக்கள் என்ன செய்கிறாங்க, என்ன தப்பு செய்கிறாங்கன்னா, அந்த 3 டேஸ் ஃபீவர் செட்டில் ஆகலைன்னா உடனே டாக்டர்கிட்ட போகணும். அந்த மெடிக்கலில் டேப்லெட் வாங்கி நம்ம சாப்பிடக்கூடாது, ஃபர்ஸ்ட் திங் அதுதான் சார். அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் எடுக்கணும். ஈவன் என்னோட பேபிஸ்க்கு எதுனாலும் உடனே நான் பிளட் டெஸ்ட் எடுத்துருவேன். எடுத்து நெகட்டிவா பாசிட்டிவா வேற எல்லாமே நம்ம எடுத்துட்டோம்னா கொஞ்சம் வி வில் ஃபீ ஃப்ரீ. ஸோ அந்த மாதிரி இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்ம பண்ணிட்டோம்னா கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு நம்ம போகிறதுக்கு சான்சஸே இல்லை. அதனால அதிலே பிகினிங்கில் அது ஒரு ஃபர்ஸ்ட் சஜஷன். ரெண்டாவது சோர்ஸ் ரிடக்ஷன், நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், உங்கள் வீட்டை சுத்தமாக நீங்கள் வச்சுக்கோங்க, என்விரான்மெண்ட்டை கொஞ்சம் சுத்தமாக வச்சு. இப்போ பிரேரிடல் காலம் மழைக்கு மட்டும் வரல, ஃபீவருக்கும் தான் வந்துட்டுருக்கு. உண்ணி காய்ச்சல், டெங்கு காய்ச்சல் எல்லாமே வரத்துக்கு சான்சஸ்
0: பயமாக இருக்கு.
1: அதனால அதுக்கும் நம்ம ப்ரிவென்ஷனாக இருக்கணும் சார், ப்ரிகாஷனாக இருக்கணும் நம்ம.
0: சூப்பர் மேம்,

0: நாளை உலகம் நிகழ்ச்சியிலே கிட்டத்தட்ட நம்ம நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம் மேம். அது மாதிரி நீங்கள் வந்து நிறைய உங்களுடைய ரிசர்ச் சொன்னீங்க, குறிப்பிட்டு சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக நீங்கள் கொசு கூட போராடிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆராய்ச்சியில், அந்த அளவுக்கு உங்களுடைய ரிசர்ச் போயிட்டுருக்கு. உங்களுக்கு அடுத்த கட்டத்தில் ஏதாச்சும் ஒரு பிளான் வச்சுருக்கீங்க மேம் நீங்கள்?
1: ஆமாம் சார், நாங்கள் வந்து பர்டிகுலர் ஜீன் ஜெனட்டிக் மியூட்டேஷன் பார்த்தோம். இப்போ எங்களோட ஜூனியர் மாலவிகா இருக்காங்க, அவங்க வந்து எபிஜெனட்டிக் சேஞ்சஸ் ஓவரால் ஜெனட்டிக் சேஞ்சஸ் என்ன நடக்குதுன்றதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க.
0: சூப்பர் மேம். அதுலேயும் நீங்கள் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறீங்க?
1: ஆமாம் சேர்ந்து தான் சார் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். நாங்கள் ஒரு 5 பேர் சேர்ந்து தான் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம்
0: சார். அவங்க சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு
1: அவங்க சப்போர்ட் நல்லாவே இருக்கும் சார். அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்போம், எந்த ஈகவும் இருக்காது. நாங்கள் நல்லா ஃப்ரெண்ட்லியாக எல்லாமே மூவ் பண்ணுவோம். எங்கள் மேடம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி, டாக்டர் ஜெயலட்சுமி கிருஷ்ணன். ஸோ அவங்க வந்து எல்லாரையும் கை பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க.
0: ஏன்னா 5 பேரும் 5 பகுதியிலிருந்து வந்தவங்களா இல்லை இது?
1: ஆமாம் சார், ஒருத்தவங்க கேரளா தமிழ்நாடு, இன்னொருத்தவங்க வந்து கான்பூர் லக்னோல இருந்து வந்தவங்க.
0: ஒரு குட்டி இந்தியாவே நீங்க தான் 5 பேர். இப்போ நாளை உலகம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாகப்பட்டினம் தனியார் கல்லூரி உதவி உயிரியல் துறை உதவி பேராசிரியர் ராஜலட்சுமி அன்பர்கள் கூட தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா. நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கு வந்துட்டேன்.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. காரைக்கால் எஃப்எம்க்கு தேங்க்ஸ், அண்ட் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணிங்க அனுப்பி வச்ச டாக்டர் ஜெயலட்சுமி கிருஷ்ணனுக்கு தேங்க்ஸ், அண்ட் மை ஃபேமிலி, மை ஹஸ்பண்ட் பாலசுப்ரமணியனுக்கு தேங்க்ஸ், அண்ட் மை என்டையர் ஃபேமிலி அம்மா அப்பா பேபிஸ்க்கு தேங்க்ஸ், அண்ட் ஹானரபிள் பிரின்ஸிபல் சோஃபியா பொச்செல்வி மேடம்க்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். ஸோ மக்கள் எல்லோரும் ப்ரிகாஷனாக இருங்க, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். ஸோ ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன நீடடோ அதை பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.
0: தேங்க்யூ மேம். ஏன்னா ஒரு நம்ம ஒரு விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ டெங்கு காய்ச்சல் இப்பெல்லாம் பரவுது, இப்பெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். அந்த ஆராய்ச்சி பண்ணுறவங்களே சொல்லும்போது தான் அதோட வேல்யூ என்னன்னு தெரியும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு அப்ரூவலுமே நீங்கள் ஒரு ப்ரொப்போசல் கொடுக்கும்போது எந்த மாதிரியான நீங்கள் கொடுக்கும்போது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ரிசல்ட் வருது. எவ்வளோ நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் வரத்துக்கும் உங்களுடைய ஆராய்ச்சி வெற்றி பெறத்துக்கும் வாழ்த்துக்கள் மேம்.
1: தேங்க்யூ சார்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய நாளைய உலகம். இன்றைய நேரல் நிகழ்ச்சியில் பங்கேற்றார் நாகப்பட்டினம் தனியார் மகளிர் கல்லூரி உயிர் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ராஜலட்சுமி அன்பழகன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். வணக்கம் நேர்களே, நேரம் 5 மணி. இனி நேர்கள் கேட்கலாம்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கென்ன போட்டி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, ஆல் இண்டியா ரேடியோ காரைக்கால் பண்பலை 100.3 ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை வளம் வரக்கூடிய பாட்டுக்கென்ன போட்டி நிகழ்ச்சியை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. இந்த நிகழ்ச்சியில கட்டிமேடு ஆதிரங்கம் ஆ ஷாகுல் கமித் அவர்களும் ஆரூர் ஜீவா பழனிவேல் அவர்களும் மிகவும் விறுவிறுப்பா போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சென்ற வாரம் ஆரூர் ஜீவா பழனிவேல் அவர்கள் புதிய பாடல்கள் தான் சிறந்தது அப்படின்னு முடிச்சார். இந்த வாரம் நிகழ்ச்சி தொடக்கமா, இல்ல இல்ல பழைய பாடல்கள் தான் சிறந்தது அப்படின்னு போட்டியை தொடங்குறார் கட்டிமேடு ஆதிரங்கம் ஆ ஷாகுல் கமித் அவர்கள்.
2: சகோதரி, தாயினுடைய பெருமைகளை நாம

நிறைய பாடல்கள்ல சொல்லியிருக்கோம், தாயினுடைய பெருமைகளை அளவிடவே முடியாது. அவள் நமக்காக, நம்மை வளர்ப்பதற்காக படுகிற சிரமத்தை குரல்ல கூட அற்புதமா வள்ளுவர் சொல்லியிருப்பார். தந்தை என்ன பண்ணணுமா, தந்தை மகற்காற்றும் நன்றி அவைகத்து முந்தியிருப்ப செயல்னர். கற்றோர் அவையில அவர்களை விட சிறந்தவனா தான் பிள்ளைய உருவாக்கி காட்டணும், அதுதான் தந்தைக்கு உரியது. அது போல மகன் என்ன செய்யணுமா, மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளுன்னு சொல். இந்த பிள்ளையை பெறுவதற்கு இந்த தந்தை என்ன தவம் செய்தாரோ என்று நினைக்கும் அளவுக்கு அந்த பிள்ளை தன்னுடைய குடும்பத்துக்காக, தன் தந்தைக்காக, தாய் தந்தைக்காக, இந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கணும். அதை அருமையாக அந்த குரல்ல சொல்லுவாரு. அத அருமையா பாட்டுல நாங்க கொடுத்தோமே.

இந்த அம்மாங்கிற உறவு இருக்கு, இது உலகத்துல தெய்வத்துக்கு இணையான உறவு, அதுல எந்த உறவையும் ஒப்பிட முடியாது. அந்த உறவை பத்தி நீங்க உறவு அம்மா உனக்கு என்ன செஞ்சதுலாம் சொன்னீங்க, ஆனா மகன் என்ன நினைக்கிறான், எங்களுடைய பாட்டுல தன்னுடைய தாய அவன் வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்துணை பெண் தெய்வங்களாவும் நினைக்கிறான். அந்த தெய்வத்துக்கு என்ன கேக்குறான் தெரியுமா, இந்த பிறவியில நீ எனக்கு அம்மாவா பிறந்த, அடுத்த பிறவியில நான் உனக்கு அம்மாவா பிறக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல எவ்வளவோ விளைவியந்த பொருட்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் ஈடு அன்னைக்கு வராதுன்னு சொல்லி சொல்லுவான் அபீரா.

0: கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும்.
1: அண்ணே, உங்க பாட்டுக்கும் எங்க பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? ஒண்ணுமே தெரியாம காதலிப்பான், காதலிச்சுட்டு தோல்வி அடைஞ்சிருவான். செஞ்சது இவன் காதல், இதுக்கு போய் அவன் பெண்ணையே படைக்காம இருக்கணுமா? அப்புறம் காதல கடவுளே காதலிக்கணுமா? அவன் தெரிஞ்சுக்கணுமா பெண்ண? இதுக்கு இவ்வளவு தூரம் போய் தானே தெரிஞ்சுக்கணும். ஆனா எங்க பாட்டுக்காரன் அழகா சொல்லுவான், அட பொண்ணு.

சகோதரி, காதல் தோல்வி வந்தா அப்படிப்பட்ட மனநிலை வரும். அதைத்தான் கவிஞன் சொல்லியிருக்கான். அது கடவுள் படைச்சதுனால கடவுளையே காதலிச்சுப்பாரு அப்படின்னு நம்ம சொல்றது கவிஞனுடைய ஆழம், மனசனுடைய வழி அது. அதை நம்ம அப்படிதான் பார்க்கணும். ஆனா அதே நேரத்துல காதலி எப்ப தன் முன்னால வந்துட்டாலும் உடனே இவன் மனசு மாறிடும். காதலியை பார்த்தா குதூகலம் ஆயிடுவான். அந்த 1000 வாட் பல்பு மாதிரி முகம் பிரகாசம் ஆயிரும். அந்த நிலவு அதை எங்க பாட்டுலதான் மிக அருமையாக கொடுத்துருப்பாரு எங்க கவிஞரு.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: அண்ணே, நீங்க காதலி வந்தா எப்படி இருக்கும் உணர்வு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா நாங்க அந்த காதல் வந்தாலே உணர்வு எப்படி இருக்குன்னு ரொம்ப அழகா சொல்லுவோம். காதல் வந்துட்டா என்னெல்லாம் மனசுல எண்ணங்கள் தோணுங்கறத கொண்டு வந்து ரொம்ப அழகா சொன்னா

சகோதரி, காதலர்கள் ரெண்டு பேரும் சந்திச்சிருப்பாங்க, கொஞ்ச காலம் பிரிஞ்சிருப்பாங்க. அந்த நினைவுகள் அவங்கள எப்போதும் விடாது, அந்த ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும், மனசுல இருந்துகிட்டே இருக்கும். ஒன்னு ஒன்னும் அப்படி பேசினாலே, இத சொன்னாலே அப்படின்னு மனசு கடந்து துள்ளும். அப்படி இருக்கும்போது அந்த பசுமையான நினைவுகள் மலரும் நினைவுகளா இருக்கும். எங்க பாட்டுல எவ்வளவு இனிமையா கொடுத்தோம் தெரியுமா? பார்த்து

அண்ணே, காதல் மட்டும் இல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த ஓடுற காலம்னு ஒண்ணு இருக்கும், அது வாலிப காலம். அந்த வாலிப காலம் அப்படியே தாண்டிருக்க பிறகு அவன் மனசு உட்கார்ந்து ஒரு நிலையான இடத்துல உட்கார்ந்துட்டு அவன் யோசிச்சு பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை அப்படியே மனசு இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு திரைப்படம் மாதிரி தன் கடந்து வந்த காலங்கள்லாம் நினைவுகள்லாம் ஓடும். அதை நினைச்சு பார்க்கும் பொழுது யாரையெல்லாம் நாம கடந்திருக்கோம், யாரையெல்லாம் சந்திச்சோம், யாரையெல்லாம் இழந்திருக்கோம் அப்படிங்கறது என்ன ஞாபகம் இருக்கு பாத்தீங்களா. அதை கொண்டு வந்து புதுப்பாட்டுக்காரன் ரொம்ப அழகா போட்டான்.

0: நேர்களை பாட்டுக்கென போட்டி நிகழ்ச்சி ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் வியாழக்கிழமை கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282 97 15 16 72 82. சரி நேர்களை, மீண்டும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் வளம் வந்த கட்டிமேடு ஆதிரங்கம் ஆர் ஷாகுல் கமீத், ஆரூர் ஜீவா பழனிவேல் ஆகியோருடன் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன். வணக்கம் நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கென்ன போட்டி. நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏஎம் அருள் பிரகாஷ், ஏஎம் அருண் பிரசாந்த். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3. நேரம் 5:15.
2: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ போன்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: இதமான வேலை இசைமீட்டும் மாலை தென்றிணை வீசும் காற்றலையோடு கடலை கலக்க சப்தங்கள் யாவும் சங்கீதமாய் ஒலிக்க காத்திருக்கிறது அலையோசை. அலையோசையில் முதல் வருவது பாடு நிலாவை படத்திற்காக.

0: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: நேர்களை நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை அணு மருத்துவமனை தஞ்சாவூர் வழங்கும் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ ரத்த தான சிறப்பு தொடர் உங்கள் கடை. தரமான தற்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு

0: மருத்துவமனை.
1: நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. செங்கல் சூளை மற்றும் விதிலன் விடுவதற்கான தார்பைகள் சலசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்ட ராமன் நகைமலைக்கு வழங்கும் பசுந்தளிர். காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: அலையோசையில் அடுத்ததாக வரவிருக்கிறது சேலம் விஷ்ணு படத்திற்கான பாடல்.

0: நிறைவு பெற்றது அலையோசை. இணைந்தங்கள் மகிழ்ந்தங்கள். இது காரிப்பண்பலை 100.3. அந்தி வேளையில் இறை தேடலில் இசையால் பக்தி ஒளி ஏற்று வருகிறது திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் இலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது

0: அதிகாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை. யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
2: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: அண்ணே, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
4: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
3: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
4: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
3: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
4: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
3: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
5: விலக்கேற்றும் வேளையில் முதல் விலக்கினை ஏற்று வருகிறது SP பாலசுப்ரமணியன் குரலில்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: அன்பார்ந்த விவசாயிகளை, நிரம்ப மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.

0: இணைந்திரங்கள் மகிழ்ந்திரங்கள். இது காரை பண்பலை 100.3. சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள் பகிர்கிறார் திரை ஆர்வலர் முரளி ஸ்ரீனிவாஸ்.
1: சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள். பகிர்பவர் வலைப்பதிவர் மற்றும் திரை ஆர்வலர் முரளி ஸ்ரீனிவாஸ்.
2: வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ காரைக்காலில் நடிகர் திலகத்தினுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவது வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பல படங்களில் அவருடைய காட்சிகள் சிறப்பாக இருந்தாலும் அந்த காட்சியில் அவர் மட்டுமே இல்லாமல் அந்த காட்சிக்கு தேவையான மற்ற நடிகர்கள் அந்த மாதிரி இருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, கட்டபொம்மன் படத்தில் அவர் பேனர் மண்ணோட பேசுகிற காட்சியாக இருந்தாலும் சரி, ஜாக்சந்தரோட பேசுகிற காட்சியாக இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த காட்சியினுடைய அவங்க பங்களிப்பு இருக்கும். கைவீசம்மா கைவீசன் பாசமரவில் பார்க்கும்போது நடிகர் திலகம் சாவித்திரியோட பங்களிப்பு இருக்கும். புதிய பறவை உங்களுடைய கிளைமேக்ஸையும் பார்க்கும்போது சரோஜா தேவியாக இருக்கட்டும், சௌகர் ஜானகியாக இருக்கட்டும், எம்ஆர்ஆலோட பங்களிப்பு இருக்கும். திருவிளையாடலில் வந்து அரசவை காட்சி பார்த்தீங்க அப்படின்னா அருட்செல்வர் ஏ பி நாகராஜன் அந்த நக்கீரதா வந்து அவருடைய பங்களிப்பு இருக்கும். அப்போது அந்த மாதிரியான பங்களிப்போடு தான் அந்த காட்சிகள், அது வந்து தவறு கிடையாது. ஒரு சினிமாங்கிறது கூட்டு முயற்சிங்கிறதுனால அது நல்ல இது தான். ஆனால் நான் எடுத்துக்கிட்ட ஒரு காட்சி என்ன அப்படின்னா, நடிகர் திலகம் தனியாக நின்று ஒரு மாபெரும் சாதனையை வந்து செய்கிறார் அந்த காட்சியில் அப்படின்ட்டு அநேகமாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஆமாம், தெய்வமகன் பற்றி தான் சொல்கிறேன். தெய்வமகனில் அந்த அப்பாவை வந்து மூத்த மகனும் அங்கே தற்செயலாக வந்து பணம் கேட்க வர இளைய மகன், அவங்க மூணு பேரும் ஒரே காட்சியில் இருக்காங்க. மூணு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கலை, ரெண்டு பேர் தான் சந்திக்கிறாங்க. மூணாவது ஒரு ஆள் இருக்காருங்கிறது ரெண்டாவது மகனுக்கு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காட்சி. இதில் இந்த காட்சியினோட சிறப்பு என்ன அப்படின்னா, அந்த மூத்த மகன் வந்து முதல் முதலாக அப்பாவை அப்போ தான் பார்க்குறாரு. அத்தனை வருஷமாக அப்பா யாருன்னே தெரியாமல் இருந்துட்டு அப்பதான் முதல் முதலாக அவர் யாருன்னு தெரிஞ்சு தேடி வர்றாரு. அப்போ அத்தனை வருடம் வந்து தன் அவன் மனதுக்குள்ள இருந்த கோபம், வருத்தம், ஏமாற்றம், அந்த தன்னை ஒரு நிராகரிச்சிட்டாங்க, தன்னை தூக்கி போட்டாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு தன்மையிலேயே இருந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை, அதோட வந்து அந்த கோபம் மாத்திரம் எல்லாம் வெளிப்படும்படி பேசக்கூடிய ஒரு நேரம். இரண்டாவது மகனும் அந்த வந்து ஒரு தொழில் செஞ்சு தவறான ஆட்கள் மூலம் கூட கூட்டு சேர்ந்து செஞ்சதுனால போன ஒரு நட்டம் வந்து அந்த நட்டத்தை நேர் எப்படி பண்ணலாம், அதுக்கு பணம் வேணுமேனு சொல்லி அப்பாட்ட எப்படி கேட்கறதுன்னு சொல்லி வரக்கூடிய மகன். இதுக்கு ரெண்டு பேருடையும் தாண்டி அந்த அப்பாவா இருக்கக்கூடிய அவர் ரெண்டு இடத்துலயுமே அவர் வந்து ஒரு கையேறு நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிற்பாரு. ஏன்னா மூத்த மகனை வந்து இவர் தான் வேண்டாம் சொல்லி நிராகரிச்சார், தூக்கி எறிஞ்சாரு. இன்னைக்கு அந்த மகன் வந்து தன்னை கேள்வி கேட்கும் போது அவருக்கு பதில் சொல்ல முடியல. ஏன்னா அவன் கேட்கற கேள்வி எல்லாம் நியாயமா இருக்கு, நான் குற்றவாளி கூண்டுல இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இரண்டாவது மகனும் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்ததுனால கெட்டு போயிட்டானோ, சரியான நண்பர்கள் கூட்டம் அவனுக்கு அமையலையோ, அதனால பிரச்சனைகள்ல மாட்டிக்குவானோங்கிற அந்த அங்கேயும் ஒரு கையேறு. அப்பா ஒரு விதமான உணர்ச்சி கொந்தளிப்புல இருக்காரு, மகன் மூத்த மகன் வேற ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பு, இரண்டாவது மகன் அவன் வந்து அவனுடைய எண்ணங்கள் வேற மாதிரி இருக்கும். இந்த காட்சியை பார்க்கும் போது மூணு பேருமே மூணு வித்தியாசமான மனிதர்கள், இந்த ஒரே நடிகர் தான் இதை செஞ்சிருக்காருங்கிறது யாருமே நம்ப மாட்டாங்க.
3: தேவையில்லைன்னு நினைச்ச தந்தையும் அவரை தேடி அலைஞ்ச மகனும் ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கிற அற்புதமான காட்சி. எப்படி பேசுறதுன்னு உங்களுக்கு தயக்கம், எதை பேசுறதுன்னு எனக்கு ஒரே ஒரு

0: என்ன மதிச்சிருக்கு. இதை கொடுத்துட்டு போறதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட வந்தேன். நீங்க டாக்டர் கிட்ட கொடுத்த பிளாங்க் செக். கண்ணா, இது உனக்காக, உன் எதிர்காலத்துக்காக. எதிர்காலம் கடந்த காலம் எதுவுமே எனக்கு கிடையாது. இந்த பணத்தை வாங்கி எனக்கு என்ன உரிமை இருக்கு? இல்ல கொடுக்கத்தான் உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? கொடுக்கறதுக்கு எனக்கு அருகதை இல்லைன்னாலும் வாங்கிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. நீ என்னுடைய பிள்ளை, நான் உங்க அப்பா. நீங்க என்ன அப்பாவா? நான் உங்க பிள்ளையா? இதுவரைக்கும் அப்படியா நாம உறவு கொண்டாடணும்?
1: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
5: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
4: கிறிஸ்டலின் சிகோசா
5: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
6: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோர். திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்
7: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
6: நேயர்களுக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
8: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
6: நேயர்களுக்கு மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
8: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
6: விலக்கேற்றும் வேளையில் அடுத்ததாக வரவிருப்பது வாணி ஜெயராமின் குரல்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: விலக்கேற்றும் வேளையில் அடுத்த பாடல் வருகிறது, ஜிக்கி பாடியது.

0: நேயர் நெஞ்சங்களில் இதுவரை பக்தி ஒளி ஏற்றிச் சென்றது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
0: இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலின் 100.3. அந்தியும் அழகாய் கைகோர்க்கிறது பண்பட்ட இசையால் பண்ணிசையாய். பாடியவர் அசோக் நகர் சகோதரிகள்.

0: 15 and District Nodal Officer L2 by November 30 this year. The National Means Come Merit Scholarship Scheme is aimed at supporting meritorious students from economically weaker sections and encouraging them to continue their education beyond Class 8 up to Class 12. The government has revised the guidelines for issuance and renewal of exempted fast tags for eligible Divyangjan beneficiaries. Under the guidelines, exempted fast tags for vehicles specially designed and constructed for use by persons with physical disabilities, as well as vehicles registered under the ownership typed Divyangjan, will be issued exempted fast tag. It will be based on the percentage of disability recorded in a valid disability certificate, unique disability identity card, or other applicable records. The guidelines will come into effect from tomorrow. At the Asian Games 2026 in Japan, Greco-Roman wrestler Nitesh Sivach bagged silver medal in men's 97kg category after losing to Japan's Yuri Nakazato 0-4 in the final today. Earlier this morning, Indian sailors Manu Francis and Prince Kurisinkal Noble secured first silver for the country in the men's skiff competition. They finished just behind China after 9 races. In archery, Ganesh Maniratnam Tirumuru produced a commanding performance in the compound men's individual event to win bronze. In squash, India settled for a bronze medal after losing to Hong Kong 1-2 in the women's team semi-final. In hockey, Indian men's team defeated arch rivals Pakistan 4-3 to enter the final. Captain Harmanpreet converted 2 perfectly executed penalty corners in the 5th and 13th minutes, while Sukhjeet Singh scored a field goal in the 23rd minute. Abhishek scored the winning goal for India from a field play in the final minute of the game. India's overall tally has reached 64, including 10 gold, 23 silver and 31 bronze. And that is the end of this news bulletin.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாடு சீர்திருத்த எக்ஸ்பிரஸில் பயணித்து வருவதால் பொதுத் தேர்வுகளை நடத்தும் அமைப்புகளும் சீர்திருத்தங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய நிதி அமைச்சகத்தின் 5வது கவுட்டல்யா பொருளாதார மாநாடு புதுடெல்லியில் வரும் சனிக்கிழமை தொடங்கவுள்ளது. பிரதமரின் கதிசக்தி தேசிய மாஸ்டர் பிளான் திட்டத்தினால் உள்கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்வதில் பல்வேறு துறைகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு மேம்பட்டுள்ளது. தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற கடற்கரை தூய்மை பணிகளை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். நாடு சீர்திருத்த எக்ஸ்பிரஸில் விரைந்து பயணித்து வருவதால் பொதுத் தேர்வுகளை நடத்தும் அமைப்புகளும் நாட்டின் தேவைகளுக்கு ஏற்ற சீர்திருத்தங்களில் ஈடுபட வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் UPSC மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 100வது விழா கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அவர், தேர்வு என்பது இளைஞர்களின் எதிர்காலமே தவிர வெறும் நிகழ்வு அல்ல என்பதால் சிறு தாமதங்களும் ஏற்படாத விதத்தில் தேர்வுகளை நடத்துதல் அவசியம் என்றார். விழாவின் போது UPSC 100வது விழா நினைவு நாணயம் மற்றும் தபால் தலையை பிரதமர் வெளியிட்டார். அரசு பணியாளர் தேர்வாணையங்களின் கொள்கைகளுக்கு வடிவம் கொடுத்த 100 முக்கிய நீதிமன்ற தீர்ப்புகள் எனும் தலைப்பிலான நூல் ஒன்றும் வெளியிடப்பட்டது. மத்திய பணியாளர் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், UPSC தலைவர் டாக்டர் அஜய்குமார் உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர். விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆற்றிய உரை குறித்த கூடுதல் விவரங்கள்.
2: 2047 ஆண்டில் இந்தியா தற்போதுள்ளதை விட முற்றிலும் வேறுபட்ட நாடாக இருக்கும் என UPSC 100வது விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் இடையிலான வித்தியாசம் குறைந்து இளைஞர்கள் உட்பட நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் என்பதால் வரவிருக்கும் 25 ஆண்டுகள் மக்களுக்கும் பணியாளர் தேர்வாணையம் போன்ற அமைப்புகளுக்கும் மிக முக்கியமானதாக இருக்கும் என அவர் குறிப்பிட்டார். இளைஞர்களை அரசு அலுவலகங்களுக்கு தேர்ந்தெடுக்கும் அமைப்புகளாக அன்றி மக்கள் சேவைக்கு தேர்ந்தெடுக்கும் அமைப்புகளாக அரசு பணியாளர் தேர்வாணையங்கள் செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தார். கடந்த 100 ஆண்டுகளில் பல தலைமுறைகள் அரசுகள் மற்றும் தொழில்நுட்பங்களை கண்டுள்ள அமைப்பு UPSC என்றும், UPSC மீதான மக்களின் நம்பிக்கை இன்று வரை மாறாமல் நீடிப்பது பாராட்டத்தக்கது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேலும் குறிப்பிட்டார்.
1: மத்திய நிதியமைச்சகம் சார்பில் புதுடெல்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 5வது கவுட்டல்யா பொருளாதார மாநாட்டை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வரும் சனிக்கிழமை தொடக்கி வைக்கிறார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மற்றும் இதர அமைச்சர்களும் தொடக்க விழாவில் பங்கேற்க உள்ளனர். 30

0: சேர்ந்த 80 சர்வதேச பிரதிநிதிகள் உள்பட சுமார் 180 கல்வியாளர்கள், அறிஞர்கள், பொருளாதார நிபுணர்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்களின் பங்கேற்புடன் தீவிர மாற்றங்களின் யுகத்தில் நெகிழ்வுத்தன்மை என்ற கருப்பொருள் அடிப்படையில் இம்மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த 3 நாள் மாநாட்டில் ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ராவும் சிறப்புரையும் விவாத அரங்குகள், கலந்துரையாடல் நிகழ்ச்சிகள் மற்றும் வட்டமேசை அமர்வுகளும் இடம்பெறும் என மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. வீட்டு அளவிலான சேமிப்பில் நீண்டகால ஓய்வூதிய திட்டங்களுக்கு ஒதுக்கப்படும் பணத்தின் அளவை அதிகரிக்க அரசு மக்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த நாகேஸ்வரன் கூறியுள்ளார். தேசிய பென்ஷன் திட்டம் குறித்த NPS தினமான இன்று மெய்நிகர் முறையில் நடைபெற்ற நிகழ்வில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். வீட்டு அளவிலான சேமிப்பில் சந்தை முதலீடுகளுக்கு ஒதுக்கப்படும் தொகை அண்மை காலங்களில் கணிசமாக அதிகரித்துள்ள போதிலும் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய திட்டங்களுக்கான ஒதுக்கீடு குறைவாகவே நீடிப்பதாக தெரிவித்தார். வரவிருக்கும் ஆண்டுகளில் ஓய்வு கால வருமானம் குறித்த முதலீட்டு திட்டங்கள் மீது கவனம் அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நிதி பாதுகாப்புடன் கூடிய எதிர்காலத்திற்கு திட்டமிடும் பழக்கத்தை மக்களிடையே ஊக்குவிப்பதில் NPS திட்டம் முக்கிய பங்காற்றுவதும் குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இன்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை தோற்கடித்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி மலேசியா, தென்கொரியா அணிகளுக்கு இடையிலான 2வது அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணியுடன் இந்திய அணி வரும் சனிக்கிழமை இறுதிப் போட்டியில் மோதும். ஆடவர் கிரிக்கெட் பிரிவில் இந்தியா 124 ரன் வித்தியாசத்தில் இலங்கை அணியை தோற்கடித்து இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. இப்பிரிவில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டி வரும் சனிக்கிழமை நடைபெறும். இதற்கிடையே ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் தனிநபர் காம்பவுண்ட் வில்வித்தை பிரிவில் இந்தியாவின் கணேஷ் மணிரத்னம் திருமுரு வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி எனும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் எனும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை அடிப்படையிலான கதிசக்தி தேசிய மாஸ்டர் பிளான் திட்டத்தினால் நாட்டின் உள்கட்டமைப்பு துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து இன்று சேவா சங்கல்ப் அபியான் எனும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம்.
2: உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளை தனிக்கூறுகளாக அன்றி தேசிய அளவில் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரே கட்டமைப்பாக மேற்கொள்ளுதல் என்னும் புதிய தத்துவத்தின் அடிப்படையில் பிரதமரின் கதிசக்தி திட்டம் கொண்டுவரப்பட்டது. GIS அடிப்படையிலான இத்திட்டத்தின் கீழ் உள்கட்டமைப்பு தொடர்பான 16 அமைச்சகங்களின் தரவுகள் ஒன்றாக ஒருங்கிணைக்கப்படுவதால் கொள்கை வகுப்பாளர்கள் தற்போதுள்ள வசதிகளையும் அதில் உள்ள குறைபாடுகளையும் சரியாக அறிந்து கொண்டு திட்டப்பணிகள் தொடங்குவதற்கு முன்பிருந்தே சம்பந்தப்பட்ட பல்வேறு தரப்பினருடனான ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொள்ள ஏதுவாகியுள்ளது. இத்திட்டத்திற்கான இணையதளத்தில் தற்போது 100 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட மதிப்பிலான பல்வேறு உள்கட்டமைப்பு பணிகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. இதனால் நெடுஞ்சாலை, ரயில்வே, துறைமுகங்கள், விமான நிலையங்கள், தொழில் நெடும்பாதைகள், மின் விநியோக கம்பிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்து தொடர்பான உள்கட்டமைப்பு பணிகளை பரஸ்பர ஆலோசனை அடிப்படையில் ஒருங்கிணைந்த முறையில் மேற்கொள்ள இயன்றுள்ளது. இதன் காரணமாக ஒரே பணி 2 முறை மேற்கொள்ளப்படுவதை தவிர்த்து காலதாமதங்களை குறைப்பதும் பயணிகள் போக்குவரத்து மற்றும் சரக்கு போக்குவரத்திற்கு அதிக பாதிப்பு ஏற்படா வண்ணம் திட்டப்பணிகளை மேற்கொள்வதும் சாத்தியமாகியுள்ளது. நீண்ட காலமாகவே சரக்கு போக்குவரத்திற்கான நாட்டின் மொத்த செலவு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 13-14% இருந்த நிலையில் தற்போது இது சுமார் 8% அளவில் குறைந்திருப்பதாக அரசு ஏஜென்சிகள் மதிப்பிட்டுள்ளன. சரக்கு போக்குவரத்து செலவு இதுபோல மேலும் மேலும் குறைப்பதன் மூலம் உலக சந்தையில் இந்திய உற்பத்தி பொருட்களின் போட்டித் திறனை வலுப்படுத்துவதே அரசின் விரிவான நோக்கமாகும். உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் ஒருங்கிணைந்த முறையில் மேற்கொள்ளப்படுவதை ஊக்குவிப்பதன் மூலம் இந்நோக்கத்தை எட்ட கதிசக்தி திட்டம் முக்கிய பங்காற்றி வருவதில் ஐயமில்லை.
0: தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் புதுச்சேரியில் கல்லூரி மாணவர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் அதிகாரிகளின் பங்கேற்புடன் இன்று நடைபெற்ற பாண்டி மெரினா கடற்கரை தூய்மை பணியினை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைத்தார். தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன், உள்ளாட்சித்துறை செயலர் திரு விக்ரந்த் ராஜா மற்றும் இதர அதிகாரிகளும் தூய்மை பணியில் பங்கேற்றனர். தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் இன்று காரைக்காலில் கோட்டுச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்து நிர்வாகமும் தனியார் நிறுவனமும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த விழிப்புணர்வு பேரணியை சட்டம்

உறுப்பினர் டாக்டர் விக்னேஸ்வரன் கொடி அசைத்து தொடக்கி வைத்தார். பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், வியாபாரிகள், தன்னார்வ தொண்டர்கள் உள்பட 250-க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டு பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை தவிர்ப்பது குறித்தும் திடக்கழிவுகளை தரம் பிரித்து அகற்றுவது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் பஞ்சாயத்து பணியாளர்கள் இணைந்து பொது இடங்களில் தூய்மைப் பணிகளை மேற்கொண்டனர். உலக இருதய தினத்தை ஒட்டி அரியூர் வெங்கடேஸ்வரா உயர் சிறப்பு மருத்துவமனை சார்பில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் இன்று நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை காவல்துறை டிஐஜி திரு சத்யசுந்தரம் தொடக்கி வைத்தார். இருதய நலன் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்திய வண்ணம் சுமார் 160 மாணவ மாணவிகள் இப்பேரணியில் கலந்து கொண்டனர். இன்று கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், மதுரை, நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி, சேலம், தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 7 வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் தும்மனப்பள்ளியில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. காரைக்காலில் 3 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. தேசிய இரத்த தான தினமான இன்று புதுடெல்லி லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற இரத்த தான முகாமை நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் எம் ஸ்ரீனிவாஸ் தொடக்கி வைத்தார். நாட்டின் இரத்த சேகரிப்பில் 75% தன்னார்வலர்கள் மூலம் கிடைப்பதை அவர் சுட்டிக்காட்டி, பிரதிபலன் எதையும் எதிர்பாராமல் தாமாகவே முன்வந்து அவ்வப்போது இரத்த தானம் செய்யும் கலாச்சாரம் மக்களிடையே அதிகரிக்க வேண்டும் என்றார். தேசிய அளவிலான மெகா இரத்த தான இயக்கத்தின் ஒரு பகுதியாக இம்முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு சீர்திருத்த எக்ஸ்பிரஸில் பயணித்து வருவதால் பொதுத் தேர்வுகளை நடத்தும் அமைப்புகளும் சீர்திருத்தங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய நிதி அமைச்சகத்தின் 5வது கௌடில்யா பொருளாதார மாநாடு புதுடெல்லியில் வரும் சனிக்கிழமை தொடங்கவுள்ளது. பிரதமரின் கதிசக்தி தேசிய மாஸ்டர் பிளான் திட்டத்தினால் உள்கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்வதில் பல்வேறு துறைகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு மேம்பட்டுள்ளது. தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற கடற்கரை தூய்மைப் பணிகளை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3. நேயர்கள் காதிற்கு என் சொற்களை வழங்க காத்திருக்கிறது நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் என் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரு நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
2: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
1: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க. 140 ஆண்டுகள் பாரம்பரியம். ARC காமாட்சி ஜுவல்ஸ்,
4: 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், பாத்திரங்கள்,
3: தங்கம் மற்றும் வெள்ளி ரதம், கவசம் மற்றும் கலசம் எங்களின் தனிச்சிறப்பு. கைராசியான ஸ்தாபனம்
4: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடத்தெரு, பஸ் நிலையம் அருகில், மயிலாடுதுறை
3: மற்றும் தி நகர், சென்னை.
5: இன்சொல் அமுது வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
6: அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அன்பே தெய்வம் என்பது ஆன்றோர் வாக்கு. இந்த உலகம் அன்பு என்ற நற்பண்பால் இயங்குகிறது. அன்பெனும் கடத்துனுள் அடங்கிடும் மலை இறைவன். அன்புடையவர்கள் தனக்கென வாழாது பிறர்க்கென வாழும் தகமையாளர்கள். அன்பு எல்லா உயிர்களிடத்திலும் கருணையை உண்டாக்கும். அனைவரிடத்திலும் பழகும் ஆர்வத்தை ஏற்படுத்தும். அன்போடு வாழுகின்றவர்கள் இன்பத்தை பெறுகின்றனர். தந்தை தனது மகனை மிகவும் கண்டிப்புடன் வளர்ப்பதற்கும் அன்பே காரணம். தாய் தனது பிள்ளைகள் பிழை செய்யும் போது அவர்களை கண்டிப்பதும் அன்பின் வெளிப்பாடுதான். அறத்திற்கும் மரத்திற்கும் அன்பே காரணம். உள்ளத்திலும் இல்லத்திலும் அன்பு

0: நிறைந்திருந்தால் அமைதியும் இன்பமும் மனநிறைவும் தோன்றும். தன்னால் அன்பு செய்யப்பட்டவர்களின் வளர்ச்சியை கண்டு அன்புடையவர்கள் மனநிறைவு கொள்வர். அந்த மனநிறைவு இன்பமாவதற்கு உதவும். அவர் இந்த உலகத்து உயிர்கள் அனைத்தின் மீதும் அன்பு கொண்டவர். காலை முதல் மாலை வரை தன் கண்ணில் படுகின்றவர்களை எல்லாம் நலமா என்று நலம் விசாரிப்பார். தன்னால் பிறருக்கு உதவ முடிந்ததை எண்ணி இன்பம் கொள்வார். அவரது செயல்கள் அவரின் அன்பை வெளிப்படுத்தும். அன்பின் வழியது உயிர்நிலை என்றார் வள்ளுவர். உயிர்கள் அனைத்தும் தங்களால் முடிந்தவற்றை இந்த உலகத்திற்கு வழங்குகின்றன. இந்த உலகமும் அன்புடையவர்கள் மீது அன்பு கொண்டு அவர்கள் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் வழங்குகிறது. அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை அன்புள்ள பேருக்கு அன்பு செய்வது மட்டுமே அன்பு ஆகாது. அன்பற்றவர்களுக்கும் அன்பு செய்வதே அன்பாகும். அன்பு செய்வது தவம் போன்றது. அதனால்தான் பாரதியார், செய்க தவம் நெஞ்சே, செய்க தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். வையத்தில் அன்பில் சிறந்த தவமில்லை. அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என்பதை இன்சுவை அமுதமாக ஏற்போம். நேயர்களே, நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் வழங்கிய இன் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியின் வழங்கியோர் நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
10: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்துருக்க.
11: நீ அப்பவே சொன்ன செல்வன், குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு, நான் தான் கேட்கல, எதையோ வாங்கிட்டேன்.
10: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
12: ஜப்பானிய தொழில்நுட்பம், 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
10: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.

நேர்கள் இனி கேட்கலாம் வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகளை அறிவிப்பாக வழங்க காத்திருக்கும் நிகழ்ச்சி லைட் ஹவுஸ். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர், வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை. இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள். 6:45 இசைத்துறிகை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இதில் பயிரிச்ச மேலாண்மை, காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் பவித்ரா அவர்கள் பங்குபெறும் நேரலை தொடர்பேசி வழி நிகழ்ச்சி, 8:00 மயிலாடுதுறை வம்சா மகாராஜா சில்க்ஸ் ரெடிமேட்ஸின் காற்றில் வரும் காணம், 8:15 சிவாஜியின் சாம்ராஜ்யம் நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள் பகிர்கிறார் பம்மல் ஆர் சுவாமிநாதன் அவர்கள், 8:30 காற்றில் வரும் காணம்.

0: ஒன்பது மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல்லமது, வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள், 10:00 இரவும் மலரும், 10:15 நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள் பகிர்கிறார் வலைப்பதிவு மற்றும் இசை ஆர்வலர் கோபால் அவர்கள், தொடர்ந்து இரவும் மலரும், 11:00 காற்றலியில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 தூயிலும் முன். நேயர்கள் இதுவரை கேட்டது என்று நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் பற்றியது. இனி கேட்கலாம் நாளை நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், மலர்துறை உங்கள் கடை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர், வழங்குகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை இரத்த வங்கி ஆலோசகர் இ வின்சன் அவர்கள். இந்நிகழ்ச்சியானது நாளை காலை 7:30 ஒலிபரப்பாகும். 6:00 குரலோசை தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள், 6:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. அன்பு சிறந்த தவமில்லை வழங்குகிறார் KS கல்யாணி சுவாமிநாதன் அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதம்பல் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லமது, வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேல்நிக்குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடர்ஸ் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் ஆர் சாய்மீரா அவர்கள். இதுவரை கேட்டது லைட் ஹவுஸ், இனி கேட்கவிருப்பது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம், மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் மாணவர்களின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக மக்கள் அனைவரும் கதர் ஆடைகளை வாங்கி கைவினைஞர்கள் வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தொழிற்சாலைகளுக்கு தடையற்ற மின்சாரம் கிடைப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் மாணவர்களின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தில்லி பல்கலைக்கழகத்தில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் தூய்மை பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாளொன்றுக்கு 30 நிமிடம் தூய்மை பணிகளுக்காக ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கல்வி நிறுவனங்களில் மட்டுமின்றி வீடுகளிலும் பொது இடங்களிலும் தூய்மையை பராமரிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாணவர்கள் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் அளித்து விளையாட்டில் பங்கேற்க வேண்டும் என்று திரு பிரலாத் ஜோஷி கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த இயக்கத்தின் மூலம் மக்களிடையே தூய்மை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். புதுதில்லி IIMC கல்விக் கழகத்தில் தூய்மையே சேவை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதை டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னதாக அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கத்தின் கீழ் கல்விக் கழக வளாகத்தில் டாக்டர் எல் முருகன் மரக்கன்றை நட்டு வைத்தார். தமிழக மக்கள் அனைவரும் கதர் ஆடைகளை வாங்கி கைவினைஞர்கள் வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். காந்தி ஜெயந்தி நாளை கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கிராமப் பொருட்களை வாங்கி நூற்பாளர்கள், நெசவாளர்கள் மற்றும் கைவினைஞர்கள் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அஹிம்சை என்ற ஆயுதத்தை ஏந்திய காந்தியடிகள் ராட்டை என்னும் நூற்புச் சக்கரத்தின் மூலம் ஒவ்வொரு இந்தியனுக்கும் பொருளாதார சுதந்திரத்தையும் சுயசார்பையும் பெற்றுத்தந்தார் என்று அவர் தெரிவித்துள்ளார். கதர் ஆடையை வாங்குவது

0: நெசவாளர்களின் கைத்திறனுக்கு அளிக்கும் அங்கீகாரம் என்றும் திரு விஜய் கூறியுள்ளார். தொழிற்சாலைகளுக்கு தடையற்ற மின்சாரம் கிடைப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தொழில் நிறுவனங்கள் இரவு நேரங்களில் ஜெனரேட்டர்களை இயக்கிக் கொள்ளுமாறு தமிழ்நாடு மின் பகிர்மானக் கழகம் அறிவுறுத்தியுள்ளது கண்டிக்கத்தக்கது என்றும், 24 மணி நேரமும் சீரான மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தொழில்துறையினரின் நலனையும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் காக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் தெற்கு ரயில்வேயில் சென்னை தலைமையகத்தில் தூய்மைப் பணிகள் இன்று நடைபெற்றது. தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் திரு சுப்பாராவ் தூய்மை இந்தியா உறுதிமொழியை ஏற்று தூய்மைப் பணிகளை பார்வையிட்டார். தெற்கு ரயில்வேயில் உள்ள ரயில் நிலையங்கள், அலுவலகங்கள், ரயில்களில் கடந்த மாதம் 17 தேதி முதல் தூய்மையே சேவை இயக்கம் நடைபெற்று வருகிறது. இன்று தொடங்கி வரும் 15 தேதி வரை சிறப்பு தூய்மை இயக்கம் நடைபெறவுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தெற்கு ரயில்வேயில் உள்ள 9000 இடங்கள் தூய்மை செய்யப்பட்டுள்ளது. தூய்மைப் பணியில் 70,000 மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். தூய்மை தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் 4,000 மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். செங்கல்பட்டு அருகே உள்ள பரனூர் சுங்கச்சாவடியில் தடையற்ற தானியங்கி சுங்க கட்டண வசதி நடைமுறைக்கு வந்துள்ளது. ஃபாஸ்டேக் அடையாளம் காணும் கருவியும் வாகனங்களின் எண்களை பதிவு செய்யும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய தானியங்கி பதிவு எண் அடையாளம் காணும் கேமராக்களையும் இணைத்து இது செயல்படுத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: பரனூர் சுங்கச்சாவடியில் தடையற்ற தானியங்கி சுங்க கட்டண வசதியை செயல்படுத்துவதற்கான அனைத்து உள்கட்டமைப்பு பணிகளும் நிறைவடைந்துள்ளன. இதையடுத்து நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் இந்த புதிய கட்டணம் வசதி முழுமையாக பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இதன் மூலம் பரனூர் சுங்கச்சாவடியை கடந்து செல்லும் வாகனங்கள் சுங்க கட்டணத்திற்காக நிற்க வேண்டிய அவசியம் இல்லாமல் தடையற்ற வகையில் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய நிலை உருவாகியுள்ளது. குறிப்பாக அதிக அளவில் வாகனங்கள் செல்லும் நேரங்களில் தொடர் விடுமுறை மற்றும் விழா காலங்களிலும் சுங்கச்சாவடியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க இந்த புதிய நடைமுறை உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கட்டண வசூலில் ஏற்படும் தவறுகள் மற்றும் சுங்க வருவாய் இழப்புகளை குறைக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தேசிய ஊட்டச்சத்து மாதம் கடந்த மாதம் 9 தேதி தொடங்கி வரும் 8 தேதி வரை கொண்டாடப்படுகிறது. விழுப்புரத்தில் ஊட்டச்சத்து தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கண்காட்சியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். 52 வகையான ஊட்டச்சத்து மிக்க உணவுப் பொருட்கள் இந்த உணவு திருவிழா கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளதாக இதில் கலந்து கொண்ட மாணவி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: நான் வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறேன். இந்த நிகழ்வில் நாங்க 20 வகையான பொருட்களை வைத்து 52 வகையான உணவுப் பொருட்களை செய்து இருக்கிறோம். திருவிழா வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, பெண்களுக்கான ஊட்டச்சத்து, அயன், அந்த மாதிரி சத்தான உணவுகள், பிசிஓடி ப்ராப்ளம், சரியான சத்து இல்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இதை பேஸ் பண்ணி உணவு திருவிழா நடத்திட்டு இருக்கோம். திணை, தேன் மற்றும் வெல்லம் இதெல்லாம் சேர்த்திருக்கோம். நெக்ஸ்ட் சத்து மாவு, இதெல்லாமே ஊட்டச்சத்து நிறைந்தது.
0: வடக்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி, நாமக்கல், சேலம், கன்னியாகுமரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாவட்ட செய்திகள். சமூக நீதி விடுதிகளில் பணி

பணியாளர்களையும் தூய்மை பணியாளர்களுக்கு சமையலர் பணிக்கான பதவி உயர்வு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு வன்னியரசு இன்று வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் பெண்கள் குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் முதியோர் இல்லத்தில் சர்வதேச முதியோர் தின நிகழ்ச்சி ஆட்சியர் திரு நல்லசிவன் தலைமையில் இன்று நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்ட சமூக நலத்துறை சார்பில் சர்வதேச முதியோர் தின விழா ஆட்சியர் திரு பிரதாப் தலைமையில் இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்றங்கள் சார்பில் தேசிய சமரச தீர்ப்பாயம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட முதன்மை நீதிபதி லதா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தேனி மாவட்டம் வீரபாண்டி பேரூராட்சியில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் நேரில் ஆய்வு செய்தார். தென்காசி மாவட்டத்தில் வனவிலங்குகளால் விவசாயிகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் குற்றாலம் வனச்சரக அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் இன்று நடைபெற்றது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் பிளாஸ்டிக் மற்றும் போதைப்பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என்ற கருப்பொருளில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் கந்தம்பாளையம் ஊராட்சியில் தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ்

0: பாலம் வனச்சரக அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் இன்று நடைபெற்றது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் பிளாஸ்டிக் மற்றும் போதைப்பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என்ற கருப்பொருளில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் கந்தம்பாளையம் ஊராட்சியில் தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் தூய்மைப் பணிகள் இன்று நடைபெற்றன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே யானை தந்தத்தை கடத்திய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. மொஹாலியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 281 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் 1 விக்கெட் இழப்பிற்கு 28 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற மேலும் 337 ரன் எடுக்க வேண்டும். ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 358 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 173 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை டிக்ளேர் செய்தது. இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 167 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் மாணவர்களின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் தூய்மை இந்தியா இயக்கம் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக மக்கள் அனைவரும் கதர் ஆடைகளை வாங்கி கைவினைஞர்கள் வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தொழிற்சாலைகளுக்கு தடையற்ற மின்சாரம் கிடைப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரி பண்பலையின் 100.3. நேயர்கள் நலனிற்காக வருகிறது காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் கும்பகோணம்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: நிறைவின் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
5: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
5: தொடர்புக்கு 8925936936.
6: நேயர்கள் கேட்க இருப்பது நாளும் நம் நலம் போற்றும் நலமாய் வாழ. தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள்.
7: வணக்கம், நான் டாக்டர் சண்முகநாதன், காது மூக்கு தொண்டை நிபுணர். தலை மற்றும் கழுத்து புற்றுநோய் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். எதுக்கு ஹெட் அண்ட் நெக் கேன்சர் பற்றி பேசணும்? நம்ம உலக அளவில் கேன்சருக்கான முக்கிய காரணம் 4.5-4.7% கேன்சர் ஹெட் அண்ட் நெக் கேன்சர் தான். இது இந்தியாவில் கேன்சருக்கான 30% காரணமாக இருக்குது. இதில் ஆண்களுக்கு மட்டும் 26-30% புற்றுநோய் ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸாக இருக்குது. பெண்களுக்கு 8-16% புற்றுநோய்க்கான காரணம் ஹெட் அண்ட் நெக் கேன்சர். இது பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு ரொம்ப அவசியம். இப்போ ஹெட் அண்ட் நெக் ரீஜன்ஸ், அதாவது தலை மற்றும் கழுத்து பகுதிகளில் புற்றுநோய் அப்படின்னா எதெல்லாம் குறிக்கிறது? இதில் மூளை மற்றும் கண், இதை தவிர்த்து பாக்கி எல்லா பகுதியும் தலை மற்றும் கழுத்து பகுதி, அதாவது ஹெட் அண்ட் நெக்குன்னு நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். குறிப்பாக சொல்லணும்னா வாய் மற்றும் உதட்டு பகுதி, அதாவது ஓரல் கேவிட்டி. இதில் நாக்கு, ஈறு, கன்னத்தின் உள்பகுதி மற்றும் அன்னம், அதாவது பேலட்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி உள்நாக்கு. இரண்டாவது தொண்டை பகுதி, அதாவது ஃபேரிங்ஸ் அண்ட் லாரிங்ஸ். நம்ம பேச பயன்படுத்தும்

0: குரல் வேலை, அதை லாரிங்ஸ்னு சொல்லுவோம். அப்புறம் உணவு உட்கொள்ளும் தொண்டைப்பகுதி, அதை தான் ஃபேரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மூன்றாவது மூக்கு மற்றும் சைனஸ் பகுதி. நான்காவது உமிழ்நீர் சுரப்பிகள், அதாவது சலைவரி கிளான்ஸ், எச்சில் சுரக்கும் சுரப்பிகள். இந்த பகுதிகளில் உள்ள புற்றுநோயை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ புற்றுநோய்க்கான எச்சரிக்கைக்கான அறிகுறிகள். ஆறாத வாய்ப்புண், அதாவது நான் ஹீலிங் அல்சர். பொதுவாகவே வாயிலையோ நாக்குலேயோ ஈரிலேயோ வரப்புண் சாதாரணமாக 2 அல்லது 3 வாரமாக ஆறாமல் அப்படியே இருக்குது. நீங்களே மாத்திரை போட்டும் அது ஆறலை அப்படின்னா உடனே ஒரு ENT டாக்டரை நீங்கள் அணுகணும். அதே மாதிரி வலியற்ற வீக்கம் அல்லது கட்டி கழுத்து பகுதியில் இருப்பது, அதாவது பெயின்லெஸ் லம்ப். கழுத்தில் திடீர்னு ஒரு கட்டியோ அல்லது வீக்கமோ தோன்றினாலோ, அது நாளுக்கு நாள் பெருசாக ஆனாலோ, 2 அல்லது 3 வாரம் அப்படியே இருந்தாலும் உடனே நீங்கள் ஒரு காது மூக்கு தொண்டை டாக்டரை அணுக வேண்டும். இது பல சமயம் கேன்சர் கட்டியாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, ஆனால் ஏன் இத்தனை நாள் இருக்குன்னு கன்சல்ட் பண்ணுறதுக்காவது நீங்கள் வந்து காது மூக்கு தொண்டை மருத்துவரை அணுகணும். மூன்றாவது குரல் மாற்றம், அதாவது வாய்ஸ் சேஞ்ச். உங்கள் குரல் திடீர்னு கரகரப்பாக மாறுது, பேசவே கஷ்டமாக இருக்குது. அந்த குரல் மாற்றம் 2 அல்லது 3 வாரமாக அப்படியே இருக்குது, சரியாகலைன்னா உடனே ஒரு ENT டாக்டரை போய் பார்க்கணும். இதில் முக்கியமாக புகையிலை உபயோகிக்கிறவங்க, அவங்களுக்கு குரல் மாற்றம் இருந்தால் உடனே ENT டாக்டரை அணுகவும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தந்தார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர். சண்முகநாதன் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சி விளம்பரதாரர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தற்பகல் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் கும்பகோணம்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கிய காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.

0: மனம் வீசும் காற்றலை, மதுரம் சொட்டும் இசையலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் ட்ரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
4: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் ட்ரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா, மயிலாடுதுறை.
0: நேர் நெஞ்சங்களை இசையால் வருட வருகிறது இசை தூரிகை. இன்றைய இசை தூரிகை வருடவிருப்ப

பூவின் வாசத்தால். ஆடுகளமெங்கும் அசைந்தாட வருகிறது பூவின் வாசம்.

0: அன்பார்ந்த விவசாயிகளை, நிரந்தரம் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
0: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
2: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
3: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம்

0: கோட்டையின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000 புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
1: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். www.pmsuryagar.gov.in
2: இசைத்துறையில் ஆடுகளம். இன்றைய ஆடுகளத்தில் இந்திய அணி 406 ரன் இலக்கை வெற்றிகரமாக துரத்தி பிடித்து சாதனை படைத்துள்ளது. சுப்மன் கில் 2 சதமும் ரோஹித் சர்மா 1 சதமும் அடித்துள்ளனர். நேர்களின் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி சேகர் டெக்ஸ்டைல் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரிகால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதம்பல் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லாமது.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
2: இந்நிகழ்ச்சியில் இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். மனவீசும் காற்றலை மதுரம் சொட்டும் இசையில் இது காரைக்கால் 100.3 பண்பலை. இன்றைய இசை தூரிகை பூவாசத்தோடு மலர்ந்து கொண்டிருக்கிறது.

0: சிவாஜியின் சாம்ராஜ்யம், நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள். பகிர்பவர் திரை புள்ளியியலாளர் வி. ராகவேந்திரன்.
1: என் பெயர் ராகவேந்திரன், நான் சென்னையில் வசிக்கிறேன். இன்று நாம் தேர்ந்தெடுத்திருக்கும் காட்சி இடம்பெற்ற திரைப்படம் 1963 ஆண்டில் வெளியான சித்தூர் ராணி பத்மினி. சித்தூர் இளவரசர் பீம்சிங்காக நடிகர் திலகம், இளவரசி பத்மினியாக வைஜெயந்திமாலா மற்றும் பலர் நடித்த படம். ஸ்ரீதர் வசனம் எழுத சி. எச். நாராயணமூர்த்தி இயக்கிய இப்படத்துக்கு இசை திரு. ஜி. ராமநாதன் அவர்கள். சித்தூர் இளவரசர் பீம்சிங் உதய்பூர் சமஸ்தானத்திற்கு ஒரு சிப்பாயாக வருகிறார். அவர் ஏன் சிப்பாயாக வருகிறார் என்பது திரைக்கதை. இந்த சிப்பாயின் அழகு, இசையறிவு, மொழி அறிவு என பல்வேறு அம்சங்களில் மயங்கும் சித்தூர் இளவரசி பத்மினி சிப்பாய் மேல் காதல் வயப்படுகிறாள். அந்த சிப்பாயைத்தான் இந்த இளவரசி காதலிக்கிறாள். இந்நிலையில் அவளை பெண் கேட்டு சித்தூர் மகாராஜா தன் மகனான இளவரசருக்கு பத்மினியை பெண் கேட்டு அவருடைய தந்தையான உதய்பூர் மகாராஜாவிடம் தன் தூதுவனை அனுப்புகிறார். அந்த தூதுவனாக மாறுவேடத்தில் வருவதுதான் இளவரசியின் காதலன் அந்த சிப்பாய். அந்த புறத்தில் இளவரசியை சந்திக்க அனுமதி கேட்டு செல்லும் தூதுவன் தன் இளவரசருக்காக பத்மினியிடம் விண்ணப்பம் செய்கிறான். அவள் திருமணத்தில் விருப்பமில்லை என சொல்ல அவன் காரணம் கேட்கிறான். தான் ஒரு சிப்பாயை காதலிப்பதாக அவள் சொல்ல தூதுவன், கேவலம் உங்கள் அந்தஸ்துக்கும் அழகுக்கும் ஒரு சிப்பாய் தான் கிடைத்தாரா என நையாண்டியாக கேட்டு அவள் மனதை மாற்ற முயல்கிறான். அவ்வளவு மறுக்கிறாள். இந்த கட்டத்தில் இளவரசி தன் மேல் கொண்டிருக்கும் காதலின் ஆழத்தை அறிந்து கொள்ளும் தூதுவனாக வரும் சிப்பாய் அவளிடம் தன் மாறுவேடத்தை கலைத்துவிட்டு தன் நிஜமுகத்தை காட்ட அவள் ஆனந்தமடைகிறாள். அவனுடைய காதல் ரசம் சுற்றும் பேச்சில் மயங்கி அவன் மேல் சாய்ந்து கொள்கிறாள். இதுவே இன்றைய காட்சியின் சாராம்சம்.
2: தங்களை சந்திக்கும் பாக்கியம் பெற்றதால் நான் பிறந்த பயனை அடைந்து விட்டேன் என்று. எங்கள் இளவரசருக்கேற்ற எழிலரசி நீங்கள், எங்கள் மன்னருக்கேற்ற சொன்ன பதுமை.
3: நிறுத்துங்கள், நான் பேச வந்தது வேறு விஷயம்.
2: மன்னிக்கும், என்ன விஷயம்?
3: சித்தூர் மன்னனுக்கு மனம் பேச வந்த தூதுவர் நீங்கள் தானே?
2: அந்த பெருமைக்குரியவன் நான் தான் இளவரசர்.
3: நான் அவரை மணந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறேன் என்ற செய்தியை தயவு செய்து அவருக்கு தெரிவித்து விடுங்கள். எனக்காக அவரும் அவருக்காக நானும் பிறக்கவில்லை என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: தங்கள் தந்தை
3: மணக்கப் போவது நான், அவர் அல்ல. சம்மதம் என் தந்தை அளித்தாலும் முடிவு என்னுடையது என்பதை நீங்கள் மட்டுமல்ல உங்கள் இளவரசர் கூட மறக்க வேண்டாம்.
2: இளவரசி, எங்கள் இளவரசரை ஒருமுறை சந்தித்திருந்தால் நீங்கள் இத்தகைய முடிவுக்கு வந்திருக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன்.
3: அவரே நேரில் வந்திருந்தாலும் என் பதிலில் மாற்றம் இருக்காது.
2: இளவரசி, எங்கள் இளவரசர் அழகுள்ளவர், வீரம் நிறைந்தவர், விவேகி.
3: போதும் வர்ணனை, நான் சொல்ல வேண்டியதை சொன்னேன், நான் வருகிறேன்.
2: நில்லுங்கள் இளவரசி. எங்கள் மன்னர் எதையும் எளிதில் விரும்பி விட மாட்டார், ஆனால் விரும்பியதை அடையாமல் இருக்கவும் மாட்டார் என்பதை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன்.
3: அப்படிப்பட்ட துணிச்சல் அவருக்கு இருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய ஏமாற்றத்தையும் அவமானத்தையும் சகித்துக் கொள்ள தயாராக இருக்க சொல்லுங்கள்.
2: இளவரசி, சித்தூருக்கும் உதயபூருக்கும் தீராத பதையை உண்டாக்குகிறீர்கள். விளையப்போகும் ஆபத்துகளையும் பயன்களையும் சற்று சிந்தித்து பாருங்கள்.
3: நில்லுங்கள் ஐயா. ஏற்கனவே தன் மனதை வேறு ஒருவருக்கு பறிகொடுத்து விட்ட ராஜபுத்திர பெண் மற்றொருவரை மணக்க எப்படி சம்மதிப்பாள்? நீங்களே சொல்லுங்கள்.
2: அப்படி தங்களுடைய காதலுக்கு

0: பாத்திரமான அந்த பாக்கியசாலி யார் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா? என்னை நம்பி என்னிடம் உண்மையை சொன்னால் என்னால் முடிந்த உதவிகளை எல்லாம் உங்களுக்கு செய்ய காத்திருக்கிறேன். சொல்லுங்கள்.
1: நான் காதலித்தது ஒரு சாதாரண சிப்பாய், அதுவும் சித்தூர் நாட்டு
0: சிப்பாய். உங்களுடைய அந்தஸ்திற்கு கேவலம் ஒரு சிப்பாயா நீங்கள் காதலிப்பது?
1: காதலில் அந்தஸ்து குறிக்கிடுவதில்லை.
0: காதல் இளவரசி, காதல் கண்மூடித்தனமானது. கைவிடுங்கள், கண்ணியமாக எங்கள் அரசரை மணந்து கொள்ளுங்கள்.
1: உங்கள் உபதேசம் எனக்கு இல்லை.
0: இளவரசி, இளவரசி, இளவரசி, இளவரசி.
1: நீங்கள்
2: சோதிக்கவில்லை கண்ணி, என் கடமையைத்தான் செய்தேன்.
1: காதலித்த பெண்ணை கைவிடுவதும் மற்றொருவருக்கு தானே வழிய வந்து மனமுடிக்க நினைப்பதுமா கடமை?
2: என்ன செய்வது இளவரசி, அரசருக்கு பணிபுரியும் சாதாரண சிப்பாய் தானேனா?
1: இருப்பினும் நீங்கள் வீரத்தை இழந்து விடவில்லையே, தன்மானத்தை விட்டு விடவில்லையே, மனசாட்சி கொன்று விடவில்லையே.
2: இளவரசி
1: போதும், இனி என் வாழ்க்கையில் மணந்தால் உங்களை மணப்பேன், இல்லை என்றால் மரணத்தை அணைப்பேன். இது சத்தியம்.
2: இளவரசி கவலைப்படாதே, உன்னுடைய உண்மையான காதலை உணர்ந்து கொண்டேன். இனி எது நேரும் சரி, நீ எனக்கே உரித்தானவள், நமது களங்கமற்ற காதலின் மீது ஆணை. ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள், நீ பீம்சிங்கை மணப்பதாக உன் தந்தையிடம் சம்மதித்து விடு. நம்பிக்கை இல்லாத ஒருவன் மீதா நீ காதல் கொண்டாய்?
1: உங்களை நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன்.
2: நம்பிக்கை வீண் போகாது, நான் இருக்கும் வரை எதற்கும் பயப்படாது. திருமண ஏற்பாடுகள் நடக்கட்டும், மணவரையில் நீ நுழைவதற்கு முன் உன் கரம் பிடிக்க நான் வந்து விடுவேன். அதுவரை உறுதியோடு
1: கடைசி வினாடி வரை உங்களை எதிர்நோக்கி காத்திருப்பேன்.
2: தவறாது இளவரசி, தவறாது.
3: அன்பார்ந்த விவசாயிகளை, நிரம்ப மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
4: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
3: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
5: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்துருக்க?
6: நீ அப்பவே சொன்ன செல்வண்ண, குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேக்கல, எதையோ வாங்கிட்டேன்.
5: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
7: ஜப்பானிய தொழில்நுட்பம், 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
5: சிஏ டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
8: தீபாவளி ஆரா சிமாட்டியில் ஜோரா. சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
9: நேர்களை நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடர்ஸ் வழங்கும் பசுந்தளிர்.
10: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணி குழி, குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
9: மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம்.
11: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
9: தரமான தற்பகல் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லர்ஸ் வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஎஸ்சி நடேசியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. மனவீசும் கற்றலை, மதுரம் சொட்டும் இசைகளை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேயர் நெஞ்சங்களை இசையால் வருடிக் கொண்டு வருகிறது இசை தூரிகை பூவின் வாசத்தோடு.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: இசை துருக்கியில் ஆடுகளம். ஆடுகளத்தில் இன்று ஆசிய விளையாட்டு ஹாக்கி பாகிஸ்தானை 4-3 கணக்கில் வீழ்த்தி இந்திய ஆண்கள் ஹாக்கி அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இது இசை துருக்கியில் பூவாசத்தின் தேடல்.

0: நிறைவு பெற்றது இசை தூரிகை. தொடரவிருப்பது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். சுற்றுலாத்துறையில் இந்தியாவின் வளர்ச்சி உள்ளூர் வேலைவாய்ப்புகளை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வெள்ளப்பெருக்கை தடுக்க நீர் மேலாண்மை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டுள்ளார். விநியோகிஸ்தர்களுக்கான சர்க்கரை கையிருப்பு வரம்பு 1000 குவிண்டலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஃப்ளை துபாய் விமானத்தின் விமானியை துணை விமானி தாக்கியது தொடர்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அரசு தலைமை வழக்கறிஞர் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். சுற்றுலாத்துறையில் இந்தியாவின் வளர்ச்சி உள்ளூர் வேலைவாய்ப்புகளை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய சுற்றுலா அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத்தின் கட்டுரையை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அவர், உலக அளவில் இந்தியா சிறந்த சுற்றுலா தளமாக விளங்குவதாக கூறியுள்ளார். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பொருளாதார வாய்ப்பாக மாற்ற நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வெள்ளப்பெருக்கம் ஏற்படுவதை தடுக்க நீர் மேலாண்மை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டுள்ளார். பீகார் தலைநகர் பாட்னாவில் முதலீடு உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், அம்மாநிலத்தில் மழை வெள்ள தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். ஆற்றின் கரையோர பகுதிகளை பலப்படுத்தவும் நீர் மேலாண்மைக்கும் ஆற்று கரையோர சுவர் கட்டுவதற்கும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மழை வெள்ளத்தை எதிர்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தினார். விநியோகிஸ்தர்களுக்கான சர்க்கரை கையிருப்பு வரம்பு 1000 குவிண்டலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வரும் 15 தேதியிலிருந்து நவம்பர் 30 தேதி வரை இது அமலில் இருக்கும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் சர்க்கரை இருப்பு வைக்கும் கால அளவு 15 நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்க்கரையை பதுக்கி வைப்பதை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. மாற்றியமைக்கப்பட்ட கட்டுப்பாடுகளின் அடிப்படையில் கொல்கத்தா பகுதியில் சர்க்கரை இருப்பு வரம்பு 2000 குவிண்டலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு தேவையான சர்க்கரையை உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகாவிலிருந்து கொண்டுவரப்படுவதை இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சேமிப்பு தொகையில் கூடுதல் பங்கை ஓய்வூதியத்திற்காக மக்கள் ஒதுக்க வேண்டும் என்று தலைமை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த் நாகேஸ்வரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய ஓய்வூதிய தினம் தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், இதற்காக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பல்வேறு முதலீடுகளில் ஈடுபடும் மக்கள் ஓய்வூதிய சேமிப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். ஓய்வூதிய திட்டங்களை செயல்படுத்த முன்னுரிமை அளித்து வருவதாகவும் திரு அனந்த் நாகேஸ்வரன் தெரிவித்தார். இரத்த தானம் செய்வது நமது ஒவ்வொருவரின் கடமை என்று நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் தெரிவித்துள்ளார். தேசிய தன்னார்வ இரத்த தான தினத்தையொட்டி புதுதில்லியில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், தன்னார்வ இரத்த தானம் மூலம் 75% ரத்தம் சேமிக்கப்பட்டு வருவதாக கூறினார்.

0: தொடர்பான தன்னார்வ அமைப்புகளின் பங்கை அவர் பாராட்டினார். மத்திய சுகாதார குடும்பநல அமைச்சகம் சார்பில் நாடு முழுவதும் இன்று இரத்த தான முகாம்கள் நடைபெற்றன. இதனிடையே தகுதியுடைய அனைவரும் இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி செல்வராஜன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஆரோக்கியமான மனிதர்கள் தன்னார்வமாக இரத்த தானம் செய்வதன் மூலமே பல உயிரை காப்பாற்ற முடியும். இரத்த தானம் செய்வது பாதுகாப்பானது. தகுதி உடையவர்கள் அருகில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட இரத்த வங்கிக்கு சென்று தன்னார்வமாக இரத்த தானம் செய்யலாம். நாம் ஒருமுறை வழங்கும் இரத்தம் ஒருவருக்கு நம்பிக்கையாகவும் ஒரு குடும்பத்திற்கு மகிழ்ச்சியாகவும் ஒரு உயிருக்கு புதிய வாய்ப்பாகவும் மாறலாம். ஆகவே இந்த தேசிய தன்னார்வ இரத்த தான தினத்தில் நாம் அனைவரும் உறுதி எடுத்துக் கொள்வோம். இரத்தம் கொடுப்போம், உயிரை காப்போம், மனித நேயத்தை வளர்ப்போம். தகுதியுள்ள அனைவரும் இரத்த தானம் செய்ய முன்வாருங்கள். நாம் தானமாக வழங்கும் இரத்தம் ஒருவரின் உயிரை காப்பாற்றும். இதைவிட பெரிய மனித நேயம் வேறென்ன இருக்க முடியும்?
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம். வருமான வரி சீர்திருத்தங்கள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள். தேசிய கல்விக் கொள்கை. நேரடி பண பரிமாற்றம். தேசிய மருத்துவ ஆணையம். புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள். விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள். செமிகண்டக்டர் இயக்கம். இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை. இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்திருக்கும் நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது தேசிய போர் நினைவிடம் மற்றும் தேசிய காவல் நினைவிடம் குறித்த தகவல்கள்.
3: தேசிய போர் நினைவு சின்னம் கடந்த 2019 ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் புதுதில்லி இந்தியா கேட் அருகே நிறுவப்பட்டது. இந்த நினைவிடம் நாட்டுக்காக இன்னுயிர் ஈந்த வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் மிக உயரிய பரம்வீர் சக்ரா விருது பெற்ற 21 ராணுவ வீரர்களின் மார்பளவு சிலைகள் இங்கு வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2019 ஆம் ஆண்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியில் ஆற்றிய உரையில் இந்த போர் நினைவிடம் ராணுவ வீரர்களின் துணிச்சலையும் தியாகத்தையும் எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2018 ஆம் ஆண்டு தேசிய காவல்துறை நினைவிடத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார். காவல்துறையினரின் துணிச்சலையும் அர்ப்பணிப்பையும் நாட்டுப்பற்றையும் எடுத்துக்காட்டுவதாக இது அமைந்துள்ளது. காவல் பணியின் போது நாட்டுக்காக இன்னுயிர் ஈந்த காவல்துறையினரின் பெயர் பட்டியல் இந்த நினைவிடத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாத தடுப்பு, இயற்கை பேரிடர், சட்டம் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்புக்காக பணியாற்றும் காவல்துறையினரின் தன்னலமற்ற சேவையை போற்றும் வகையில் இந்த நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது.
0: துபாயில் இருந்து இஸ்ரேலின் டெல் அவிவிற்கு சென்று கொண்டிருந்த ஃப்ளை துபாய் விமானத்தின் விமானியை துணை விமானி தாக்கியது தொடர்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு தலைமை வழக்கறிஞர் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவத்திற்கு தீவிரவாத தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்தும் விசாரணை மேற்கொள்ள அவர் விசாரணை குழுவுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் பதிவு செய்யப்பட்ட விமானம் என்பதால் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ள அந்நாட்டு அரசிற்கு அதிகாரம் இருப்பதாக எமிரேட்ஸ் செய்தி நிறுவனம் கூறியுள்ளது. ஃப்ளை துபாய் விமானத்தில் இந்திய விமானி ஸ்மித் மச்சர் மீது துணை விமானி நடத்திய தாக்குதல் விமான கடத்தல் முயற்சி என்று இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரேல் பிரதமரின் செய்தி தொடர்பாளர் டேவிட் மென்சர் அமெரிக்காவில் விமானத்தை கடத்து சென்று நடத்தப்பட்ட தீவிரவாத செயலுக்கு இணையாக இந்த முயற்சி இருப்பதாக தெரிவித்தார். இது தொடர்பாக ஓமன் நாட்டைச் சேர்ந்த துணை விமானியை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். இஸ்ரேல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான விமான சேவை 6 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வடக்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி, நாமக்கல், சேலம், கன்னியாகுமரி

0: உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் ஆடவர் மல்யுத்த 97 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிதிஷ் சிவாஜ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாய்மரப்படகு பந்தயத்தில் மனு பிரான்சஸ் பிரின்ஸ் கொரிசின்கல் நோபல் இணை வெள்ளிப்பதக்கத்தை வென்றது. ஸ்குவாஷ் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவிலும் வில்வித்தை ஆடவர் தனிநபர் பிரிவிலும் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. ஆடவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 124 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது. இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 10 தங்கம், 23 வெள்ளி, 32 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுற்றுலாத் துறையில் இந்தியாவின் வளர்ச்சி உள்ளூர் வேலைவாய்ப்புகளை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வெள்ளப்பெருக்கை தடுக்க நீர் மேலாண்மை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டுள்ளார். விநியோகஸ்தர்களுக்கான சர்க்கரை கையிருப்பு வரம்பு 1000 குவிண்டலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஃப்ளை துபாய் விமானத்தின் விமானியை துணை விமானி தாக்கியது தொடர்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அரசு தலைமை வழக்கறிஞர் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலை 100.3. நேரம் 7:25.
2: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது.
3: எப்படி சொல்ற?
2: பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழே 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000, புதுச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் தானே சொல்லணும்.
3: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைக்கு தொடர்பு கொள்ளுங்க www.sooryagar.gov.in.
4: 24
1: நேர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யம் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
5: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனை.

0: 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
1: அருகில் கேட்டு வாங்குங்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
2: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
1: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: உழவர்களுக்கு
4: ரேவதிகா, ரேவதிகா.
2: சுபா, வா சுபா. என்ன, ஒரு கொடை கூட கையில எடுக்காம தூரல்ல நினைஞ்சிட்டு ஓடி வர்ற?
4: அக்கா, நான் தூரல்ல நினைறது இருக்கட்டும், உங்க வீட்டு வயல் மழை தண்ணியில மூழ்கி கிடக்க அத போய் பாத்தீங்களா எங்கேயாவது?
5: ஏன் சுபாக்கா, நீங்க அத மட்டும் தான் பாத்தீங்களா? அதுல இருக்கிற பூச்சி புழுவெல்லாம் பாக்கலையா நீங்க?
4: ஓ, அதெல்லாம் வேற வந்துருச்சா?
2: ஆமா சுபா, நானும் பூங்கொடியும் வயல்ல அவ்வளோ நேரம் நின்னுட்டு இப்பதான் வர்றோம்.
4: நின்னு என்னக்கா பிரயோஜனம்? அடுத்ததுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சிங்களா?
5: சுபாக்கா, நம்ம ரேவதி அக்காவே மனசு சரியில்லாம இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது வழி தெரிஞ்சதுன்னா நீங்க சொல்லுங்க.
4: சொல்றதுக்கு என்ன பூங்கொடி? அக்கா, அந்த வயல்ல நீங்க புழுவை பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, அந்த புழு எப்படி இருந்துச்சு, அதனால அந்த நெற்பயிரோட பாதிப்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்களேன்.
2: சுபா, இந்த புழுதான் அப்படின்னு என்னால சரிவர கண்டுபிடிக்க முடியல, ஆனா அறிகுறி என்ன இருந்துச்சுன்னு மட்டும் சொல்ல முடியும்.
4: அததாங்க்கா கேக்குறேன்.
2: நெல்லு பயிரோட இலையோட பச்சையம்லாம் சுரண்டன மாதிரி இருந்துச்சு சுபா.
4: அப்புறம்
2: அங்கங்க வெள்ள பகுதியாவும் நுனி எல்லாம் வெட்டுப்பட்ட மாதிரியும் இருந்துச்சு.
4: சரி,
2: புழு மாதிரி ஏதோ வெள்ள வெளைய தெரிஞ்சிச்சு, தண்ணில கூட மிதந்த மாதிரியும் தெரிஞ்சிச்சு. மழை வேற ரொம்ப பெஞ்சுதா, அதுக்கு மேல அங்க நின்னு பாக்க முடியல. நானும் பூங்கொடியும் வந்துட்டோம் வீட்டுக்கு.
4: பரவாயில்ல, இவ்ளோ பாத்திருக்கீங்களே, அதுவே போதும்.
5: அப்போ சுபாக்காவுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு.
4: ஆமா பூங்கொடி, அக்கா சொன்னதெல்லாம் வச்சு பாக்கும்போது இது கூண்டு புழு தாக்குதலோட அறிகுறிதான். இதுக்கு வயலோட ரெண்டு ஓரங்கள்லயும் ரெண்டு பேர் நின்னுகிட்டு ஒரு கயிறை பிடிச்சு பயிரோட பாதி உயரத்துக்கு பிடிச்சி இழுத்துக்கிட்டே நடக்கணும். இந்த மாதிரி பண்ணா கூண்டு புழு எல்லாமே தண்ணில விழுந்துரும். பிறகு 1 லிட்டர் மணலை கூட 3 கிலோ மணலை சேர்த்து 1 ஏக்கர் முழுக்க சீரா தூணும். இதே இந்த கூண்டு புழுவோட தாக்குதல் அதிகமா இருந்துச்சுன்னா ஏக்கருக்கு கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு 200 கிராம், அப்படி இல்லைன்னா குளோரிபைரிபாஸ் 500 மில்லி இந்த மருந்தை 200 லிட்டர் தண்ணியில கலந்து கைத்தெளிப்பான் மூலம் தெளிக்கணும்.
5: ஏங்கா, ராமண்ண வயல்ல கூட சுருட்டு புழு தாக்கம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல?
2: ஆமா ஆமா சுபா, அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? உடனே நீ அதோட அறிகுறி எப்படி இருந்துச்சுக்கான்னு என்கிட்ட கேப்ப. ராமண்ணனே அது தெளிவா சொல்லுச்சு. நெல் பயிரோட இலைகள்லாம் நீல வாக்குலயும் பக்க வாட்டிலையும் சுருண்டு சுருண்டு இருந்துச்சான். அந்த சுருண்டு இருக்கிறதுல எடுத்து பார்த்தா புழு இருந்துச்சான். இலையோட நுனியெல்லாம் கூட வெளுத்து போய் இருந்துச்சா. அப்ப இது இலை சுருட்டு புழு தானே சுபா?
4: கண்டிப்பா இலை சுருட்டு புழுவே தான்க்கா. இந்த இலை சுருட்டு புழுவை கட்டுப்படுத்தணும்னா ஏக்கருக்கு ப்ரோபனோபாஸ் 400 மில்லி, அப்படி இல்லைன்னா குளோரிபைரிபாஸ் 500 மில்லி இந்த பூச்சிக்கொல்லி மருந்துல ஏதாவது ஒன்ன 200 லிட்டர் தண்ணியில கலந்து தெளிக்கணும்.
5: இப்பதான் நம்ம ரேவதி அக்கா முகத்துல ஒரு ஒளிவட்டம் தெரியுது.
2: வந்ததுக்கு 4 நல்ல விஷயத்த சொல்லிருக்க சுபா.
4: 4 விஷயம் இல்லக்கா, 2த்துக்குதான் சொல்லிருக்கேன். 1 கூண்டு புழு தாக்குதல், 1 இலை சுருட்டு புழு தாக்குதலை பத்தி.
5: அக்கா எல்லாத்துலயும் ரொம்ப தெளிவு.
3: கேட்டது உழவர்களுக்கு
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவருக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
0: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
1: அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கும் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
1: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.

0: संकट के समय प्रधानमंत्री फसल बीमा योजना किसानों के लिए वरदान है।
1: अब सूखा पड़े या बाढ़ आ जाए कोई डर नहीं,
2: अब ओले पड़े या कीट पतंगे फसल खा जाए कोई फिक्र नहीं,
3: क्योंकि हमने लिया है प्रधानमंत्री फसल बीमा।
4: बुआई से फसल कटाई तक हर जोखिम का दावा, न्यूनतम प्रीमियम पर अधिकतम भुगतान का वादा।
5: योजना से हर साल जुड़ रहे हैं 5 करोड़ से ज्यादा किसान, अब आपकी है बारी।
4: नजदीकी कृषि कार्यालय, सहकारी समिति, बैंक शाखा, अधिकृत बीमा कंपनी या जनसेवा केंद्र में स्वेच्छा से करा सकते हैं पंजीकरण।
5: फसल बीमा पोर्टल या फसल बीमा ऐप द्वारा भी कराया जा सकता है पंजीकरण।
4: प्रधानमंत्री फसल बीमा योजना, आपकी फसलों का संपूर्ण सुरक्षा कवच। कृषि एवं किसान कल्याण मंत्रालय, भारत सरकार।
6: வணக்கம் நேர்களே, இன்றைய கிசான் வாணி நேரலை நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயிர் எச்ச மேலாண்மை பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம். இதை பத்தி யார் நமக்காக சொல்ல போறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை ஆராய்ச்சியாளர் ஆர் பவித்ரா அவங்க தான் நமக்கு சொல்ல இருக்கிறாங்க. நீங்களும் உங்களோட சந்தேகங்களோட நீங்க அழைங்க. பயிர் எச்சோம்னா என்ன, அதை எப்படி மேலாண்மை பண்ணலாம், இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எந்த எண்களில் நீங்க அழைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 0438 அப்படிங்கிற முன் இணைப்பு என்னோட 2311231 அல்லது 2999480 அல்லது 2995580 இந்த எண்களில் வாங்க. வணக்கம் மேடம்.
7: வணக்கம் மேம்.
6: மேம், இந்த பயிர் எச்சம் அப்படின்னா என்ன?
7: விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். எனது பெயர் பவித்ரா, நான் வேளாண் அறிவியல் நிலையத்தில் முதுநிலை ஆராய்ச்சியாளராக பணியாற்றி வருகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, விவசாய பெருமக்கள் அனைவருக்குமே இந்த பயிர் எச்சம் இல்லை பயிர் கழிவுகள் அப்படின்றது நம்ம பயிர் அறுவடை பண்ணதுக்கு அப்புறமாவே அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்துட்டுருக்கு. இது நம்ம வந்து எப்படி வந்து ஒரு நல்ல முறையில் மேலாண்மை பண்ணி நம்மளுடைய மண் வளம் கெடாமலும் நம்மளுடைய மண்ணோட வளத்தை வந்து எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பேசிகிட்ருக்கோம். பயிர் எச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. பயிர் எச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பயிர் அறுவடை செய்ததுக்கு அப்புறமா அதனுடைய கழிவுகள் இருக்கு இல்லையா, அதாவது பொருளாதார மதிப்பு இல்லாத பொருட்கள் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம பயிர் கழிவுகள் அப்படின்னு சொல்கிறோம் மேம்.
6: சரி மேம், நம்ம பகுதிகளில் எது வந்து பயிர் கழிவு அப்படின்னு நம்ம சொல்லலாம்?
7: நம்ம பகுதி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப மேஜர் கிராப்ஸ் பயிர்கள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல். இப்போ நெல் அறுவடை செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய பயிர் கழிவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைக்கோல் கிடைக்கும், அதுக்கப்புறம் நமக்கு பதர்கள் இருக்கு இல்லையா, பதர்கள் வரும். அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி அரைச்சதுக்கு அப்புறமா கிடைக்கிற உமி கூட பயிர் கழிவுகள் தான். அதே மாதிரி இப்போ பருத்தி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பஞ்சு வெடிச்சதுக்கு அப்புறமா நம்ம பஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா அதனுடைய தரிசுகள் எல்லாம் இருக்கு இல்லையா, சருகுகள், அதுவுமே ஒரு பயிர் கழிவுகள் தான் நமக்கு.
6: அது என்ன மேம் பண்ணலாம்?
7: இப்போ இந்த
6: வைக்கோல், பதர் சொல்லியிருக்கீங்க, இதெல்லாம் வச்சு எப்படி மேலாண்மை பண்ணலாம்?
7: ரொம்ப நல்ல க்வெஸ்சன். இப்போ நம்ம இதை வச்சு எப்படி மேலாண்மை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே, பொதுவாகவே இந்த விவசாய பெருமக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பயிர்லேருந்து வர பயிர் கழிவுகளை பொதுவாக நம்ம வீட்டோட வெளிப்புறத்தில் அதை கொட்டிடுவாங்க, அதாவது புறத்து வீட்டுக்கு பின்புறத்தில் அதை கொட்டிடுவாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவு, அதாவது மண்ணில் என்னென்ன நுண்ணுயிர்கள் இருக்கோ அதை பயன்படுத்தி அது ஒரு பாதி அளவு மக்கியிருக்கும். அந்த பாதி அளவு மக்கினது வந்து அவங்க அப்படியே வயலில் அப்படியே யூஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம அப்படி பயன்படுத்துறது மூலயமா நமக்கு அவ்வளோ ஒரு மண்ணோட தரம் மேம்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேம்படாது. ஏன்னா நம்மளுடைய பயிர் நமக்கு கொடுக்குற அந்த உரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்கு மக்கிய நிலையில் உரமேற்றிய தொழு உரமாக தான் அது இருக்கணும். அது என்ன உரமேற்றிய தொழு உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நம்மதை நேரடியாக அதை நம்ம பின்புறத்தில் போட்டு பயன்படுத்தும் போது பாதி அளவு மட்டும்தான் நமக்கு கழிவுகள் மக்கியிருக்கும், அது ஃபுல்லாக மக்காது. இதே நம்ம ஒரு கண்ட்ரோல்டு கண்டிஷனில் ஒரு கரெக்டான வெப்பநிலை, ஒரு காற்றோட்டம், அந்த மாதிரி நுண்ணுயிர்கள், அதாவது இந்த பயிர் கழிவுகளை மக்கக்கூடிய நுண்ணுயிர்களை பயன்படுத்தி நம்ம வந்து இந்த பயிர் கழிவுகளை மக்க செய்யும் போது இதனுடைய கால அளவு குறைந்து நமக்கு நன்ற மேம்பட்டு நமக்கு தொழு உரமா இல்லை இயற்கை உரமாக நமக்கு அது கிடைக்கும்.
6: சரிங்க. நேர் ஒருத்தங்க வந்திருக்காங்க, என்ன சந்தேகத்தோட வந்திருக்காங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
8: வணக்கம். வணக்கம்மா.
6: உங்க கேள்வி கேளுங்கய்யா.
8: வணக்கம்மா.
7: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
8: தண்ணி வச்சோம்ல?
7: ஓகே சார்.
8: தண்ணி வச்சுட்டு லேசா உஞ்சி விட்டோம்னா அப்படியே இந்த நாக்கு பூச்சி வந்து அடிப்பு போவோம்.

0: தீபாவளி ஆரா சிமாட்டியில் ஜோரா. சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: நேயர்கள் கேட்க இருப்பது
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.

0: நாக்கு பூச்சி வருது உங்களுக்கு. ஓகே சார்.
1: தள்ளுது அப்படியே, பூ பூ மேல வந்து தள்ளி இருக்கு.
2: சரிங்க,
1: எப்படி பங்கு வளமான பங்காமா?
0: இப்போ நீங்க அறுவடை பண்ணிட்டீங்க, அது நீங்க நாக்குப்பூச்சின்னு சொல்றீங்க, நாக்குப்பூச்சி மாதிரி தான்
2: மண்புழு வந்து உங்களுக்கு வந்திருக்குதான் வயல்ல, அது வந்து செழிப்பான மண்ணா அப்படின்னு கேக்குறாங்க.
0: மண்புழுக்கள் தானே சொல்றீங்க, மண்புழுக்கள் இருந்தீங்கன்னா உங்க மண் ரொம்ப வளமான மண் தாயா, நீங்க அதை பத்தி எதுவுமே நீங்க கவலைப்பட அவசியமே இல்லை. உங்க மண்ல எல்லா வகையான ஊட்டச்சத்துக்களும் நிறைந்து இருக்கிறதுனாலதான் நம்ம உழவர்களின் நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய மண்புழு உங்க வயல்ல நிறைஞ்சிருக்கு.
2: அறுவடை செஞ்ச பிறகு வைக்கோல்லாம் என்னைய பண்ணீங்க? பொதுவா அது நீங்களே சொன்னீங்க, நமக்கு தேவையில்லாத பொருளாதார அந்த பயன்பாடு இல்லாத பொருள்களை தான் வந்து நான் எச்சம்னு சொல்றோம் இல்லையா, அந்த பயிர் எச்சம் இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல குமிச்சு அதை கொளுத்தி விடுறது, அந்த எரிச்சு விடுறது, இதெல்லாம் வந்து ஒரு வழக்கமா இருக்குல்ல, அது வந்து செய்யலாமா செய்யக்கூடாதா?
0: சில விவசாய பெருமக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயிர் கழிவுகளை நம்ம எரிச்சு விடுறதுனால அதுலேருந்து நமக்கு வந்து சாம்பல் சத்து வந்து நம்மளுடைய நிலத்துக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து முற்றிலும் வந்து ஒரு தவறான கருத்து. ஏன்னா அப்படி பண்ணது மூலமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மண்ணில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆயிரக்கணக்கான ஜீவராசிகள் வந்து நமக்கு நன்மை செய்யக்கூடிய ஜீவராசிகள் இருக்குது, அந்த நுண்ணுயிர்கள் எல்லாமே வந்து இறந்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சொல்கிற இந்த மண்புழு நண்பர்களின் நண்பன் சொல்லும் உழவர்களின் நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய மண்புழுக்களும் இறந்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த காற்றையும் வந்து நம்ம மாசுபடுத்தும். அதனால நம்ம வந்து அந்த மாதிரி மண் எரிக்கிற விஷயம் அப்படின்றத நம்ம பண்ணவே கூடாது.
2: சரிங்க மேம், வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் தென்பிடாயில இருந்து ஆனந்தன் பேசுறேன்.
2: உங்க கேள்வி கேளுங்கய்யா.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
3: பருத்தி தான் ஏகப்பட்டது, பருத்தி போட்டுருக்கோம்.
0: ஓகே சார்.
3: பருத்தி எச்சன்னு பாக்க முடியும், பருத்தியை புடுங்கறதுக்கெல்லாம் ஆள் எல்லாம் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அதனால இந்த பருத்தியோட வச்சுதான் நாங்க பெரிய வண்டியை வச்சு காயத்தை வச்சு உழுதுறோம். அதனால மண்ணு வளப்படுமா மேடம்?
0: நல்ல கேள்வி சார். நீங்க வந்து அப்படியே நீங்க அடிச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது எல்லாமே ஃபுல்லா மக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்காது. அதை நம்ம எப்படி மக்க வைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட TNAU தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, அவங்க TNAU பயோ மினரலைசர், அதாவது நுண்ணுயிர் கூட்டுக்கலவை அப்படின்னு சொல்லுவாங்க, அதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நம்ம அதை பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ அப்படின்னு நீங்க வாங்கி நம்மளுடைய அந்த கழிவுகள் இருக்கு இல்லையா, அந்த கழிவுகளோட சேர்த்து அதை நம்ம பயன்படுத்தும் போது இதை நம்ம சீக்கிரமா மக்க செய்யலாம்.
3: இது உரக்கடையிலாம் கிடைக்குமா மேடம்?
0: உரக்கடைகள் கிடைக்கும் சார். இல்லை நீங்க உரக்கடைகளை கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில உரக்கடைகளை கிடைக்கலாம். அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேளாண் அறிவியல் நிலையம் இருக்கு இல்லையா சார் மாதூர்ல, நீங்க அங்க அணுகுனீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு இது எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இல்ல பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயே நீங்க அக்ரிகார்ட், அதாவது TNAU அக்ரிகார்ட் அப்படின்னு போனீங்கன்னா அதுல நமக்கு இது கிடைக்கும் சார். TNAU பயோ மினரலைசர் அப்படின்னு போட்டிருக்கோம், அதை நம்ம போயிட்டு வாங்கிக்கலாம் சார். அவங்களே நமக்கு ஆர்டர் பண்ணி, நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்களே நமக்கு நம்மளோட அட்ரஸ்க்கு அனுப்பிச்சு விட்ருவாங்க சார், பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா. ஓகே சார்,
2: நன்றியா மேம். அப்ப அந்த பயிர் கழிவுகளை வந்து எரிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்கு பதிலாக என்ன மேம் பண்ணலாம்?
0: அதை எரிக்கிறது

0: அதை நம்ம போயிட்டு வாங்கிக்கலாம் சார். அவங்களே நமக்கு ஆர்டர் பண்ணி, நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்களே நமக்கு நம்மளோட அட்ரஸ்க்கு அனுப்பிச்சு விட்ருவாங்க சார் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம். ஓகே சார்,
1: நன்றியா. மேம் அப்போ அந்த பயிர் கழிவுகளை வந்து எரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்கு பதிலாக என்ன மேம் பண்ணலாம்?
0: அதை எரிக்கிறதுக்கு பதிலாக நம்ம அந்த பயிர் கழிவுகளை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஒன், அதை இயற்கை உரமாக மாற்றலாம். அதற்கு அடுத்தபடியான படிநிலை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை மண்புழு உரமாக பயன்படுத்தலாம். ஓகே, இப்போ இது இயற்கை உரமாக எப்படி நம்ம வந்து இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு உரம் தயாரிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய இடம் தேர்வு செய்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகே, நம்ம வந்து உரம் தயாரிக்கிறதுக்கான இடம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி தேங்காத இடமா இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நிழற்பாங்கான இடமா இருக்கணும். அதாவது ரொம்ப வெயில் அடிக்கிற இடமாகவும் இருக்கக்கூடாது, நமக்கு தண்ணி தேங்கி இருக்க நிலையும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான இடத்தை நம்ம தேர்வு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரியான பயிர் கழிவுகளை வந்து பயன்படுத்தணும் அப்படின்றது இருக்குது. பயிர் கழிவுகளில் பார்த்தீங்கன்னா, சில பயிர் கழிவுகள் நமக்கு பழுப்பு நிறத்தில் நல்லா காஞ்சி போயிருக்கும், சில பயிர் கழிவுகள் பார்த்தீங்கன்னா நமக்கு பச்சையாகவே நமக்கு இருக்கும். இப்போ பருத்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பஞ்சிட்டதுக்கப்புறம் இந்த இலைகள் எல்லாமே பச்சையாகவே இருக்கும். அந்த மாதிரி பச்சையான கழிவுகள் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தழைச்சத்து மிகுந்திருக்கும். பழுப்பு நிறத்தில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரிமச்சத்து, அதாவது நம்ம கார்பன் சொல்கிறோம் இல்லையா, கார்பன் சத்து நிறைந்திருக்கும். ஸோ நம்ம தேர்வு செய்யும் போது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தழைச்சத்து இருக்கணும், கரிமச்சத்து இருக்கணும், அப்படி ரெண்டு சத்துக்களையும் சேர்ந்து நம்ம பண்ணும்போது தான் நமக்கு இந்த கழிவுகள் வந்து மக்குதல் அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு சீக்கிரமாக நடக்கும். நமக்கு ரொம்ப சீக்கிரத்தில் நமக்கு வந்து உரமும் தயாராகும். ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி இடம் தேர்வு செய்யறதுன்னு பார்த்துட்டோம், எதை மாதிரியான கழிவுகளை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி, இந்த டிஎன்ஏயோட பயோ மினரலைசர் ஒரு ஏக்கருக்கு இல்லை 20 லிட்டர் தண்ணியில் நீங்கள் 2 கிலோ அப்படின்றத வாங்கிக்கணும். நீங்கள் 2 கிலோ வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 லேருந்து 5 சதுர அடிக்கு நீங்கள் ஒரு அகலம் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கரில் நமக்கு பயிர் கழிவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டன் வரும். 3 டன் பயிர் கழிவுகள் நமக்கு கிடைக்கும். இந்த 3 டன் பயிர் கழிவுகளை வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ, இப்போ 3 டன் பயிர் கழிவுகள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஏற்ப நம்ம அதை அடுக்குகளாக, ஒவ்வொரு அடுக்காக வந்து நம்ம அதை அடுக்கணும். அதாவது ஃபஸ்ட் அடுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரிமச்சத்துக்கள் மிகுந்த இல்லை காய்ந்த இலைகளை பயன்படுத்துறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த அடுக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம தழைச்சத்து மிகுந்த இலைத்தழைகள், பச்சை இலைகளை நம்ம போடணும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, இந்த பயோ மினரலைசர் இருக்கு இல்லையா, அந்த 2 கிலோவை 20 லிட்டர் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறது எப்படின்னா, நம்ம சாணமும் தண்ணியும் கலக்கிறோம் இல்லையா,
1: ஸ்லரி
0: அந்த மாதிரியும் நம்ம பதத்தில் நல்லா கலந்து வச்சுட்டு, அதனுடைய கழிவுகள் எல்லாத்துலேயுமே நல்லா படுற மாதிரி நம்ம அதை தெளிச்சு விட்டுறோம். இதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அடுக்காகவே நம்ம வந்து அதை அடுக்கி வச்சுட்டே போகிறோம். அதுவும் இல்லாமல் மேக்ஸிமம் எது வரைக்கும், குறைந்த அதிகபட்சம் எது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மீட்டர் உயரம் வரைக்கும் நம்ம அதை கொண்டுட்டு போகலாம். கொண்டு போனதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அது ஃபுல்லாகவே வந்து போட்டு 1 மீட்டர் அதை கொண்டு போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அதுக்கு ஈரப்பதம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுண்ணுயிர்களுடைய கூட்டுக்கலவை போட்டிருக்கோம் இல்லையா, அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையான ஈரப்பதம் இருந்தால்தான் அதனுடைய பெருக்கம் அதிகரிக்கும், நமக்கு அந்த மக்குதலுடைய ஸ்பீடு வந்து நமக்கு அதிகரிக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரப்பதம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50%-60% வந்து நமக்கு அதில் ஈரப்பதம் இருக்கணும். ஓகே, ஈரப்பதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு நீங்கள் 2-3 முறை, இதே நம்ம வந்து ரொம்ப வெயில் காலமாக இருந்ததுனால நீங்கள் கண்டிப்பாக 3-4 டைம் நீங்கள் தண்ணி விட்டே தான் அடுக்கணும். அந்த தண்ணி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை எடுத்து பார்க்கும்போது புரிஞ்சிங்கன்னா, தண்ணி கையிலேருந்து நமக்கு ஊற்றக்கூடாது, பட் அதனால் நமக்கு வந்து ஈரப்பதம் கையில் வந்து ஃபீல் ஆகணும், அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கணும். இப்படியே பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நமக்கு 1 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து கிளறி விடணும். ஏன் வந்து கிளறி விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளறி விடும் போது தான் வந்து நல்ல காற்றோட்டம் வந்து அந்த நுண்ணுயிர்களுக்கு கிடைக்கும். அது மூலயமா தான் அது வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய மல்டிப்ளிகேஷன் பெருக்கம் வந்து நமக்கு அதிகரிக்கும். அப்படியே நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு அடுத்த 2 மாதத்தில் நல்ல தரமான இயற்கை உரம் நமக்கு ரெடி ஆகிடும்.
1: சரிங்க மேம், இணைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், வணக்கம் ஐயா, இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம். தரங்கம்பாடி தாலுக்கா மாத்தூர் படுகையில இருந்து அறிவுதர்ஷன் பேசுறேன்.
1: அவங்க கேள்வி கேளுங்கய்யா.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: இப்ப வந்து குரு அறுத்துட்டு வந்து வக்கீல வந்து ஏகத்துக்கு அப்படியே கலக்கி விட்டாச்சுங்க.
0: சரி சார்.
2: அது அப்படியே வண்டி அடிச்சுட்டு வந்து எவ்வளவு நாள்ல வந்து நம்ம திரும்பி அதை வந்து நடணும்?
0: இப்போ நீங்கள் வந்து வக்கல் போட்டிருக்கீங்க, அந்த வக்கல் எப்படி சார், ரொம்ப தண்ணி இல்லாத நிலையில இருக்கா இல்லை தண்ணியோட தான் சேர்ந்து இருக்கா சார்?
2: இல்லை இல்லை, காஞ்சிடுச்சு, வக்கல் காய விட்டுட்டு திரும்பி அதுக்கப்புறம் தண்ணி வச்சு வண்டி அடிச்சுட்டாங்க.
0: தண்ணி அடிச்சு நீங்கள் வண்டி அடிச்சிட்டீங்க?
2: ஆமாம்.
0: ஆ சரி சார்.
2: அது வந்து உடனே நட்டா வந்து திரும்பி வந்து நடுற பயிர் பாதிக்கும் அப்படிங்கிறாங்களா, அது எப்படி அதில் என்ன என்ன

0: இல்லை சார், இப்போ நீங்கள் உடனே நட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பயிர் கழிவுகள் எதுவுமே மக்காது. அதனால் வந்து நீங்கள் அது மேலேயே நீங்கள் போடும்போது சரியாக பயிரோட வளர்ச்சி நமக்கு இருக்காது சார். இப்போ நீங்கள் அதை அடித்து பார்த்தீங்கன்னா ஒன்று, நீங்கள் ரொட்டவேட் இது போட்டு அடி கேஸ்வீல் போட்டு நல்லா அடிச்சிட்டிங்களா சார்? மடக்கி உழுதுட்டிங்களா? கேஸ்வீல் போட்டு நீங்கள் நல்லா மடக்கி உழுதுட்டீங்க அப்படின்னாலே அந்த பயிர் கழிவுகள் எல்லாமே வந்து நம்ம உள்ளே போயிட்டு அது நல்லாவே சிறு சிறு துண்டுகளாகவே உடஞ்சிருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: அதுக்கு வந்து சீக்கிரம் மக்களுக்காக வந்து ஒரு ஏக்கர் அரை முட்டை வீதம்
0: அதுதான் சார் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஏன்னா வந்து நமக்கு வைக்கோலில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிமச்சத்து கார்பன் சத்து தான் வந்து அதில் நிறைஞ்சிருக்கும். அதனால வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மக்காது. இதே நம்ம வந்துட்டு இதே நீங்கள் வந்து இப்போ இயற்கை விவசாயி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூரியா இருக்கு இல்லையா, ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ அப்படின்ற மாதிரி நீங்கள் யூரியாவை ஏகத்துக்கும் தெளிச்சு விட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 20-25 நாள் அது சீக்கிரமாக மக்கிடும் சார். அதுவும் இல்லை அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் பயோ மினரலைசர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ சார். அதை நீங்கள் 20 லிட்டர் தண்ணியில் கலந்து எங்கே பார்த்தாலும் ஏக்கத்துக்கு படுற மாதிரி வச்சிங்கனாலும் உங்களுக்கு அடுத்த ஒரு 20-25 நாள் நல்லா மக்கி அது தொழு உரமாக மாறிடும் சார்.
2: நன்றிங்க.
1: நன்றி நன்றி நன்றி.
0: ஓகே
2: மேம், இந்த பயோ மினரலைசர் இதோட விலை என்ன மேம்? சரி மேம், அதை நம்ம காரைக்கால் வேளாண் அறிவியல் நிலையத்தில் அணுகுனாலே அங்கே கிடைக்கும் இல்லையா இதெல்லாம்?
0: கண்டிப்பாக கண்டிப்பாக.
2: டிஎன்ஏயும் அக்ரிகார்ட் அந்த சொன்னீங்க, ஆன்லைனில் கூட வாங்கலாம் அப்படின்னு.
0: ஆன்லைன்லையும் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களே அதனோட சார்ஜ் எல்லாமே பண்ணிவிட்டு நமக்கு அதை கொரியர் பண்ணி விட்டுருவாங்க மேம்.
2: ஓஹோ சரிங்க மேம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நேரலை நிகழ்ச்சி தொடரும்.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை,
5: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயன்பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: ஆரம்பத்துல வந்து சக விவசாயி கிட்ட பேசும் போது கொஞ்சம் எங்களுக்கு அச்சமா இருந்தது, இந்த பாம் ஆயில் விவசாயம் இந்த சாகுபடி எப்படி இருக்குமோனு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க தோட்டக்கலை துறையை வந்து சந்திக்கும் போது அவங்களும் எங்களை வயலுக்கு வரும்போது அவங்க வந்து எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இதுல வந்து அஷோர்டு பைபேக் இருக்கு, இந்த ஸ்கீம் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் தைரியமாக வந்து பாம் ஆயில் வந்து சாகுபடி பண்ண ஆரம்பித்தோம். 3 வருஷம் கழிச்சு வந்து எங்களுக்கு மகசூல் வந்ததுக்கப்புறம் வந்து எங்களுக்கு தைரியம் வந்தது, இது லாபகரமான பயிர்ன்றது எங்களுக்கு தெரிய வந்தது.
2: ஆமாம், ஆரம்ப காலகட்டத்தில் அதிக செலவிடும் என்று இந்த பாம் ஆயில் பயிரில் அச்சப்பட்டோம். மண் வளம் பாதிக்கப்படும் என்று அச்சப்பட்டோம். தோட்டக்கலைத்துறையின் அறிவித்தலின்படி அதிக லாபகரமுடைய பயிராக இப்பயிர் அமைந்துள்ளது.
3: ஏற்கனவே இன்றைய கிசான் மணி நேரலை நிகழ்ச்சியில் பயிர் எச்ச மேலாண்மை பற்றி காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை ஆராய்ச்சியாளர் ஆர் பவித்ரா அவங்க பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. நேயர்களும் தொடர்ந்து பல கேள்விகளை கேட்டுட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க மேம். இந்த பயிர் எச்ச கழிவுகளை வச்சு கம்போஸ்ட் தயாரிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, உரங்கள் தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு, இதை வச்சு மண்புழு உரத்தை எப்படி மேம் பண்ணலாம்?
4: பயோமெட்டலைசர் வச்சு நம்ம வந்துட்டு இயற்கை உரம் தயாரிக்கிறோம்னு சொன்னோம் இல்லையா, அதற்கு அடுத்தபடியான நிலை தான் வந்து இந்த மண்புழு உரம். அதுலேயே ஒரு மேம்படுத்தப்பட்ட நிலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம வந்து மண்புழு உரத்தில் பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பொதுவாக வந்து நம்ம அப்படியே மக்காத இதை போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மண்புழு சாப்பிடாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மண்புழு உரம் தயாரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாணம் அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே போட்டுருவாங்க, ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா மண்புழுக்கள் எல்லாமே போய் உட்காந்துக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அதை விரும்பி சாப்பிடாது. ஏன்னா மண்புழுக்கள் விரும்பி என்ன சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா மக்கிய உரங்களாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான தழைகளை கழிவுகளை மட்டும்தான் வந்து அந்த மண்புழுக்கள் நல்லா சாப்பிடும்.
3: இருங்க மேம். வணக்கம், சொல்லுங்க மேம்.
4: ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயோ மினரலைஸை நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி நமக்கு கிடைச்ச அந்த மக்கிய தொழு உரத்தில் இருக்கிற அதிலிருந்து ஒரு 10 டேஸ்க்குள்ளே 10 டேஸ் இல்லை 20 டேஸ், அதாவது நம்ம வந்து இந்த கழிவுகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி லேயர் பை லேயராக போட்டுட்டு இந்த பயோ மினரலைசர் அப்படி இல்லைனா வேஸ்ட் டீகம்போசர் அப்படின்றது ஒன்று இருக்குது, அதை நம்ம பயன்படுத்தி ஒரு 20 டேஸ் வந்து நம்ம அதை வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு

0: பாதி அளவுக்கு மக்கியிருக்கும். அந்த பாதி அளவு மக்கின கழிவுகளை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒரு எப்படியான ஒரு இடத்துல வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, தண்ணி தேங்காத ஒரு நல்ல நிழற்பாங்கான இடம் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்தை தேர்வு செஞ்சு நம்ம அந்த இடத்துல பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் மண்புழு உரம் நம்ம தயாரிக்கிறதுக்கு முக்கியமானது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அடிப்பகுதி. அடிப்பகுதி வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தா ரொம்ப கடினமாக இருக்கணும். ஏன் வந்து கடினமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்புழுக்கள் ஊடுருவி செல்லுது இல்லையா, செல்லும் போது அது கடினமாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்புழுக்கள் தரையில் கீழே இறங்கி வேற எங்கேயாவது போயிடும். ஸோ நமக்கு அதில் நமக்கு மண்புழு அப்படின்றது உரம் வந்து நமக்கு கிடைக்காது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல காங்கிரீட் தளங்கள் அதில் பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லைன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சில்பாலின் ஷீட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவுமே வந்துருச்சு நமக்கு நீல கலரில் பச்சை கலரில் அப்படின்ற மாதிரி
1: நகற்ற மாதிரி. ஆமாம்,
0: நமக்கு எந்த இடத்துல இது பண்ணுதோ, இப்போ மழை பெய்யுதுல ரொம்ப வெயிலாக இருக்குன்னா கூட நம்ம இடத்தையும் நம்ம மாற்றிக்கலாம். அது போர்ட்டபிள் டைப், அந்த மாதிரி நகரத்தில் டைப் தான். நம்ம அதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திக்னஸ் கூட வருது, 100 mg 200 mg மாதிரி வருது. அந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த சில்பாலின் ஷீட் வாங்கிக்கலாம். அந்த சில்பாலின் பையிலே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஓட்டைகள் கொடுத்துருப்பாங்க, அது வழியாக நமக்கு தண்ணியும் வந்து தேங்காது இறங்கிடும். அது இல்லாமல் இந்த மண்புழுக்கள் நல்லா சுவாசிக்கிற அளவுக்கு காற்றோட்டம் வர அளவுக்கு துளைகளுமே இருக்கும். நம்ம அதன் பயன்படுத்தி நம்ம ஆல்ரெடி பயோ மினரலைசரை யூஸ் பண்ணி, அதாவது யூஸ் பண்ணி நம்ம பாதி மக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கழிவுகளை வந்து இதில் போட்டு நம்ம மண்புழுவை விடலாம். மண்புழு எவ்வளவு போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சதுர அடிக்கு 2 கிலோ அப்படின்ற அளவுல தான் நம்ம வந்து இந்த மண்புழுக்களை பயன்படுத்தலாம்.
1: இந்த மண்புழுவை பத்தி சொல்லும் போது சிலர் என்ன சொல்றாங்கன்னா, உங்க பகுதியில கிடைக்கிற மண்புழுவை எடுத்து இந்த மாதிரி மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. சிலர் வந்து இந்த ஹைபிரிட் உரங்கள், அந்த மண்புழு, அதை அந்த ஆப்பிரிக்கன் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதை வந்து போடுங்க, அதில் வந்து நல்ல மகசூல் கிடைக்கும், அதிகமாக பெருகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதில்,
0: அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நம்ம இதுலேயும் யூஸ் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, இப்போ ஆப்பிரிக்கன் மண்புழுக்கள் பார்த்தீங்கன்னா அது நிறைய சீக்கிரமாக நிறைய சாப்பிட்டு அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய திறன் வந்து அதுக்கு இருக்குது. அதனால் நம்ம ஆப்பிரிக்கன் மண்புழுக்களை பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா, நமக்கு குறைஞ்ச நேரத்திலே நமக்கு அதிகப்படியான நமக்கு வந்து மண்புழு உரங்கள் கிடைச்சிடும். அதனால தான் இந்த ஆப்பிரிக்கன் மண்புழுக்களை நம்ம பயன்படுத்தி இந்த மண்புழு உரங்கள் நீங்கள் வந்து தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு பாண்டி இல்லை வந்து திருச்சி அந்த மாதிரி பகுதியில் கூட நமக்கு கிடைக்குது. அங்கேருந்து கூட நம்ம மண்புழுக்களை வாங்கிட்டு வந்து நம்ம மண்புழு உரங்கள் வந்து தயாரிக்கலாம்.
1: சரிங்க மேம், வணக்கம்.
2: வணக்கம்மா,
1: பேர் சொல்லுங்க ஐயா.
2: திருபுவனம் சேவியர். நல்லா இருக்கீங்களாம்மா?
1: நல்லா இருக்கீங்க, உங்கள் கேள்வி கேளுங்க.
2: அம்மா நல்லா இருக்காங்களாம்மா?
0: ஆ சொல்லுங்க சார், நல்லா இருக்கேன் சார்.
2: அம்மா இப்போ நட்டு ஒரு மாதம் ஆகுதுமா.
0: சரி சார்,
2: நட்டு ஒரு மாதத்துல ஓரமாக வந்து காஞ்சி போயிருந்தமா, அது என்ன உரம் போட்டாமா?
1: என்ன நட்டுருக்கீங்க ஐயா?
2: நாங்கள் சங்கரமந்தலுக்கு பக்கத்துலமா நெடுவாசலுங்கிற ஊரில் நட்டுருக்கோம்மா, ஒரு ஏக்கர்.
1: என்ன நட்டுருக்கீங்கன்னு கேட்குறோம், நெல்லா இல்லை காய்கறியா என்ன செடி?
2: நெல்லு தாம்மா.
1: சரிங்க, உங்கள் கேள்வியை கேளுங்க.
2: அதான்மா, நட்டு ஒரு மாதம் ஆகுது, பயிர் வந்து காஞ்சி போயிருக்கு, அது எந்த உரங்கள் போடலாம் இல்லை என்ன போட்டால் அது வந்து பச்சையாக இருக்கும், நடுவில் எல்லாம் பச்சையாக இருக்கு, ஓரத்துல எல்லாம் காஞ்சி இருக்கு, அது என்ன செய்யலாம், என்ன என்ன உரம் போடலாம், இல்லை எதை எதனால அது காயுது?
0: இல்லை சார், இப்போ உங்களுக்கு வந்து பயிர்கள் வந்து ஓரம் மட்டும்தான் கருதுதா, இல்லை தண்ணி இருக்கா சார், தண்ணி வசதி இருக்கா?
2: தண்ணி வசதி போர் இருக்குமா, போர்ல தண்ணி போயிட்டு தான் இருக்கு.
0: சரி சார், தண்ணி இருந்துமே வந்து உங்களுக்கு ஓரம் எல்லாமே கருகுது.
2: ஆமாம், அது என்ன காரணம், என்ன குறைபாடுங்கிறது சொன்னீங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி எங்கள் மைத்திரத்தை சொல்லி நான் அது செய்வோம்மா.
0: தண்ணி இருந்து ஒன்று உங்களுக்கு வந்து ஓரம் கருகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தண்ணி தான் சார் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும். இல்லை தண்ணி பிரச்சனைனால தான் இப்படி ஆகுதா, இதே நமக்கு வந்து நோய்கள் அந்த மாதிரி பூச்சி பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓரம் இல்லாமல் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து அந்த மையப்பகுதியும் நோக்கி வந்துட்டுருக்கோம். ஆனால் உங்களுக்கு வந்து ஓரம் மட்டும்தான் கருகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தண்ணியோட பிரச்சனையாக இருக்கும் சார். தண்ணி வந்து மேபி நமக்கு வந்து உப்பு தண்ணி அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை நிலம் வந்து எப்படி சார், மண் கலர் மண்ணா சார்? மண் நல்ல தரமான மண் தான். அருகாமையில வேளாண் அறிவியல் நிலையம் என்ன சார் இருக்கு?
2: சங்கரமந்தல் இருக்கு.
0: சங்கரமந்தல வேளாண் அறிவியல் நிலையம் இருக்கா? கேவிகேன்றது இருக்கா?
2: இருக்குமா, கடை தான் இருக்குன்னு சொல்றாங்க. அவ்வளோனா காரைக்கால் தான் வரணும்.
0: ஓகே சார், அப்படி இல்லைனா நீங்கள் அங்கே வந்து ஏன்னா அது கருகி இருக்குங்கும் போது அது நம்ம பூச்சி பிரச்சனையா இல்லை நோயா அப்படின்றத நம்ம பார்த்து தான் சார் அதற்கான நமக்கு என்ன அப்படின்றத சொல்யூஷன் சொல்ல முடியும் சார். நீங்கள் கொஞ்சம் வேளாண் அறிவியல் நிலையம் மையத்துக்கு நீங்கள் வந்து அது என்னன்றதை நீங்கள் நேரில் காமிச்சிங்கன்னா நமக்கு அதற்கான சரியான ஒரு தீர்வு சொல்லலாம் சார்.
2: சரிங்கம்மா, நன்றி.
1: நன்றிங்க,
2: சரி அங்கே வந்து சொல்கிறேன்.
1: நன்றி. மேம் இந்த பாக்டீரியல் லீஃப் பிளைட் அது கூட ஓரம்.

0: அந்த கறி தான் நம்ம வரும். நிறைய காரணங்கள் கூட இருக்கலாம் இல்லையா?
1: ஆமா, அது பூச்சாவும் இருக்கலாம், இல்ல நோயா கூட இருக்கலாம். அது இல்லாம உன் கறி இருக்கு அப்படின்ற ஒரே ஒரு இது சொல்றதுனால நம்ம அதை அப்படியே பிளைண்டா இது பண்ணி நம்ம உங்களுக்கு ஏதோ ரெக்கமெண்ட் பண்ண முடியாது.
0: சரிங்க மேம். இந்த பயோ மினரலைசர் தவிர வேற என்ன மேம் இந்த மாதிரி மக்க வைக்கிறதுக்கு?
1: பயோ மினரலைசர் தவிர வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேஸ்ட் டீகம்போசர் அப்படின்னு சொல்றாங்க மேம். அது நமக்கு இருக்கு. அது பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன பாட்டில் தான். அந்த ஒரு பாட்டிலே வந்து நமக்கு 60 ரூபா தான் வரும். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நமக்கு பெரிய பேரல் இருக்கு இல்லையா, அந்த பேரலில் ஒரு 200 லிட்டர் தண்ணிக்கு 2 கிலோ வெள்ளம் அதை நீங்கள் சேர்த்துக்கணும். இந்த வேஸ்ட் டீகம்போசர் பாட்டில் குட்டியாக இருக்குல்ல, அது வந்து கையில் நம்ம எதுவும் படாமல் ஒரு குச்சி இல்லை வேறு ஏதாவது பொருட்களை யூஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் அந்த தண்ணியில் போட்டுட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டு ஒரு 10 நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கலக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நுரைய நமக்கு ஒயிட் கலர் வெள்ளை கலரில் வர ஆரம்பிக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க நுண்ணுயிர்கள் எல்லாமே பெருகிருக்கு அப்படின்னு அர்த்தம். நல்லா நிறைய வந்துருச்சா, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்லா அடுக்குகளாக வந்து நம்ம பயிர் கழிவுகள் எல்லாமே அடுக்குகளாக போட்டுட்டு, அதுக்கு பதிலாக நம்ம முன்னாடி பயோ மினரலைசர் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பதிலாக வந்து இந்த வேஸ்ட் டீகம்போசரை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ 200 லிட்டர்லேருந்து இப்போ வந்து நம்ம 50 லிட்டர் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 லிட்டர் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ அதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மக்க வைக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை பயிர்களுக்கு நம்ம பயிர் ஊக்கியாகவுமே அதை வந்து நம்ம கொடுக்கலாம். இப்படி கொடுக்கறது மூலமாக பயிர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 5 லிட்டர் எடுத்து 20 லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்க ஸ்ப்ரே பண்ணலாம். இல்ல நீங்க தென்னை மரத்துக்குலாம் பாத்தீங்கன்னா, நீங்க 5 லிட்டர் 20 லிட்டர் தண்ணியில கலந்து நம்ம பாத்தி மாதிரி அமைச்சு அப்படியும் நம்ம வந்து நம்ம கொடுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இதை நம்ம ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியுமா, திருப்பி தீந்து போச்சுன்னா புதுசாக வாங்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 200 லிட்டர் நீங்கள் 50 லிட்டர் இல்லை 50 லிட்டர் நீங்கள் எடுத்துட்டாலுமே திரும்ப நம்ம வந்து ஒரு 50 லிட்டர் தண்ணி அதை ஊற்றிட்டு, இப்போ நம்ம 200 லிட்டருக்கு நம்ம 2 கிலோ வெள்ளம் போட்டோம் இல்லையா, இப்போ நம்ம வந்து 50 லிட்டர் தண்ணி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ வெள்ளம் அந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டு இருந்தேன்னா அதில் ஒரு நுண்ணுயிர்கள் இருந்தாலே நமக்கு அது பல மடங்களை வந்து பெருகும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி அதை தீராமலும் நம்ம தொடர்ந்து அதை பயன்படுத்திக்கிட்டே வரலாம்.
0: சரிங்க மேம். இப்போ நீங்கள் வந்து இந்த பயிர் எச்சம் இதை வந்து மேலாண்மையை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, இதில் வந்து அந்த பயிர் எச்சத்தை என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதில் உரங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, உரங்களாக மாற்றலாம், மண்புழு உரம் தயாரிக்கலாம் இதெல்லாம் சொல்கிறீங்க. இந்த இதை முறையை விட்டுட்டு மற்றபடி இந்த மூடாக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாமா மேம்?
1: கண்டிப்பாக மேம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மூடாக்கு அப்படின்றது வந்து நம்ம பாதுகாப்பு வேளாண்மைன்னு சொல்லுவோம், கன்சர்வேஷன் அக்ரிகல்ச்சர். இதில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூடாக்கு போடுறது. மூடாக்கு போடுறதுனால என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மண்ணினுடைய நீர்பிடிப்பு தன்மை இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப வந்து நமக்கு அதாவது நீராவி ஆகிறத வந்து தடுத்து நமக்கு நீர்பிடிப்பு தன்மையை வந்து அது அதிகரிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல சூரிய ஒளி படாது இல்லையா, அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா களைகளின் வளர்ச்சியும் வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தும். அதனால நமக்கு வந்து களைகள் வராது. அதன் மூலயமா நமக்கு வந்து நம்ம போடுற கொடுக்குற தண்ணிகளோ இல்லை உரங்களோ எதுவுமே வந்து தேவையில்லாமல் அது வேஸ்ட் ஆகாது. நமக்கு எப்படி வந்து முடி எப்படி நம்ம தலைக்கு பாதுகாப்பாக இருக்கோ அதே மாதிரி தான் வந்து நமக்கு அந்த நிலத்தில் மூடாக்கு போடுறது அப்படின்றதுமே.
0: அப்போ அந்த பருத்தியோட இலைகள் மரங்கள்லேருந்து கிடைக்கிற அந்த சருகு இதெல்லாம் கூட அப்படி பயன்படுத்தலாமா?
1: நம்மளா மூடாக்குக்கு வந்து நம்ம பொதுவாக என்ன பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைக்கோல் தான் வந்து நம்ம பகுதியில் வைக்கோல் தான் கழிவுன்றதுனால வைக்கோலை பயன்படுத்தி நம்ம மூடாக்கு போடலாம் மேம்.
0: சரிங்க மேம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? மேம் இந்த பயிர் எச்ச மேலாண்மை பற்றி வேற ஏதாவது விஷயங்கள் இருந்தால் சொல்லுங்களேன். எரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, உரங்கள் தயாரிக்கலாம்னு சொன்னீங்க, மூடாக்கு போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, வேற என்ன நம்ம பண்ணலாம் மேம்?
1: நம்ம இந்த உரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம தொழு உரங்களோட நன்கு மக்கிய உரமேற்றிய தொழு உரம், அதாவது ஊட்டமேற்றிய தொழு உரம் வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்மளுடைய கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலே வந்து ஒரு ஏக்கருக்கு 12.5 டன்னுக்கு வந்து நீங்கள் நன்கு மக்கிய ஊட்டமேற்றிய தொழு உரம் வந்து பயன்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. அது என்ன ஊட்டமேற்றிய தொழு உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நார்மலாக என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடுக்குகளாக போடுங்க, போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இயற்கை உரமாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த உரத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சத்துக்கள் இல்லை அப்படின்றத பார்த்து அதற்கு ஏற்றாற் போல உயிர் உரங்கள், அதாவது இப்போ வந்து தழைச்சத்து வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான அசோஸ் பயிரிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாஸ்பரஸ் சத்து வந்து அந்த உரத்தில் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பரத்தை கரைக்கக்கூடிய பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பொட்டாஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாஷை கரைக்கும் பாக்டீரியா அப்படின்னு சொல்கிற உயிர் உரங்கள் இருக்குது. அதை நம்ம வந்து இந்த தொழு உரங்களோட கலந்து பயன்படுத்தும் போது இன்னும் வந்து சத்துக்கள் நிறைந்து ஊட்டமேற்ற நிலைக்கு அது மாறும். ஸோ இப்படி பயன்படுத்தும் போது நமக்கு இன்னமும் வந்து அதிக மகசூல், அதாவது மண்ணினோட வளத்தை அதை மேம்படுத்தி அதிக மகசூல் வந்து நமக்கு கிடைக்கும்.
0: சரிங்க மேம், ரொம்ப நன்றிங்க மேம். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு நேரலை நிகழ்ச்சிக்கு வந்து பயிர் எச்ச மேலாண்மை பற்றி எங்களுக்கு பல தகவல்கள் கொடுத்தீங்க. அதுவும் இல்லாமல் விவசாயிகள் கேட்ட கேள்விகளுக்கும் வந்து நல்ல விடையளிச்சிங்க. நேர்கள்

0: சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் மேம். நேர்களே, இன்றைய கிசான்வாணி நேரலை நிகழ்ச்சியில் காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை ஆராய்ச்சியாளர் ஆர் பவித்ரா அவங்க பயிர் எச்ச மேலாண்மை பற்றி பல தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. நிலையத்தின் சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: நன்றி மேம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
2: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
4: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலை 100.3. நேரம் 8 மணி.

0: சிந்தனை துளி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், பூமியின் சுவாசப்பையை காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கல் பண்பலை 100.3. கடலோரம் வீசும் காற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேர் நெஞ்சங்களை விருப்ப இசையால் நிரப்ப வருகிறது காற்றில் வரும் கானம். இது மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சி விளம்பரத்தார இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸ்.
1: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
2: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களுக்கு பிடிச்ச இடைக்கால பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0-43-68 என்ற முன்னிணைப்பை தொட்டு 2-3-1-2-3-1 என்ற எண்ணில் இணையலாம். 2-9-9-4-8-0 என்ற எண்ணில் இணைந்து பாடல் கேட்கலாம். 2-9-9-5-8-0 என்ற எண்ணிலும் இணையலாம்.

இது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, 9566427231 என்ற எண்ணிலையும் இணைஞ்சு பாட்டை கேட்கலாம். சரி, பாட்டு கேட்க எங்களுக்கு தொலைபேசி அழைப்பு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே எஃபி பக்கம் போங்க, அதில் நாங்கள் காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சி குறித்து ஒரு கேள்வியோட போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த கேள்விக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, உங்களோட பெயரையும் நாங்கள் படிக்கிறோம். காற்றில் வரும் பாட்டுகளையும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இது காற்றில் வரும் காணம்.

0: மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
0: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: காற்றில் வரும் கானம் அப்படின்னு சொன்ன உடனேயே நேர்கள்லாம் வரிசை கட்டி நம்மளோட அலைபேசியில் காத்திருக்கிறாங்க, தொலைபேசியில் காத்திருக்கிறாங்க. அந்த வகையில் முதல் வரும் நேயர் யார், என்ன பாட்டு கேட்க போகிறாங்க இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்டுடலாமா? ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் மேடம்.
4: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
5: திருவாரூர் மாவட்டம் காட்டூர் சிவகுமார் மேடம்.
4: ஆ, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன இந்த நேரத்தில்?
5: படம் காதலர் தினம்.
4: ஆ,
5: பாடல் தாண்டிய ஆட்டமும் மாட அனைத்து மாட்ட நேயர்களுக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கிறேன்.
4: ஆட்டம் போடலாம், 8 நிமிஷம் கிட்டத்தட்ட இருக்கு அந்த பாட்டு, உங்களுக்காக கொடுத்துடலாம்.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோம். திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க, அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: நேர்களுக்கு மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க, அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
3: அண்ணா, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
4: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வர

0: தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
1: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
0: 2 வருஷத்துக்கு முன்னாடி தான புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
1: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
0: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP இல் கிடைக்கும்.
1: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.

0: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசர் ஷேக் டெக்ஸ்டைல் நியூ ஷேக்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதம்பல் சித்தா பெர்மா விடமலூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லாமது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேல்நி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடர்ஸ் வழங்கும் பசுந்தளிர்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணி குழி, குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
0: மளிகைப் பொருட்களை மலிவிலையில் அலிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்டது சைபால். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்திரிப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
0: தரமான தரப்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். கடலூர் வீசும் காற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேயர்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி காற்றில் வரும் கானம். அடுத்து வரும் நேயர், ஹலோ வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
7: நான் கூகூர் வடகரை, யார் முருகேசன்.
0: முருகேசன், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன இந்த நேரத்துல?
7: அம்மன் கோவில் கிழக்காலங்கிற படத்துல
0: சின்ன
7: மணி குயிலே

0: சிவாஜியின் சாம்ராஜ்யம், நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள். பகிர்பவர் திரை ஆய்வாளர் பம்மல் ஆர் சுவாமிநாதன்.
1: நான் பம்மல் ஆர் சுவாமிநாதன். நடிகர் திலகம், வாழ்வியல் திலகம், வாழ்ந்து காட்டிய 305 திரைப்படங்களில் அவரது 59வது திரைப்படமாக 1960 ஆண்டு பொங்கல் புதுநாள் அன்று வெளிவந்த திரைக்காவியமான ஜெமினி ஸ்டுடியோஸ் தயாரித்த இரும்பு திரை திரைப்படம் என்றென்றுமே எனது மனதுக்கு மிகவும் நெருக்கமான அணுக்கமான திரைப்படம். அந்த திரைப்படத்தில் நடிகர் திலகத்துக்கு இணையாக கதாநாயகியாக இந்திய திரைவானின் நடிகர் நாட்டிய தாரகை திருமதி வைஜயந்தி மாலா அவர்கள் நடித்திருப்பார்கள். அந்த திரைப்படத்தில் ஆரம்பம் தொட்டே இறுதி வரைக்குமே தொடர்ந்து பல அருமையான, அற்புதமான, சிறப்பான காட்சிகள் உண்டு. இருப்பினும் நடிகர் திலகம் தோன்றும் அறிமுகமாகும் அந்த அறிமுக ஆரம்ப காட்சி எனது நெஞ்சை விட்டு அகலாதது. நடிகர் திலகத்தின் கதாபாத்திரத்தின் பெயர் மாணிக்க வாசகம். மாணிக்கம்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க அந்த திரைப்படத்தில். மாணிக்கம்னா ரியலாகவே மாணிக்கம்தான். அந்த காட்சிக்கு நான் வந்துடுறேன், அந்த அறிமுக ஆரம்ப காட்சிக்கு. வைஜெயந்தி மாலா அவர்களுடைய தாயாருக்கு வீட்டில் உடம்பு சரியில்லாமல் போகும். அவங்க மருத்துவரை அணுவதற்காக வீட்டிலிருந்து சாலைக்கு வருவார்கள். ஏன்னா வண்டி கிடைக்குமா, வண்டி கிடைச்சா மருத்துவர் வந்து வீட்டுக்கு அழைச்சினு வரலாமே அப்படின்ட்டு அழைச்சினு வரத்துக்கு பார்ப்பாங்க. அப்போ சாலைக்கு வந்தோம், ரிக்ஷா நின்றுட்டுருக்கோம். ஆனால் அதில் ரிக்ஷா ஓட்டுநர் இருக்க மாட்டார். பக்கத்தில் கேமரா அப்படியே பிளாட்ஃபார்மில் உட்காந்துருக்கிற ரிக்ஷா ஓட்டுநரான நடிகர் திலகத்தை நோக்கி செல்லும். அவர் ரிக்ஷா ஓட்டுநர், தொழிற்கல்வி பயிலும் மாணவர், தன்னுடைய செலவுகளுக்காக ரிக்ஷா ஓட்டி கொண்டிருப்பார். அந்த கேமரா நடிகர்களிலிருந்து போகும்போது அவர் மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருப்பார், நமது தேசப்பிதாவின் சுயசரிதையை. அதிலிருந்தே அந்த கதாபாத்திரம் என்ன ஒரு தன்மை கொண்டதுன்னு நமக்கு தெரிய வரும். ரிக்ஷா ஓட்டுநர் இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம வாங்க போயிட்டு ரிக்ஷாவுடைய பெல் அடிப்பாங்க. உடனே நடிகர்களை வாசிப்பதை நிறுத்தி விட்டு அப்படியே ஓடி வருவார். ஓடி வந்துட்டு, என்னம்மா எங்கே போகணுமா சொல்லுங்கன்னு. இல்லை, நான் வந்து ரிக்ஷா ஓட்டுநரை தேடுறேன், நான் தாம்மா அது அப்படின்னு சொல்லுவாங்க. அவசரமாக டாக்டர்கிட்ட போகணும்னு சொன்னோன்ன நடிகர் திலகம் அந்த புக் எடுத்து அந்த கேரேஜில் வச்சுட்டு உடனடியாக தன் கை அந்த ரிக்ஷா சீட்டில் வச்சு ஏற பார்ப்பார். அதே சீட்டில் இங்கே தான் கேமரா நுணுக்கத்தையும் பார்க்கணும். வைஜெயந்தி மலாம் கை வச்சு பேசஞ்சரை பேசஞ்சராக ஏறுவாங்க சீட்டில்.

0: அப்போ வைஜெயந்தி மாலா கை வைக்கும்போது அங்கே பக்கத்தில் தானும் கை வச்சு அந்த தன்னுடைய கை நகக்கணு கூட அவங்க மேலே படாத அளவுக்கு கண்ணியமாக ஏறுவார். இதெல்லாம் அந்த காட்சியில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள்.
1: என்னங்க
2: இந்த ரிக்ஷா காரனை தேடுறேன்.
1: நான் தான் அது. எங்கம்மா போகணும்?
2: பக்கத்துல ஏதாவது ஒரு டாக்டர் வீடு இருந்தா அங்க போகணும். சீக்கிரம்.
1: யாரது?
2: டாக்டர், எங்க அம்மா மயக்கமா விழுந்துட்டாங்க, கொஞ்சம் வீட்டுக்கு வரீங்களா?
1: அசிஸ்டன்ட் பிளீஸ் பண்ண கொண்டாந்துருக்கேன். நான் ஒரு விஷயத்துக்கு 10 ரூபாய் சார்ஜ் பண்றேன்.
2: என்ன 10 ரூபாயா?
1: என்ன இது தர்மாஸ்பத்திரியா? யூ மஸ்ட் ரியலைஸ் திஸ் பிஃபோர் டிஸ்டர்பிங் மீ.
3: And you too must realize, doctor. உங்களுடைய முதல் கடமை பப்ளிக் ஹெல்ப் பண்ண வேண்டியது. இதாக நீங்க கேட்ட 10 ரூபாய் புறப்படுங்க.
2: இத பாருங்க, உங்க பணம். நான் என் நன்றி உங்களுக்கு எப்படி தெரிவிக்க போறேன்?
3: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கு?
2: இப்ப கொஞ்சம் பரவாயில்லை.
3: சந்தோஷம்.

0: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
4: நேயர்கள் கேட்டு ரசித்தது மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சி பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
3: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
4: தொடர்ந்து கேட்கலாம், ரசிக்கலாம் இது காற்றில் வரும் கானம். காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
5: அரியலூர் மாவட்டம் தேவாரமங்கலம் மேடம்.
4: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இந்த நேரத்துல என்ன?
5: என் தங்கை கல்யாணி படத்துல இருந்து கண்ணந்தனி காட்டுக்குள்ள பாடல் மேடம்.
4: உங்களுக்கான பாட்டு வரும் காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில். நாம் வந்து பாட்டை மட்டும் கேட்கல, நம்ம கமெண்ட்ஸும் போட சொல்லி நம்ம ஒரு கேள்வியும் கேட்டிருக்கோம் எஃபி பக்கத்தில். என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு வயதில் நம் அருகாமையில் இருந்த எதுவெல்லாம் இப்பொழுது அருகி இருப்பதாக உணர்கிறீர்கள்? எதெல்லாம் அருகாமையில் இருந்துச்சு, இப்போ எதெல்லாம் தூரமாக போயிடுச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். இப்படி கேட்டிருக்கமே என்ன பதில் கொடுப்பாங்க அப்படின்றதோட ஒரு சேர்த்து நான் ஒரு வரியில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணுமோ என்னமோ தெரியல. பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கமாக கதைகள் எழுதப்பட்டிருக்கு. அதாவது அவ்வளோ விஷயங்கள் அவங்கக்கிட்ட கொட்டி கிடக்குது அப்படின்றது தான் இதில் வந்து நம்ம சொல்ல வேண்டிய சிறப்பாக சொல்ல வேண்டிய விஷயம்னு சொல்லலாம். நேயர்கள் வந்து டைப் பண்ணுறதுக்கு எப்படி தான் அவங்களுக்கு இவ்வளோ டைம் இருக்குன்னு தெரியல. அவ்வளோ பக்கம் பக்கமாக பேராகிராஃபாக அவங்க டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதை படிக்க எல்லாத்தையும் முடியும் அப்படிங்கிறதா நமக்கு தெரியல, ஏன்னா அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, முதல் நேயர் யார் எழுதியிருக்காங்கன்னா சுரேஷ் ராஜேந்திரன் கண்ணாரப்பாளையத்திலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. சிறு வயதில் தாத்தா பாட்டின் கதைகள், பள்ளி பருவ நண்பர்கள், அம்மன் கோயில் திருவிழா, திருவிழாவில் வெட்டத்துடன் பார்த்த மாமன் மகள், கூட்டு குடும்பம், கூட்டாஞ்சோறு, நண்பர்களுடன் ஏரியில் குளியல், அப்பாவிடம் வாங்கிய பிரம்பு அடி, எல்லாமே இன்று நினைவுகளாக மட்டுமே அருகில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகான விஷயம் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா காரைக்கால் பூத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரவு வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. இரவு வணக்கங்க. என்னங்க தோழி இப்படி கேட்டுட்டீங்க? டவுனுக்கு செல்ல வேண்டும் என்றால் பள்ளியை தாண்டித்தான் போகணும், பள்ளியை தாண்டித்தான் வீட்டுக்கு வரணும். அதை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு பள்ளியில் படிக்கும் ஞாபகம். என் குழந்தைகள் எழுதும் பொழுது, படிக்கும் பொழுதும் வீட்டில் நானே எழுதுவது போல, படிப்பது போல எனக்கு தோன்றி மறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓரளவிற்கு படிப்பேன், பள்ளியில் எனக்கு முட்டை போடுறாங்களோ அன்னைக்கு முதல் போய் நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ அழகான நினைவுகள் பாருங்களேன். இப்போ வளர்ந்து பெரியவங்களான அந்த நம்ம குழந்தைகள் வந்து படிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அந்த நாட்களை நினைவு கூறுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான அழகான விஷயம்.

பின் குறிப்பும் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. முகநூல் பதிவுகளை அனைத்தையும் சிறப்பாக படித்து விடுகிறீர்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. முந்தைய பதிவுகளை கேட்டு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்றைய பதிவில் நம்ம அந்தளவுக்கு எல்லாத்தையும் படிச்சிடணும் அப்படின்ற ஆர்வத்தோடு தான் வந்திருக்கோம். திருவாரூர் கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. இரவு வணக்கங்க. சிட்டுக்குருவிகளும் இயற்கை ஒளிகளும் மொட்டை மாடிகளில் முற்றம் அமைத்த வீடுகளும் சாதாரணமாக கீச்சிட்ட சிட்டுக்குருவிகள் காகங்கள் தும்பிகள் இன்று பெருமளவில் குறைந்து விட்டன அப்படின்ற அந்த ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும்ல. இன்னைக்கு சிட்டுக்குருவிகளோட ஒலிகளை ரொம்ப கேட்க முடியல அப்படிங்கிறதான் பெரிய விஷயம். கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. இரவு வணக்கங்க உங்களுக்கும். சிறு வயது என்றாலே எனக்கு தாத்தா பாட்டி, ஆனால் இப்போது உள்ள தலைமுறைக்கு தாத்தா பாட்டி தொடர்பே இல்லாமல் போய்விடுகிறது. பள்ளி நாட்களில் கண்டதையும் உண்டும் சிரித்தது, அப்பொழுது பெயின் இல்லாமல் உறக்கம் வந்தது. ஃபேன் இல்லாமல், ஓஹோ நான் தவறாக படிச்சுட்டேங்க, தலையில் உள்ள பெயினை சொல்லியிருக்கீங்களோ அப்படின்னு நினச்சிட்டேன். பையில் இருக்கும் 5 ரூபாய் அளவில்லாத ஆனந்தம் கொண்டோம். இப்பொழுது எவ்வளவு பணம் இருந்தாலும் நிம்மதி தேடி ஓடுகிறோம். ஒரு சோப்பை குடும்பம் முழுவதும் பயன்படுத்தினோம், எந்த நோயும் இல்லை. கடித போக்குவரத்தில் இருந்து சந்தோஷம் இப்பொழுது இல்லை. கூட்டு குடும்பமாக இருந்தோம், ஆனால் இப்பொழுது கையில் காசு வைத்து செலவு செய்வோம் மீதி இருந்தது, ஆனால் இப்பொழுது கைபேசியில் செலவு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நினைவுகளை ரொம்ப அழகாக முத்தாய்ப்பாக இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜோதி அண்ணம்பேட்டை. என் சிறு வயதில் நம் வீட்டு அருகில் தோழிகளோடு விளையாடுவேன், இப்பொழுது அது அருகிவிட்டது. என் மகள் வெளியில் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடியது கிடையாது, பயம்தான் அப்படின்னு. உண்மைதானங்க, இப்போ காலகட்டம்லாம் ரொம்ப மோசமாக இருக்கு இல்லையா. ஆனால் விளையாடாமல் வைக்க முடியாது, அதுக்கான பாதுகாப்போடு நம்ம விளையாட வைக்கலாம் இல்லையா. ஏன்னா அவங்களுக்கும் அந்த சந்தோஷம் போய் சேரட்டுமே, நம்மளோட முடிஞ்சிட்டா எப்படி. நாழிக்கல் பாட்டி எழில் முத்துசாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்ணமூச்சு விளையாட்டு பல்லாங்குழி போன்ற உடலுக்கும் மனதுக்கும் நன்மை பயக்கும் விளையாட்டுகள் இன்று சிறுவயதினருக்கு அருகி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாங்க. உங்களுக்கு என்னென்ன அருகி இருக்குது அப்படின்னு தான் நான் என்னோடய கேள்வியாக இருந்தது. பரவாயில்ல, குழந்தைகளும் சேர்த்தே சொல்லிட்டீங்க. பூத்திரை சித்ராதேவி அன்பு தொழிலுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் அன்பான வணக்கம், வணக்கங்க. எனக்கு ஞாபகம் வருவது வீட்டில் இருந்து தட்டு எடுத்து பள்ளியில் சத்துணவு வாங்கி சாப்பிட்டது. என் குழந்தைகளுக்கு சாப்பாடு செய்து பள்ளிகளுக்கு கொடுக்கும்போது அந்த நினைவு எனக்கு வந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஜெயகொண்டம் சுரேஷ் ரித்து சொல்லியிருக்காங்க. பழைய வீடு, தெரு, அக்கம் பக்கத்தினர், பள்ளி நண்பர்கள், ஆசிரியர்கள், படித்த தின்பண்டங்கள் சுவைகள், பிடித்த தின்பண்டங்கள் சுவை, பட்டம், கோலி, கில்லி போன்ற விளையாட்டுகள், நிலாச்சோறு, பேய்ப்படம், இதெல்லாம் வந்து அழகாக அந்த ஒரு இமேஜ் எல்லாம் போட்டு கூட இவங்க அதை அப்படியே நோட் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. காட்டு சிவகுமார், நீங்கள் என்ன வேணால் கேளுங்க, என்ன வேணால் சொல்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்களை மட்டும்தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாரம்பரிய தெரு விளையாட்டுக்கள் கிட்டிப்புல், பம்பரம், கோழிகுண்டு, நோண்டி, பல்லாங்குழி, தாயம் போன்ற விளையாட்டுகள் மறைந்து இன்று குழந்தைகள் மொபைல் மற்றும் கழனி திரைகளில் முடங்கிவிட்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருமூலஸ்தானி வீரசுந்தரி. சரி, இப்போ நேர் காத்திருக்காங்க இல்லையா, நம்ம கேட்ட பாடல் என்னச்சு, இவங்க பாட்டு கமெண்ட்ஸே படிச்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சோகத்தை அவங்களுக்கு வந்துடலாம் இல்லையா. அவங்களுக்கு பாட்டு கொடுத்துடலாமா?

0: நேர்களை நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை அணு மருத்துவமனை தஞ்சாவூர் வழங்கும் உதிரம் கொடுப்போம் உயிர் கொடுப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர்.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: தரமான தலைப்புகள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 9:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருள் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
2: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயகொண்ட ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
4: மக்களுக்கான
5: சக்தி தேசத்திற்கான வளம் ONGC.
0: கடலோரம் வீசும் காற்றலை இது காரைக்கால் 100.3 பண்பலை. 8:43 இணைஞ்சிருக்கிற அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
6: ஹலோ இனிய இரவு வணக்கம். சித்ரா மணக்குடி.
0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னம்மா?
6: படம் மகராசன் பாடல் அரைச்சி அரைச்சி சந்தனம் அந்த பாடல் கொடுங்க.
0: கண்டிப்பாக இரவு நேரத்தில் வரும். நம்ம வந்து எப்பி பக்கத்தில் பதிவிட்டுருக்குறோம் ஒரு கேள்வியோட. அந்த கேள்வி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக சொல்லலாம். சிறு வயதில் நம்ம அருகாமையில் இருந்த எதுவெல்லாம் இப்பொழுது அருகி இருப்பதாக உணர்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். நிறைய நேர்கள் பக்கவாக அவங்களுடைய பதில்களை கொடுத்துக்கிட்டே வராங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அடுத்த நேயர் செந்தில் கண்ணன் ஷோபா அனுப்பிச்சிருக்கிறாங்க. சிறு வயதில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டோம். ஒன்றாக தெருவில் குழந்தைகள் எல்லாம் ஓடி பிடித்து விளையாடுவோம். கண்ணாமூச்சி விளையாடுவோம். எல்லா வீட்டு குழந்தைகளும் ஒரே இடத்தில் இருப்போம். இப்பொழுது செல்லில் கவனம் காட்டுகிறோம். இன்னும் நிறைய உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போனால் போதுன்னு கொஞ்சோண்டு அனுப்பிச்சி விட்டுருக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அறிவிப்பாளருக்கு இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. இரவு வணக்கங்க உங்களுக்கும். எதுவுமே இல்லைங்க. நம்ம

ஒன்று கிட்ஸ், லைஃபே வேறு லெவல், இப்போல்லாம் என்னத்தை சொல்ல ம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய வருத்தத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. உண்மைதாங்க, அந்த வருத்தத்துக்குள்ளே ஏகப்பட்ட விஷயம் இருக்குல்ல, ஒன்றா ரெண்டா சொல்கிறதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, தினம் தினம் ஒரு புதிய தலைப்பு, மிக சிறப்பான வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரவி பாப்பா கோவில். ஆனால் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல பார்த்தியா? சரி, கிருஷ்ணா வழுவூர் பண்டாரவாடை, நிம்மதி தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடடா, ரொம்ப சோகத்தை குறைஞ்சிருக்காங்களே. காரைக்கால் நளினி அருள், ஷால்னி ரியா, சிறு வயதில் உறுதி, இப்போ எதுவுமே கிடையாது. ஒரு கோழி குண்டு கிடையாது, ஒரு ஸ்லைட் கிடையாது, ஒரு பம்பரம் கிடையாது, சிறு வயதில் விளையாடுவது எதுவுமே இப்போ கண்ணுக்கே தெரியல. நாங்கள் எல்லாம் பசங்களும் ஒரு தெரு லைட்டில், ஒத்த லைட்டில் உட்காந்து சாப்பிடுவோம், அது கூட இப்போ கிடையாது. எல்லா பசங்களையும் வீட்டுக்குள்ளேயே வச்சு அடைச்சி கொள்கிறோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப வருத்தத்தை புழிஞ்சு தள்ளியிருக்கிறாங்கன்னு தான் சொல்லலாம். அந்த காலத்தில் நான் என்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து அடிக்கிற வெயிலாக இருந்தாலும் சரி, கொட்டுகிற மழையாக இருந்தாலும் சரி, நண்பர்களுடன் சேர்ந்து பல விளையாட்டுகள் விளையாடுவதுண்டு. ஆனால் இப்பொழுது உள்ள பிள்ளைகள் செல்லும் மட்டுமே வைத்து கொண்டு விளையாடுகிறார்கள். பவித்ர மாணிக்கம், ரகுபதி, இது எல்லாருடைய வருத்தமும் தான் இல்லையா? இன்றைக்கி வந்து ஒரு கைபேசி வந்து நம்ம வாழ்க்கையே கைபேசிக்குள்ளே அடக்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அது கூட ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தணும்னா சந்தோஷப்படலாம். ஆனால் அது கூட பார்த்திங்கன்னா நல்ல விஷயம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. நன்னிலம் சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிறு வயதில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு தெருவில் உள்ள குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து விளையாடிய நாட்கள் அது. இன்று விடுமுறை நாட்களில் தெருவில் குழந்தைகள் ஒன்றாக விளையாடுவது பார்க்கும்பொழுது அந்த அழகான சிறு வயது நினைவுகள் மனதில் வந்து செல்கின்றன. பரவாயில்ல, இவங்க தெரு குழந்தைகள்லாம் விளையாடுறாங்களாம், அதை பார்த்து இவங்க வந்து வருத்தப்படுறாங்க. அதாவது வந்து நம்ம இப்படி விளையாட நாட்களை அப்படின்னு நினச்சி தான் வருத்தப்படுறாங்க. குழந்தைகள் விளையாடுறத பற்றி இவங்க வருத்தப்படலை, நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. தென்னை வைத்த வீடு, அரிக்கன் விளக்கு, ரிக்ஷா வண்டி, 10 பைசாவிற்கு வாங்கிய பாட்டு புத்தகம் அப்படின்னு ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டு புத்தகத்தை மறக்கவே முடியாது இல்லையா? அதை வாங்கி அந்த வரிக்கு வரி நம்ம வந்து படிச்சுட்டு இருந்திருப்போம். காரைக்கால் தலத்தெரு பத்மாவதி ஸ்ரீதரிதை சொல்லியிருக்கிறாங்க, பழைய சைக்கிள் டயரை உருட்டி விளையாடுவது, கோழி கொண்டு பம்பரங்கள் விளையாடி தோத்த பம்பரத்துக்கு உக்கு வைத்து பம்பரம் உடைத்தது, ஒளிஞ்சம் பிடிச்சி விளையாடியது, நிறைய இருக்கு மேடம், இப்பொழுது எதுவுமே இல்லை மேடம், நேரமும் இல்லை அப்படின்னு. குயத்தில் டைவ் அடித்து விளையாடுவது, குளத்திலா, குளத்தில் டைவ் அடித்து விளையாடுவது, அள்ளிப்பு பறித்தது, குரங்கு படலில் சைக்கிள் கற்றுக்கிட்டது, கள்ளங்கபடம் இல்லாத நண்புடன் சிரித்து விளையாடி மகிழ்ந்தது, மறக்க முடியாத நினைவுகள், ஆனால் இப்பொழுது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப வருத்தமாக மின்சார கண்ணன் இஞ்சி கொடையிலிருந்து. நான் சில பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன், ஆனால் அது யார்கிட்டேருந்துமே வரமாட்டேன்னு அதுதான் ரொம்ப ஆர்வமாக நான் படிச்சுட்டு இருக்கேன். ஜோதிலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்களா, அடடா, பல பக்கத்துக்கு நிரப்பியிருக்காங்களே. அன்று நம் அருகில் இருந்தவை இன்று அரிதாக போய்விட்டது, பெரும்பாலும் நிகழ்வுகளும் நிறைய இருக்கிறது. இயற்கையான பனையோலை விசிறி பயன்படுத்தினோம், இப்பொழுது அரிதாகிவிட்டது. ஒவ்வொரு வீட்டிலும் எல்லோருடைய அமர்ந்து பேசும் திண்ணைகள் இருந்தது, இப்பொழுது திண்ணைகள் வைத்து யாரும் வீடு கட்டுவதே இல்லை. அன்று மண்பானைகள் சோறு சாப்பிட்டோம், அது அரிதாகிவிட்டது. இப்பொழுது கடிதம் எழுதும் பழக்கம் இருந்தது, அது அரிதாகிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாலை நேரத்தில் ஊர் பெரியோர்கள் அனைவரும் மாலை நேரத்தில் பொது மரத்தளி கூட்டமாக அமர்ந்து பேசுவார்கள், அதுவும் இப்பொழுது அரிதாகிவிட்டது. மரப்பாச்சி பொம்மைகள், நல்லதொரு விளையாட்டு பொம்மைகள் இருந்தது, இன்றைக்கு அது என்னவென்றே தெரியாத அளவுக்கு அரிதாகிவிட்டது. எந்த ஒரு விழா கொண்டாட்டத்திலும் அரிசி மாவை அரைத்து கோலம் போடுவது என்று அது கூட அரிதாகி போய்விட்டது. வீடுதோறும் வயல்தோறும் கிணறுகள் இருந்தது, கிணறுகளை பார்க்கவே முடியவில்லை அப்படின்னு அப்பா பக்கம் பக்கமாக எழுதியிருக்கிறாங்க. ஒரு 2 வரி 3 வரி எழுதலாம்ல, எனக்கும் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் இல்லையா?

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மகாராஜர் சில்ஸ்.
1: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இபான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
2: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும்

0: இந்தியாவின்
1: மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: Smart EV Car Bike Watch in Suma Upgrade Art Poite Irki Bro Eppadi Idala PM Suryagar Thittathin Keel Unga Veetu Rooftop La Monu Kilo Solar Plant Install Panna Mathiya Arasin Rubai 76000 Pudhucheri Arasin Rubai 30000 Maniyam Ungalukku Kidaikum Idu Mattuma Idan Valiya Monthly Income Neengalum Generate Pannalam 6% Vattiyil Bank Loan Facilities Irukku Bro Ippave Register Pannunga www.pmsuryagar.gov.in.
3: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயில்

0: கடலோரம் விசும் காற்றலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. என்னடா நாம வந்து நீங்கள் கேட்டதுக்கு கமெண்ட்ஸ் போட்டிருக்கோம், அதை போய் படிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லைங்க, நான் படிக்க தயார் தான். ஆனால் எல்லா நபர்கள் அனுப்பிச்சிருக்கிற கமெண்ட்ஸையும் படிக்கணுமே அப்படின்ற ஆர்வத்தில் எனக்கு வந்து அடுத்தடுத்த நேர்களை படிக்க முடியாத போகுது இல்லையா. அதனால வந்து டைம் ரொம்ப நம்மகிட்ட குறுக்கி தான் இருக்குது இல்லையா. அந்த ஒரு காலத்துக்காக தான் நான் அப்படி சொன்னேன். நீங்கள் ஒன்று தப்பா எடுத்துக்காதீங்க. பெல்லூர் சதா கௌதமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிறு வயதில் நான் பயன்படுத்திய நோட்டு புத்தகம் பென்சில் அருகி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேல ஒரு துறை சேப்பு விஜயராகவன் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிறு வயதில் என் அருகாமையில் இருந்த தாய் 48 ஆண்டுகள், தந்தை 12 ஆண்டுகள் என் அருகில் இல்லாதது எனது 13 வயதில் மிகவும் இழந்தது மிகப்பெரிய துயரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் அந்த துயரத்தில் பங்கேற்கிறோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, திருவாளபுத்தூர் கடக்கம் ஐங்கரன், சிறு வயதில் ஆலமரம் ஊஞ்சலில் விளையாடுவேன், ஆலமரம் ஊஞ்சல் இருந்தால் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, என்னுடைய தொழில் தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தியாகராஜன் டைலர் மங்கை நல்லூர் கடை வீதியிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. இதை பொறையார் சுகுணா தேவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாத்தா ஆச்சி சொல்லும் கதைகள், பள்ளிப்பருவ நண்பர்கள், உறவினர்களோடு கொண்டாடிய கோவில் திருவிழாக்கள், அன்பிலும் பூர்வீக உறவுகள், பள்ளி தோழர்களோடு வெளியில் விளையாடிய விளையாட்டுகள், இதெல்லாம் அவங்க மிஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதாவது அருகி இருக்கிறதா சொல்கிறாங்க. சிறு வயதில் பாட்டி வைத்தியம் செய்த ஞாபகம், அத்தை மாமா பிள்ளைகளோடு விளையாட்டு ஞாபகம், பள்ளி தோழிகள் இன்னும் ஞாபகம் இருக்கிறது. ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெஸ்ஸிர் அணிதை சொல்லியிருக்கிறாங்க. கும்பகோணம் குமரன் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கும் இரவு வணக்கங்க. சிறு வயதில் விளையாடிய கிட்டிப்போல், கோழிக்குண்டு, கபடி இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் ரொம்ப அவங்க அருகி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இரவு வணக்கங்க. சிறு வயதில் கிள்ளிக்கோடு சிப்பிங் அதே தான் சொல்லியிருக்காங்க. விளையாட்டு எப்போதும் விளையாடுவோம். சனி ஞாயிறு காலையில் என் மகனும் நானும் போட்டி போட்டு விளையாடுவோம். ஸ்கிப்பிங் பார்வையாளர்கள் அவனுடைய அப்பா ஒரு ஆள், 100 தடவை என் மகன் விளையாடும் போது சந்தோஷமாக இருக்கும். அதாவது 100 தடவை அந்த இதை வந்து விளையாடும் போது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருக்கண்ணபுரம் ஆனந்த் டிவி கிடையாது, ரேடியோ கிடையாது, ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் சாணம் கரித்து தெளித்து இருக்கும். தெருவில் உள்ள பெரியவர்கள் ஒன்று கூடி சிறுவர்களுக்கு என்னென்ன திறமை இருக்கிறது என்று கேட்பார்கள். அவர்கள் தெரிந்ததை சொல்ல வேண்டும். அதில் என் தம்பி பாடகர் அருமையாக பாடுவான், அதே போன்று அவர் திறமைக்கு சொல்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வலங்கைமான ஆட்டோ துரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்று அருகில் இருந்த எதுவுமே அருகில் இல்லை, காலச்சூழலி எல்லாமே மாறிவிட்டது. அன்று அருகில் இருந்த பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடம் மட்டுமே அருகில் உள்ளது. மற்றபடி நண்பர்களாகட்டும் மற்றவர்கள் எல்லாருமே தூரத்தில் தான் இருக்கிறார்கள். அருகில் அழைத்தாலும் வரமாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வேதனைகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. நிறைய நேர்கள் இன்னும் போட்டிருக்கிறாங்க. ஆனால் நம்மளோட நேரம் முடிஞ்சு போனதுனால நம்மளால் படிக்க முடியல. அவங்கக்கிட்டலாம் ஒரு மன்னிப்பு கேட்டு
1: கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
0: இப்போ செய்திக்கான நேரம் வந்துருச்சு. நிகழ்ச்சியோட

0: including Pakistani businessmen over Iran military procurement. And in Asian Games, India bagged 6 medals today, including historic silver medals in sailing and Greco-Roman wrestling. That is all in the news at 9. Good night.
1: இணைந்திரங்கள் மகிழ்ந்திரங்களது காரை பண்பலை 100.3 நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
3: ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுல திலக 17.

0: ஆச்சாரிய பிக்ஷு தொடர்ந்து கூறினார், சோழ நாட்டு மக்களின் கண்ணுக்கு கண்ணான இளவரசரை குறித்து நீங்கள் எல்லோரும் இவ்வளவு சிரத்தை கொண்டிருப்பது இயல்புதான். பொன்னியின் செல்வரை குறித்த கவலை இப்போது உங்களுக்கு தீர்ந்து போயிருக்கலாம். இனிமேல் உங்கள் குடும்பம் வீடு வாசலை பற்றி சிறிது கவலை கொள்ளுங்கள். மகாஜனங்களே, இதுவரையில் நாம் இந்த பக்கத்திலேயே கண்டும் கேட்டும் இராத கொடும் புயல் நம்மை நெருங்கிக் கொண்டிருப்பதாகத் தோன்றுகிறது. அதோ உங்கள் பின்பக்கமாகத் திரும்பிப் பாருங்கள்.
1: ஜனங்கள் திரும்பி பார்த்தார்கள். பிக்ஷு கூறியபடியே அவர்களுடைய வாழ்க்கையில் என்றுமே காணாத அதிசயமான காட்சியைக் கண்டார்கள். அதிசயமான காட்சி மட்டுமன்று பயங்கரமான காட்சியும்தான். கடலானது பொங்கி மேலுயர்ந்து வானத்தில் மேலே மேலே வந்து கொண்டிருந்த கரிய கொண்டல்களை தொட்டு கொண்டிருந்தது. அந்த கரிய நிற தண்ணீர் மலையானது நின்ற இடத்தில் நிற்கவில்லை, மேலே மேலே நகர்ந்து வந்து கொண்டிருந்தது. ஜனங்கள் நின்ற இடத்திலிருந்து பார்க்கும்போது அந்த மலையானது அவர்கள் இருக்குமிடம் வரையில் வந்தால் அவர்கள் மட்டுமல்ல சூடாமணி விகாரமே மூழ்கிப் போவது திண்ணம் என்று தோன்றுகிறது. இந்த காட்சியை பார்த்து மக்கள் பிரமித்து நின்றது. ஆச்சாரிய பிக்ஷு மறுபடியும், அதோ நீங்கள் எல்லோரும் வசிக்கும் நாகைப்பட்டினத்தை பாருங்கள் என்று சொன்னார். நாகைப்பட்டினம் நகரம் சூடாமணி விகாரத்துக்கு சிறிது வடதிசையில் அமைந்திருந்தது. வெகு தூரத்துக்கு பரவியிருந்தது. கடற்கரையை அடுத்து பண்டக சாலைகள், சுங்கம் வாங்கும் கட்டிடங்கள் முதலியவை இருந்தன. அவற்றுக்கப்பால் ஜனங்கள் வசிக்கும் வீடுகள் ஆரம்பமாகி கிழக்கு மேற்கிலும் தெற்கு வடக்கிலும் சுமார் அரைகாத தூரத்துக்கு மேலே பரவியிருந்தன. கடல் பொங்கி பண்டக சாலைகளும் சுங்கச் சாவடிகளும் இருந்த இடத்தையெல்லாம் தாண்டி கொண்டு வந்து பட்டினத்தின் தெருக்களிலும் புகுவதற்கு அந்த சமயம் ஆரம்பித்திருந்தது. கடலில் இருந்த படகுகளும் நாவாய்களும் எங்கேயோ ஆகாசத்தில் அந்தரமாகத் தொங்குவது போல தண்ணீர் மலைகளின் உச்சியில் காட்சியளித்து இப்படியும் அப்படியும் ஆடிக்கொண்டிருந்தன. படகுகளின் பாய்மரங்கள் பேயாட்டம் ஆடி சுக்குநூறாய்ப் போய்க் கொண்டிருந்தன.
0: மகாஜனங்களே, ஒரு காலத்தில் காவிரிப்பட்டினத்தை கடல் கொண்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அம்மாதிரியான விபத்து நமது நாகைப்பட்டினத்துக்கு வராமல் புத்த பகவான் காப்பாற்றுவாராக. ஆனாலும் நீங்கள் உடனே திரும்பிச் சென்று உங்கள் குழந்தை குட்டிகளையும் உடைமைகளையும் கூடுமானவரை காப்பாற்றிக் கொள்ள முயலுங்கள்
1: என்று ஆச்சாரிய பிக்ஷு தழதழத்த குரலில் கூவினார். இதை கேட்டதும் அந்த ஜனக்கூட்டமானது கடல் அலை போலவே விரைந்து நகரத்தை நோக்கி நகரலாயிற்று. முன்னணியில் நின்றவர்கள் ஓடத் தொடங்கினார்கள். பின்னால் நின்றவர்கள் அவர்களை தொடர்ந்து ஓடினார்கள். முதலில் கூட்டமாக நகர்ந்தார்கள், பிறகு நாலாபுரமும் சிதறி ஓடினார்கள். சில நிமிட நேரத்திற்குள் சற்று முன்னால் பெரும் ஜனத்திரள் நின்று கொண்டிருந்த இடம் வெறுமையாக காட்சியளித்தது. படகோட்டி முருகையனின் மனையாள் ராக்கம்மாள் மட்டும் நின்ற இடத்திலேயே நின்று, "என் புருஷன், என் புருஷன்" என்று கத்தினாள்.
0: "தாயே, உன் புருஷனுக்கு ஒன்றும் ஆபத்து நேராது. பத்திரமாக திரும்பி வந்து சேருவான். நீ முன்னை காப்பாற்றிக்கொள்"
1: என்றார் பிக்ஷு.
2: "இல்ல இல்ல, என் புருஷனை விட்டுட்டு நான் எப்படி போவேன்? நான் கோயிலுக்குள்ள வரேன்"
1: என்றாள் ராக்கம்மாள்.
0: "கூடாது அம்மா, கூடாது. புத்த சந்நியாசிகள் வசிக்கும் விகாரத்துக்குள் பெண் பிள்ளைகள் வரக்கூடாது, உனக்கு தெரியாதா?"
1: என்றார் பிக்ஷு. இந்த சமயத்தில் அந்த மாபெரும் ஜனக்கூட்டத்திலே ஓடாமல் பின்தங்கி நின்று கொண்டிருந்த மனிதன் ஒருவன் ராக்கம்மாளை அணுகி வந்தான். அவள் காதோடு ஏதோ சொன்னான். அவளுடைய கரத்தை பிடித்து கரகரவென்று இழுத்தான். அவள்

0: அவனுடன் வேண்டா வெறுப்புடன் போகத் தொடங்கினாள். ஆஹா, யார் இந்த மனிதன்? இவனுக்கும் இந்த பெண்ணுக்கும் என்ன உறவு என்று எண்ணிய வண்ணம் ஆச்சாரிய பிக்ஷு விகாரத்துக்குள் சென்றார். பொன்னியின் செல்வர் இருந்த இடத்தை அணுகினார். முருகையன் இதற்குள் அதிசயமெல்லாம் நீங்க பெற்றவனாய் இளவரசர் கூறுவதை பக்தியுடன் கேட்டுக்கொண்டிருந்தான். முருகா, இன்றிரவு நீ திரும்பி வந்து என்னை படகில் ஏற்றி ஆனைமங்கலத்துக்கு அழைத்து போக வேண்டும் என்று இளவரசர் கூறினார். ஆச்சாரிய பிக்ஷு,
1: இளவரசே, இரவு வரையில் காத்திருக்க வேண்டியதில்லை. ஜனக்கூட்டம் கலைந்து விட்டது. தாங்கள் இப்போதே புறப்பட்டு போகலாம்
0: என்று சொன்னார். பின்னர் வெளியில் நடந்தவற்றை சில வார்த்தைகளில் கூறினார். சுவாமி, ஜனங்கள் தான் கலைந்து போய்விட்டார்களே, நான் எதற்காக போக வேண்டும் என்றார் இளவரசர்.
1: அவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்? மேலும் பிக்ஷுக்களாகிய எங்கள் வாக்கை மெய்யாக்குவதாக சற்றுமுன் சொன்னீர்கள் அல்லவா? அதை நிறைவேற்றி அருள வேண்டும்
0: என்றார் பிக்ஷு. உண்மை என்னவென்றால், பொங்கி வரும் கடல் அந்த சூடாமணி விகாரத்தை சிறிது நேரத்துக்கெல்லாம் முழுக அடித்துவிடும் என்று பிக்ஷுவின் உள்ளத்தில் ஒரு பீதி உண்டாகியிருந்தது. ஆகையால் இளவரசரை அவசரமாக வெளியேற்ற விரும்பினார். ஆனைமங்கலம் கடற்கரையிலிருந்து கிழக்கே சற்று தூரத்தில் இருந்தது. ஆகையினால் பொங்கி வரும் கடல் அவ்வளவு தூரம் போய் எட்ட முடியாது. எட்டினாலும் அங்குள்ள மிகப்பெரிய சோழ மாளிகை மூழ்கிவிடாது. இளவரசர் பிக்ஷுவின் கருத்தை ஏற்றுக்கொண்டார். உடனே படகு கொண்டு வருமாறு கட்டளை பிறந்தது. இதற்கிடையில் அங்கே கூடியிருந்த புத்த பிக்ஷுக்களை பார்த்து ஆச்சாரிய பிக்ஷு,
1: நாம் கருணையே வடிவான புத்த பகவானைச் சேர்ந்தவர்கள். இப்போது நாகைப்பட்டினத்து மக்களுக்கு பெரும் சோதனை நேரிட்டிருக்கிறது. கடல் பொங்கி நகரத்துக்குள் வேகமாக புகுவதைக் கண்டேன். புயலின் வேகத்தினால் வீடுகளின் கூரைகள் சிதறிப் பறக்கின்றன. மரங்கள் தடதடவென்று முறிந்து விழுகின்றன. நாகைப்பட்டினத்திலும் அக்கம்பக்கத்திலும் வசிக்கும் மக்களில் வயோதிகர்களும் குழந்தைகளும் எத்தனையோ பேர் தப்பிக்கும் வகை தெரியாது அறியாது தவித்துக் கொண்டிருப்பார்கள். நீங்கள் அனைவரும் நாலாபுறமும் சென்று உங்கள் கண் முன்னால் கஷ்டப்படுகிறவர்களுக்கு உங்களால் என்ற உதவிகளைச் செய்யுங்கள். குழந்தைகளையும் வயோதிகர்களையும் முதலில் கவனியுங்கள். சமுத்திரராஜனின் கோபத்திலிருந்து எத்தனை பேரை காப்பாற்றலாமோ காப்பாற்றுங்கள். நான் வயதானவன். இங்கேயே இருந்து மாலை நேரத்து பூஜையை கவனித்துக் கொள்ளுகிறேன்
0: என்றார். இதை கேட்டதும் பிக்ஷுக்கள் அங்கிருந்து அகன்று சென்றார்கள். கால்வாயில் படகு வந்து சேர்ந்தது. இளவரசர் ஆச்சாரிய பிக்ஷுவுக்கு வணக்கம் செலுத்தி விடைபெற்று அதில் ஏறிக்கொண்டார். முருகையனும் ஏறி படகு தள்ளத் தொடங்கினான். படகு கண்ணுக்கு மறையும் வரையில் பிக்ஷு அதை பார்த்து கொண்டு நின்றிருந்தார். அவருடைய முகத்தைச் சுற்றி அபூர்வமான ஜோதி ஒன்று பிரகாசப்படுத்தி கொண்டிருந்தது. படகு கால்வாயில் போய்க் கொண்டிருந்தபோது இளவரசர் நிமிஷத்துக்கு நிமிஷம் கால்வாயின் நீர்மட்டம் அதிகமாகிக் கொண்டிருப்பதை கவனித்தார். படகு தத்தளித்து கொண்டிருந்தது. முருகையன் அதை செலுத்துவதற்கு வெகு பாடுபட்டு கொண்டிருந்தான். புயலின் வேகமும் வினாடிக்கு வினாடி அதிகமாகிக் கொண்டிருந்தது. இருபுறமும் மரங்கள் சடசடவென்று முறிந்து விழுந்து கொண்டிருந்தன. நந்தி மண்டபத்தை நெருங்கி படகு வந்தது. இளவரசர் அந்த மண்டபத்தை பார்த்தார். நந்தியின் தலைக்கு மேலே தண்ணீர் வந்திருந்தது. இதிலிருந்து நீர்மட்டம் எவ்வளவு உயர்ந்திருந்தது என்று நன்கு தெரிய வந்தது. முருகையா, படகை சிறிது நிறுத்து என்று இளவரசர் கூறினார். முருகையன் படகை நிறுத்தினான். ஆனால் அதன் ஆட்டத்தை நிறுத்த முடியவில்லை. இளவரசர் படகிலிருந்து தாவி குதித்து நந்தி மண்டபத்தில் இறங்கினார். பின்னர் அதன் அருகில் விழுந்திருந்த ஒரு மரத்தை பிடித்து கொண்டு மண்டபத்தின் மேல் சிகரத்தின் மீது ஏறினார். அங்கே இருந்து சுற்றுமுற்றும் பார்த்தார். கால்வாய்க்கு கீழ்ப்புறம் முழுவதும் ஒரே ஜலப்பிரளயமாக இருந்தது. தென்னந்தோப்பில் பாதி மரங்களுக்கு மேல் அதற்குள் விழுந்து விட்டிருந்தன. இடைவெளி வழியாக பார்த்தபோது கடல் பொங்கி அந்த தென்னந்தோப்பின் முனைவரையில் வந்துவிட்டதாக தெரிந்தது. வடக்கே சூடாமணி விகாரம் இருந்த திசையை அருள்மொழிவர்மர் நோக்கினார். விகாரத்தின் வெளிப்படிக்கட்டுகள் வரையில் கடல் பொங்கி பரவியிருந்தது தெரிந்தது. பொன்னியின் செல்வருடைய மனத்தில் அப்போது ஓர் எண்ணம் உதயமாயிற்று. அது அவருடைய உடல் முழுதும் சிலிர்க்கும்படி செய்தது. முருகையா, படகை திருப்பிக் கொண்டு போ, விகாரத்தை நோக்கிவிடு என்றார் இளவரசர். அதிகமாக பேசி பழக்கமில்லாதவனும் இளவரசரிடம் அளவிறந்த பக்தி கொண்டவனுமான தியாகவிடங்கரின் மகன் ஏன் என்று கூட கேளாமல் படகை திருப்பி சூடாமணி விகாரத்தை நோக்கி செலுத்தினான். வரும்போது ஆன நேரத்தை காட்டிலும் போகும்போது சிறிது குறைவாகவே நேரமாயிற்று. ஆனால் இளவரசருக்கோ ஒவ்வொரு வினாடியும் ஒரு யுகமாக இருந்தது.

0: வந்து கொண்டிருந்தது. படகு விகாரத்தை அடைந்தபோது பொங்கி வந்த கடல் ஏறக்குறைய விகாரம் முழுவதையும் சூழ்ந்து கொண்டிருந்தது. நீர்மட்டம் மேலே ஏறிக்கொண்டும் இருந்தது. ஈழ நாட்டிலுள்ள விகாரங்களைப் போல நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரம் அந்த காலத்தில் அவ்வளவு கம்பீரமாகவோ உயரமாகவோ அமைந்திருக்கவில்லை. இன்னும் கொஞ்சம் தண்ணீர் மேலே ஏறினால் விகாரத்தின் மண்டப சிகரம் கூட முழுகிவிடும் என்ற நிலைமை ஏற்பட்டிருந்தது. இளவரசர் படகிலிருந்து தாவி தண்ணீரில் முழுகாமலிருந்த ஒரு மண்டபத்தின் மேல் தளத்தில் குதித்தார். அங்குமிங்கும் பரபரப்புடன் ஓடினார். விகாரத்தின் அடித்தளத்துக்கு அவர் போகாமல் மேல் மாடங்களில் ஒவ்வொரு பகுதியாக தேடிக்கொண்டு வந்தார். மேல் மாடங்களிலேயே சில இடங்களில் மார்பு அளவு தண்ணீரில் அவர் புகுந்து செல்ல வேண்டியதாயிருந்தது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: ஒன்று பத்து இருபத்தாறு. எதிர்பாராத காரணங்களால இளவரசர் அருள்மொழிவர்மர் சூடாமணி விகாரத்துல தங்கும்படி ஆயிடுச்சு. இப்போ அவர் அங்கிருந்து அவசரமா வெளியேற வேண்டிய நிலைமை உருவாயிட்டது. தலைமை பிக்ஷுவின் கனிவான வேண்டுகோள் வெறி கொண்டிருந்த மக்களை அமைதிப்படுத்தினாலும் இயற்கையின் சீற்றம் ஒரு வகையில வன்முறைக்கு தீர்வா அமைஞ்சிட்டது. இருந்தாலும் பத்து வகை கடமைகள்ல ஒன்றான பிறர்க்கு பணி செய்தல்ங்கிற கோட்பாட்டை வலியுறுத்தி பிக்ஷுக்களை நிவாரண பணிகளில் ஈடுபடுத்துறார் ஆச்சாரிய பிக்ஷு. ஆழ பிறந்தவரும் மக்களின் அன்புக்கு பாத்திரமானவருமான அருள்மொழிவர்மரை துறவு மேற்கொள்ள செய்ய மாட்டோம்னு உணர்ச்சி பொங்க சபதம் பண்ணினார் ஆச்சாரிய பிக்ஷு. கண்ணுக்கு கண்ணான இளவரசர்னு சொன்னதும் வெறி கொண்டிருந்த மக்கள் நெகிழ்ந்து போனதை கண்டோம். குரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களின் பேச்சு தெளிவை தரும் என்பதை ஆசிரியர் நுட்பமாக காட்டுறார். திருவே, என் செல்வமே, தேனே, வானூர் செழுஞ்சுடரேன்னு தொடங்கும் அப்பர் திருத்தாண்டகம் நினைவுக்கு வருது. கண்ணே, கண்ணீர் கருமணியே, மணியாடு பாவாய், கண்ணாக கருமணியாக, அந்த கருமணியில ஆடும் பாவையாக விளங்குற இறைவனை நெக்குறுக பாடுறார். கருவிழிக்குள்ள இருக்கிற பாவைய கண்மணின்னும் கண் பாப்பான்னு சொல்றது மரபு. இதை குறிப்பிடுற பியூப்பிள் என்கிற சொல் பிப்பிள்ளா என்கிற லத்தீன் மொழி சொல்லில் பிறந்தது. சின்ன பொம்மை, சிறுமி இதன் பொருள். கண்ணேன்னு அழைப்பது இந்த அடிப்படையில தான். அடுத்து கொண்டல் என்கிற சொல். கடல் நீரை முகந்து தன் அகத்தை கொண்டு வந்து மழையா பொழிய செய்வதால மேகத்துக்கு இந்த பேர் வந்தது. அதாவது கடல் நீர் வெப்பத்தால் ஆவியாகி அந்த நீராவிய தன்னுள் கொண்டு செல்வதால் கொண்டல். கிழக்கு கடற்பரப்பில இருந்து கொண்டல் காற்றின் வழியே வரும் மேகத்துக்கும் கொண்டல்னு பேர் வந்துடுச்சு. கார்மேக நிறம் கொண்ட திருமால் கொண்டல் வண்ணன், கொண்டல் வண்ணனை, கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன், என் உள்ளம் கவர்ந்தானே, அண்டர்கோன் அணி அரங்கன், என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று உணர்ச்சி பொங்க பாடுறார் திருப்பாணாழ்வார். வயோதிகர் முதியவர், வயஸ் அதிக, இந்த ரெண்டும் இணையும் போது இலக்கண விதிப்படி வயோதிக ஆயிடுது. வயோதிகம் முதுமை. ஆச்சாரிய பிக்ஷு கேட்டுக்கிட்டதால படகுல ஏறி நந்தி மண்டபம் போய் சேர்ந்த அருள்மொழிவர்மர் சூடாமணி விகாரத்தின் நிலைமையை கருத்திற்கொண்டு விரைவா திரும்பி வரார். மார்பளவு தண்ணீர். அவர் வந்ததன் நோக்கம் நிறைவேறுமா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: மனதோறும் ஏழு மகிழ்வலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. இசைப்பிரியர்களை இதமாய் தாளாட்ட வருகிறது திருவாரூர் மகாராஜா சில்சின் இசை ஊஞ்சல். ஒருபட பாடலாக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் மகாராஜா சில்ஸ்.
4: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் ட்ரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பார்க்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள்.

0: லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலை கொல்லி.
3: தீபாவளி ஆரா சிமாட்டியில் ஜோரா. சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
0: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: இன்றைய இசை ஊஞ்சல் ஒருபட பாடலாக. எந்த படத்திலிருந்து பாடல்கள் வர இருக்கு அப்படின்னு காத்திருக்கீங்க இல்லையா? நீங்க கண்டுபிடிக்கிற வகையில சில டிப்ஸ்களை மட்டும் நான் சொல்றேன். இப்போ இன்னைக்கு வரப்போற திரைப்படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1997 இந்த திரைப்படம் வந்துச்சு. பாலு மகேந்திரா அவர்களுடைய இயக்கத்தில் இந்த திரைப்படம் வந்துச்சு. மத நல்லிணக்கத்தை கதை கருவா வச்சு வந்த படம் தான் இந்த படம். எந்த படம்னு தெரிஞ்சுக்கணுமா? பாட்டை கேளுங்க, தெரிஞ்சுப்பீங்க. தெரியாதவங்களுக்கு தகவல்களை நாமே சொல்லலாம்.

0: பயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
1: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
0: கிறிஸ்டலின் சிகோசா
1: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
2: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்காந்துருக்க.
4: நீ அப்பவே சொன்ன செல்வன், குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேக்கல, எதையோ வாங்கிட்டேன்.
3: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
5: ஜப்பானிய தொழில்நுட்பம், 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
3: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
6: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா, மயிலாடுதுறை.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
9: என்ன நேரிலே, என்ன திரைப்படம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? நீங்கள் கண்டுபிடிக்காமல் இருப்பேன், அதான் ஆச்சரியம் இல்லையா? இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, சிவகுமார், கரண், விக்னேஷ், ஈஸ்வரி ராவ், ருத்ரா, பிருத்திவிராஜ் உள்ளிட்ட பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ தெரியுதா எந்த படம்னு? சரி, இன்னொரு குழுவும் கொடுக்கலாம். வையாபுரியின் திருப்பு முனையாக அமைஞ்ச படம் தான் இந்த படம். பிரபல நகைச்சுவை நடிகர் இருக்கா இல்லையா வையாபுரி, அவருக்கு ஒரு முக்கிய அடையாளத்தை இந்த படம் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இசையரஜை இளையராஜாவோட இசை இதில் ரொம்பவே அழகாக இசையமைச்சு நம்ம காதுகளை குளிர்விக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன திரைப்படம் தெரியுதுங்களா? நாம் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது ராமன் அப்துல்லா அப்படிங்கிற திரைப்படத்தில் தான். பாட்டு ஒன்று கேட்குறீங்களா?

நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. நாளை காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு புதுவை அரசு ஆணைப்படி வெள்ளிக்கிழமை அன்று காரைக்கால் நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி, கோழியிறைச்சி, பன்றி இறைச்சி மற்றும் மீன் விற்பனை தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. நாடெங்கும் தூய்மையே சேவை தொடர் நிகழ்வுகள் நடந்து வரும் இந்நேரத்தில் தடைமீறல் தண்டனைக்குரியதாகும். இதனை மீறுவோர் மீது புதுச்சேரி நகராட்சிகள் சட்ட விதிகளின்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் இறைச்சி பறிமுதல் செய்யப்படும் என்று அறிவிக்கிறார்கள்.

ராமன் அப்துல்லா படத்தை வந்து தமிழ் சினிமாவில் ஜாம்பவான் இயக்குனரான பாலுமகேந்திர தான் இயக்குனாரு. நம்ம செய்தியை முன்னாடியே சொல்லிட்டோம் இல்லையா. ஆனால் அது மட்டும் இல்லைங்க, அவரே தான் இந்த ஒளிப்பதிவும் பண்ணார், படத்தொகுப்பையும் அவரே தான் இதில் முன்னின்று நடத்தினதாக சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா வழக்கமாக தீவிரமாக மற்றும் உணர்வுபூர்வமான கிளாசிக் படங்களை இயக்குகிற பாலுமகேந்திரா இந்த படத்தில் சற்று மாறுபட்ட கோணத்தில் முழு நீள நகைச்சுவை பாணியில் இந்த சமநீதியை வழங்குகிற ஒரு படமாக இதை கொடுத்துருப்பாங்க. நம்ம முன்ன கேட்டோம் இல்லையா, அந்த பாட்டும் பார்த்தீங்கன்னா பாலசுப்ரமணியன் சித்ரா தான் பாடியது. இப்போ வரப்போகிற பாட்டும் பாலசுப்ரமணியன் சித்ரா தான் பாடியிருப்பாங்க.

ராமன் அப்துல்லா படத்துல இந்த பாடல்களை கேட்டிருக்கோம் இல்லையா. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமன் அதாவது கரண், அப்துல்லா அப்படிங்கிறது விக்னேஷ், இருவரும் மிகச்சிறந்த நண்பர்களாக இருப்பாங்க. ராமன் ஒரு இந்து, அப்துல்லா ஒரு முஸ்லீமாக இருப்பார். இவர்களின் நட்பு மதங்களை கடந்து மிகவும் நெருக்கமாக இருக்கும். ஊரில் உள்ள ஒரு கரரான பெரியவர் அதாவது சிவகுமார், அவர்களோட கட்டுப்பாட்டுக்கும் எதிர்ப்புகளுக்கும் மத்தியில் இவர்கள் இருவரும் மாட்டி விடுவது தான் இந்த கதை. இதை வந்து ரொம்ப நகைச்சுவாக கொண்டு போயிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, அதாவது புதுநெல் புதுநாத்து படத்தில் வந்து அஸ்வினி நடிச்சிருப்பாங்க இல்லையா அறிமுகநாயகியா, அவங்களும் இதில் நடிச்சிருக்கிறாங்க. ஈஸ்வர ராவ் இதில் வந்து அறிமுக நாயகியாக வந்திருப்பாங்க. இவங்களோட கலந்த இந்த காதல் கதை நகைச்சுவை உணர்வுகளை ரொம்ப அழகாக இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. வசூல் ரீதியாக அது பெரிய அளவில் ஹிட்டான படம் அப்படி இல்லை அப்படின்னாலும், இதில் உள்ள பாடல்களும் கதைகளும் நமக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி தான் இருக்கும்.

இந்த திரைப்படத்தில் மத நிலைக்கணும் தான் ஒரு பெரிய சவாலாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அந்த வகையில் ஒரு பாட்டும் இருக்குது, எல்லா மதமும் சம்மதம் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி நாகூர் ஹனீஃபா பாடிய பாடல். ஆனால் நம்ம நேரம் கருதி இப்போ அந்த பாடலை கொடுக்க முடியாது, இன்னொரு சந்தர்ப்பத்தில் கொடுக்கலாம். இசை பிரியர்களை இதமாய் தாளாட்டி சென்றது திருவாரூர் மகாராஜா சிக்ஸின் இசை ஊஞ்சல். இசை ஊஞ்சலில் நாம் இன்று தெரிந்து கொள்ளப்படும்

0: ராமன் அப்துல்லா. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
2: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
3: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
2: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
4: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடையின் என் சொல்லாமது. தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
4: இன்சொல் அமுது வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
5: அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அன்பே தெய்வம் என்பது ஆன்றோர் வாக்கு. இந்த உலகம் அன்பு என்ற நற்பண்பால் இயங்குகிறது. அன்பெனும் கடத்துனுள் அடங்கிடும் மலை இறைவன். அன்புடையவர்கள் தனக்கென வாழாது பிறர்க்கென வாழும் தகமையாளர்கள். அன்பு எல்லா உயிர்களிடத்திலும் கருணையை உண்டாக்கும். அனைவரிடத்திலும் பழகும் ஆர்வத்தை ஏற்படுத்தும். அன்போடு வாழுகின்றவர்கள் இன்பத்தை பெறுகின்றனர். தந்தை தனது மகனை மிகவும் கண்டிப்புடன் வளர்ப்பதற்கும் அன்பே காரணம். தாய் தனது பிள்ளைகள் பிழை செய்யும் போது அவர்களை கண்டிப்பதும் அன்பின் வெளிப்பாடுதான். அறத்திற்கும் மரத்திற்கும் அன்பே காரணம். உள்ளத்திலும் இல்லத்திலும் அன்பு நிறைந்திருந்தால் அமைதியும் இன்பமும் மனநிறைவும் தோன்றும். தன்னால் அன்பு செய்யப்பட்டவர்களின் வளர்ச்சியை கண்டு அன்புடையவர்கள் மனநிறைவு கொள்வர். அந்த மனநிறைவு இன்பமாவதற்கு உதவும். அவர் இந்த உலகத்து உயிர்கள் அனைத்தின் மீதும் அன்பு கொண்டவர். காலை முதல் மாலை வரை தன் கண்ணில் படுகின்றவர்களை எல்லாம் நலமா என்று நலம் விசாரிப்பார். தன்னால் பிறருக்கு உதவ முடிந்ததை எண்ணி இன்பம் கொள்வார். அவரது செயல்கள் அவரின் அன்பை வெளிப்படுத்தும். அன்பின் வழியது உயிர்நிலை என்றார் வள்ளுவர். உயிர்கள் அனைத்தும் தங்களால் முடிந்தவற்றை இந்த உலகத்திற்கு வழங்குகின்றன. இந்த உலகமும் அன்புடையவர்கள் மீது அன்பு கொண்டு அவர்கள் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் வழங்குகிறது. அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை அன்புள்ள பேருக்கு அன்பு செய்வது மட்டுமே அன்பு ஆகாது. அன்பற்றவர்களுக்கும் அன்பு செய்வதே அன்பாகும். அன்பு செய்வது தவம் போன்றது. அதனால்தான் பாரதியார் செய்க தவம் நெஞ்சே, செய்க தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். வையத்தில் அன்பில் சிறந்த தவமில்லை. அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என்பதை இன்சுவை அமுதமாக ஏற்போம். நேயர்களே நன்றி வணக்கம்.
4: இன்சொல் அமுது வழங்கினார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடையின் என் சொல்லாமது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரு நாகப்பட்டினம் உங்கள் கடை. தரமான தார்பைகள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: நேரம் 10 மணி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.

0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் முதல் பாடலே பராசக்தி படத்திலிருந்து நம்ம கொடுத்தோம். எதனால் அப்படின்னு உங்களுக்கு சொல்லாமலே தெரிஞ்சிருக்கோம். இன்றைய நாள் முழுக்க இன்னைக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பற்றிய அரிய விஷயங்களை கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க இல்லையா? துணுக்குகளாக நிறைய வந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பிறந்த நாள். அவருடைய முதல் படம் தான் 1952 வந்த பராசக்தி. அந்த படத்துலேருந்து பாட்டு கேட்டோம்.
1: அண்ணா இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
2: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
1: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
2: ரெண்டு

0: வருஷத்துக்கு முன்னாடி தான புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்றேன்.
1: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
0: சரிப்பா வா, குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
1: சிஏ டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
2: இன்றைய இரவு மலரும் நிகழ்ச்சி அத்தனையும் வரவிருக்க சிவாஜி கணேசன் அவர்களுடைய பாடலிலிருந்து. பராசக்தி பெரிய ஹிட்டான படம் இல்லையா? அந்த படத்துக்கு பிறகு 1954 ரெண்டு படம் நடித்தாங்க, அந்த நாள் மனோகரா அப்படின்ற படம்லாம். இப்போது அந்த படத்துலேயே நம்ம பாடல் கேட்க போகிறதில்ல, 1958 வெளிவந்த உத்தம புத்திரன் படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை அணு மருத்துவமனை தஞ்சாவூர் வழங்கும் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ ரத்த தான சிறப்பு தொடர்.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 9:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லர்ஸ் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதிலன் விடுவதற்கான தார்பாய்கள் சலசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கண்ணு ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
2: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் வழங்கும் என் சொல்லாமது.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: அடுத்து வரவிருக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன். 1959 வெளிவந்த படம் இது.

0: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இபான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
2: சிவாஜியின் சாம்ராஜ்யம், நடிப்புலக சக்கரவர்த்தியின் பொக்கிஷ திரைக்காட்சிகள். பகிர்பவர் வலைப்பதிவர் மற்றும் இசை ஆர்வலர் கோபால்.
3: நடிகர் திலகத்தின் நடிப்பை கிட்டத்தட்ட 2 வருடங்கள் உலகப்பள்ளியை வைத்து ஆராய்ந்தவன் என்ற விதத்தில் உறுதியாக சொல்வேன். உலகப்பள்ளிகளில் பொருட்படுத்தத்தக்க ஸ்டானிஸ்லவ்ஸ்கி, மெய்ஸ்னர், ஸ்டெல்லா ஆட்லர், செகாவ், ஆஸ்கர் வைல்ட் போன்ற பல விதமான பள்ளிகளில் நடித்த ஒரே உலக நடிகர் நடிகர் திலகம். வெளிநாட்டு நடிகர்கள் கூட இதில் ஏதோ ஒரு வகை பள்ளியில் தான் பயிற்சி பெற்று நடிப்பார்கள். நடிகர் திலகம் எல்லா பள்ளிகள் சார்ந்த நடிப்பையும் நமக்கு வெவ்வேறு காலகட்டங்களில் வழங்கியுள்ளார். அதில் முக்கியமாக புதிய பறவை, இதில் அவர் எடுத்தது செக்காவ் என்ற மனோதத்துவம் சார்ந்த நடிப்பு முறை. இன்டர்பிரட் பண்ணி, அதாவது அந்த பாத்திரத்தை உணர்ந்து அதை துல்லியமாக அதன் மன உணர்வுக்கு சென்று நடிக்க வேண்டிய ஒரு படம். அதில் அவர் நடித்தது செக்காவ் பாணி என்றே அழைக்கப்படும். இதில் முக்கியமாக இறுதி காட்சி, அந்த பாத்திரம் உன்னத வலியை அனுபவிக்கும் இறுதி கட்டம். ஏனென்றால் அதுவரை செய்த பல முயற்சிகள் பயனற்று போய் இறுதி முயற்சி, டூ ஆர் டை, செய் அல்லது செத்துமடி என்ற ஒரு நிலையில்

0: வந்து நிற்கும். அதில் ஆர்டோ குரூயல்டி மெத்தட் என்ற ஒரு முறையில் நடித்திருப்பார் நடிகர் திலகம். ஒரு உச்சபட்ச தப்பித்தலற்ற விரும்பாத உண்மையையோ விதியையோ அல்லது மனதின் கரும்பக்கங்களையோ நாம் சந்திக்க நேரும் பொழுது ஒரு அதிகபட்ச உடல்மொழி, ஒரு மனக்கதறல், ஒரு வலியின் சப்தம், ஆத்மாவை கொலுக்கும் வதையுணர்வு, புலன்களின் அதிகபட்ச போராட்டம், அதுவரை இருந்த மெல்லிய சூழ்நிலையின் அதிகபட்ச கட்டுடைப்பாக அந்த பாத்திரம் வெளியிட வேண்டும். இந்த முறையில் சராசரியாக நாம் வாழ்க்கையில் காட்டும் முகபாவங்கள், வெளியீட்டு முறைகள் நிராகரிக்கப்பட்டு நடிகர்கள் முகத்தை ரப்பர் போல இஷ்டத்துக்கு வளைத்து கண், மூக்கு, வாய் எல்லாவற்றையும் மிக கொடூரமாக உபயோகப்படுத்தி வலி தரும் எண்ணங்களை, மிக மிக வலிமையுள்ள மிகை உணர்ச்சிகளை, நடிப்பை உள்மன போராட்ட நிலைக்கு எடுத்து சென்று பார்ப்பவரின் ஆத்மாவை உலுக்கி எடுக்க வற்புறுத்தும் முறை இந்த ஆர்ட் ஆஃப் குரூயல்டி மெத்தட்.
1: இந்த கண்டா அவளுடைய பேதத்தை பார்த்து அதிர்ச்சியாயிட்டா, ஆச்சரியமாயிருக்கா, திருப்பை கொடுக்குதா இல்ல திருப்பி அமைக்குதா? லதா, ரயில்வே கேட்ல உங்ககிட்ட சொன்ன என்னுடைய கடந்த கால கதையை நான் அறகுறையாதான் முடிச்சேன். ஆமா, அறகுறையாதான் முடிச்சேன். ஏன் தெரியுமா? என் குடும்ப விளக்கு ஏற்றி வைக்க போற ஒருத்திக்கு நான் கொலைகாரேன்னு செய்யக்கூடாதேங்கிறதுக்காக இதோ அதனுடைய தொடர்ச்சி. எல்லாரும் கேளுங்க, வீட்டை விட்டு போற சித்ராவை நான் வழிமறிச்சு தடுத்து நிறுத்தி கூப்பிட, அவ மறுத்து என்ன கேவலமா பேச, ஆத்திரம் தாங்காம நான் அவளை அடிக்க, அவ கீழே விழுந்தான்னு சொன்னதா இல்லையா? அதுக்கப்புறம் அவளுக்கு யாருக்கு இருந்த தொடர்பா இருந்து விட்டது என்று நான் போய்கொண்டிருந்தேன். அப்போது சித்ராவுக்கு இருதய பலவீனம், ஒரு சிறு அதிர்ச்சி ஏற்பட்டால் கூட அவளுடைய உயிருக்கே ஆபத்தாக முடியும் என்று என் பிறந்த நாள் விழாவில் டாக்டர் சொன்னாரே, அது என் நினைவுக்கு வந்தது. உடனே காரை திருப்பினேன். என்னதான் இருந்தால் அவள் என் மனைவி அல்லவா, எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தி மீண்டும் வீட்டுக்கே அழைத்து போய்விடலாம் என்ற ஆசையோடு அந்த இடத்திற்கு விரைந்தேன். அதுதான் என் இறுதி முயற்சி என்றும் தீர்மானித்துக் கொண்டேன். ஆனால் அவள் கார் அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தது. சித்ரா இவ்வளவு நேரம் என்ன செய்கிறாள் என்று பார்ப்பதற்காக ஓடினேன். அங்கு நான் கண்ட காட்சி, சித்ரா அதே இடத்தில் விழுந்து கிடந்தாள். அவள் கையை பிடித்தேன், அது துவண்டு விழுந்து விட்டது. சந்தேகப்பட்ட நான் அவள் அருகில் உட்கார்ந்து மூச்சை பரிசோதனை செய்தேன். ஐயோ, நான் நினைத்தது சரியாகிவிட்டது. சித்ரா, சித்ரா இறந்து விட்டாள், இறந்து விட்டாள்.
2: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
3: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
2: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.

இன்றைய இரவும் மலரும் நிகழ்ச்சியானது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் படத்திலிருந்து பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் அடுத்த படம் பாசமலர் படத்திற்காக. இது 1961 இடம்பெற்ற படம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் ட்ரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
3: சிங்க குரலும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பிறந்த நாள் என்று இல்லையா? இவர் முழுமையாக பார்த்தீங்கன்னா 275 மேற்பட்ட தமிழ் திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 288 படங்களில் இவர் நடிச்சிருக்கிறார். ஒவ்வொரு படமும் முத்திரை பதிக்கக்கூடிய படம் தான் அப்படின்னு சொல்லலாம். பல ஹிட் படங்களை கொடுத்துருக்குறாங்க, பலவிதமான ரோல்களை இவங்க நடிச்சிருக்கிறாங்க, பலவிதமான கதை அம்சங்களை இவங்க தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வரும் பாடல் பாலும் பழமும் 1961 வந்தது.

0: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
1: நேர்களின் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: தரமான தார்பைகள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை 7:25 கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கலியன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவருக்கான அறிவிப்புகள்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: எப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்? அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல்லாமது. தார்பாய்கள், கிரீனஸ், ஓஸ், நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
4: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சிமார்டி சில்க்ஸ்.
6: சிமார்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமார்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.

நாம் அழைக்க கொண்டிருக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சி குறித்தும் நிறைய நேயர்கள் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் அவர்களுடைய கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் நிகழ்ச்சி குறித்த தன்னுடைய பதிவுகளையும் போட்டு வருகிறார்கள். அந்த வகையில் பல நேயர்கள் சிறப்பித்த வண்ணம் எப்பொழுதுமே இருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அவருடைய கருத்துக்களை நாம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அதற்கு தகுந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. பொதுவான கருத்துக்களை, பெயர்களை மட்டும், வாழ்த்துக்களை மட்டும் நம்ம இப்ப படிச்சிடலாம். பொன்னியின்மேடு வண்ணகணேசன், கடலூர் துறைமுகம் சுரேஷ், ஆக்கூர் மடப்புறம் நாச்சியார் மன்சூர், கொள்ளிடம் கருணாநிதி, அண்ணம்பேட்டை ஜோதி, காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், அமிர்தராயன்கோட்டை பாரிவள்ளல், திருவாரூர் கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, கலாவதி ராஜ்மோகன் எரவஞ்சேரி, காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார்,

0: பவித்ர மாணிக்கம் ரகுபதி, நச்சுப்பிள்ளை குடும்பம் நிறைவி, காரைக்கால் நிறைவி, தேவனூர் ஜோதிலட்சுமி, காரைக்கால் பூத்துறை செல்வகுமார். மீண்டும் மீண்டும் அவங்களுடைய கருத்துக்கள் வர்றதுனால அதை படிக்கிறோம். நன்னிலம் சுப்பிரமணியன், செல்வி அதம்பார், இப்படி நிறைய நேயர்கள் கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில நேயர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சி குறித்தும் பதிவு பண்ணுறாங்க. நிறைய கருத்துக்கள் எங்களை ரொம்ப ஊக்குவிக்கிறதாகவும் நீங்கள் சொல்லப்படுற விஷயங்கள் எங்களை வாழ்த்துறதாகவும் இருக்குது. மிக்க மிக்க நன்றி.
1: நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
2: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
1: கிறிஸ்டலின் சிகோசா
2: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
0: இன்றைக்கு நம்ம சிவாஜி கணேசன் அவர்களுடைய பிறந்தநாளையொட்டி பல துணுக்குகளை காலையிலிருந்து இரவு வரை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. நிறைய செய்திகள் உங்கள் காதுகளை வந்து அடைஞ்சிருக்கும், சில செய்திகள் விட்டு போயிருக்கும். நாம் ஒரு சில செய்திகளை மட்டும்தான் இந்த நேரத்தில் நம்ம தெரிவிக்க காத்திருக்கிறோம். இவர் நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க. பத்மஸ்ரீ, பத்மபூஷன், ஃப்ரான்ஸ் நெட்லேருந்து செவாலியர் விருது, தாதா சாஹேப் பால்கே விருது, இப்படி கைத்தட்டல்கள் பெற வேண்டிய பல விருதுகள் இவங்க கைவசம் இருந்தது. இவர் உயரிய விருது மக்களோட நன்மதிப்பு தான் இல்லையா, அந்த விருதையும் இவங்க வாங்காமல் விடவே இல்லை. அந்த வகையில் பலே பாண்டியா படம் அடுத்து வர காத்திருக்குது, கேட்டு ரசிங்க. '1962 வெளிவந்த படம் இது.
3: பெண்புத்தி பின்புத்தின்னு சொல்லுவாங்க, நாம கொஞ்ச நாளையாவது பழகிட்டு இருந்த ஒரு இந்த இதுக்காக சொல்றேன், பின்னால என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஒரு நல்ல முடிவான வார்த்தையா சொல்லுங்க.
4: நான் என் முடிவை மாத்திக்க தயாராவே இல்லை.
3: தற்கொலை.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க, அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸ்.
1: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க, அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியானது சிவாஜி கணேசன் அவர்களுடைய திரைப்பட படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் அடுத்த பாடல் வரவிருக்கு, நவராத்திரி படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 1964 வெளிவந்தது. இந்த படத்தில் 9 வித்தியாசமான கேரக்டரில் நடித்து சாதனை படைத்தார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அந்த படத்துலேருந்து ஒரு பாடல்

இணைந்திருங்கள் மகிழ்ந்தர்கள். இது காரை பண்பலின் 100.3. நேரம் 10:47. 10:47 இணைந்திருக்கும் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவும் மலரும் நிகழ்ச்சிக்கான பாடல். அந்த வகையில் அடுத்து வர காத்திருக்கிறது கர்ணன் படத்திற்காக 1964 வெளிவந்த இந்த திரைப்படத்திலிருந்து வரும் பாடல்.

1960 கெய்ரோ திரைப்பட விழாவில் சிறந்த நடிகருக்கான விருதை பெற்ற முதல் இந்திய நடிகர் இவரே. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் திருவிளையாடல் படத்தை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். பாடலை மட்டும் கேட்போமா?

சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ, சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ, வீட்டுக்கு மண் சுமந்து திறம்படி

0: நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நாடகத்துறையில் தன் காலை பதித்து திரைப்படங்களில் உலா வந்த படங்கள் அத்தனையும் நாம் போட வேண்டுமெனில் ஒரு நாள் முழுதும் ஒளிபரப்பு பத்தாது. ஒரு சில படங்களிலேயே நாம் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அவர்கள் படைப்புலைகளையும். அந்த வகையில் அடுத்ததாக வரவிருக்கிறது தில்லானா மோகனம்பாள் படத்திற்கான பாடல். 1968 வெளிவந்த படம் இது.
1: தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம் தகடதாம்

எங்கிருந்தோ மறந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கும் அந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு புகழஞ்சலி. நிறைவு பெற்றது இரவும் மலரும்.

இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3. நேரம் 11 மணி. காற்றலையில் நாளை நாளை நமது நிலையம் ஒளிபரப்பு உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பாக. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ், மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின்

0: உதிரம் கொடுப்போம், உயிர் காப்போம். தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவ இரத்த வங்கி ஆலோசகர் இ வின்சென்ட் அவர்கள். அதைத் தொடர்ந்து காலை 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க. அன்பிற் சிறந்த தவமில்லை வழங்குகிறார் KS கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவேரி எசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதம்பல் சித்தா ஃபார்மா விடங்குளூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லமது, வழங்குபவர் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் வழங்கும் பசுந்தளிர், பங்கிற்கும் தளிர் ஆர் சாய்மீரா. 7:00 திரை இசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காலை காம்போ, 8:00 துள்ளி வரும் பாட்டு, 8:05 காந்தி அஞ்சலி, 8:15 துள்ளி வரும் பாட்டு, 8:30 விருதாச்சலம் ஸ்ரீஜெயின் ஜுவல்லரியின் வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 9:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லர்ஸ் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, இதில் தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும், 9:35 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் பாயிண்ட் டு பாயிண்ட், 10:05 சிந்தனை அரங்கம், அன்பின் வழியால் ஆளுமை என்ற தலைப்பில் நேயர்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம். 11:00 வணக்கம் தோழி, 12:00 FM எக்ஸ்பிரஸ், 12:10 மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸின் மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கண்ட ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் ஆர் சாய்மீரா, 12:55 பன்னிசை, 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மகளின் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக், இதில் நெல்லில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பூச்சியியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் அம்சஹோரி அவர்கள் பங்கேற்கும் நேரலை தொலைபேசி நிகழ்ச்சி, 2:30 நிகழ்ச்சி தொடரும், 3:00 விருதாச்சலம் ஸ்ரீஜோன் ஜுவல்லரியின் LSE, 3:30 LSE திருவாரூர் சீமாட்டி சில்ஸ் வழங்குகிறது, 4:00 திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் ஊரும் உறவும், கடலூர் மாவட்டம் கண்டமங்கலம் காத்தாய் அம்மன் ஆலய வாசலிலிருந்து நேரலையாக, 4:30 வைக்கிங் பணியம் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும், 5:00 திரை இசை, 5:15 திரை இசை தொடரும், 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விலைக்கேற்றும் வேலை, 6:00 பன்னிசை, 6:20 நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் வழங்கும் என் சொல்லமது, வழங்குபவர் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுரஞ்சந்தன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, இதில் தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு தகவல் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை காதுமுக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள். 6:45 திருவாரூர் மகாராஜா சிக்ஸின் இசைத்தூரிகை, 7:35 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவருக்கான அறிவிப்புகள், 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம், மண்ணும் நெல்லும் மயிலாடுதுறை மாவட்டம் சமணார் கோயில் டி பொய்யாமொழி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இதுவரை அறிவிக்கப்பட்டவை. காற்றலையில் நாளை தொடரவிருப்பது 11:05
1: சோப்ரா. Prime Minister Narendra Modi has said 21st century India is moving forward with principles of pro-people, pro-active and good governance. The Prime Minister said the country is moving rapidly on the reform express and the institutions that conduct examinations must also work on reforms that are the need of the country. Addressing the centenary celebrations of Union Public Service Commission at Bharat Mandapam in New Delhi today, the Prime Minister stressed on the need to bring young people into public services who are drawn not to public office but to public service.
2: हमें अपने सिलेक्शन पैरामीटर्स और रिक्रूटमेंट प्रोसेस को भविष्य की जरूरतों के अनुरूप बनाना